நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் முதல் தேதி, 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:20. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் எனதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் எனி கேட்கலாம். குரலோசை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. 10வது அதிகாரம் இனியவை கூறல் அதிகாரத்திலிருந்து குறள் எண் 100. இனிவை குறள் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து.

0: இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதை போன்றது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கேட்டது குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி. இன்று காலை 8:45 நாச்சியார் கோவில் நல்லசிவம் ஆயிலின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோயில். இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம்பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்கவிருப்பவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடியாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் கீர்த்திகா, 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 8:05 கோபால் பல்படி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு தொடரும், 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தரவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியில் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி. 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 நல்லம்பல் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் என் ஸ்ரீ சுவிதா அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்ந்து வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ் 12:10 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் கீர்த்திகா. 12:55 பன்னிசை ஆடிய என தொடங்கும் பாடல் பாடியவர் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள். 1:00 கரங்களின் குரல் காது கேளாதோர் மற்றும் இயலாதோருக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் ஆர் சுரேந்தர் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. கடலில் மீன்பிடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சந்திரபாடி கே அபிமன்யு அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 எல்எஸ்சி தொடரும். 4:00 ஊரும் உணவும். நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாக அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஊரும் உணவும். 5:15 பண்ருட்டி எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோயில் நாச்சியார் கோவில். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை ஏழு கடல் என தொடங்கும் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய பாடல். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல்லாமது வழங்கவிருக்கிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தரவிருக்கிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியில் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்துறையை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். கோழிகள் வளர்ப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்பிருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. President Draupadi Murmu will grace the 75th annual convocation ceremony of the Maharaja Sayaji Rao University at Vadodara today. She will also launch Brahmakumari's campaign and inaugurate the Global Spiritual Palace at Vadodara. More on this from our correspondent.
2: In the 75th convocation ceremony, President Murmu will confer degrees to over 12,600 students. This includes 6,713 from the Faculty of Commerce and 1,102 from the Faculty of Technology and Engineering. During the ceremony, a total of 201 gold medals will be awarded to 160 students for their academic achievements in the undergraduate and postgraduate courses. After that, the President will inaugurate the Global Spiritual Palace Retreat Center of Brahmakumaris in Vadodara. During the program, the President will also inaugurate the Spiritual Awakening for the World Renewal Project and will virtually launch the Youth for Viksit Bharat Awakening Inner Strength for Nation Building campaign. Gujarat Governor Acharya Devrat and Chief Minister Bhupendra Patel will be present on the occasion. Mayur Solanki, Akashvani News, Vadodara.
1: Yesterday, President Murmu conferred the 72nd National Film Awards for the year 2024 on top talents of the Indian cinema at a grand ceremony held against the grand backdrop of the Statue of Unity at Ekta Nagar in Gujarat. Addressing the film fraternity, President Murmu said, "Cinema reflects India's rich cultural diversity and acts as a bridge, bringing together different languages, regional perspectives, and shared national aspirations." Speaking at the event, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav announced that the National Film Awards will be taken to major tourist destinations across the country. He invited states and union territories to identify key destinations to host future editions of the awards. At the ceremony, President Murmu honored a total of 92 awardees from across the country. Commerce and Industry Minister Piyush Goyal has said integrated commerce and industry offices are being envisioned in major cities to provide businesses with a common point of access to multiple government departments and agencies. He made the announcement at a stakeholder workshop organized by the Department for Promotion of Industry and Internal Trade in New Delhi yesterday. Minister of State for Commerce and Industry Jitin Prasad also attended the program. Mr. Goyal said the government is working to strengthen export facilitation through both physical and digital mechanisms. He said instead of setting up separate offices of different departments at various locations, integrated offices will help businesses access multiple services at a single point. India has strongly condemned Pakistan airstrikes on Afghanistan's Kunar and Paktika provinces. Addressing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said such instances of aggression against a sovereign neighbour go against regional peace and security.
3: We strongly condemned the attacks from Pakistan, the airstrikes which were launched on Afghanistan in their Kunar and Paktika province. In this airstrikes, several civilians have been killed. We deeply offer our condolences on the precious lives lost. Such instances of aggression against a sovereign neighbor goes against the regional peace and security. We also reaffirm our support for Afghanistan, for their independence, for their sovereignty, for their territorial integrity.
1: The Ministry of Ayush will host the 11th Ayurveda Day in Nagpur, Maharashtra today under the theme Ayurveda for a Healthier Tomorrow. The Ministry said Ayurveda institutions, practitioners and stakeholders will participate in the celebrations across India and worldwide. The Ministry said that the celebrations will bring together key stakeholders from across the Ayurveda ecosystem, providing a platform for knowledge exchange and wider engagement. At the Asian Games in Aichi, Nagoya, Japan, double Olympic medalist Manu Bhakar and Tokyo 2020 silver medalist Mirabai Chanu will headline India's Day 4 campaign today with several medal opportunities in the offing. And that is the end of this news bulletin.
4: நேரம் 6:10 நிமிடம் ஆகாஷ்வாணி.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
1: அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிந்திப்போம். எல்லா வகையான ஒழுக்கங்களுக்கும் மூலகாரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசிநோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசிநோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவம் ஆகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவறத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறான். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வள்ளல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் பரிசு பெற்று போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வள்ளல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே, இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்ப வள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழியில்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணம் உடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது நீங்கள் கொடுக்கும் பிடிசோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட, நொய்யாக இருந்தாலும் வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிற போதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிறபோது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது பண்பலை 100.3

காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. காலை பொழுது கனிவாய்ப் புலரும் வேளையில் கண்ணபெருமானை வணங்கி பாடியிருக்கிறார் கே. வீரமணி.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை நேர்களில் நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 8 மணிக்கு கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்கவிருக்கிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடஞ்சச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரின் கதையும் கானமும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பார்ந்த
0: உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
4: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
8: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
9: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
10: உழவர்களுக்கு
0: உலாவரும் நேரம் 6:35
11: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
12: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
13: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேதாரண்யம், சிதம்பரம், சீர்காழி இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு பார்த்தோன்னா லேசான தூறல் முதல் லேசான மிதமான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமாக 23ஆம் தேதி செப்டம்பர் மற்றும் 25ஆம் தேதி செப்டம்பர் தேதியில்

0: மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தூறல் மட்டும் காணப்படும். பகல் நேரத்தில் வெப்பநிலை வந்து 35 இல்லை 36 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி அல்லது 27 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் ஈரப்பதம் வந்து 75-90% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது பகல் நேரத்தில் 75%, இரவு நேரத்தில் 90% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் கம்மியாக காணப்படும். அதாவது மணிக்கு 6 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை லேசான மழை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த காற்றின் திசை மாறுபடும் பொழுது வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக வாய்ப்புள்ளது. அதே போல் இந்த வானிலை நீடிக்கும் பட்சத்தில் விவசாயிகள் இப்போ வந்து முக்கால்வாசி குறுவை பயிர் வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். கேழ்வரகு எள் சாகுபடி செஞ்ச விவசாயிகள் அந்த அறுவடையை விரைந்து முடிக்கிறது நல்லது. சம்பா பருவத்துக்கு நிலம் தயார் செய்வதற்கு இந்த மழையை பயன்படுத்திக் கொள்ளலாம். உழவு செய்து களைகளை வந்து அகற்றி மண்ணின் ஈரத்தன்மையை வந்து அதிகரிக்கலாம். லேசான நீர்ப்பாசன வசதிகள் உள்ள விவசாயிகள்லாம் என்ன செய்யலாம்னாக்கா, தண்ணீர் தேக்கி கொஞ்சம் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி விழுந்தால் மண்ணின் தரத்தை வந்து அதிகரிக்கலாம். மற்றபடி இப்போ சம்பா பருவத்திற்கு பின்தங்கிய பருவம் வந்தனால நடுத்தர வயதுடைய நெல் ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது 120 நாள் வயதுடைய நெல் ரகங்கள், அதாவது 5R20, வெள்ளைப்பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளைப்பொன்னி, சம்பா மஷூரி, KKLR2, KKLR4, ADT46 போன்ற நடுத்தர வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். இது நாற்று விட்டு நடவும் செய்யலாம், இல்லை நேரடி விதிப்பும் செய்யலாம். நிலம் தயார் செய்வதற்கு நடவு வயலில் போதுமான தண்ணீர் தேவைப்படும். அது இல்லாத பட்சத்தில் நேரடி விதிப்புக்கு போகலாம். இது வந்து புழுதி விதைப்பு பண்ணலாம், இல்லைனா வந்து நாற்று சேடை விதைப்பும் செய்யலாம். புழுதி விதைப்பு செய்கிற விவசாயிகள் விதைகளை விதை நேர்ச்சி செய்கிறது ரொம்பவும் அவசியம். சேற்று விதைப்பு செய்கிற விவசாயிகள் நல்லா சேடை பிடிச்சி நிலம் மட்டமாக தயார் செய்த பிறகு சேடை விதைப்பு செய்யலாம். நேரடி விதைப்புக்கு பெண்டிமெத்திலின் இல்லைனா பிரெட்டிலாக்ளோர் இல்லைனா பிரெட்டிலாக்ளோர் சேஃபனர் போன்ற கலைக்கொல்லியை பயன்படுத்தலாம். சேற்று விதைப்பு செய்கிற விவசாயிகள் அதுக்கும் வந்து பெண்டிமெத்திலின் நல்ல பலன் கொடுக்கும், இல்லைனா பூட்டாக்ளோரும் பயன்படுத்தலாம், இல்லை தயபன் கார்பும் நல்ல பலன் கொடுக்கும். மற்றபடி இந்த நெல் ரகங்கள் விதைகள் வந்து எங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப மையத்தில் கிடைக்குது. அது விவசாயிகள் மானிய விலையிலையும் வாங்கி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: உலாவந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்டீல் அரிதாம்பல் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்களூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: Best and Braves.
11: Ooh, Max.
12: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
13: வணக்கம். பசுமரத்தாணி போல் நாம் நற்பண்புகளோடு வாழ்வது ஒரு புண்ணியம். மனதாலும் உடலாலும் நல்லதே நினைத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களானாலும் சரி, அவர்கள் எல்லோருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் தரும் செயல்களை

0: செய்ய தயங்குவார்கள். தீய குணங்கள் தம்மை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். தான தர்மம் நற்காரியங்கள் என அவர்கள் தன் மனதை செலுத்துவார்கள். அவர்களின் சந்ததிகளின் வாழ்க்கை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. நல்லவனாக, நேர்மையாளனாக, சத்தியவனாக, இரக்கம் கொண்டவனாக வாழ்பவர்கள் அதை வைராக்கியமாக தொடர்ந்து கடைபிடித்து வாழ வேண்டும். ஒரு ஓய்வு பெற்ற ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு கல்வியோடு நற்பண்புகளையும் புகட்டி நற்சேவையும் செய்து நல்லாசிரியர் விருதும் பெற்றார். அதுபோல தன் குடும்பத்திலும் தனது இரண்டு மகன்களையும் ஒழுக்கத்தோடு வளர்த்து உயர்கல்வியும் பெறச் செய்தார். தன் பண்பு நிலை மாறாமல் வாழ்க்கை நடத்தினர். தந்தையாரின் போதனைகள் அவர்கள் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்திருந்தது. இரு மகன்களையும் நல்ல முறையில் ஆளாக்கிவிட்ட மனநிறைவோடு வாழ்ந்த அவருக்கு ஒரே ஒரு குறை. எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் அவர் அன்பான மனைவியை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. தன் மனைவி இறந்ததும் அவள் நினைவிலேயே வாழ்ந்த அவரும் ஒரு நாள் கண்மூடினார். தந்தை மறைந்த பின் ஒரு நாள் பெரிய மகன் தந்தையாரின் டைரியை பார்க்க நேரிட்டது. தன் நண்பனிடம் அவர் 100,000 ரூபாய் தன் தாயின் வைத்தியத்திற்காக கடன் வாங்கி இருந்த விபரத்தை எழுதி வைத்திருந்தார். அதை படித்த அவர் மகன், அப்பா எதற்காக கடன் வாங்க வேண்டும், நம்மிடம் கேட்டிருக்கலாமே. யோசித்தவன் தன் தந்தை பட்ட கடனை தான் அடைப்பதுதான் சரி என்று எண்ணி 100,000 ரூபாய் பணத்தோடு தன் அப்பாவின் நண்பரை சந்திக்க சென்றான். இந்த கடன் பற்றிய விபரத்தை அவரிடம் விசாரிக்க, ஆமாப்பா, உன் தந்தை, அவர் என் மனைவியின் வைத்திய செலவை நான் தான் செய்ய வேண்டும், மகன்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, உன்னிடம் வாங்கிய கடனை எப்படியும் திருப்பி தந்து விடுவேன், நீ இதை பற்றி அவரிடம் சொல்லாதே என்றார்ப்பா. அதனால்தான் நானும் என் உயிர் நண்பனின் வாக்கை காப்பாற்ற உங்களிடம் இது பற்றி சொல்லவில்லை என்றார் பெருந்தன்மையுடன். அவர் மகனும் அவர்களின் ஆழ்ந்த உண்மையான நட்பை எண்ணி வியந்தவன் அவர் தந்தையின் நண்பர் தன்னிடம் கேட்காத போதும் நாணயத்தோடு தந்தை பட்ட கடனை திருப்பிக் கொடுத்தான். ஒருவனுக்கு அவன் இளம் வயதில் பதிந்துவிடும் நற்பண்புகள் நாளாக நாளாக மெருகேறுமே தவிர எல்லளவும் குறையாது. நம் மூதாட்டி அவ்வையின் பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அட்டாலும் பாலின் சுவை குன்றாது, அளவலாய் நட்டாலும் அன்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என மேன்மக்களின் இயல்பை அழகாக கூறுகிறாள் அவ்வை. இதிலிருந்து நாம் பெறும் நீதி, நம் இளம் வயதில் பதிந்துவிடும் நற்பண்புகளை வாழ்வின் எந்த சூழ்நிலைகளிலும் தவறாமல் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதே. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமெக்ஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
7: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளாா்.

0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்கள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கமளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாத்திர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில் வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில்

0: தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதோ அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆது அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: மாசம் மாசம் உங்களுக்கு வேண்டாம். PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3

0: கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: துளிர்க்கிறது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனிக்குழி குடிவாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலனிக்குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன? மேலனிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம் மேம்.
6: பாப்பா பேர் என்ன? பாப்பா என்ன படிக்கிறீங்க?
7: யுகேஜி.
6: யுகேஜி படிக்கிறீங்களா? ஓகே. பாப்பாக்கு என்ன ஊரு?
7: திருநெல்வேலி.
6: சரி பாப்பா, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
7: நம்பர்ஸ் நேம்
6: சொல்லுங்க கேப்போம்.
7: நம்பர்ஸ் நேம் ONE1 TWO 3 4 5 6 7 8 9 10.
6: ஓகே, ரொம்பவே அழகா சொல்லிட்டீங்க. பாப்பா நீங்க வளர்ந்து என்னவாக ஆசைப்படுறீங்க?
7: போலீஸ்.
6: போலீஸ் ஆகணுமா? நிச்சயமா நீங்க வருங்காலத்துல ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ.
5: ரொம்ப அழகா கியூட்டா மலையாள மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? யாகாவராயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதற்கான பொருள், எதை கட்டுப்படுத்தாவிட்டாலும் நமக்கு நாவடக்கம் என்பது மிகவும் முக்கியம். அடக்கமுடைமை ஆறிருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். இதற்கான பொருள், பணிவாக இருப்பது நம்மை உயர்த்தும், அடக்கமில்லாமல் நடந்து கொள்வது நமக்கு துன்பத்தையே கொடுக்கும். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர். மீண்டும் ஒரு பசுந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடாபாய் பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
2: துளிர்த்தது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலனிக்குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலனிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
2: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. திரை இசை கானம் பாடும் காரை பண்பலையின் குரலோசை. இது காலை நேரத்து குயிலோசை.

நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று காலை 8:45 திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறவிருக்கிறது. கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோயில். நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ காத்திருங்கள் நேர்களை. இன்று காலை 8:45 கனிந்த காலையில் வீசும் மண்வாசம் சுவாசித்து நுழைகிறது காட்டுமல்லி வாசம்.

0: காட்டுமல்லி வாசம் வீசியதோடு விடைபெறுகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு

0: தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல்நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினாா்.

0: ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசூ தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும், கனாகுவா என்ற இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாகர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசை அலையில் நின்று இது சங்க தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்
11: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சிக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனி ஏட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா, காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு

0: உதாரணம், ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிக்கிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவு ஆட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நான் அந்த நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். முகத்தில்

0: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் எண்ணி கேட்கலாம் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
8: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
14: காலை வணக்கம். குழந்தைகள் இப்ப நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த பிறந்த குழந்தையிலேருந்து அவங்களுக்கு தடுப்பூசியை தவறாம கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோரா நம்மளோட கடமை. இம்யூனைசேஷன் சார்ட்னே கொடுத்துருப்பாங்க, வேக்சின் எப்பப்பெல்லாம் கொடுக்கணும் குழந்தைகளுக்குன்னு அந்த டேட்ல போய் அந்த வேக்சின்ஸை கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்த சேஃப்டி என்னன்னா உங்க வீட்டுல நீங்க மருந்துகளை சேஃபா ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் இருக்கிற இடத்துல சில பேர் பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு சமைக்கிற இடத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க மருந்துகளை, அது தவறான விஷயம். அதே மாதிரி குழந்தைகளோட கையில எட்டுற அளவுக்கு தூரத்துல நீங்க ஒரு மருந்துகளை கண்டிப்பா வைக்க கூடாது. ஒரு சில மருந்துகள் குழந்தைகளால ஈஸியா திறக்கப்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கலர் கலரா இருக்க மாத்திரைகள் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால குழந்தைகள் எப்பொழுதுமே ரீச் பண்ண முடியாத இடத்துல ஒரு மருந்தை வைக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட். இப்ப என் வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு 7 வயசு, ஒரு குழந்தைக்கு 2 வயசு. ரெண்டு பேருக்குமே காய்ச்சல் வந்திருக்கு டாக்டர், அதனால 7 வயசு பாப்பாவுக்கான மருந்தை நான் 2 வயசு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம். 7 வயசு பாப்பாக்கான உடல் எடை வேற, அவங்களுக்கான டோஸ் வேற. எந்த மருந்துமே அளவா கொடுக்கும்போது அந்த உடல் எடைக்கு ஏற்ப கொடுக்கும்போது தான் அது சரியா வேலை செய்யும். அதிகப்படியா போகும்போது அதுவே பின்விளைவுகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நீங்களா சத்துக்காக இதை வாங்கி பக்கத்து வீட்டில் சொன்னாங்க இதை கொடுத்துட்டேன், என்னோட சொந்தக்காரவங்க சொன்னாங்க இதை கொடுத்துட்டேன்றது கட்டாயம் கூடாது. எந்த மருந்தா இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா கொடுக்கணும். குழந்தைகளுக்கான டோஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப பள்ளி செல்ற குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அரசே வந்து உங்களுக்கு டிவார்மிங் மாத்திரைகளை கொடுக்குது, அதாவது பூச்சிகளை கிளியர் பண்றதுக்கான மாத்திரைகள் கொடுக்குது. கிரி பூச்சி மாத்திரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாத்திரைகளையும் நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஏற்கனவே ஸ்கூல்ல ஒரு தடவை கொடுத்துட்டு நீங்க ஒரு தடவை கவனிக்காம கொடுக்கறது வந்து கொஞ்சம் அதிகப்படியான டோஸ் ஆயிரலாம். அதனால ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கணும். இந்த அட்டவணையில என் குழந்தைக்கு எந்த மாத்திரையை நான் எப்ப கொடுத்தேன்றதை எழுதி வச்சுக்கிட்டு 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி பூச்சிக்கான மாத்திரையை கொடுக்கணும். இது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நேரம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த தொற்றாத வியாதிகள் அதிகம் இருக்கும். பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம், சுகருக்கு பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு இந்த மாதிரி எல்லா மாத்திரைகளும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், எந்த மாத்திரையை நான் எப்போ சாப்பிட்டேன், ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிட்டேனா எடுத்துக்கலையா, இதுக்காக தான் இப்போல்லாம் பில் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ன்னு வருது. நீங்கள் மாத்திரைகளை பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காலை மாலை இரவுன்னு நீங்கள் அது மேலேயே ஸ்டிக்கரும் இருக்கிறதுனால அந்த மாதிரி வயசானவர்களுக்கு ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறது ரொம்ப காமன். அது ஸோ எப்போவுமே குழந்தைகள் மேலேயும் தீயவர்கள் மேலேயும் மருந்து விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக அவங்களை கவனிச்சிக்க வேண்டியது வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தரோட கடமையாக இருக்குங்க. இப்போது

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரை பண்பலை 100.3.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
8: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
9: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காலை காம்போ.

0: சூரியனைப் போல் பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனைப் போல் எரிய கற்றுக்கொள்ள வேண்டும். நற்காலையின் இந்த நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். நீலவானும் நெய்தல் மண்ணும் பச்சை வயலும் படரும் காற்றும் பகலவன் ஒளியும் பறக்கும் ஓசையும் காற்றின் இசையும் சேற்றின் மனமும் பாட்டின் ஒலியும் கூட்டின் அசைவும் கண்ணில் எழும் காட்சிகளாய் மனதில் எழும் எழுச்சியாய் புலர்ந்த காலையின் புத்தம்புது மலர்ச்சியாய் மலரும் காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.
1: லல்லல்ல

இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. புதுச்சேரி தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வாழ்வாதார சேவை மையம், காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இலவச பயிற்சி திட்டம், கணினி பயன்பாடுகள் மற்றும் வணிக கணக்கியல், இதற்கான தகுதி 18 முதல் 30 வரை உள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள், இலவச பயிற்சி அளிக்கப்படும், உதவித்தொகை வழங்கப்படும், புத்தகங்கள் மற்றும் அலுவலக பொருட்கள் இலவசமாக அளிக்கப்படும், பயிற்சி முடிவில் என்சிவிடி சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பிக்கிற முறை, கீழ்கண்ட சுய சான்றிதழிட்ட ஆவணங்களுடன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கவும். அதாவது அறிவிக்கப்படவிருக்கிற சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களுடன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கவும். பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல், ஐடிஐ 2 வருடம் முடித்த சான்றிதழ், சாதி மற்றும் வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஒன்று, குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள். விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தேர்வின் அடிப்படையில் பயிற்சி வகுப்பிற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோர்ஸ் கோஆர்டினேட்டர், NIELIT கோர்ஸ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ், காரைக்கால், தொடர்புக்கு 9443-71274. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள

0: சார்ந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் ஒரு பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் ஒரு பணியிடம் பதவிக்கு 42 வயதுக்குட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் https://thiruvarur.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய கல்விச் சான்றிதழ் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறையன் 311 மூன்றாவது தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணைப்பு கட்டிடம், திருவாரூர் 6100-4 என்ற முகவரிக்கு இம்மாதம் 30 மாலை 5:30 மணிக்குள் அனுப்பி வைக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி

0: இதமான இனிய காலை பொழுதை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. நிகழ்ச்சியில் தொடர்கிறது சேவை செய்தி. நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி மாத பெருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு திருமஞ்சனம். கேட்டது சேவை செய்தி. மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் குறைதீர் அவை இன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகளை நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் அறிவிக்கப்படும் சேவை குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக தலைவர் நுகர்வோர் குறைதீர் அவை அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், பழுதான மின்மீட்டர்கள் மாற்றுதல், ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தல் கோருதல், மின்தடை குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம், இதுகுறித்து புகார்களை நுகர்வோர்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாளை மாலை 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திட வேண்டும். கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடைமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வெல்ல முடியாத தமிழின்பமாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: மேகம் தரும் காலை பொழுதில் இதுவரை வசமாக்கி இணைத்தது. காலை காம்போ. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்காக காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் உங்கள் அறிவிப்பாளர் சகோதரி தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். மனம் தளரவே கூடாதுங்க. சில இக்கட்டான சூழல் வரும்போது கூட மனசு தளராம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல

ரொம்ப ஸ்டேபிளா நிறைய சக்சஸ் பண்ணலாம். ஒரு மடம், ஒரு ஜென் துறவி வந்து பாடங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சீடர்களுக்கு. அப்படி பாடம் சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது தன்னம்பிக்கை வந்து மனந்தளராம இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்தி புகட்டணும், ஏன்னா அவங்க வந்து அப்பப்ப மூட் அவுட் ஆயிடுறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப அதை எப்படி இவங்களுக்கு புரிய வைக்க போறோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்ப வந்து இவங்களுக்கு என்ன சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எறும்பு வந்து வாயில ஒரு நீளமான ஒரு உணவை தூக்கிட்டு போகுது. உங்களுக்கு எறும்பு பத்தி தெரியும், அதோடைய எடையை விட பல மடங்கு அதிக எடை உள்ள பொருளை தூக்கிட்டு போகும். அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசல், இந்த விரிசலை தாண்டி அதால நிச்சயமா போக முடியாது, அப்படி போனா அதுல விழுந்துடும். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த எறும்பு தவிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த எறும்புக்கு ஒரு ஐடியா வந்தது, அது தூக்கிட்டு போச்சு அந்த உணவை வந்து அந்த விரிசல் அப்படியே வச்சது, அந்த விரிசல் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்ப கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு திரும்பி அந்த விரிசல்ல வச்ச அந்த உணவை திரும்பி தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சது. இப்படிதான் நமக்கு இருக்கிற பிரச்சனைய நம்ம ஒரு தடைக்கல்லாம் பார்க்காம படிக்கல்லாம் பார்த்துட்டு அதுலயே நம்ம ஏறி டிராவல் பண்ணி அந்தான போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்மளோட புத்திசாலி வேற யாருமே இருக்க முடியாது. அப்ப ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி பாக்குறோம், அது எந்த டைரக்ஷன்ல பாக்குறோம், அதை வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டே இல்லாமல் சொல்யூஷனுக்கான ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எறும்பு வந்து அந்த விரிசல் அடைச்ச மாதிரி நமக்கு இருக்கிற அந்த இடைஞ்சலை நம்ம வந்து அடைச்சு அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை வந்து யார்கிட்ட சொல்ல போறோம், எப்படி சொல்ல போறோம் தெரியல. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிச்சு போய் நிறைய பேர் வந்து வெளியிலயும் சொல்ல முடியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எதா இருந்தாலும் மனசுல பட்டதை மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸா போறவங்க இருக்காங்க. யார்கிட்ட சொல்றங்கிறத பொறுத்து தான் அதோடைய வேல்யூ இருக்கு. ஸோ நீங்க வாழ்க்கையில எந்தையும் மனசு தளராம எனி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் பக்கத்திலே இருக்கு. ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரோ மூன்றாவது மனிதருக்கு உள்ள பிரச்சனை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இப்போ மனசுக்குள்ள எப்பயுமே வந்து நம்ம ஸ்டேபிளா இருக்கணும். மனசை விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய நேரத்துல வந்து லைஃப்ல அடுத்த ட்ராக் நமக்கு தெரியவே தெரியாது, டைரக்ஷன் தெரியவே தெரியாது. அப்ப என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன் எடுக்க முடியலன்னா இன்னொரு 1 வீக் கழிச்சு எடுக்கலாம், இல்ல 10 டேஸ் கழிச்சு எடுக்கலாம். அப்ப டெஃபரெண்டா அதுக்கான சொல்யூஷன் எடுக்க முடியும். ஸோ மனசை விட்டுறாம நான் எப்படி எடுத்துக்க முடியும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதுல எப்படி சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க சக்சஸ் பண்ணா நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது, ஆனா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா கை கொட்டி சிரிக்கிறதுக்கு கூடவே சில பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு காரியத்துல சக்சஸ் ஆகணும்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த விஷயத்திலையும் எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அந்த சக்சஸோட ரேட் அமைஞ்சிருக்கு. ஸோ முழுசா ஈடுபடுங்க, முழுசா அதுக்கான தீர்வை கண்டுபிடிங்க. 100% வந்து நீங்க லைஃப்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ ஜெயிக்கிறது யார் கையில இருக்குன்னா உங்க கையில இருக்கு. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசை கரெக்டான டைரக்ஷன்ல டியூன் பண்ணீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம். கோபால் பல்படி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சிந்தனை துளி. வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: விரைவில் திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவில் முதல் இரும்பு பாலம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆமா, இந்தியாவில் முதல் இரும்பு பாலம் எங்கே அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க உங்கள் பேர், ஊர், அப்புறம் ஆன்சர். இது மூணு மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லை, துளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0438 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231-2994-8 மற்றும் 299-5-8-0. கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
5: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பேர்மாநல்லூர் சரவணா கமலேஷ்.
1: சொல்லுங்க கமலேஷ், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: அமரன் படத்திலிருந்து அமர அமர பாடல்.
1: சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேளுங்க. நன்றி.
2: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். அபி பேரிச்சை நேரம் 8:20. அபி பேரிச்சை, ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை. தெளிவான பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க முருகன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
11: இட்லி கடை.
7: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் மணி அண்ட் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:25 நிமிடம் ஆகுது. துளிவரம் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் வணக்கம்.
2: காரை பண்பல் 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் தீபா மேடம் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் அம்பி ராஜா. நலமா இருக்கலாமா?
1: நலமா இருக்கேன். சொல்லுங்க சாகுல் அம்பி, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: எனக்கு பீட்டு படத்துல இருந்து எனி சாங்மா.
1: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி
2: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்படி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸின் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
2: மற்றும்
1: நேர்களை தலைவரும் பாட நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா,

இந்தியாவில் முதல் இரும்பு பாலம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விதான் இதற்கான சரியான விடை. இந்தியாவின் முதல் இரும்பு பாலம் 1879 மேற்கு வங்காளத்தில் ஹுக்ளி ஆற்றின் கரையில் ஹவுரா மற்றும் கொல்கத்தாவை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சரியான

இந்தியாவில் முதல் இரும்பு பாலம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விதான் இதற்கான சரியான விடை. இந்தியாவின் முதல் இரும்பு பாலம் 1879 மேற்கு வங்காளத்தில் ஹுக்ளி ஆற்றின் கரையில் ஹவுரா மற்றும் கொல்கத்தாவை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சரியான விடை. இன்னொன்று வந்து 1899 தான் வந்து லக்னோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அடுத்த பாலமாக இதை வந்து நம்ம கூட எடுத்துக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க, யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? கடலூர் துறைமுகம், ரமேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், மேலுவாஞ்சூர் சம்சுதீன், சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டிலிருந்து. அடுத்து பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவர் திரும்ப அனுப்பிட்டார். உத்தரப்பிரதேசம், ஓகே, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆக்கூர்லேருந்து செல்ல ராஜா, அடுத்து பேரளம் சந்தோஷ்குமார், அடுத்து புவனகிரி சுமதி பாபு, கத்தரிப்புலத்திலிருந்து பாக்கியராஜ் அனுப்பியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை, பாரி வல்லல், இன்பா இலக்கியா அவங்க அனுப்பியிருக்காங்க சரியான விடை. அடுத்து திருச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், அடுத்து திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல்காமி ராஜா, பிரமிளா தமிழ்செல்வன், பூவம் குபேர் அவங்களும், பூவம் தினேஷ், ராஜ், நிலா மூணு பேருமே வரிசையாக அனுப்பியிருக்காங்க. அடுத்து வினோத்குமார் திருமலை ராயன் பட்டினத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதி லக்ஷ்மி சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? மேட்டுப்பாளையம் நாகராஜன். அதாவது பேர் ஊர் ஆன்சர் மூணு மட்டும் இருந்தாலே போதும், நிறைய பேர் அப்போ தான் படிக்க முடியும். அடுத்து நிறைவிலேருந்து ராஜவேல் அனுப்பியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, அடுத்து ரவிக்குமரன் தானி கோட்டகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து அன்னப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி, வீரதுரை அரியலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், கைலாசபுரத்திலேருந்து ரவி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி மல்லியம் ரவி, அடுத்து பிரதாமராபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா, அடுத்து நன்னிலத்திலிருந்து அம்பலவாணன் அவங்க சொல்லியிருக்காங்க. சுபா வீரா வேட்டைக்காரன் இருப்பு அவங்க, யோகாஸ்ரீ, ஸ்ரீனிகா, ஜீவமித்ரா, சாய் வர்ஷினி, நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன், கும்பகோணம் குமரன், சிவசுப்பிரமணியன் குத்தாலம் தோப்புத்தரிலேருந்து, குவைத்லேருந்து திருச்சேரி நிஷான் ஹலீம், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன் அவங்க நாகப்பட்டினத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம், காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், திருபுவனம் அலமேலு மங்கை, காரைக்கால் மேல ஓடுதுரை சேப்பு விஜயராகவன், சிவபுரி கீர்த்திராஜன், இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. சரியான விடை அனுப்பின நேயர்கள் எல்லாருக்குமே எங்களது பாராட்டுக்கள்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
6: மங்கத்தடலாய் தவழ்ந்து வரும் காரை பண்பலை காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: நலமா இருக்கலாம்.
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
6: சொல்லி வரும் பாடலில் மகராசி படத்துல வரும் பாடல் அக்கப்பூவே. இந்த பாடலை எனது மகள் விஜய ரூபினிக்கும் தரிசனிக்காக ஒளிவருக்கும்
0: எல்லாருக்காகவும் பாடல் வர்றது கேளுங்க. நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது துள்ளி வரும் பாட்டு. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் காமராஜ் புட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேரம் 8:45. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் நல்ல சிவம் எண்ணெய் வழங்கும் திருமாலின் திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நல்ல சிவம் எண்ணெய், நாச்சியார் கோவில்.
2: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான எண்ணெய் வகைகள். நம்பிக்கையின் மறுபெயர் நல்ல சிவம் பிராண்ட், நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம். சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான எண்ணெய் வகைகள். நம்பிக்கையின் மறுபெயர் நல்ல சிவம் பிராண்ட், நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது நாச்சியார் கோவில், ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில்.
4: வணக்கம் நேயர்களே. கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருநாரையூர் நம்பி திருத்தலம் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ மன்னன் கோச்செங்கன் சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலில் 5 அடுக்கு ராஜகோபுரம் உட்பட 16 கோபுரங்கள் உள்ளன. கோச்செங்கன் ஏற்கனவே 70 சைவ கோயில்களை கட்டியிருந்தார். அவற்றுள் 71வது கோயிலான இது அவருடைய முதல் வைணவ

0: கோயிலாகும். நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோவிலின் நிர்வாக அலுவலர் பேசுகையில்,
1: என் பேர் திருநாவுக்கரசு, 2005 வேலை பண்ணுறேன். கோயில் வந்து இந்து சமயத்தினுடைய ஆட்சியிலே சேர்ந்த கோயில், கோட்டிஸ்வரி செகண்ட் கிரேட் கோயில், இணையான மயிலாடுதுறை இணையான மண்டலத்துக்கு உட்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு உட்பட்ட பழமையான கோயில். இது கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். அதாவது 69 சிவாலயம் கட்டிட்டு 70வது கோயிலாக இந்த கோயிலை கட்டினதா அது வரலாறு. கோச்சங்கன கட்டப்பட்டது மாடக்கோயில், யானை ஏறாத கோயில். கோச்சங்கனுக்கும் யானைக்கும் ஏதோ பகை இருக்கிறதா சொல்லி அவர் கட்டின கோயில் எல்லாமே யானை ஏற முடியாது. அதேமாதிரி யானை ஏறாத மாடக்கோயில் இது. இங்கே வந்து முக்கிய விசேஷம் கல்கரட பகவான். வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுறது, 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணால் நவக்கரக தோஷம், எல்லாம் அகலும் என்பது ஐதீகம். அதனால வியாழக்கிழமை அவரை வந்து தரிசிக்கிறது மக்கள் வருவாங்க, 7 வியாழக்கிழமை தொடர்ந்து வருவாங்க. பெருமாளுக்காக சனிக்கிழமை வருஷத்தில் 2 உற்சவம், மார்கழி தெப்பத்து விழா ஒன்று, பங்குனி தேர் ஒன்று. வருடப்புறப்பாடு என்பது மார்கழியில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு 4 நாள் முன்னாடி வரும். அதேமாரி பங்குனி உத்தரத்துக்கு 5 நாள் முன்னாடி வரும், அதுவும் 4 நாள் நடத்திருக்கும். வருஷத்தில் அதனால இங்கே உள்ள கரிடன் கல்லடன் வந்து வெளியில் புறப்பாடு ஆவார். அவர் உடம்புல 9 சர்ப்பங்கள் இருக்கு. அதனால் நவகரதாசம் இது அவர் பரிகாரம் சொன்னார். பரிகாரம் வைணவத்தில் இது பரிகாரம். எங்களுக்கு சுற்றி எப்படியும் ஒரு 15 கிராமம் இருக்குது. இந்த 15 கிராமத்துலையும் சேர்ந்து தான் அந்த திருவிழா நடந்தோம். பக்கத்தில் திருச்சிர இருக்கு, அதுக்கு அந்தாண்ட திருக்கண்ணமங்கை இருக்கு. பக்தோச்சரம் 5 கிராமத்துக்கு இந்த கோயில் மெயின். கும்மான பக்கம் போனீங்கன்னா உப்படி கும்பிடு, 2 கருணச்சவையும் நம்ம விமர்சனம் இருக்கும்.
0: திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்பினார். இதற்காக வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதால் வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாக சென்று அவரை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சுளவள்ளி என்ற பெயரில் வளர்வதைக் கண்டு சொன்னார். திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சுளவள்ளியை வணக்க விரும்புவதாக தெரிவித்தார். தன் மகள் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தால், அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்துதல், அவளை மனமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறுகிறார். திருமால் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார். அதை ஏற்ற கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பிராட்டி பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் தலம் என்றும் அழைக்கப்படுகிறது.
2: நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோவிலின் பட்டாச்சாரியார் பேசுகையில்,
3: என் பேரு கோபிநாத பட்டாச்சாரன் பேரு, நாச்சியார் கோவில். திருமங்கை ஆழ்வார் 100 பாசுர மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பழங்கையாள் இடங்கை செங்கமடையானோர் நலங்கொள்வாயினர் அந்தனர் வாழும் நறியூரின் ஆழ்வாருடைய பாசுரம் சங்கு சக்கரத்தோட இருக்காருங்கிறதுக்காக, தேன் கொண்டசாரர் திருவேங்கடத்தானை நான் சென்னாடி நறையூரில் கண்டேன்னு இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக பாசுரம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிற மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபசுக்கு இணங்கி இங்க ஸ்ரீதேவியாக வஞ்சுளவள்ளி நாச்சியார் அவதாரம். இங்க ஸ்ரீதேவி உப்பிளையப்பன் கோவில்ல பூமி தேவி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீலாதேவின்னு 3 இடத்துல தாயார் சன்னி தனியா கிடையாது, கல்யாண குளத்தில் இருப்பார். அதுவும் இல்லாமல் அந்த 2 இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கே தான் பாக்கி இடத்துல கிடையாது. இங்கே தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்கறதுனால நாச்சியார் கோயில்னு பேர். ஒரே சன்னதி தாயார் சன்னதி தனியாக கிடையாது. நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், நான் தான் முதலிடம் கொடுத்தோன்னு சொல்லி சொல்கிறோம். பெருமாள் அப்பயே 100% முதலிடம் கொடுத்துட்டார். கொடுத்ததுனால 100 வேலி நிலம் வச்சிருக்கிறார். பாக்கி எந்த கோயிலில் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் போனோம்னா பார்த்தோம்னா வாசல்ல இருந்து பார்த்தாலும் எங்கே போய் நின்று பார்த்தாலும் சுவாமி தான் சென்டராக இருப்பார். இங்கே தாயார் தான் சென்டராக இருப்பார், பெருமாள் ஓரமாக இருப்பார். கல்யாணத்துக்கு வந்ததாக 5 பெருமாள் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் பெருமாள் பக்கத்தில் 3 சுவாமி இருக்கார். தாயார் பக்கத்தில் பலராமன் பிரம்மா உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சுளவள்ளி நாச்சியார் கல்யாண கோலம் கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயிலை விஷ்ணு கோயிலை கட்டிதான் இதுல மணிமாட கோயிலாக இருக்கு. திருமங்கை

ஆழ்வார் 100 பாசுரம் படித்தார். திருப்பதி பெருமாளை இங்கே பார்த்தேன்னு சொல்லி ஆழ்வார் பாடிக்கிட்டார். இந்த புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமையில் 5 சனிக்கிழமை பாத தரிசனம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஒரு சனிக்கிழமையில தரிசனம் பண்ணா திருப்பதி போய் 16 முறை தரிசனம் பண்ண பலன் உண்டுங்கிறது இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்துக்கு இணங்க இந்த இடத்துல சன்னதி இருக்கும். திருப்பதி பெருமாளாக இங்கே காட்சி கொடுத்தாருங்கிறதுனால இங்கே தாயார் தனியா பெருமாள் தனியா இருக்க மாட்டார். திருப்பதி மாரி இங்கே தாயாரும் பெருமாளும் சேர்ந்த இடத்துல தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்டு இந்த இடத்துல தனி சன்னதி இல்லாமல் ஒரே சன்னதியாக இருக்கு. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சவர் கல்கருட பகவான், கீழே கருட பகவான். முதல்ல 4 பேர் தூக்குவாங்க, அப்புறம் 8, பாறையை சேர்த்து 16, 32, 64 போகும். வெயிட் அதிகமாகும். உள்ளே வரும்போது 64, 32, 16, 8 4 பேருக்கு சன்னதி உள்ளார். ஒருவர் கல்லால் வாகனத்தை உலகத்தில் வேற எங்கேயும் தூக்கிறது கிடையாது. இங்கேதான் கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில், 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயிலை விஷ்ணு கோயிலை கட்டினதா இதுக்கு. மணிமாட கோயிலாக இருக்கு. சுகந்தகிரி கஷேத்திரம்னு பேர். அத்திகிரிங்கிறது காஞ்சிபுரம், சுகந்தகிரிங்கிறது திருநறையூர், சேஷகிரிங்கிறது திருப்பதி. கிரி கஷேத்திரத்தில் இதை மூணையும் சொல்கிறாங்க. அதனால இந்த பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளுக்கு நிகராகவே ஆழ்வார் பாசுரத்திலே சொல்லியிருக்கார். அதனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்தில் இருக்க மார்கழி பங்குனியில் இங்கே பெருந்தாழ்வார் புறப்பாடு. வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா எல்லா விதமான காரியங்களையும் பூர்த்தி பண்ணிக்கிற மோட்சம் கிடைக்கும். புதனோட தோஷம் பூர்த்தியாகும். சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி, சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும். 5 பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒற்றுமையா இருக்கலாம். பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர்தோஷங்கள்லாம் போறது வாங்க சேவிக்கலாம். கல்லால கருட வாகனம் உலகத்துல கிடையாது. உள்ள குழந்தை மாரி வெளியில விஸ்வரூபத்துல கற்றுக் கொடுக்கிற 4, 8, 16, 32, 64 5 மாசம், 64, 32, 16 8 5 மாசம், 10 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கிறதுலாம் அதுக்குதான் கர்ப்பத்துல இருக்குன்னு சொல்றது. கர்ப்பகிரகம்னு அதுக்கு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதனால இங்க கல்கருடம் ரொம்ப விசேஷம். இந்த 7 அதிசயம் சொல்றப்பல இந்த கல்லுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கல். இல்லைங்கிறவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு உதாரணம் நாச்சார் கோயில் கல்கருடம் சார். ஒவ்வொரு மாசத்திலயும் ஒவ்வொரு உற்சவம். புரட்டாசி மாசத்துல பார்த்தோம்னா நவராத்திரி உற்சவம், தாயாருக்கு உகந்த மாசங்கிறதுல ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொன்றும் நடக்கும். அதனால 12 மாசமும் ஒவ்வொரு திருவிழா நடக்கக்கூடிய கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71வது கோயில் விஷ்ணு கோயில் கட்டிருக்க. 70 சிவன் கோயில கட்டினோடனே அவருக்கு மோட்சத்துக்கு போனோம் ஆசையா சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணி மறுபடியும் சிவன் கிட்ட கேட்கிறேன். மோட்சத்துக்கு போனா நாராயண கூப்பிடுங்கிறார். இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூப்பிட்டா வருவாருன்னு சிவபெருமான்டே கேட்கிறார். அப்பதான் போற தூண்டி விட்டு போர்ல தோக்கம் பொழுது அவன் அறியாம கத்துறான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகான். அவன் அறியாம கத்துறதுனாலதான் அவனுக்கு ஹரியினே பேரு சுவாமி. ராஜ்யம் பண்ணும்போது இந்த கோயில் முதல்ல கட்டுறேன், இதுக்கப்புறம் ஒரு 8-9 கோயில் கட்டுறேன். கட்டி ராஜ்யம் பண்ற மோட்சத்துல உட்காந்துபடி சுவாமி யோஜனம் பண்றாரு. 70 விஷ்ணு கோயில் கிட்டிருக்கான், சிவன் கோயில் கிட்டிருக்கான், என்னடா பண்ணுன்னு பார்த்தா முதல்ல மோட்சத்துக்கு ஐச்சன்கிறார். மோட்சத்துக்கு ஐச்சன் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி யோஜனம் பண்றான், இவ்வளவுலாம் பண்ணிருக்கான், ராஜ்யம் பண்ணிருக்கான், சைவ வைணவ வேதம் இல்லாம இருந்திருக்கான், அன்னதானம் நிறைய பண்ணிருக்கான், என்னடா பண்ணணும்னு பார்த்தா நாயன்மார்கள் ஒருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், புதனோட தோஷம் பூர்த்தியாகும். அதுதான் நான் சொல்றது. சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி, சுக்கரன் தோஷம் பூர்த்தியாகும். 5 பேரோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு காரணமே அதுதான். இதை எல்லாத்தையும் பண்ணினாலும் அந்த பெருமாளும் தாயார்கிட்ட பிரார்த்தனையோ எதுவும் கிடையாது. பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல ரிட்டையர்மெண்ட்ல கட்டி கொடுக்கிறார். இப்போ உங்களுக்கு புரியுறாப்புல சொன்னாக்க பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்கிறார். பிரார்த்தனையில கருட பகவான் கொடுத்திருக்காரு. இந்த கஷேத்திரத்துல கருட பகவான் தான் இந்த இடத்துல எல்லாமே. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் எனக்குன்னு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு கேட்டதுனால எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா திருவிழால கருட சேவை முடிஞ்சோடனே வாகன மண்டலத்தில் வச்சு துணியை போட்டு மூடிடுவாங்க. இங்க 6 கால பூஜையோட இருக்க கருடாழ்வார் ரூம்ல இருக்கும் வாகன மண்டலத்துல பெருமாள் வந்து உடனே ஏறி போடுவார். இங்க கருடனுக்காக பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதனால இந்த இடத்துல முக்கியத்துவத்தை கருடனுக்கு கொடுத்ததுனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்கும்.

ஒரு சில திவ்ய தேசங்களின் இறைவன் நம்பி என்று போற்றப்பட்டுள்ளனர். அவற்றுள் முதன்மையானது திருக்குறுங்குடி, மற்றொன்று இங்குள்ள இறைவன் திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஆச்சாரியார் நம்பி என்று குறிப்பிடுகிறார். மேலும் திருநாரையூர் இறைவன் திருமங்கை மன்னனுக்கு பஞ்ச சமாச்சாரத்தை ஆரம்பித்ததால் அவர் திருமங்கை ஆழ்வாரின் ஆச்சாரியார் ஆனார். எனவே ஆழ்வார் அவரை திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடுகிறார். இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம்

0: மூலமாக தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது என்று கூறுகிறார் பக்தர் ஒருவர்.
1: பேர் பாலச்சந்திரங்க, ஈரோடு மாவட்டம் சென்னி வலைங்க. செய்தித்தாள் வழியாக புத்தக வாயிலாக வந்து பல இதை சிறப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இந்த கருடன் வந்து ரொம்ப சிறப்பான கருடனுங்க. உலகத்திலேயே வந்துங்க கல்கருடன் கோயிலுங்கிறது இங்கே தான் இருக்குதுங்க. பஞ்ச துலகத்தில் செஞ்சு இது பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கல்லிலேயே வந்து கருட பகவான் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில், புராதனமானது. 108 திவ்ய தேசம், இது ஒரு முக்கியமான ஒரு தேசம். இங்கே கோயிலுக்கு வர்றதே சிறப்புங்க. புண்ணி செஞ்சால் மட்டும்தான் இங்கே கால் எடுத்து வைக்க முடியுங்க. நாங்களே இதுவரைங்க ஒரு 6 மாதம் இந்த கோயில் வாசல் வழியே தான் உள்ள பஸ்ஸில் போகிற வர்றேங்க. கால் எடுத்து வச்சு நைட்டு ஃபஸ்ட் டைம் வர்றேங்க. பொறுப்பணி இருந்தால் தான் உள்ளே வர முடியும். அவ்வளோ ஒரு சிறப்பான கோயிலுங்க. நம்முடைய நியாயமான கோயிலுக்கு எதுவாக இருந்தாலும் பெருமாள் ஏற்றுக்குவார், பரிசீலனை பண்ணி நம்ம நிறைவேற்றி வைப்பார். நியாயமான கோரிக்கை விரதம் சனிக்கிழமை மட்டும் விரதங்க. சனிக்கிழமை விரதம் மட்டும் 6 மணி இருந்து வரேன். மற்ற நாள் விரதம் கிடையாதுங்க. 4 வாரம் விரதம் சனிக்கிழமை. நன்றி.
2: கோவில் குறித்த தனது கருத்துக்களை அங்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் பேசுகையில்,
3: என் பேரு ஜெயராணி, நான் ரோஹித் பெற்ற ஆசிரியர். எங்களுக்கு மயிலாடுதுறை தான் இருக்குது சொந்த ஊர். இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம், கோயிலுக்கு நாங்கள் வருவோம். ஏன்னா திவ்ய தரிசனம் சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 கோயில் பார்த்துட்டோம். அது மாதிரி 108 போக முடியாது, நம்ம 108 திவ்ய தரிசனம் தான் போக முடியும். ஏன்னா 108 திவ்ய தரிசனம் வந்து உங்களுக்கு ஸ்ரீ வைகுண்டம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை கோயில் பார்க்க முடியுமோ அத்தனை கோயில் நம்ம பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நாச்சியார் கோயிலுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். அம்மனோட பேர் தான் அதுக்கு, நாச்சியார் கோயில். நிறைய ஊர் வெளியூர்லேருந்து நிறைய பேர், இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறோம், நிறைய கோயில் தரிசிக்க முடியாமல் போவோம். எல்லாருக்கும் கொடுத்து வச்சா தான் வர முடியும்.

0: இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருநாரையூர் சென்று அங்குள்ள சிறப்புகளை உங்களுக்கு விரிவாக கூறினோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது நாச்சியார் கோவில், ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோவில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் நல்ல சிவம் என்னை வழங்கிய திருமாலின் திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நல்ல சிவம் என்னை, நாச்சியார் கோவில்.
1: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான எண்ணெய் வகைகள். நம்பிக்கையின் மறுபெயர் நல்ல சிவம் பிராண்ட், நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி. திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
6: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி ஆன்டிநேட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்டிநேட்டல் செக்அப். அதாவது பிரெக்னென்ட் ஆனோடனே போய் உடனே டாக்டர் பார்க்கறது எவ்வளோ அவசியம், அதே மாதிரி செக்அப் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி சில பேர் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆன உடனே யாருக்கும் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் யார்கிட்டையுமே போய் காமிக்கக்கூடாது, டாக்டர்ஸை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. பட் அது கம்ப்ளீட்டாக வந்து ராங். ஆஸ் சூன் அஸ் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ண உடனே கண்டிப்பாக டாக்டர் விசிட்டுங்கிறது முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ரெக்னன்சியை டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், டாக்டர் வந்து உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபோலிக் ஆசிட்ங்கிற டேப்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ். ஸோ அந்த டேப்லெட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதை தவிர என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து டீட்டெயிலாக எவால்வேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்திருக்கு, முன்னாடி இருந்ததா, இப்போ ஏதாவது இருக்கா, முன்னாடி தைராய்டுக்கு டேப்லெட் போட்டிங்களா, டோஸ் ஆல்டர் பண்ணுமா, பிபி இருந்ததா, அதுக்கு நம்ம வந்து ஏதாவது டேப்லெட்டை வந்து சேஃப் ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுமா, சுகர் இருந்ததா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சேஃப் ட்ரக் இப்போ சேஞ்ச் பண்ணுமா, அப்படிங்கிற எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா இதையும் எடுத்து உங்களுக்கு என்ன அட்வைஸோ அதை கொடுப்பாங்க. அது தவிர சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது, இவங்களுக்கு இது வரலாம், இவங்களுக்கு இது வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸை சீக்கிரமாகவே வந்து ஏர்லியராகவே கண்டுபிடிச்சி ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணி உங்களுக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே போய் டாக்டர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர பார்த்து முடிச்சுட்டா நம்ம வந்துடலாமா அப்படின்னா கிடையாது. ரெகுலராக ஆன்டிநேட்டல் செக்அப்ங்கிறது ரொம்ப அவசியம். அதாவது ஃபர்ஸ்ட் 7 மந்த்ஸ் வரைக்கும் மந்த்லி செக்அப் போகணும். இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேத்துக்கு அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு அவங்கவுங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது மாதிரி எந்தெந்த டைமில் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், எந்தெந்த டைமில் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எந்த டைமில் நம்ம செக்அப் வர சொல்கிறாங்கங்கிறத வந்து 1 or 2 days முன்ன பின்ன இருக்கலாமே தவிர கரெக்ட் டைமுக்கு அதை வந்து எடுக்கணும். சில டெஸ்ட் வந்து அந்த பீரியடில் எடுத்தால் மட்டும்தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. நீங்கள் போயிட்டு 1 மாதம் கழித்து வாங்க, டெஸ்ட் எடுக்கலான்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் அவங்க திருப்பி வரமாட்டாங்க, அந்த பீரியடே மிஸ் ஆயிரும், அவங்களுக்கான டயக்னோசிஸ் எல்லாமே மிஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து அலட்சியமாக எடுத்துக்காம கரெக்ட் டைமுக்கு செக்அப்புக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்மளை இன்னொருத்தங்க கூட வச்சு கம்பேர் பண்ணிக்கிறது. ஏன் டாக்டர் வந்து அவங்களுக்குலாம் டாக்டர் 1 மந்த் கழிச்சு தான் வர சொல்லியிருக்காங்க, இல்லை 15 டேஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த டெஸ்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த டாக்டர் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரையும் யார் கூடயும் வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்கவுங்களோட உடம்பு என்ன நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான டெஸ்ட்டை எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை என்னங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்ப கால பராமரிப்பு ஆரோக்கியமான தாய்க்கும் ஆரோக்கியமான குழந்தைக்கும் முதல் படி.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
3: சீர்காழி.

0: பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனை, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில ஒரு வினாவை வந்து பதாகையாக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறோம். வீட்டில் நீங்க வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? வீட்டில் நீங்க வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? இதற்கான பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நாம் பதாகையாக விடுத்திருக்கோம். அதற்கு கீழே உங்க பின்னூட்டங்களை இடலாம் நீர்களே. உங்களுடைய பின்னூட்டங்களை படிப்பதற்காக காரைக்கால் பண்பலை ஒலிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒலி வாங்கி முன்னால்

0: புரண்டு வந்த ஏக்க இங்க ஏக்க இங்க ஏக்க இங்க
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 9:16. நிறைய இந்திய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் வீட்டில் நீங்கள் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்கள் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில் யார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுப்பியிருக்காங்க?
2: கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. தலைக்கு மேலே கடுங்கோபம் தான் வருமா, தலைக்கு மேலே ஏதோ பொருள் வச்சிருக்காரோ அப்படின்னு யோசிச்சேன்.
1: அடுத்த குறிஞ்சது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க, அப்போ வரும் பாருங்க கோபம் முடியலை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் முடிச்சிருக்கார்.
2: என்னத்த சொல்வேன், சத்தம் போட்டா கோபப்பட்டா நமக்கு தான் டென்ஷன், என்ன பண்ணுறது, சரியா சரின்ட்டு பொறுமையாக தேடுவேன் அப்படின்னு சொல்லி பில்லூர்லேருந்து சதா கௌதமன் சொல்லியிருக்காரு.
1: சீர்காழிலேருந்து சிவசண்முகம், வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா எனக்கு கடுமையான கோபம் வந்துடும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க வேண்டும் என்று என் மனைவியை வசைப்பாடுவேன், இது என் குணம், என்னால் என் குணத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, என்ன செய்யறது, நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. நாங்கள் என்னங்க சொல்கிறது, வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா

0: உங்களை மாதிரி தான் எங்களுக்கு
1: எல்லாருக்கும். அடுத்து ஆகர் மடபுரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் எடுத்த இடத்துல வைக்க சொல்லுவேன், இல்லைன்னா கோபம்தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து குத்தாலம் தொப்புத்தேரு சிவசுப்பிரமணியன், வீட்டில் நான் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா வீட்டில் உள்ளவளை கேட்பேன், வீட்டில் உள்ள குழந்தைகள் எடுத்தால் உண்மையை சொல்லிவிடும், பிறகு நான் அமைதியாகிடுவேன், நானும் கூடுமான வர மறதியில் வச்சா தேடி பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
1: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அந்த சூழ்நிலையில சற்று அமைதியா இருந்து தேடுவேன், கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது கூட நல்லா தான் இருக்கு.
0: ஆமா. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அவங்க என்ன சொல்றேன், என்னங்க இப்படி கேட்டுப்பட்டீங்க, டிவியோட ரிமோட்டை தான் பசங்க எங்கேயாவது எடுத்து வச்சிருவாங்க, கொஞ்ச நேரம் செய்தி பார்க்கலான்னு பார்த்தா அப்ப வரும் பாருங்க கோபம், அதுக்கு மேல என் மனைவி கத்துவாங்க, இங்க இருக்கு பாருங்க மற்றும் அப்படின்னு கத்துவாங்களாம். ஃப்ரிட்ஜில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க என் மனைவி, என் பசங்க ரெண்டு பேரும் எடுத்து குடிச்சிருவாங்க, எனக்கு ஐஸ் தண்ணி வைக்க மாட்டாங்க, அப்போ கத்துவேன் பாருங்க ஒரு கத்து, நீங்களும் சொல்லுங்க உங்க கருத்துன்னு இருக்காங்க.
1: அடுத்து என்ன, கொஞ்சம் கோபம் வரதா செய்யும், என்ன செய்வது செவனியனும் போய் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசுப் மாலிம்.
0: காரைக்கால் நளினி, செம்ம கோபம் வரும், திட்டிக்கிட்டே தேடுவேன், நானே வச்ச பொருள் நானே எடுத்தால் தான் உண்டு, வேற யாராவது மாற்றி வச்சுட்டாங்க அவ்வளோதான், அவங்கள வச்சு செய்வேன், அவ்வளோ கோபம் வரும், அதை தேடி எடுக்கிற வரைக்கும் திட்டிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க சார் மேடம் அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்து சொல்லலாம், பொறுமையாக சொல்லுவோம். குவைத்தில் இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், வைத்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வழக்கமாக தேடும் இடங்களில் தேடுவேன், குடும்பத்தினிடம் விசாரித்து விட்டு அவர்களும் எடுத்து வைத்திருக்க வாய்ப்புள்ளதா என கொஞ்சம் கோபமாக கேட்பேன். ஏன்னா ஃபர்ஸ்டில் பொறுமையாக அனுப்பியிருக்காரு, அப்புறம் பார்த்தா கோபம்ன்ட்டாரோ.
0: அடுத்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், வச்ச இடத்துல பொருள் இல்லைன்னா வேறு இடத்துல தேடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு.
1: அதுல ஒரு சிரிப்பு வேற போட்டிருக்காரு. அடுத்து அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையில இருந்து, கொஞ்சம் கோபப்படுவேன், இப்போ கோபப்படுறது இல்லை, தேடி கண்டுபிடிச்சு விடுவேன், எனக்கு எனக்கே வைத்த இடம் தெரியாமல் தேடுவேன். இது சூப்பர். என்ன செய்வது, மனது ஒரு நிலையில இல்லாமல் இருப்பது தான், நமக்கு மறதி நிறைய இருக்கு, வைத்த பொருள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது, கோபப்படாமல் சற்று பொறுமையாக காப்பது நல்லது, வீட்டில் சத்தம் போட்டால் அப்புறம் காலை டிஃபன் கிடைக்காது. ஓ, காலையிலே இவர் தேடி இருக்கார் போல இருக்கு.
0: அடுத்து இது பொதுவாகவே டென்ஷன் தரக்கூடிய விஷயந்தான், ஒரு பொருளை எடுத்த இடத்துல மேடம் வைத்திட வேண்டும், மீண்டும் வைத்திட வேண்டும், என்ன சொல்ல வந்திருக்காரு தெரியல. என் தந்தையார் கூறியதை இன்று வரை நான் கடைபிடித்து வருகிறேன், வீட்டில் மற்றவர்கள் மாற்றி வைத்தால் அன்புடன் அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்துவேன் இருக்கார் சமணர் கோயில் குணசேகர்.
1: டிஆர்படினம் ரமேஷ், என் வீட்டில் ஒரு பொருளுக்கு ஒரு இடம் என்று தேர்வு செய்து வைத்திருக்கிறேன், அதனாலேயே பொருளை அவசரத்தில் தேடுகின்ற வேலை எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி
0: நல்ல யோசனையா இருக்குல்ல.
1: ஆமா.
0: அடுத்து எனது மகள்
1: என்னதான் நம்ம தேர்வு செய்து வைத்தாலும், ஒரு நேயர் சொன்ன மாதிரி அந்த ரிமோட் இருக்கு பாருங்க, அது மட்டும் இடத்துல இருக்காது,
0: அது இருக்காது, அது தெரிஞ்ச விடயம்தான். அடுத்து எனது மகள் வேலை இதுவாக தான் இருக்கும், தினந்தோறும் சற்று கோபம் வந்தாலும் பிறகு சமாதானம் ஆயிடுவேன், ரவிக்குமரன் தானிக்கோட்டம் தெற்கிலிருந்து அந்த பின்னூட்டத்தை இட்டிருக்கிறார்.
1: ஆணிமடம் கார்த்திகேயன், பொறுமையாக தேடி தான் எடுக்க முடியும், அதற்காக அவசரப்பட்டால் அதிக நேரம் தான் எடுத்துக்கொள்ளும், அதனால பொறுமையை கடைபிடித்து தேடி எடுக்கணும், அவசரத்துல நமக்கே வந்து அது கண்ணு முடி இருந்தா கூட தெரியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு தேடினா நல்லது அப்படிங்கிறாரு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி, வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு, நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன், மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும், இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க,
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இந்த பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்க வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதேவேளை அடுத்து காட்டுமன்னார் கோயில் மட்டப்புறம் வேல்முருகன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், இல்லைன்னா மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் திட்டிடுவேன், மீண்டும் அந்த தவறு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. மல்லியம் ரவி, எனக்கு கோபமே வராது, ஆனால் பாருங்க நான் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா அப்போ வரும் பாருங்க கோபம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, நான் எந்த பொருளையும் எடுத்த இடத்துல வச்சிருவேன், எங்கள் வீட்டில் அப்படி செய்யவில்லை என்றால் கடுமையான கோபம் வந்துடும், வணக்கம்ங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க.
1: கத்துவேன், யார் மாற்றாங்களோ தொலைஞ்சாங்க, அவசரமா வெளியே கிளம்பும் போதுதான் இந்த நிகழ்வே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி.

0: 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம்.

0: டைனோசிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 ராச்சியூர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க ராச்சியூர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பெண்களை 100.3 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில நீங்க வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா எனக்கு நிச்சயம் கோபம் வரும், ஏன்னா நான் எதிலும் ஒரு ஒழுங்கையும் நேர்த்தியையும் விரும்புவேன். வீட்டில் நான் அடிக்கடி எல்லோரிடம் சொல்லும் ஒரு வார்த்தை, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைத்து விடுங்கள். ஒரு பொருளை தேடி அலையாமல் தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். ஒழுங்காக வைத்தால் வீடு மழகு, ஒழுங்காக வாழ்ந்தால் வாழ்க்கை மழகு அப்படின்னு இருக்கார்.
10: அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி வணக்கம் சொல்லியிருக்காரு. அடுத்து யாரனா கோ சொல்லியிருக்காங்க, சிவநாத் மதுரை சந்தைப்பேட்டை சிவா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. கோபம் வரும் பின் ஒவ்வொரு முறையும் அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பேன், எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
2: நல்லபல் ஷேக்கலாவுதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லை அப்படின்னா எனக்கு சிறு வயதிலிருந்தே டென்ஷன் ஆகும், வேறொரு பொருளை தள்ளிவிட்டு அல்லது உடச்சிட்டு சேர்ந்து போயிடுவேன் அப்படின்னு இருக்காரு.
10: அப்போ சேதாரம் ஆகாமல் இருக்கணும்னா அவங்க வீட்டில் எல்லாரும் வச்ச பொருளை வச்ச இடத்துல வச்சிடணும்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
13: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
12: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
14: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
15: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
16: கோபால் பல் பொடி.
10: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
17: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
18: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
17: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
18: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
17: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
18: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
10: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகைசாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் செய்தியும். இன்று September 23 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. செவித்திறன் குறைபாடு உடையோர் உலகெங்கிலும் 70 மில்லியனுக்கும் அதிக

0: அதிகமானோர் உள்ளனர். தங்களின் உணர்வு மொழியாக வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் பொதுவாக இயற்கை மொழி என்று சொல்லக்கூடிய சைகை மொழிதான் செவித்திறன் அற்றவர்களின் உணர்வு மொழியாக இருக்கிறது. வாழ்வின் அனைத்து துறைகளிலும் உள்ள செவித்திறன் அற்றவர்களும் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகளை நனவாக்கவும் அவர்களின் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இன்று சர்வதேச சைகை நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: 1929 இந்திய சட்டமன்றம் சாரதா சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டம் குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்திய சமூக சீர்திருத்த சட்டமாக வரலாற்றில் இடம்பெற்றது.
0: சூரிய குடும்பத்தின் மிக தொலைவில் உள்ள 8வது கோளான நெப்டியூன் 1846 இன்றைய நாளில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: 1903 செப்டம்பர் 23 இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யூசுப் மெஹ்ராலி பிறந்தார். இவர் ஒரு துணிச்சலான விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல,

0: நெப்டியூன் 1846 இன்றைய நாளில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: 1903 செப்டம்பர் 23 அன்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யூசுப் மெஹ்ராலி பிறந்தார். இவர் ஒரு துணிச்சலான விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, இளைஞர்களை எழுச்சியூட்டிய சமூக தலைவரும் ஆவார். 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் புகழ்பெற்ற முழக்கத்தை மக்களிடையே பரவலாக கொண்டு சென்றவராக இவர் நினைவு கூறப்படுகிறார். பலமுறை சிறை தண்டனை அனுபவித்தாலும் நாட்டின் விடுதலைக்கான தனது அர்ப்பணிப்பை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. இந்திய இளைஞர்களின் தைரியத்திற்கும் தேசப்பற்றிற்கும் யூசுப் மெஹ்ராலி என்னும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்.
0: மக்களின் நலவாழ்வில் ஆயுர்வேதம் குறித்த புரிதலையும் மக்களிடையே ஆயுர்வேதம் குறித்த விழிப்புணர்வையும் கொண்டு செல்லும் நோக்கில் ஆயுர்வேதத்தின் அவசியம் குறித்து எடுத்துச் சொல்லும் வகையிலும் இன்று 11வது தேசிய ஆயுர்வேத நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான நாளைய தினத்திற்கான ஆயுர்வேதம் என்னும் கருப்பொருளில் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது.
1: அறிவியல் துறையில் பெண்களும் சாதிக்க முடியும் என்பதற்கு சிறந்த முன் உதாரணமாக திகழ்ந்தவர் டாக்டர் அசிமா சாட்டர்ஜி. அவருடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று 1944 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அதாவது DSC பட்டம் பெற்றார். இந்திய பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டத்தை பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை அவர் பெற்றார். அசிமா சாட்டர்ஜியின் ஆராய்ச்சியின் முக்கியமான பகுதி மருத்துவ தாவரங்கள். தாவரங்களில் காணப்படும் இயற்கை வேதிப்பொருட்களை ஆய்வு செய்து அவற்றின் மருத்துவ பயன்களை ஆராய்ந்தார். குறிப்பாக வலிப்பு நோய், மலேரியா மற்றும் புற்றுநோய் தொடர்பான மருந்து ஆராய்ச்சிகளில் அவர் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அவரது ஆராய்ச்சி பணிக்காக 1961 சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது வேதியியல் அறிவியல் பிரிவில் வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்ற முதல் பெண் விஞ்ஞானி என்ற சிறப்பும் அவருக்கு கிடைத்தது. மேலும் 1975 பத்மபூஷன் விருதும் பெற்றார்.
0: ராஜாஜி நடத்திய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் கலந்து கொண்டவரும் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவரும் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையுமான மஞ்சு பாசினி அவர்களின் நினைவு நாள் இன்று.
1: 1863 செப்டம்பர் 23 1857 இந்திய புரட்சியின் முக்கிய தலைவர் ராவ் துலாராம் மறைந்தார்.
0: தலைசிறந்த வேத சொற்பொழிவாளரும் பல வேதாந்த நூல்களை எழுதியவரும் இந்திய அரசின் பத்மபூஷன் விருதினை தனது ஆன்மீக சேவைகளுக்காக பெற்றவருமான சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் நினைவு நாள் என்று.
1: 1932 செப்டம்பர் 23 வீரப்புரட்சியாளர் பிரீத்திலா லதா வடேதார் நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தார்.
0: தமிழ் திரைப்பட உலகில் நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்டவரும் தமிழ் திரைப்படத்தின் இரட்டை வேடத்தில் நடித்த முதல் நடிகருமான பி.யு. சின்னப்பா அவர்களின் நினைவு நாள் என்று.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: VPN கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: பண்பலை 100.3 பாயிண்ட் தொடர்கிறது. இன்றைய பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை நாம முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். கரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். நீங்க வச்ச பொருள் வீட்டில் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு அதற்கான பின்னூட்டங்களை நிறைய இட்டிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி. வைத்த பொருள் வைத்த இடத்தில் இல்லைன்னா கோபம் தான் வரும், இருந்தாலும் மாற்றி வைத்தது மனைவி ஆயிட்டே, கோபத்தை அடக்கி கொள்ளத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வீட்டில் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா வருத்தம் வரும், வேறு வழி இல்லை, உங்க அன்பின் காரைக்கால் நிறவி நச்சப்பிள்ளை வருத்தப்பட்டுட்டு அப்படியே விட்டுறாரு போல இருக்கு.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: விரைவு.

0: திருச்சி சாரதாசில்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: காலை நேரத்தை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். என்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்து நிறைவி ராஜவேல், வீட்டில் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு இடத்துல தேடி பார்ப்பேன், அங்கேயும் இல்லைன்னா வழக்கம் போல் என் வேலையை பார்த்து நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் அப்படின்றது.
4: இது நல்ல பாலிசி. நம்ம வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா கோபம்தான் வரும். அது நம்ம அவசரமாக எங்கேயாவது கிளம்பும்போது தேடி கிடைக்கலன்னா சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க.
3: அன்பு ராணி எங்கிருந்து அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. கோபம் வரும் பின் பொறுமையாக தேடுவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
4: செம்ம கடுப்பாடுவேன், வீட்டையே புரட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கோவி கார்த்திகேயன் கூட வாசல் பாருங்க, ஒரு பொருளை தேட எல்லா பொருளையுமே இவர் வேற இடத்துல மாத்தி வச்சிருவாராம்.
3: அடுத்தது சிவபுரி சோமசுந்தரம், அதையும் கேட்குறீங்க, பெரிய தலைவலி, ஒரு சீப்பு அவசரத்துக்கு இருக்காது, ஒரு பேனா இருக்காது, சாவி வச்சா அந்த இடத்துல இருக்காது, ரொம்ப டென்ஷனா இருக்கும், என்ன பண்றது என்ன பண்றது, நம்மகிட்டே திருப்பி கேட்டிருக்காரு.
4: நான் ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு பாக்குறாரு. நான் வைத்த பொருளை பாத்தீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நாகூர் ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்காங்க.
3: வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா அப்போது வரும் பாருங்களே கோபம் டென்ஷன் வேற என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் கத்திட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு இருக்காரு அவரிக்காடு வித்யா வீரமணி.
4: அதே மாதிரி கலைச்செல்வி செல்லும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் வைத்த பொருள் வைத்த இடத்துல இல்லைன்னா தேடி பார்ப்பேன், அப்படியும் கிடைக்கல அப்படின்னா வரும் பாருங்க கோபம் சத்தம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
3: கடலூர் துறைமுகம் சுரேஷ், வைத்த பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா நானே இந்த பொருளை தூக்கி போடணும்னு பார்த்தேன், நீங்களே போட்டிங்களா அப்படின்னு சொல்லுவேன், உடனே அந்த பொருள் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு ஒரு சத்தம் வரும், நமக்கு பொருள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், உடம்பு ரிலாக்ஸா இருக்கும், அப்படியே வெளியில வந்துருவேன், இதுதான் நம்ம மெத்தடு.
4: ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் கோபம் மட்டுமா வரும், எந்த பொருளையும் எந்த இடத்துல வைக்கவில்லை என்றால் அதனால் சில விபரீத நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அதாவது என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, பல் துளக்கும் பேஸ்ட் இருக்கும் இடத்துல அடிப்பட்ட காயத்திற்கு தடவுகின்ற ஆயின்மெண்ட் ஒரே இடத்துல இருக்கு, குழந்தைகள் பேஸ்டுக்கு பதிலாக ஆயின்மெண்ட் எடுத்து பல் துளக்கி ஆஸ்பத்திரியில மாட்டிக்கிறாங்க. ஆமா. அடுத்து வந்து அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது, அனுபவமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, நான் கூட எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சேன், அதனால கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.
3: ஆமா, நல்ல ஒரு விழிப்புணர்வு தான். அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், என்ன செய்வது திரும்ப இருந்த இடத்துல நானே வைத்துக் கொள்வேன் அப்படின்னு இருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியல.
4: அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, நான் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா மிகவும் கோபம் வரும், டென்ஷன் ஆகும், அப்புறம் என்ன பண்ணுறது தேடி பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: 9:45 40 நொடியாக இருந்த இணைய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: கரைக்கல் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வீட்டில் நீங்கள் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பின்னூட்டங்களை நம்முடைய நேர்கள் நிறைய ஏற்றிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
4: பனங்காட்டங்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திட்டுவேன், திட்டுறதோட விடமாட்டேன். அந்த பொருள் எங்கே இருந்ததோ திரும்ப எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைக்க சொல்லுவேன். திரும்ப இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப கண்டிஷனாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நாழிக்கல் பட்டியில் முத்துச்சாமி என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பதட்டமாயிடும், என்ன செய்வது, இனி கவனமாக வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே நானே சொல்லிக்கொள்வேன் அப்படின்னு நினைப்பிருக்கார்.
4: தேடி பார்ப்பேன், கிடைக்கல அப்படின்னா மனைவிடம் கேட்பேன், பிறகு மறந்து விடுவேன், மறுநாள் அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன்.
0: அப்போவே அந்த பொருள் வேணும்னா என்ன பண்ணுவாருன்னு சொல்லவே இல்லையா?
4: இல்லை, அவர் அடுத்த நாள் வேணுங்கிறத முதல் நாளே தேடிடுவார்.
0: அடுத்தது நம்ம வச்ச பொருள் எப்போ சார் கிடைக்குது, அதை தேடித்தான் எடுக்க வேண்டியிருக்குது. கோபம் தான் வரும், என்ன பண்ணுறது, தேடி தேடி தேடி தேடி துணைவி மற்றும் குழந்தைகள் தான் தேடி தருவாங்க.
4: தேடி தேடி தீர்ப்போமா?
0: கடைசி வரைக்கும் இவரு கண்டுபிடிக்க மாட்டார் போல.
4: ஃபைசர் ரஹ்மான் திருச்சேரியிலேருந்து, நானே வீட்டில் ஒரு இடத்துல பொருளை வச்சுட்டு வேறு இடத்துல தேடி அனுபவம் உண்டு, அப்போ என்னன்னாலே கோபிச்சிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: நான் ஏற்கனவே சொன்ன அந்த குறுஞ்செய்தியை தந்திருக்க பின்னூட்டமிட்டவர் திருபுவனம் ரவி லட்சுமி. அடுத்தது புரவச்ச

0: சரி பிரியா கண்ணன், ஒரு நாள் அவசரத்தில் காலை சிற்றுண்டிக்கு இட்லி வைத்து விட்டு சட்னியும் இட்லி பொடி வைத்து என் கணவர் இட்லி பொடியில் எண்ணெயை ஊற்றுகிறார். நேராகிறது சீக்கிரமாக எடுத்து வாங்கினார். நான் சமயக்கட்டுக்குள்ளே போய் நல்லெண்ணெய்க்கு பதில் அருகில் இருந்த தேன்பாட்டில் எடுத்து வந்து இட்லி பொடியில் ஊற்றிட்டேன். கணவர் சிரித்து கொண்டே சாப்பிட்டார். எனக்கு ஒன்றும் புரியலை. பிறகுதான் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் இட்லி பொடி உரப்பாக இருக்கும், நம்ம வீட்டில் மட்டும் இட்லி பொடி இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு இருக்கார். அப்பொழுது தான் நான் தேனை ஊற்றியது நினைவுக்கு வந்தது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது நாகூர் முகமது ஜலீல். வீட்டில் நான் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா கோவப்பட மாட்டேன், யாரிடம் எதுவும் கேட்க மாட்டேன். அந்த பொருளை எடுத்த இடத்துல அங்கேயே வச்சிருவேன். பிறகு வீட்டில் உள்ள அனைவர்களும் எடுத்த பொருளை எடுத்த இடத்திலே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்து அரசடிக்குப்பம் சரவணன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். வைத்த பொருள் வைத்த இடத்தில் இல்லை என்றால் கொஞ்சமாக கோபம் தான் வரும், இது இயல்புதானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது என்னத்தை செய்ய, கோபத்தை மனைவிடம் தான் காட்ட முடியும். முடிந்த அளவு கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டியதான். குவாகம் இளம் கோபன் இந்த பின்னூட்டத்திட்டு இருக்கார்.
1: தினமும் எங்கள் வீட்டில் இந்த சம்பவம் சொல்லி சண்டை வரும். குறிப்பாக குளிச்சுட்டு சட்டையை தேடுறது பெரிய பாடாக இருக்கும். அதே போல் சோப்பு வச்ச இடத்துல இருக்காது, இடம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து கே கரி குமார்.
0: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரியான கோபம் வரும், சத்தம் போட்டுட்டு திரும்ப அந்த இடத்துலேயே வைப்பேன், ஆனால் மாற்றம் வராது, ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கட்டுப்படுத்திக்கணும் கோபத்தை அப்படின்னு இருக்காங்க.
1: காலங்காத்தாலேயே டென்ஷன், காரணம் ஆட்டோ சாவியை எடுத்து எங்கேயாவது, சார்ஜர் எங்கே எடுத்து வைக்கிறது, சிரிப்பாக கூட வரும், வந்துருன்னு வச்சிடுறாங்க. இது எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இல்லை, தெரியாத இடத்துல வச்சிருக்காங்க, தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்க வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லைனா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து ரொம்ப கோபம் தான் வரும்னு இருக்காங்க, கோபம் வரும் தான், ஆனா கோபத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லல. அடுத்து திட்டச்சேரி ஷாகுல் ஹமீது, நான் தேடுற பொருள் இல்லை அப்படின்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு அளவே இல்லை, எல்லாரையும் திட்டிடுவேன், இது என்னுடைய சுபாவம் அப்படின்னு இருக்கார்.
1: ஆரூர் குடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வைத்த பொருள் அந்த இடத்தில் இல்லாவிட்டால் எனக்கு மிகுந்த கோபம் வரும், அவசரத்தில் எங்கேயாவது கிளம்பும் நேரத்தில் தான் இந்த மாதிரியான சம்பவம் நிகழும் அப்படின்ட்டு இருக்காங்க.

0: பரபரப்பான இந்த காலை வேளையில் நம்ம இணைத்திருக்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகை விடுத்த உடனே நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்கள் இட்டிருக்காங்க. அந்த வகையில் அடுத்து சில்வி தெத்தி தெத்தியிலிருந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைனா கோபம் வரும், என்ன பண்ணுறது, ஒரு நாள் நடந்தால் கோபப்படலாம், தினமும் நடந்தால் என்ன பண்ணுறது, அவசரத்துக்கு தேடும் போது கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கோபம் வரும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீர சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, நான் வச்ச இடத்துல வச்ச பொருள் இல்லைன்னா கோபம் வர்றது மிக இயல்பான விடயம்தான், இது பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான குணம். ஏன் இந்த கோபம் வருதுன்னா நேர விரயம், அவசரமாக கிளம்பும்போது தேடிட்டு இருந்தால் நேரம் வீணாகுதுன்னு கோபம் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ஆண்டி மேடம் பாஸ்கர், நான் வைத்த பொருள் அந்த இடத்தில் இல்லாமல் நான் தேடும்போது கிடைக்கவில்லை என்றால் பயங்கர டென்ஷன் ஆகிடும், வீட்டில் உள்ளவர்கள் என்னுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவேளை இதன் மூலமாக எச்சரிக்கை விடுக்கிறாரோ வீட்டில் வானொலி கேட்டுட்டு இருக்கவங்க மூலமாக.
1: அடுத்து நாகை பாபு, செம டென்ஷன் ஆகிடுவேன், ஒரு தடவை பாருங்க மொபைல் சார்ஜ் போட்டு குளிக்க போயிட்டேன், அந்த நேரம் பார்த்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு கருத்தை பதிவு செய்ய பார்த்தேன், மொபைலை காணோம், கரண்ட் கட் ஆகியதுனால வீட்டுக்கார அம்மா அதை எடுத்து வேற இடத்துல வச்சிட்டாங்களாம், காரணம் திடீர்னு கரண்ட் வந்ததால மொபைல் வீணாகிடுமா, வச்ச பொருளை வச்ச இடத்துல இல்லைன்னா அவருக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வேற சொல்லியிருக்காரு, நமக்கு அதுவும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு.
0: அடுத்து கோவன் ஒரு கார்த்தி, தேட தேட கிடைத்து விடும் வைத்த பொருள் அப்படின்னு இருக்கார்.
1: அதே மாதிரி ராமன், வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்னால் ஏன் டென்ஷன், அதை விட்டு அடுத்தடுத்து வேலையை செஞ்சு போயிட்டே இருப்பேன், ஞாபகத்துக்கு வந்துடும் அப்போ வந்து தேடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: ஓசூரில் இருந்து கோகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடும் கோபம் வரும் அதை காட்டி விட்டால் அங்கே அதை விட நெடுநேரம் பிரதிபலிக்கும், என்ன செய்ய, அமைதி தான் அப்படின்னு இருக்கார்.
1: நான் வைத்த பொருள் வைத்த இடத்தில் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நான் தான் வச்ச இடத்த மறந்துட்டு அங்கேயும் தேடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களை வேற திட்டுவேன் அப்படின்னு சொல்லி பொருள் கிடைத்த உடனே அப்படியே அமைதியாக சைலண்டாக நல்ல பிள்ளை மாதிரி போயிடுவாராம் அம்மா பேட்டை வைத்தியநாதன்.
0: கடல் முடி பூங்கோதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேரளம் செந்தில் கண்ணன், கோவந்தான் வரும் அடக்கிக்கிட்டு எடுத்த இடத்துல நானே வச்சிருவேன் அப்படின்னு
1: இருக்காரு. அடுத்து வந்து குலஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து, என்கிட்ட ஒரு கெட்ட புத்தி, நான் செய்கின்ற தவறுக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவேன், நான் எங்கு வைத்தேன் என்று மறந்துவிட்டு சாதனையாக பேசுவேன், இங்கு தான் வச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வைத்த இடம் நினைக்கு வந்துடும், நீ தான் எங்கே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கே தான் வச்சேன் இங்கே தான் வச்சேன்னு தேடுவார், ஆனால் வச்ச இடமே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
0: அடுத்தது பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைனா எனக்கு சமக்கவும் வரும் பாருங்க, அதனால் யாரும் என் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்து ஒழுங்கினம் அதிகம் கடைபிடிப்பதால என் பொருளை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரைக்கி ராமதாஸ் மங்கநல்லூர்ல சொல்லியிருக்காரு.
0: கோவந்த அவரும் என்ன செய்யறது, இல்லத்தரசி இருக்கும்போது வேற வழி இல்லாமல் நான் தான் தேடி எடுக்கணும், கணவர் பிள்ளை தேட சொல்லுவது அந்த வேலையை நம்மளே செய்திடலாம், கணவரையோ பிள்ளையோ தேட செய்வதை விட அந்த வேலையை நாமளே செய்திடலாம் அப்படின்னு இருக்காங்க. பேரலாம் மகா, நீங்க எப்படி அப்படின்னு நம்ம

0: கேட்டிருக்காங்க.
1: திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜான், நான் வைத்த பொருள் வைத்த இடத்தில் காணாமல் போனால் பிறகு வேறு பொருள் தேடும் போது காணாமல் போன பொருள் கிடைக்கும், அப்பொழுது மனதை தீற்றுக் கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
0: வேற என்னங்க செய்யறது, விதி என்ன தேடுவேன், கிடைச்சா எடுத்துட்டு ஓடுவேன், இல்லைன்னா இனி வைக்கும் போது ஞாபகத்துடன் நல்ல இடத்தை தேடுவேன். வழங்கமா நாட்டு துறை சொல்லியிருக்கார்.
1: எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க முடியவில்லை என்றால் பொருளை எடுக்காதீர்கள் என்று சத்தம் போடுவேன் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க.
0: எல்லாரும் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால நாமளும் சொல்லிடுவோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லை அப்படின்னா நான் மாட்டில் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே பேசாமே உட்காந்துருவேன், சொல்லிட்டு உட்காந்துருவேன், தேடி நீங்களே எடுத்து கொடுங்கன்னு. ஏன்னா வேற நம்ம தேடுறதுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா, அப்போ எடுத்தவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்டே வேலையை கொடுத்துறது.
1: எனக்கு வந்து வச்ச பொருள் மேக்சிமம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது வேற எங்க இருக்குங்கிற ஒரு ஆப்ஷனும் எனக்கு தெரியும், அதனால அதையும் வந்து சீக்கிரமா எடுத்துடலாம்.

0: பயணத்தை நிறைவு செய்கிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. சிந்தனை துளி. உங்கள் நல்ல முடிவு ஒருவரின் புதிய வாழ்க்கை. உறுப்பு தானம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. காமனா நம்ம நேர்கள் எல்லாமே சரி, ஆப்ரேஷன் முடிச்சுட்டு என் பேஷண்ட் போற பேஷண்ட் எல்லாமே சரி, அவங்க எல்லாமே காமனா கேட்கறது வந்து டயட் என்ன சார் பண்ணிட்டோம் நான் அப்படின்னு. யூஸ்வலா இங்க இருந்து நான் அனுப்பும் பேஷண்ட் வந்து சொல்றது வந்து நல்ல ப்ரோட்டீன் டயட் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு, அதாவது வந்து முட்டை எடுத்துக்க சொல்லுவேன், இந்த மாதிரி நான்வெஜ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கு சேராம போச்சு இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருது அப்படின்னா அதோட சேர்ந்து அவங்க டயரியாவோ லூஸ் மோஷன் வாமிட்டிங் ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். எக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ எக்லாம் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் ரிச் இருக்கு. எக்ல வந்து நிறைய பேர் கேட்கறது இந்த எல்லோ மஞ்சள் எடுத்துக்கலாமா மஞ்சக்கருவை அப்படிங்கிறத கேட்பாங்க. டெஃபினட்டா ரெண்டு முட்டை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு முட்டை வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது நீங்க ஒயிட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாமே அதே மாதிரி ரொம்ப பேஷன்ஸ் வந்து என்னோட பேஷன்ஸ் தான் காக்கும்போது காயம் சில பேத்துக்குலாம் ஆறி இருக்காது, சில பேருக்கு போன் ஹீலிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விசாரிக்கும் போது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ப்ராப்பரான டயட் கரெக்டாக எடுக்க மாட்டாங்க, ப்ரோட்டீன் டயட் கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து உடனே வீட்டுங்கிருந்து வீட்டுக்கு அமிச்சோடனே ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப பேடுங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் வந்து இது வந்து புண்ணை வந்து நமக்கு வந்து ஆற விடாது. ஸோ திரும்ப திரும்ப அதுலேருந்து இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். போன்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடக்கூடிய தன்மையை ஸ்மோக்கர்ஸ்க்கும் மீதி பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் டெஃபினட்

0: ஆல்கஹால் இது எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அவங்க சீக்கிரமாக அந்த அப்போ எலும்பு கூடும், காயம் ஆறும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, இந்த சுகர் இருக்க பேஷண்ட் எல்லாமே கரெக்டாக டயபெட்டிக் டயட் கரெக்டாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எதிர்ப்பு சத்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகும் சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா. அதே மாதிரி இன்னொன்று வந்து, ஸ்மோக்கிங் எப்போ பார்த்தீங்கன்னா எலும்புக்கோ அந்த புண்ணுக்கோ போகிற ரத்த ஓட்டமும் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த வந்து டயட் எடுக்கல அப்படின்னா அந்த தசை எல்லாமே சூம்பி போயிடும், மசில் வேஸ்டிங் நடக்கும். ஒரு அவங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக்னஸ் அந்த இதில் தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ வெயிட் வந்து நமக்கு வந்து கெயின் ஆகாமல் இருக்கும், ரெடியூஸ் என்ன வெயிட் கம்மியாகிட்டே போகுது, அந்த மாதிரி ப்ராப்பர் டயட் எடுக்கல, ஹை இந்த டயட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களோட கலோரிஸ் அதிகமாகவும் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு கெயின் ஆகும், ஸ்டொமக் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் நம்மளோட ரெக்கவரி கண்டிப்பாக அது பாதிக்கும். எந்த வகையிலனா எக்ஸசைஸ் பண்ணுற மூலியமாக இருக்கட்டும், நடக்கிற மூலியமாக இருக்கட்டும், எலும்பு கூடுறதா இருக்கட்டும், காயம் ஆறுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதுக்கு வந்து டெஃபினட்டாக இதில் இருக்குது. தண்ணி வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் சர்ஜரிக்கு அப்புறம் தண்ணி வந்து நிறையா குடிச்சிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உடம்புக்கு. அதே மாதிரி பால் இந்த மாதிரி இது எல்லாமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஒரு டைமாவது கொஞ்சமாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஒன்றுலேருந்து ரெண்டு போர்ஷன் பர் டே ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா கர்டு, மில்க்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஜாஸ்தி இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து ரைஸ், சப்பாத்தி அந்த இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுல இது இருக்குது. நிறைய முடிஞ்சளவு ஒரு கப்பு எப்பயுமே மதியம் வந்து ஒரு பொரியல் ஏதாவது சாப்பிட பாருங்கள். முடிஞ்சதுன்னா ரெண்டு, முடிஞ்சால் ஒரு கீரை பொரியல் ஒன்று, ஒரு நார்மல் காய் பொரியல் ஒன்று, டெய்லியும் ஒரு கப்பு கண்டிப்பாக அதை சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க. இது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளோட வூண்ட் ஹீலிங்க்கும் சீக்கிரமாக நம்ம குணமாகறதுக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக உணவும் ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சந்திக்க இணைகிறது. சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள் 03-4-3-6-8 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2-3-1-2-3-1 இந்த எண்ணிலும், 2-9-9-4-8 இந்த எண்ணிலும், 2-9-9-5-8 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேர்களே,
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்

0: கடை. விரைவில் திருச்சி சாரதாசில்
1: ஏமாற்றத்தின் எதிர்வினைகள். நாம் ஒருவரிடம் ஏதோ ஒன்றை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி இருக்கிற பொழுது அது நடைபெறாத போது ஏற்படும் ஏமாற்றம் என்பது எதிர்வினைகள் ஆற்றுகிற உணர்ச்சியாக மாறுகிறது. ஏமாற்றம் என்பது பெரிய விடயங்களால் மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த ஒரு சிறிய வார்த்தை கூட, ஒரு அன்பு, ஒரு உதவி, ஒரு கவனிப்பு, இப்படி சிறு விடயங்களில் கூட கிடைக்காமல் போகலாம். இதுபோன்ற ஏமாற்ற சூழலில் உங்களின் மனநிலையை எப்படி எதிர்கொள்வீர்கள்? இதுபோன்ற ஏமாற்ற சூழலை எப்படி சமாளிப்பீர்கள்? இதுபோன்ற ஏமாற்ற சூழலை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கடந்து நீங்கள் எதிர்வினை ஆற்றாமல் உங்களுடைய வாழ்க்கையில் திசை திரும்பியது எப்படி? இப்படி உங்களுடைய சிந்தனைகளை இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஏமாற்றம் என்பது எதிர்வினையாக இருந்தாலும், அந்த எதிர்வினையை ஆற்றுகிற பொழுது அது நேர்மறையாக இருந்தால் நிச்சயமாக ஒருவருடைய வாழ்க்கையில் அது ஒரு தனி சூழலை, ஒரு பெருமதிப்பிற்குரிய சூழலாக அது மாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் இந்த பொருண்மையில் பேச வருகிற முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
2: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
2: ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: ராஜேந்திரன் மணக்குடியா.
1: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. இந்த இளைய தலைமுறை என்ன பண்றாங்கன்னா, ஏமாற்றானோன்னு அவங்களுடைய முடிவு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க. அந்த அந்த ஏமாற்ற தாங்கிக்க கூடிய சக்தி அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா நம்மளுடைய தாய் தந்தருடைய பிரஷர் அவங்களுக்கு,
1: ஓ
2: அவங்ககிட்ட நம்ம திணிக்கிறோம், என்னாலும் இது செய்ய முடியலன்னு, உன்னாலும் இது செய்ய முடியும்னு நம்ம திணிக்கிறோம். அது திணிச்சோன்னா அதுல அவங்க ஏமாத்த அடைஞ்சிட்டான்னு வச்சுங்க, அப்படியே ஒரு விபரீதமான முடிவுக்கு போயிடுறாங்க.
1: சரி,
2: அது இது இன்றைய கால தலைமுறை. இப்ப நம்ம எடுத்துக்கணும் வச்சுங்களேன், ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பு ஒன்றுக்கும் இரண்டாக ஒரு மாற்றம் ஏற்பாடு பண்ணி இப்ப வச்சுக்குவோம்.
1: சரி,
2: அப்போது இப்ப அன்பழகன் சாட்சி வந்து நான் ஒரு உதவி கேட்கிறேன்னா, அந்த உதவி எனக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, அன்பழகன்
1: சார் செய்யல அப்படிங்கறதுக்காக அன்பழகன் சார ஒரே எதிரியா நினைச்சிட கூடாது, அதுதான் பிரச்சனை. தனிப்பட்ட முறையில ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரி சொல்லுங்க.
2: அன்புங்கிறது அதனால வந்து ஒரு உதவிங்கிறது வந்து உதவி வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம நம்மளுடைய பல திட்டங்களை பார்த்திருப்போம். ஒரு ஒரு உதவி எதிர்பார்ப்போம், அந்த டைமத்துல உதவி கிடைக்காது, அந்த உதவிக்கு இன்னொரு தேடி அந்த ஜென்ம பூர்த்தி கொள்ளுவோம். இதுதான் நம்மளுடைய ஜென்மமா இருக்கு. ஆனா இன்றைய தலைமுறை அது இல்ல. ஏன்னா அது ஏன் அது அவங்களுடைய பொறுமை இல்லையா, நிதானம் இல்லையா, எதையோ ஒன்று இழந்து விட்டோம் என்ற ஒரு சோகத்துல இருக்காங்க.
1: சரி, ஒரு ஏமாற்றம் ஏற்படுகிற பொழுது எப்படி நம்மை வந்து நாம் கடந்து செல்வதா, அல்லது அதை திரும்பி பார்க்காமல் வேறு ஒரு கோணத்தில் அதை சிந்தித்து செல்வது?
2: இல்ல இல்ல இல்ல, கடந்து அந்த நேரத்தில் கடந்து சென்று விட்டு மறுபடியும் நாங்க எங்கே தவறு செய்தோம் என்பதை என கண்டுபிடித்தோம்னா, அதை மறுபடியும் நாமே தெரிந்து கொள்வோம்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றியா.
1: அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: அன்பு சகோதரருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
3: குழந்தைநாதன்.
1: குழந்தைநாதன் ஐயா பேசுங்க.
3: ஏமாந்ததுக்கு அப்புறமாயே அவங்கள்ட்ட நம்ம கோவப்பட வேண்டியதா இருக்கு, ஆத்திரப்பட வேண்டியதா இருக்கு. சில பிரச்சனையும் வருது.
1: இல்ல, அந்த கோபமும் ஆத்திரமும் வருவது இயல்பான உணர்ச்சியின் வெளிப்பாடு. அதாவது இந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டை அந்த நேரத்தில் எப்படி கட்டுப்படுத்தலாம்?
3: என்ன பண்றது, நம்ம கொடுத்து விட்டோம் நம்மள தலையெழுத்து. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பழக்கம் அவங்களுடைய குணாச்சாரமே அப்புறம்தான் புரியுது.
1: ஓ,
3: அது வரைக்கும் நம்ம நண்பர் நினைச்சிட்டு பழகிட்டு இருக்கிறோம், நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி கொடுத்து நாங்க ஏமாறலாம்னா கூட அவங்கள பத்தி நமக்கு தெரியவே தெரியாது ஐயா. அதனால இது இதுல எதை பொறுத்தவரை என்ன பொறுத்த
1: கேட்டீங்கன்னா,
3: அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய பாடங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கும் போது இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும்.
1: அதாவது ஏமாற்றம் ஒரு முறை ஏற்படுகிற பொழுது ஒரு அனுபவம் என்கிற பாடத்தை காலம் நமக்கு கற்றுத்தருகிறது.
3: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதாவது நம்ம எவ்வளவுதான் கற்றிருந்தாலும், கற்றது கல்லளவு கல்லாதது உலக அளவு நம்ம பாட்டி சொல்லிட்டாங்க.

0: இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கொட்டு போடும் போதுதான் அதோடைய நமக்கு வாழ்க்கை எப்படி நடத்தணும், இவங்களுடைய குணாச்சாரம் எப்படி, இன்னான ரூட்ல எப்படி போகணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. குழந்தைகள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கையும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் வழங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொக்கலிங்க ஐயா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க.
2: எதிர்வினையின் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள், அதாவது திட்டமிடுதல்.
1: சரி.
2: திட்டமிட்டு அந்த காரியத்தை சிறப்பா செய்யணும்னாக்க செஞ்சோம்னாக்க அது வந்து ஏமாறாம இருக்கலாம்.
1: ஓ,
2: அதாவது நேரம் தவறாமை. இப்போ ஒருத்தர் சந்திக்க போறோம்னா அந்த டயத்துக்கு நம்ம 2 நிமிஷம் முன்னாடியே போயிடணும். அப்போதான் அது வெற்றி அடையும்.
1: சரி.
2: ஏமாறாமல் இருப்பதற்கு நாம் முன்கூட்டியான ஏற்பாடுகளை சரியாக செய்தோம் என்றால் அது வெற்றியை பெறும்.
1: சரிங்க.
2: நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: நிச்சயமா அவர்கள் ஏமாற்றுவராக இருந்தாலும் ஏமாற்றம் அடைந்த நாம் அந்த சூழலில் நாம் வெளிப்படுத்துகிற அந்த உணர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: அந்த உணர்ச்சி வந்து கண்டிப்பா வந்து மீள முடியாத சோகமாதிரியா இருக்கும். அன்றாட உழைச்சி வந்து ஒரு இதுல பணம் போடுறோம்னு வச்சுங்க, அவங்க வந்து அதை இல்லைன்னு சொல்லும் போது அந்த மன பாதிப்பு மிக அதிகமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதை மீள பேர முயற்சி பண்ணணும், இல்லைன்னா இதுவும் கடந்து போகுது, வேற சோர்ஸ் இல்ல, நம்ம மனசை சார்ந்து படுத்திக்க வேண்டியதாங்க என்னுடைய கருத்து. வாய்ப்பு.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஏமாற்றத்தின் போது எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எதிர்வினை என்பது அந்த நேரத்து உணர்ச்சியை பொறுத்து அது நேர்வினையாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்வினையாகவும் இருக்கலாம். என்னை இப்படி செய்து விட்டார்களே என்கிற அந்த கோபம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பேசுகிற அந்த வார்த்தைகள் உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த தொடர் சங்கிலியை கூட பாதித்துவிடக்கூடும் என்பது தான் உண்மை. ஆக அந்த நேரத்தில் இப்படி செய்து விட்டார்களே என்று ஆதங்கப்படுகிற அந்த உணர்ச்சியை சற்று நேரம் கடந்து செல்கிற மனப்பக்குவத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக ஏமாற்றம் என்பது எதிர்வினையாக இருக்காது, நேர்வினையாக இருக்கும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.

0: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க சிவகுமார்.
0: அதாவது நம்ம வந்து ஒரு ஏமாற்றப்படுகின்ற போது நம்ம வந்து எப்படி எதிர்வினையாற்றணும்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஏமாற்ற கூடாது. நாம வந்து மாற்று பாதையில நமக்கு வந்து மாற்று ஏற்பாடு செய்து நாம வந்து அவர்களுக்கு மத்தியில நம்ம வந்து நல்ல முறையில வாழ்ந்து காட்டணும்.
1: எந்த மாதிரி மாற்று வழிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இப்ப நமக்கு ஒரு அரிசண்டா ஒரு பணமோ இல்ல ஒரு ஏதோ தேவைப்படுதுன்னு
1: வச்சுக்கீங்க,
0: தருணன்னு சொன்னாரு, நம்மளை ஏமாத்திட்டாரு. அதனால என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவர் மேல வருத்தப்படாமல்
1: சரி,
0: நாம வந்து அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், நல்ல முறையில சம்பாதிக்கணும், அவருக்கு ஈக்குவலா நாம வாழ்ந்து காட்டணுங்கிற அந்த தன்னம்பிக்கையோட அந்த வேறு மார்க்க பாதையில போனோம்னா அவருக்கும் நல்லதா இருக்கும், நமக்கும் நல்லதா இருக்கும். ஏன்னா அவரை வந்து பழி வாங்க கூடாது எந்த விதத்திலையும். நாம வந்து சுய சிந்தனையோட நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்றது போல நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, ஆக அவருக்கு தருணன்ட்டு ஏமாத்திட்டாரு அவருக்கு நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு இல்லாமல், நாம வந்து எப்படியாவது நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம வந்து வாழணுங்கய்யா.
1: சரிங்க.
0: அதாவது ஏமாற்றம் என்பது ஏமாற்றப்படுவது வந்து ஏமாறுவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அதாவது அது முயற்சி.
1: சரி, நீங்க வந்து திரும்ப அதற்கான ஒரு பொருளை தேடிட்டே இருக்கிறீங்க. ஏமாற்றம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒரு விரக்திங்கிற அந்த சூழலுக்கு கொண்டு செல்லும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஒரு சுய கட்டுப்பாடு என்பது நமக்குள்ளே இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த எல்லைக்கு நாம் போக மாட்டோம். அது எதிர்வினையாக இருக்காது, சற்று சிந்திக்கிற பொழுது அது நேர்வினையாக நமக்கு ஏற்படும் என்பதுதான் உண்மை. மிக்க நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வேதாரண்யம் வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
1: செல்வபாரதி சொல்லுங்க.
2: அதாவது பொதுவா நாம வந்து யாரையும் ஏமாற்ற கூடாது, நாமளும் யார்கிட்டயும் ஏமாற கூடாது.
1: ஓ, அதுதான் இப்படி ஏமாறாமல் இருக்க முடியும் நினைக்கிறீங்க?
2: அதுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை. நமக்கு வந்து போன் கால் ஒண்ணு வரும்.
1: சரி,
2: எமர்ஜென்சியா பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க அக்கவுண்ட் இதாக போகுது, க்ளோஸ் ஆக போகுது, உடனே உங்க நம்பர் சொல்லுங்க, ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நேரத்துல ஒரு அவசரப்பட்டு நம்பர் சொன்னோம்னா டக்குனு நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் காலி ஆயிடும்.
1: உங்க கார்டோடே நாளே நம்பரே சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து நான் முழிச்சுக்கணும் நம்ம இல்லையா?
2: ஆமா.
1: சரி,
2: அப்ப வந்து நமக்கு வந்து விழிப்புணர்வு தேவை. இதே மாதிரிதான் அந்த ஃபுட்பால் டயத்துல ஒன்னு ஒரு படம் வாங்கினா நாலு படம் இலவசம் ஒரு அறிவிப்பு வரும்.
1: சரி,
2: அது மாதிரி பணம் வந்து எங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாக்க உங்களுக்கு 2000 ரூபாய் உங்களுக்கு வரும் அப்படின்னு வரும்.
1: சரி,
2: இதெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு தான் நம்ம ஏமாறாம இருக்கிறது காரணம். அப்படி நம்ம ஏமாறாலும் மறுபடியும் அது மாதிரி ஒரு சமயத்துல ஏமாறாத அளவுக்கு நம்ம
1: ஒரு முறை ஏமாந்து விட்டால் மறுமுறை ஏமாற்றப்படாமல் இருப்பதற்காக வந்து நாம் நம்முடைய நிலையை வந்து சரியா மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா?
2: கண்டிப்பா
1: சார். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரெப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்வாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
1: பேசுங்க. குளஞ்சியப்பன்,
4: ஏமாற்றத்தின் எதிர்வினைகள். அதாவது இது கோபத்துல ஆரம்பிக்க கொலைகள் வரைக்கும் போயிருக்கு. ஆமாங்க, அதாவது ஒரு சிலர் மனப்பான்மையை பொறுத்துதான், சில பேர் வந்து அம்மாவை தான்

0: தான் போயாம்பாங்க.
1: ஆமா,
0: சில பேர் செஞ்சிட்டியே அப்படிம்பாங்க, சில பேர் வந்து உச்சத்துக்கு போய் அது எங்கேயோ போயிடுவாங்க.
1: ஆமா ஆமா,
0: அது போல. அதுக்குதான் அப்பயே சொன்னாங்க, காலையில எழுந்துதான் தியானம் பண்ண, மனசை ஒருநிலைப்படுத்த, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு யோகா எல்லாம் செய்யறோம். அதே இன்னொரு ஏமாற்றம் இருக்கு. இப்ப நண்பர் வேளாங்கண்ணிக்காரங்க சொன்னாங்க பாருங்க, அதே ஒரு உந்துதலை எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டா என்ன, இன்னைக்கு நம்ம உந்த இடத்துல இருந்தே எழுந்திருக்க கத்துக்கணும். இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்கள்ட ஒரு இது ஏமாத்திட்டோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்வினை செஞ்சு என்ன செய்ய போறாங்க, அந்த இதை வந்து நம்ம வெற்றி அடைஞ்சு அவங்களுக்கு எதிர்ப்பா நம்ம வாழ்ந்து காட்டணும்.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: யாருக்குமே புரிதல் இல்லைங்க. ஒருத்தர் ஒரு ஆடும் ஒரு குதிரையும் வளர்த்தாரு, அந்த குதிரைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே வைத்தியர் வந்து பாக்குறாரு, மூணு நாளைக்கு மருந்து கொடுக்குறம்பா பாத்துக்கோங்க. மறுநாள் வர்றாரு, இதுக்கு கடுமையான வைரஸ், இது இன்னைக்கு ஒரு நாள் பாரு, இதுக்கு அந்தாண்ட விட்டுச்சுன்னா இந்த வைரஸ் எங்க பார்த்தாலும் பரவி அந்த ஊரே இருந்து நாசம் ஆயிடும் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனுடைய நண்பன் ஆடு இருந்தது பாருங்க, முட்டி மோதி முட்டி மோதி அதை எழுந்திரி அணையெல்லாம் சாவடிச்சிருவாங்க. எழுந்திரி எழுந்திரி முட்டி மோதி எழுந்திருச்சு. ஆனா எழுந்திருச்சுதான் மறுநாள் வந்து வைத்தியர் வந்தார், ஆகா எழுந்திருச்சு அந்த குதிரையோட சொந்தக்காரு, உங்களுக்கு நீ என்ன செய்யணுமே தெரியல, உங்களுக்கு நாளைக்கு விருந்து, இந்த ஆட்டை அடிச்சு உனக்கு விருந்து. அப்ப யாரு என்ன செஞ்சாங்கிறதே புரிதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க.
1: ஆமா ஆமா,
0: நன்றி, வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து ஒரு நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் வர மாவட்டம் இக்பால்.
1: பேசுங்க இக்பால் ஐயா.
2: ஏமாற்றம் எல்லாரும் எதிரி உள்ளேன் சொல்றீங்க. அதாவது ஆன்லைன்ல வந்து நிறைய பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைச்சி, நான் வந்து ஸ்கிரீனுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல.
1: சரி,
2: வந்து பிரிச்சு பார்த்தா சர்ச்சி வச்சிருக்காங்க. அதனால நம்ம தான் உஷாராகணும், எதிர்வினை.
1: இப்ப அவங்க கிட்ட நம்ம எதிர்வினை ஆற்றவும் முடியாது, ஏன்னா அவங்க எங்கவோ நாம எங்கவோ இல்லையா. அதனாலதான் வந்து நமக்கு அருகில இருக்கக்கூடிய கடைகளில் வந்து பொருட்களை வாங்குங்கள் அப்படின்றது. சரி,
2: அதுக்குதான். நன்றி
1: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார், நாகப்பட்டினத்துல சந்தானம் மஞ்சு பேசுறேன் சார்.
1: நாகப்பட்டினத்துல இருந்து
3: சந்தானம் மஞ்சு.
1: சந்தானம் மஞ்சு, சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க.
3: ஏமாற்றங்கிறது ஒரு பாடம் தான் சார். இப்போ ஒருத்தங்கள்ட்ட உதவி கேட்டு சப்போஸ் அவங்க கொடுக்கலனா கடுமையான கோபம் வரும், பேசணும் போல தோணும். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம ஒரு வார்த்தை சொல்லலாம், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டுட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாங்கிறது தான் நம்ம யோசிக்கணுடைய. அவங்க ஏமாத்திட்டாங்கிறத நினைச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது.
1: ஏமாந்து விட்டோம்ங்கிற அந்த உணர்வே வந்து நம்ம மனதுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கி நம்முடைய அடுத்த செயலை வந்து செய்ய விடாமல் தடுத்துரும் இல்லையா?
3: ஆமா சார், ஆமா. அதை விட்டுறணும், ஏமாத்திட்டாங்களா, இனிமே அவங்கள்ட்ட நம்ம கேட்க கூடாது. அடுத்த ஸ்டெப் செய்யணும் சொல்லி, அடுத்த வழி என்னங்கிறது அதுதான் செய்யணும். உடைய ஏமாத்தணும் நினைச்சா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அன்னைக்கு நாள் அதை மனசை நம்ம இது பண்ண கூடாது சார். முடிஞ்ச அளவு அடுத்தவங்கள்ட்ட கேட்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் சார்.
1: சரிங்கம்மா. ஏமாற்றத்தின் வழி தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் இனிமேல் ஏமாறக்கூடாது என்கிற வழியை தேட வேண்டும்.
3: சரி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்
4: வணக்கம் சார்.
1: நாகூர்ல
4: இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
4: ஏமாற்றத்தின் எதிர்வினைகள். இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு, ஏமாந்துட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்ம சமூக நலன்ல அக்கறை இல்லாம போயிடும்.
1: சரி,
4: ஒண்ணு. அடுத்தது டிப்ரெஷன், ஆழ்ந்த இதுக்கு போயிடுவாங்க. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு குடும்பத்துக்கு கஷ்டம், இன்னொன்னு சமுதாயத்துக்கு கஷ்டம். இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே அப்படிதான் வரும். இதுக்கு என்ன இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை நாம நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த தன்னம்பிக்கையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துட்டோம்னா, இந்த ஏமாற்றங்களை தாண்டி செல்லக்கூடிய வல்லமையை நம்ம நம்ம நம்மளோட ஜெனரேஷனுக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு இன்னைக்கு அதிகப்படியான ஒரு இடையில ஒரு நியூஸ் கேட்டோம், செல்போன் வாங்கி கொடுக்கலாம். ஒரு பையன் குதிச்சு இறந்துட்டான். அவன் இறந்து போனதோட அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இறந்துட்டாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க.
1: ஏன்னா
4: இவங்க என்ன நினைச்சாங்க, அந்த பையனோட நலனை முன்னிறுத்தி அவங்க யோசிச்சாங்க. ஆனா அவன் அதை யோசிக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயமும் அதை சார்ந்த விஷயங்களும் தான். அப்ப இதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட ஒரு பொறுப்பு.
1: சிறு வயதுல இருந்தே அந்த குழந்தைக்கு இல்ல, சிறு வயதுல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து ஏமாற்றத்தினுடைய ஏமாற்றப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காமலே இருந்திருக்காங்க. அப்படித்தானே?

0: ஆமா ஆமா, இதுதான் காரணம். அடுத்தது இன்னும் வந்து சொல்ல போனா தன்னம்பிக்கை, தான் வாங்கிக்கலாம் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நான் பிசினஸ்ல உடஞ்சு போனேன், என் பையன் என் கூட வந்து இருந்து அந்த சரி பண்ணி கொடுத்துட்டு
1: போயிட்டான்.
0: இது இது இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ஏன் அவன் நான் சின்னவன் அவன் நான் யோசிச்சிருந்தேன் நல்லா இருந்திருக்குமா?
1: நிச்சயமா.
0: அதனாலதான் முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, ஜெனரேஷனுக்கு வர்ற ஜெனரேஷனுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களோட வாழ்க்கைய பத்தி யோசிங்க, நாங்களை சிந்திங்க, சிந்திச்சா போதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: சரி,
0: நன்றி, வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில்
3: உள்ள இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.

0: முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, ஜெனரேஷனுக்கு வர்ற ஜெனரேஷனுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிங்க, நாளுங்களை சிந்திங்க, சிந்திச்சா போதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: சரி, நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: இல்ல, வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
4: திருப்பூர் மாநகர் மன்னதை பாரப்பாளையத்திலிருந்து
1: ரங்கசாமி.
4: இந்த தலைப்புல பேசல, நாள் முழுதும் பேச.
1: சரிங்க.
4: பல வகையில் இருக்கு ஏமாற்றம், குடும்பத்துல இருக்க ஏமாற்றம், நண்பர்கள் வணிகத்துல இருக்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: சரி,
4: என்ன நம்பிக்கை விட்டு கொடுறதுங்க, அதாவது என்ன ஆக ஆகாத ஏமாற்றத்துக்கு நம்பிக்கை விட்டுறதுங்க.
1: நீங்க உங்களுடைய இணைப்பு வந்து தெளிவா கிடைக்கல எங்களுக்கு. சொல்லுங்க.
4: பாகப்பிரவன் வரும்போதுங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பங்கு வந்து தம்பிக்கு கொடுத்த சகோதரருக்கு சரியான ஏமாற்றம், ஏமாற்றம் நிகழ்வு கடுமையாங்க, கிட்டத்தட்ட தற்கொலை முயற்சியா
1: போயிட்டேன்.
4: மீண்டும் வந்து சரி சீக்கிரமா சொன்ன மாதிரி சீக்கிரமா கடந்து போக முடியாதுங்க, அது அனுபவப்பட்டவங்க தான் தெரியுங்க.
1: பணிக்கத்து
4: போற தொலைச்சு எனக்கு மறுபடியும் சரி செட் ஆகும் சொல்லி போட்டு 6 மாசம் ஆச்சுங்க.
1: ஏமாற்றத்தில் எதிர்வினையாக இருக்காது, அது நமக்கான வினை, அதாவது நல்ல நேர்வினையாக இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு பேசுங்க.
5: ஏமாற்றத்தின் எதிர்விளைவுகள் வந்து நம்மளோட அறியாமையா தான் நடக்குது. அதாவது நம்மளுடைய ஆசையை தூண்டி விடுறாங்க. 1000 ரூபாய்க்கு 4 சேலம், 500 ரூபாய்க்கு 3 சேலம் சொல்லி நம்மள தூண்டி விடுறாங்க. அது வந்து தெரியாமத்தனமா நம்ம விழுந்து மாட்டிக்கிட்டு விட்டில் பூச்சியா இருக்கும். அதுல விழிப்புணர்வு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்,
1: இருக்கணும், சரி
5: இருக்க வேண்டும். இருந்தால்தான் நம்ம இந்த ஏமாற்றத்தை வந்து தப்பிக்கலாம் சார்.
1: சரி,
5: நீங்க சொன்ன மாதிரி ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
6: விரைவு திருச்சி சாரதாசில்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நான் ஏன் இவ்வளவு நம்பினேன் என்று நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டோமானால், இந்த நம்பகத்தன்மை என்பது எந்த இடத்தில் எப்படி எந்த அளவுகளோடு வைக்க வேண்டும், அதற்கான எல்லையை நம்மால் வகுத்து கொள்ள முடியும் என்கிற நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் என்பதை நாம் அடைந்த பிறகு அதே போன்று மீண்டும் ஏற்படுமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் வந்து நமக்கு நெருக்கமானவர்களையும் கூட சந்தேகிக்க தோன்று விடுகிற அளவிற்கு ஏமாற்றம் வந்து எதிர்வினை ஆற்றிவிடும். ஆக இந்த சந்தேகம் என்பது கூட இன்னொரு எதிர்வினையை ஆற்றிவிட்டால் அதற்கு அடிப்படையாக இருக்கிற அந்த ஏமாற்றம் என்பது பெரிய எதிர்வினையாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் ஏமாற்றம் அடைந்த பிறகு அதே போன்று ஏற்படும் என்கிற பயத்தை விடுத்து அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று அடுத்த நிலைக்கு நாம் சென்றோமானால் நிச்சயமாக ஏமாற்றத்தை நாம் வெகுவாக வென்றுவிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றலையில் கைகோர்த்துக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்களுடைய கருத்துக்கள் அடுத்து பின்னூட்டமாக ஒளி உலா வரவிருக்கிறது. நம்முடைய காரைக்கால் பண்பலினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்த பதாகைக்கு கீழே நம்முடைய நேர்கள் பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவது மனதிற்கு வேதனை தரும், அதேபோல் மற்றவர்களை ஏமாற்றுவதும் மனசாட்சிக்கு சுமையாகிவிடும். ஏமாற்றம் சில நேரங்களில் ஒரு நொடி பயனை தரலாம், ஆனால் அதன் எதிர்வினைகள் நீண்ட நாட்கள் மனதில் வலியை ஏற்படுத்தலாம். அதனால் நாம்

0: ஏமாறவும் கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது. நேர்மையை துணையாக கொண்டு வாழ்ந்தால் மனதில் குற்ற உணர்வும் இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதியும் குறையாது. நேர்மை என்பது ஒரு குணம் மட்டுமல்ல, அது நிம்மதியான வாழ்க்கைக்கான அழகான வழி அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அன்னப்பன் பேட்டை ஜோதி, ஏமாற்றம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஏற்படும் ஒரு இயல்பான உணர்வு. நாம் ஒன்று எதிர்பார்க்க அது நடக்காமல் போகும்போது இந்த ஏமாற்றம் பிறக்கிறது. மனிதர்கள் பொதுவாக வெளிப்படுத்தும் எதிர்வினைகளையும் அது எப்படி கையாள வேண்டும் என்பதையும் முதலில் நாம் அறிய வேண்டும். தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு உற்சாகத்தை இழப்பது, ஒரு ஏமாற்றம் நடக்கும்போது இதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று யோசியுங்கள், அது உங்களை அடுத்த முறை இன்னும் புத்திசாலியாக மாற்றும் அப்படின்னு இருக்காங்க. மேலமங்கை நல்லூர் ஸ்ரீ கிருஷ்ணா, மேலமங்கை நல்லூர் வீராசாமி, ஏமாற்றம் தான் சார் அப்படின்னு இருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, ஏமாற்றம் வரும்பொழுது தற்காலிகமாக சோகம் ஏற்படுவது இயல்புதான், ஆனால் அதிலேயே தேங்கி விடாமல் நேர்மறையான எதிர்வினையை நோக்கி நம் மனதை திருப்புவதே புத்திசாலித்தனம். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதும் சூழ்நிலைகளை அதன் போக்கில் எதிர்கொள்வதும் ஏமாற்றங்களின் தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வெல் முருகன், நாம் ஏமாற்றப்படும் பொழுது நாம் அவர்களுக்கு எந்த எதிர்வினைகளையும் தரக்கூடாது, இப்போது அவர்களிடமிருந்து அனுபவம் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து சேலம் சிவா, வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், ஏமாற்றத்தின் எதிர்வினைகள், நாம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிவிட்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது, அந்த வாழ்க்கை பிற்காலத்தில் அவர்களுக்கு சாபமாக முடியும், ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்னு நினைப்பிருக்காங்க. மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலிருந்து, ஏமாற்றம் என்பது ஒரு நபர் எதிர்பாராத விரும்பத்தகாத நிகழ்வை எதிர்கொள்ளும் போது ஏற்படும் இயல்பான உணர்ச்சி. இந்த ஏமாற்றத்திற்கு மனிதர்கள் காட்டும் எதிர்வினைகள் நபர், சூழ்நிலை, மனநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. எதிர்மறை அல்லது உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினைகள் கோபம் மற்றும் ஆத்திரமாக மாறும். எதிர்பார்ப்பு பொய்க்கும் போது பலர் தங்களின் ஏமாற்றத்தை கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள். இது சூழ்நிலையின் மீதோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர் மீதோ வெளிப்படலாம். சோகம் மற்றும் மனச்சோர்வு, ஏமாற்றம் ஆழமாக இருக்கும்போது அது மிகுந்த சோகத்தை கொடுக்கும். சில சமயங்களில் இது தற்காலிக மனச்சோர்வாக கூட மாறக்கூடும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்கன்னா பில்லூர் சதா கௌதமன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறரை இந்த சமுதாயத்தில் பிறரை ஏமாற்றி வாழலாம் என்று ஒரு சில பேர் எண்ணுகின்றனர். ஏமாற்றுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏமாற்றுபவர்கள் ஒரு நாள் நிச்சயம் அதற்கான எதிர்வினைகளை சந்தித்தே ஆக வேண்டும். காலச்சக்கரத்தில் அதற்கான பிராயச்சித்தம் அடைந்தே தீர்வார்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருவாளப்புத்தூர் கடக்க மயங்கரன், மௌனம் மௌனமாக இருந்து விடுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கலகம் நாசம் என்பது பெரியோர்கள் கருத்து, அதற்கிணங்க நான் நெருந்திடுவேன் அப்படின்னு இருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அமிர்தாராயன்கோட்டை பாரி வள்ளல். அடுத்து முகமது இப்ராஹிம் பெருகமணி திருச்சியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமாற்றம் வரத்தான் செய்கிறது, கடன் கொடுத்து விட்டு ஏமாந்து போனது நிறைய இருக்கிறது. நம்பி நம்பி கடையில் கடன் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன், சரி போனால் போகட்டும் என்று விட்டு விடுவேன். கோவப்பட்டால் நம் உடலை ஏன் கெடுக்க வேண்டும், தேவையில்லாமல் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. மனிதன் நேரத்திற்கு ஏற்ப நிறம் மாறும் பச்சோந்தி போல குணம் கொண்டவர்கள், தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டு வேலை முடிந்ததும் கழட்டிவிடும் குணம் கொண்டவர்கள், அப்போதுதான் நினைக்கும் என் மனது சிலரின் உண்மை முகங்கள் தெரியாமல் நான் என் வயதை தொலைத்து விட்டேன் என்று, எனக்கு வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றமே மிஞ்சியதுன்னு குவாகம் இளங்கோவன் அனுப்பியிருக்கிறார். திட்டச்சேரியிலிருந்து நிஷான் ஹலீம் குவைத்திலிருந்து, அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, இன்னும் சரியாக செய்திருக்கலாமோ என்று தன்னைத்தானே குறை கூறிக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது மீள் உருவாக்கம் செய்து கொள்வது, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்புவது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது மயிலாடுதுறை 5 ரவிச்சந்திரன், ஏமாற்றத்தின் எதிர்வினை, நாம் எந்த விதமான தவறான பதிலுக்கும் சென்றுவிடக்கூடாது, அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி நமக்கு வேண்டும். நாம் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசனை செய்து ஒரு செயலில் செயல்பட்டால் அதில் ஏமாற்றம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற அந்த தலைப்பினில் பின்னூட்டத்தை இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌசல்யா கண்டா பாணி அனுப்பியிருக்காங்க. ஏமாற்றத்தை கண்டு முடங்கி விடாமல் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலிமையோடு இலக்கை நோக்கி நகர்வது, ஏமாற்றம் நம்மை வீழ்த்துவதற்கல்ல நம்மை மேலும் வலிமையாக்கி பக்குவப்படுத்துவதற்கே அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ஆண்டி மடம் கார்த்திக்

0: இன்று நாம் ஒருவர் ஏமாற்றினால் நாளை நம்மை ஒருவர் ஏமாற்ற காத்திருப்பர். ஏமாற்றத்தின் வலியும் வேதனையும் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் அப்படின்னு இருக்காங்க. டிஆர்பட்டினம் ரமேஷ், ஏமாற்றம் யாருக்கும் புதிதல்ல, எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் யாரிடமோ ஏமாந்துதான் போயிருப்பார்கள். நாம் எதிர்பார்த்து ஏமாறும்போது ஆதங்கப்பட தேவையில்லை, நம்முடைய மனப்பக்குவத்தால் சிந்தித்து வேறு ஒரு முயற்சியில் மாற்று வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ரவி பாப்பா கோயிலிருந்து, ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் நம்பிக்கை இழந்து போகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் நளினி, ஏமாற்றியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன எல்லாம் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையை, என்ன எடுத்துக்கிட்டால் கூட வாழ்க்கையை ஏமாற்றியிருக்காங்க, அதை கூட நான் பெருசாக எடுத்துக்காமல் அவரவர் செய்வது அவரவர் அனுபவிப்பேர் என்று கடந்து போய்விடுவேன் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது ஆக்கூர் மடப்புறம் நான்சியா மன்சூர், ஏமாற்றத்தின் எதிர்வினைகள், ஏமாற்றம் அடைந்ததும் கோபப்பட்டு விரக்தியில் முடங்கி விடுவது ஒரு வகை எதிர்வினை, அதை ஒரு அனுபவ படமாக கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி முன்னேறுவதே அறிவார்ந்த எதிர்வினை அப்படின்னு இருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து, நம்மை ஒருவர் ஏமாற்றினால் அவர் வேறு ஒருவரிடம் ஏமாறுவார், நாம் மற்றவரை ஏமாற்றினால் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கக்கூடாது, அது கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், ஏமாற்றம் என்பது மனிதனின் வாழ்க்கையிலும் மனிதன் இயல்பான உணர்வு, அதேபோல் யாராவது நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளவு காலம் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மனசாட்சிக்கு தெரியும், எதிர்வினை என்பது நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், ஏமாற்றத்தின் எதிர்வினை அனுபவம் திரும்ப ஏமாற்றமாக இருக்க ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, யாரையும் ஏமாற்றாமல் ஆண்டவனுக்கு பயந்து வாழ வேண்டும்னு அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவர் நேரலை நிகழ்ச்சியில் வந்திருந்தார். அடுத்து காரைக்கால் நச்சுப்பிள்ளை, நிறவி நச்சுப்பிள்ளை, அதாவது ஏமாற்றத்தின் விளைவுகள் வாழ்க்கையே போய்விடும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் மற்றவர்களை குறை கூறுதல், ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அந்த தவறுக்கு மற்றவர்களோ அல்லது சூழ்நிலையோ தான் காரணம் என பழி போட முயல்வது, ஒப்புக்கொள்ள மறுத்தல், நடந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்து இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்த முயல்வது, சிலர் ஏமாற்றம் அடைந்தால் யாரிடமும் பேசாமல் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள், இதையெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா ஏமாற்றம் எதனால் கிடைத்தது என்று சிந்தித்து அடுத்த முறை அதை தவிர்க்க தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்னு அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, அதை கடந்து வரும்போதுதான் நமக்கான தெளிவான திடமும் மன உறுதியும் அதிகமாகும், முடிந்தவரை ஏமாற்றத்தையும் எதிர்கொள்ள பழகணும், எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், நாம் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின் இருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நான் அதிகமாக ஏமாந்திருக்கிறேன், ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறேன், மற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைக்கவில்லை, நான் தான் அவர்கள் குணம் தெரியாமல் ஏமாந்திருக்கிறேன் என்று நினைத்துக்கொள்வேன், அந்த நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதையெல்லாம் கடந்து இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பணங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர், ஏமாற்றத்தின் எதிர்வினை மறுபடியும் ஏமாற்றப்படுவதில்லை, வாழ்க்கையின் சரியான பாடம்தான், ஏமாற்றத்தின் எதிர்வினை ஏமாற்றப்படாமல் வாழ்க்கையும் இல்லை, ஏமாற்றத்தின் வழி அறியாத மனிதர்களும் இல்லை, இதையெல்லாம் தாண்டி வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த உலகில் அதிகமானது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் ஒன்று நடக்காத போது ஏற்படும் ஏமாற்றம் மனித இயல்பான ஒரு உணர்வு, இந்த ஏமாற்றத்தை எதிர்கொள்ளும் போது மனிதர்கள் வெவ்வேறு விதமான எதிர்வினைகளை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ், ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் வெற்றியை மட்டும் சுவைத்தவர்களால் ஒரு ஏமாற்றத்தை கூட தாங்குகிற தைரியம் கிடையாது, ஏமாற்றமும் நமது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் இருக்கும், தொடர் வெற்றிக்கு ஒரு வேகத்தடை தான் இந்த சிறிய ஏமாற்றம், ஏமாற்றியவர்களையும் ஏமாற செய்கின்ற அளவுக்கு அவர்கள் முன்னாலே நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது தவிர்க்க முடியாத நிஜம், அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் போகும்போது தான் எதிர்வினைகளை நோக்கி போகும் சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்ற கேள்விதான் விரக்தியையும் எரிச்சலையும் உருவாக்குகிறது, இதனால் வரும் கோபம் அழிவுக்கும் மன உளைச்சலுக்கும் தான் வழிவகுக்கும், ஏமாற்றங்களுக்கும் நாம் காட்டும் எதிர்வினைகள் தான் நம் பலவீனம் பலத்தை தீர்மானிக்கிறது, ஆகையால் கோபம் என்னும் விரக்தியில் விழுந்து விடாமல் அறிவினால் ஆராய்ந்து தெளிவுடன் அதை கடந்து போனால் மட்டுமே வாழ்க்கை அழகாகும், ஏமாற்றங்களை உரமாக்கி கொண்டு வாழ்வோம் அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. சிந்தனை அரங்கத்தில் ஏமாற்றத்தின் எதிர் வினைகள் என்ற பொறுமையில் தொலைபேசி வழியை இணைகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்கம்மா.
1: இளமல் தேன்மொழி குமாரசாமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: ஏமாற்றத்தை சார் முதல்ல நம்ம மனம் ஏற்க மறுக்கும், அதுவே நம்பிக்கை துரோகம் செய்யும் போது மிகப்பெரிய கோபமாக கூட மாறும், நாமும் அதே வழியை தரணும் என்ற எண்ணம் கூட ஏற்படும், இல்லையா அதுல இருந்து எப்படி மீண்டும் சரி செய்வது என்ற எண்ணமும் நமக்கு வரும்.
0: சரி,
1: நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னையே ஏமாத்தினாங்கன்னு நம்மை நாமே குடைந்து கொண்டிருப்போம். சிலர் தனியா உட்காந்துக்குவாங்க, யாரிடமும் பழகவோ பேசவோ கூட மாட்டாங்க. ஒருவற்ற நம்ம குட்டுப்பட்டதால எல்லோரிடமும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற நினைப்போம்.
0: சரி,
1: புதிய நட்பு புதிய உறவு உருவாக்கிக்க யோசனையா இருக்கும், காலப்போக்குல அந்த வழியில் இருந்து மீண்டு முன்பை விட நம்ம பலசாலிகளாக மாறிடுவோம். மனிதர்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் போக போக வந்துடும், வாழ்க்கை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம்.
0: சரிம்மா.
1: ஏமாற்றத்திற்கு பிறகு உடனடி எதிர்வினைகளை தவிர்த்து மனதை அமைதிப்படுத்திக்

0: கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நம்ம,
1: சரிங்கம்மா.
0: அதிலிருந்து கற்ற பாடத்தை அடுத்த முறை சிறப்பாக செயலாற்றலாம். நம்பிக்கையான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும். மிக உயர்ந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும், அதனால நம்மால் அடைய முடியும் எளிய இலக்குகளை தான் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை நாம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: அதாவது ஏமாற்றத்தின் எதிர்வினைகள், அதாவது சார் நம்ம வந்து ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது சார். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு 3 மாசத்துல வந்து 50,000 ரூபாய் போட்டா 1 லட்சம் ரூபாய் தரேன், 1 லட்சம் ரூபாய் போட்டா 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்லாம் சில இதெல்லாம் நடக்கும். அதுல நம்ம போயிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு கடனை யார்ட்டையா சொந்தக்காரவங்கள்ட்ட கடனை எல்லாம் வாங்கிட்டு நிலத்து பத்திரம்லாம் வச்சு இப்படிலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு கடைசியில வந்து அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, அவங்களோட பசங்களோட எதிர்காலமும் போய் கல்வி செலவுக்கு வச்சிருப்பாங்க, கல்யாண செலவுக்கு வச்சிருந்துருப்பாங்க, அதெல்லாம் போய் அதாவது தேனி மாதிரி சேர்த்து கடைசியில அந்த தேனை வந்து வேற யாரோ சாப்பிட்டுட்டு போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடும் சார்.
1: நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா.
2: அதனால இதெல்லாம் வந்து விளம்பரத்தை, போலி விளம்பரங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து ஏமாந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியில நம்ம வந்து அல்லல் படக்கூடாது. அதனால வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட அதில் நம்ம போட்டு நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க,
2: நன்றி, நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. என்னுடைய தவறு தான் என்று தன்னைத்தானே குறை கூறிக்கொள்வது என்பது ஒரு ஏமாற்றத்தின் எதிர்வினையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் நாமே காரணம் என்று கருதுவது சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஏனென்றால் எப்பொழுதும் அந்த ஏமாற்றத்திற்கு நானே தான் காரணம் என்றால் நம்முடைய மனம் வந்து ஒரு விரக்தி என்கிற அந்த விளிம்பு நிலையை நோக்கி செல்லக்கூடும். அது நம்முடைய காழ்ப்புணர்ச்சியை, நம்முடைய தன்னம்பிக்கையை சிதைத்துவிட கூடிய கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், உடையார் பாளையம் அஜீம்.
1: அஜீம் ஐயா பேசுங்க.
3: மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா, காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா என்றார் கவிஞர். இந்த ஏமாற்றம் வந்து இந்த இது ஒரு பொதுவான இது சார் இது.
1: சரிங்க.
3: ஆனா அதாவது நமக்கு ஏமாறுறதுங்கிறது இயல்புதான், அது எல்லாருக்கும் உள்ளதுதான் அது.
1: சரி.
3: ஆனா மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம் பாருங்க, அது நம்மளுடைய இயலாமை அறியாமை. அதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் எதிர்வினை.
1: ஓ சரி.
3: அவர் என்ன ஏமாத்தினாரு அதனால நான் அவரை ஏமாத்துறேன், இந்த ஊரை ஏமாத்துறேன், உலகத்தை ஏமாத்துறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏமாந்ததுனால அடுத்தவனை ஏமாத்த கூடாது. அது ஒரு நல்ல எதிர்வினையா இருக்காது சார்.
1: சரிங்க,
3: நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். எதிர்பார்ப்புக்கும் உண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை ஏற்றுக்கொள்கிற நம்பிக்கையான ஒருவரிடம் வந்து நாம் மனம் விட்டு பேசலாம். தேவையான இடத்தில் சரியான எல்லைகளை நாம் வகுத்து கொள்கிற சூழலை ஏமாற்றத்தின் போது நாம் வகுத்து கொள்ள வேண்டும். நடந்த அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சி செய்கிற மன திசை திருப்புதலை நாம் உடனடியாக கையாள வேண்டும். ஏமாற்றம் என்பது வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளவும் மனித மனங்களை நிதானமாக புரிந்து கொள்ளவும் கற்றுத்தருகிற பாடமாக அது அனுபவமாக நமக்கு அமைகிறது என்கிற இந்த கருத்தினை நம் நெஞ்சத்தில் ஏற்றி ஏமாற்றம் என்பது எதிர்வினை அல்ல, ஏமாற்றத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் நேர்வினையாக இருக்கும் என்கிற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேர்களுக்கும், பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இட்ட சுருக்கிய நேயர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். விடைபெறுகிறது சிந்தனை அரங்கம்.

0: தேசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடம் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11 மணி. நேயர்கள் கேட்கலாம், நல்லம்பல் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் என் ஸ்ரீ சுவிதா அவர்கள் தரும் தகவல்கள்.
1: காரைக்கால் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் என் ஸ்ரீ சுவிதா, ஆயுர்வேத மருத்துவர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நல்லம்பலில் பணிபுரிகின்றேன். இன்று 11வது தேசிய ஆயுர்வேத நாள். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுது. இது வந்து ஆயுர்வேத மருத்துவரான தன்வந்திரி பகவானை முன்னிறுத்தி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, அதை பின்பற்றி நடப்பதற்காக. இந்த வருடம் வந்து என்ன தலைப்புனா, நாளைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆயுர்வேதம் அப்படின்ற தலைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆயுர் அப்படின்னா ஆயுள் அப்படின்றது பொருள், வாழ்க்கை அப்படின்றது பொருள். வேதம் அப்படின்றது அறிவு. இந்த நீண்ட நாள் மற்றும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னென்ன நெறிமுறைகள்லாம் இருக்குதுன்றதை பத்தி தான் இந்த ஆயுர்வேதத்துல சொல்லப்படுது. ஆயுர்வேதத்துல வந்து முக்கியமான சில அம்சங்கள்லாம் இருக்கு. நம்ம உடலும் மனமும் சீரா இருந்தா ஆரோக்கியமா இருப்போன்றது அதனுடைய முக்கிய அம்சங்கள். நோய் வந்த பின்னு குணப்படுத்ததை விட நோய் வராம தடுக்க என்னென்னலாம் செய்யலான்றத பத்தி தான் ஆயுர்வேதம் அதிகமா முக்கியம் கொடுக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து தினச்சரியம் சொல்லுவோம். தினச்சரியம் அப்படின்னா தினமும் செய்யக்கூடிய சில விஷயங்கள், சில விஷயங்களை தினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்னலாம் பின்பற்றினா நம்ம ஆரோக்கியமா வாழலான்றதுக்கு தினச்சரியம் அப்படின்னா, சரியம் அப்படின்னா நம்ம செயல்பாடு, தினமும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னென்னன்றத விளக்கி ஆயுர்வேதம் வந்து சொல்லியிருக்கு. அதுல முதலாவதா பிரம்ம முகூர்த்தம். நம்ம காலையில எழுறது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழணும். 3-4 மணிக்குள்ள எழுந்தா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது ஆயுர்வேதத்தின் முதலாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து 1 டம்ளர் தண்ணி, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எழுந்ததும் 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கணும். எடுக்கிறதுனால நம்மளோட மலம் கழிக்கிறது வந்து ஈஸியா வரும். அதற்கு பின்பு பல் துலக்கணும். அதற்கு பின்பு குளியல். குளியல் வந்து வாரம் 1 முறை நல்லெண்ணெய் வைத்து உடல் முழுவதும் தேய்த்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணியில குளிப்பது நல்லது. நம்மளால தினமும் செய்ய முடியாத விஷயம்ன்றதுனால 1 வாரம் 1 முறையாவது நம்ம எண்ணெய் குளியல் போட்டா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும்ன்றது ஆயுர்வேதத்தின் விதிமுறை. நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி சிறிது வந்து உடற்பயிற்சி செய்வது நல்லது. உடற்பயிற்சி குளிர்காலத்துல கொஞ்சம் அதிகமா செய்யணும். 45 நிமிஷம் 1/2 மணி நேரம் நமக்கு எடுத்துக்கணும். ஏன்னா குளிர்காலத்துல வியர்வைன்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம உடற்பயிற்சி வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்கறது நல்லது. அதே வந்து வெயில் காலத்துல 15 நிமிஷம்க்கு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வது நல்லது. குளியல்லாம் செய்ததுக்கு அப்புறம் நம்ம குளியல் போடுறதுக்கு முன்னாடி நசியம் சொல்லுவோம். அதாவது ஆயுர்வேதத்துல வந்து நசியம் அப்படின்னா மூக்குல எண்ணெய் விடுறது. இதனால என்ன ஆகும்னா நம்ம தலைக்கு மேல் பகுதியில இருக்கிற அழுக்குகள்லாம் வந்து துவாரங்கள் வழியா அந்த வெளியில வரும். சோ நசியம் வந்து நம்ம தினமுமே பயன்படுத்தலாம். நம்ம மூஞ்சிக்கு சிறிது நல்லெண்ணெய் வச்சு மூஞ்சி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு

0: சிறிது நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணியில மூஞ்ச கொஞ்சம் கழுவுனா நல்லது. முடியாதவங்க வாரம் ஒரு முறையாச்சு செய்தால் நல்லது. இதுல முக்கியமா இன்னும் என்ன சொல்ல வரணும்னா, உணவு உணவு உணவே மருந்துன்னு நம்ம சொல்றோம்ல, உணவுதான் நம்ம பிரதான மருந்து. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற எல்லா விஷயங்களும் உணவுகளும் வந்து நல்லது இருந்தாலும் கெட்டதெல்லாம் அங்கிருந்துதான் நம்மளோட நோய்கள் வந்து உருவாக்கவும் செய்யுது, ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் அதுதான். நம்ம உணவை தேர்ந்தெடுக்கிற உணவை சத்தான உணவா ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து நம்ம உண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து பிரதான மருந்தா இருக்கும், மருந்தாகவும் இருக்கும், நம்ம ஆரோக்கியத்திற்கும் அது மேம்படும். முதல்ல வந்து உணவு நம்ம எடுத்துக்கிறோம்ல, பசித்த பின்பு உணவுன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டால் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து வேணும்னே நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம சாப்பிடுறோம், இல்ல நம்ம காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும்ன்ற ஒரு வழக்கு முறையை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நோய்க்கான ஆரோக்கியத்துக்கான நோய் உண்டாக்குறதுக்கான காரணமே ஆகும். அதனால பசித்த பின்பு உணவு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கடைசியா வந்து தூக்கம். தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு 6 to 8 hours வரைக்கும் நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வேணும். பகல் தூக்கம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுறதுதான். இந்த சில விஷயங்கள்லாம் வந்தா ஆயுர்வேதத்துல வந்து முக்கிய பங்கா சொல்லப்படுது. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நல்லம்பல் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் என் ஸ்ரீ சுவிதா அவர்கள் தந்த தகவல்கள். திசை பிரிந்து இசை மீட்டும். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:05.

சிந்தனை துளி. நீரின்றி அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. என்றென்று மக்கரையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற நேயர்களும் ஆவலா இருக்கீங்களா? அதே ஆர்வத்தோட இருங்க, நானும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வியே சொல்லிடுறேன். நம்ம என்னதான் இப்ப 5-star ஹோட்டல் செஃப் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா சமைச்சாலும் நம்மளோட அந்த முதல் சமையல் தருணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பவமா மாறி இருக்கும். முதன் முதல்ல சமைக்கும் போது ஆர்வம் அதிகமா இருந்ததுனாலையும் அனுபவம் கம்மியா இருந்ததுனாலையும் சில பல சம்பவங்கள் நடக்கிறது சகஜம்தானே. அப்படி நம்ம கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என்ன சொல்வாங்களோ அப்படின்னு பதட்டத்தோடையும் ஆர்வத்தோடையும் ரிவ்யூக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். சில பேரோட அந்த முதல் சமையல் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும். சில பேரோட சமையல் வந்து பயங்கர சொதப்பலோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்போவும் சொல்லி சொல்லி கலாய்க்கிற மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டாக மாறி இருக்கும். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் திரும்ப நினச்சி பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முதலாக சமைச்சதை சாப்பிட்டவங்களோட ரியாக்ஷன் என்ன, இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட கேள்வி. உங்களோட முதல் சமையல் அனுபவத்தை, சாரி அந்த சரித்திரத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-6-8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0.

9562627231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம ஃபேஸ்புக் தோழிகளுக்காக காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும், வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம் தோழிகள், அந்த போஸ்டர்லையும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அந்த அழகான அனுபவங்களை கேட்கறதுக்கும், கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, மகிழ்ச்சியா பேசுவோம். இது வணக்கம் தோழி, தோழிகள் உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில முதலா இணைய போற தோழி யார் பேசிடலாம்? காலை வணக்கம்.
5: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
4: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
5: படம் திருமூர்த்தி படத்தில் செங்குருவி செங்குருவி அந்த பாடல் குடும்பமா?
4: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முதலா சமையல் செஞ்ச அனுபவம் ஞாபகம் இருக்குங்களா?
5: இருக்குமா, முதல் முதலே செஞ்சது நான் சாம்பார் சாதம் செஞ்சம்மா, ஞாபகம் இருக்குமா? ரொம்ப
4: சரி. என்ன சொன்னாங்க வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட்டுட்டு?
5: எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. நான் சமைச்சதை எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்கம்மா.
4: முதல் தடவையே வந்து பாராட்டு வாங்கியிருக்கீங்க, சூப்பர்மா,
5: நன்றிங்கம்மா.
4: பாடல் வருது.
5: எனக்கு சமைக்க தெரியாதும்மா, நல்ல நாலேஜி சமைப்பம்மா.
4: ஓ சூப்பர்மா, சூப்பர்.
5: எல்லா சமையலையும் எங்கள் அம்மா கற்று கொடுத்தாங்கம்மா.
4: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
5: ஆ கேட்கலாமா. நன்றி
4: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இன்சொலமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நேரம் 11:24 ஆயிருச்சு. இன்னைக்கு வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில நம்ம தோழிகள் எல்லாம் அவங்க முதல் முதல்ல சமைச்சதை சாப்பிட்டுட்டு யார் யார் என்னென்ன ரிவ்யூ கொடுத்தாங்க, ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இணைப்பில் வரப்போகும் அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரையர் மங்கையரசி. காலை வணக்கங்கள் என்ன அழகு பண்பலைக்கு தோழி.
0: காலை வணக்கம் சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து பூந்தளி ராட அந்த பாடல் கொடுங்க.
0: சூப்பரா பாடுறீங்க, பாடல் கொடுத்துடலாம்.
1: பாடுவோம் தோழி.
0: சரிங்க, பாடல் கொடுத்துடலாம்.
1: நல்லா பாடுவேன், நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவேன், எல்லாமே
0: எல்லாம் பண்றீங்க. என்னைய பேச விட மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா?
1: பேசுங்க பேசுங்க தோழி.
0: சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு கேட்டீங்களா?
1: தெரியும் தெரியும், டாபிக் தெரியும். அதாவது முதல்ல சமைச்ச அனுபவமா, அதோட ரியாக்ஷன் எப்படி
0: அப்படின்னு சாப்பிட்டவங்க என்ன சொன்னாங்க, அதுதான் இன்னைக்கு கேள்வி.
1: அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3வது 4வது படிக்கும் போதே, 2வது படிக்கும் போதே சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம அம்மா எல்லாத்தையுமே
0: அப்பதான் ஆர்வமா பாப்போம், அந்த வேலையை பாக்கணுங்கிற ஆர்வத்துல.
1: ஆமா, அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பாப்போம், அதைப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி 3வது படிக்கும் போது பாத்தீங்கன்னா வயல் வேலை நடந்துட்டு இருக்கும் போது நான் சாம்பார் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தோழி.
0: ட்ரை பண்ணீங்க?
1: உப்பு, ஆமா உப்பு ஜாஸ்தியா அள்ளி போட்டுட்டேன், மிளகா பொடியும் ஜாஸ்தியா அள்ளி போட்டுட்டேன். அது சாம்பாரா இல்லைன்னா புளி குழம்பா என்னன்னே தெரியல தோழி.
0: சாம்பார் மாதிரி வந்துச்சா இல்லையா பாக்க?
1: சாம்பார் மாதிரியும் வரல, புளி குழம்பு.
0: நீங்க ஒரு புது குழம்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: ஆமா ஆமா, புது குழம்பு கண்டுபிடிச்ச மாதிரியே ஆயிடுதே எனக்கு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பாப்பா இப்படி சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டமா போயிடுச்சுங்களா. அது வயல்வெளியில சாப்பிட்டதே அந்த சாப்பாடு,
0: அது மறக்காம இருக்கு பாத்தீங்க. நல்லா சமைச்சிருந்தீங்கன்னா மறந்துருப்பீங்க.
1: ஆமா ஆமா, மறக்காம இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். இப்ப போனாலும் பாப்பா நீ ஒரு சாம்பார் வச்சிருந்த பாரு சூப்பரா இருந்தது பாப்பா.
0: இப்ப வரைக்கும் கலாய்க்கிறாங்களா
1: அப்பா அம்மா? அண்ணன்லாம்
0: பரவாயில்ல, சாம்பாரை வந்து புளிக்குழம்பா ரசமா வைக்காம புளிக்குழம்பா வச்சீங்க, அது வரைக்கும் நல்லதுதான். சரி,
1: அதெல்லாம் நினைவுகள் மறக்க முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரி அடி எல்லாத்தையுமே, சமையல் எல்லாத்தையுமே எழுத்து கட்டுவேன்.
0: அதுதான் சூப்பர்.
1: அடுத்து வருவாள் மீன் குழம்பு, கறி வைக்கிறதுல இருந்து தொக்க வைக்கிறதுல இருந்து முட்டை ஆம்லெட் போடுறதுல இருந்து செம்மையா சமைப்பேன்.
0: இது எல்லாத்துக்கும் வேத போட்டது அந்த சாம்பாருங்கிற புளிக்குழம்பு தான் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா அதோட ஒரு பாடமா இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். பாடம் தானே நமக்கு வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்துது தோழியே.
0: சரிம்மா சரி, பாடல் வருது கேப்போம்மா. பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து பாடல் வருது, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி தோழி.

நேரம் 11:31. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் எல்லாம் அவங்க முதல் முதல்ல சமைச்சதை சாப்பிட்டுட்டு யார் யார் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. இதே கேள்வியை நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துலேயும் போட்டிருந்தோம். நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொன்னாங்கன்னா, என் மாமா பையன், இப்போ என் கணவர், எங்கள் வீட்டுக்கு காலேஜ் படிக்கும்போது வந்தாங்க, பூரி செய்ய தெரியாமல் செஞ்சு இது பூரியா பறக்க தட்டுடா அப்படின்னு அப்படியே கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் கட்டங்குடி அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் முதல் முதல்ல நான் என்ன சமைச்சேங்கிறது ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ சமைச்சேன் கற்றுக்கிட்டேன், இப்போ நிறையவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், சூப்பராக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், நான் திருமணத்துக்கு முன்னாடி முதல் முதலாக சமைச்சது இறால் சேர்த்து கீரை கூட்டுங்க. என் ஆச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்ல சொல்ல நான் கேட்டு கேட்டு செஞ்சேன், நல்ல சுவையாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ஊர் பேர் சொல்லாமல் ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதல்ல சமைச்ச உணவு என்ன அப்படின்னா சாம்பார் உருளை வறுவல். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, நான் சாப்பிட்டப்ப தான் தெரிஞ்சது அது அரை உப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சமையல் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் ஆனந்தவல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் திருமணமாகி முதல்ல எனக்கு சமைக்க தெரியாது, முதல்ல நான் சமைச்சதை கணவர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அருமையாக இருக்குது அப்படின்னு

சொன்னாங்க, நான் சாப்பிட்டப்ப கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, அதுக்கப்புறம் சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன் வந்து என்னோட முதல் சமையலை மறக்கவே முடியாதுங்க. எங்கள் அம்மா வெளியூர் போயிட்டாங்க, சமைக்க வேண்டிய சூழ்நிலை. 7ஆம் வகுப்பு தான் படித்தேன். என் தோழி சாந்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த ரசமும் முட்டை பொரியலும் என் உடன்பிறப்புகள்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மல்லியும் அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதலாக செஞ்ச சமையல் வந்து புளிக்குழம்பு, சாப்பிட்டது என் அம்மா. சாப்பிட்டோடனே அவங்க வயிற்றுல பகால வாப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி அளவுக்கு மேலே புளியை கரைச்சிட்டியே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அன்னைக்கு எடுத்த சபதம், இன்னைக்கு வரைக்கும் புளிக்குழம்புனா நம்ம அமுதா வைக்கணும் அப்படின்னு பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதல்ல சமைச்சது சாம்பாருங்க. அப்போ எனக்கு 8 வயசு இருக்கும், எங்கள் அம்மா வெளியில் போயிட்டாங்க. அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, என் தாத்தா, அவங்க சாப்பிட்டுட்டு நல்ல சுவையாக இருக்குது அப்படின்னு அம்மாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம்

0: தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதல்ல சமைச்சது சாம்பாருங்க. அப்போ எனக்கு 8 வயசு இருக்கும். எங்கள் அம்மா வெளியில் போயிட்டாங்க. அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, என் தாத்தா. அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா சுவையாக இருக்குது அப்படின்னு அம்மாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி வந்து, நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுப்பில் பானையை வச்சு தண்ணி ஊற்றி அரிசியும் அதுலேயே போட்டு விறகு பற்ற வைக்கிறேன். எரியவே இல்லை விறகு அடுப்பில். விறகு பற்ற வைக்க தெரியல. அரிசியும் ஊறிட்டு எங்கள் அம்மாவும் வந்து அதுக்கப்புறம் திட்டிக்கிட்டே அவங்களே சோறுலாம் வடிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுருக்கமாக, எனக்கு 17 வயசு ஆகும்போது நான் சமைக்க ஆரம்பித்தேங்க. முதல்ல செஞ்ச சமையல் வத்தக்குழம்பு, நல்லா இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. சுமாராக இருக்குன்னு சொன்னாங்கங்க அப்படின்னு அன்னலட்சுமி ரவி அவங்க சொல்லியிருக்காங்க. ஊர் பேர் குறிப்பிடலை. முதல்ல காலை டிஃபன் செய்ய சொன்னாங்க. இட்லி எடுக்கும்போது 6 பேர் என்னை சுற்றி நின்று அப்படியே கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை இப்போவும் மறக்க முடியாதுன்னு அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருவிடை மருதர் கௌசல்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதல்ல சமைச்சது சாம்பார் தான். எல்லாருமே முதல் முதல்ல நிறைய பேர் சாம்பார் செஞ்சுருப்பீங்க புள்ளியே. அதுவும் எங்கள் மாமா வீட்டில் சமைச்சேன். என்ன சாம்பாரில் என்ன பருப்பு போடணும் அப்படின்னு தெரியாமல் கடலை பருப்பு போட்டு செஞ்சுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டோம். இல்லை, ஏன் தவறு ஒன்றும் இல்லையே, பருப்பு டப்பாவில் என்ன இருந்துச்சோ அதை தானே நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஊரும் பேரும் வந்து குறிப்பிடாம திருவிடை மருதூர் கௌசல்யா சொல்லியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போல சமையல் செஞ்சேன். அப்போ எங்கள் அம்மா சொல்ல சொல்ல சாம்பார் வச்சும் கூட்டு பொரியல் எல்லாமே உண்மையிலேயே மறக்க முடியாததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரகுபதி பௌத்திரமாணிக்கம்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் இது தோழிகள் நிகழ்ச்சினாலும் இவங்களும் சமைச்சிருக்காங்க, அவங்களோட அனுபவத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போது தோழிகள் எல்லாம் நிகழ்ச்சியில் உங்களோட சமையல், அந்த முதல் சமையல் அனுபவம், அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத கால் பண்ணி பகிர்ந்துக்க முடியலனாலும் நேராக நம்மளோட முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்கே வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட நிறைவில் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் படிப்பேன். இப்போது ஒரு தோழி வந்து அவங்க அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் பேசுறதுங்க?
1: எல்லாருமே
0: சாம்பார் தான் வச்சிருக்காங்க. அது
1: என்னோட அப்பா தான் முதல்ல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்னோட அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க.
0: சொல்லுங்க. அப்படியே ஹார்ட் எல்லாம் பறக்க விட்டுருப்பீங்க.
1: ஆமா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அப்பாவுக்கு சமைச்ச மாதிரியே இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அப்பா சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு சமைக்கவே தெரியாதுமா,
0: இங்க ஏதாவது டெஸ்ட் வச்சு பாத்தியாங்கிற மாதிரி கடைசியா எங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க.
1: என் தம்பி சாப்பாடுல கையே வைக்க மாட்டேன்ட்டான்.
0: சரி சொல்லுங்க, அந்த சாம்பாரை இப்ப நல்லா வைக்கிறீங்களா இல்லையா? சரி, ஓகே. உங்களோட சாம்பார் பருப்பு கதைய பருப்பு குழம்பா மாறின கதையை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. இப்ப பாடல் கேப்போமா?
1: நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களன் மங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைய வரும் தோழி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
5: திருமணி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? முதல் சமையல் அனுபவம் அதை பத்தி சொல்லுங்க.
5: சமைக்கிறதுனா சமையல் கடையான வருத்துக்கு முன்னாடி வீட்டுல சமைச்சிருக்கோம் மேடம். எங்க அம்மா ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க மேடம், சமைக்கிற வேலைக்கு. நாங்கதான் மதிய சமையல் சமைப்போம் மேடம். ஏதோ இருக்கிறத வச்சு சமைச்சிருவோம். எங்க அப்பா அம்மா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. எங்க அண்ணன்
0: அது எல்லாம் அதுக்கு அப்புறமா நடந்திருக்கும். முதல் முதல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்துச்சு?
5: சாம்பார் தான் மேடம் வச்சோம்.
0: நீங்களும் சாம்பார் தான் வச்சீங்க?
5: சாம்பார் தான் முத முதல்ல எல்லாமே முக்கவாசி சாப்பிடலாம் ட்ரை பண்றது. சாம்பார் ஏன்னா கூட்டாஞ்சி ஒரு ஆக்கி ஆக்கி பழக்கமா இருக்கும் மேடம் கொடுத்து.
0: அதனால நல்லா சமைச்சிட்டீங்க எடுத்த உடனே.
5: அதனால நல்லா எங்க அம்மா சமைக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருப்போம் மேடம். அதனால சமையல் எல்லாம் நல்லா பண்ணிடுவோம் மேடம். முக்காசி சாம்பார் தான் முத முதல்ல வச்சேன். அதுவும் நிறைய பேர் ஒரு 4-5 பேருக்கு போல சமைப்போம் மேடம். நல்லாவே சமைச்சிருவோம் மேடம்.
0: சரிம்மா, சூப்பர்.
5: அப்புறம் கல்யாணம் ஆகி உப்புமா கிட்ட சொன்னாங்க மேடம். எங்க 4 நாளா இருந்துகிட்டு உப்புமா அது மட்டும் சொதப்பிட்டு மேடம். கஞ்சி மாதிரி வச்சுட்டேன் மேடம்.
0: பதட்டத்துல சொதப்பிட்டீங்க?
5: பதட்டத்துல எல்லாரும் நாசனர்லாம் ஐயோ பயம் வந்துட்டு இருங்க, ஏதாவது சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்ட்டு ரவா எல்லாம் வறுக்காம அப்படி போட்டு கஞ்சி மாரி கூடு மாரி ஆக்கிட்டோம்.
0: சரி, ஓகே. பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. இப்ப சின்ன தம்பி பாடல் கேப்போமா?
5: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகளை அவங்க முதல் முதலாக செஞ்ச சமையலை சாப்பிட்டுட்டு யாரு என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: பிற்பகல் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்றது யாருங்க?
1: ஒருவது காரைக்கால் விஜயா ரவிச்சந்திரன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன்.
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சரி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கிறோம்?
1: எனக்கு வந்து மஜ்னு படத்துல இருந்து முதல் கனவு முதல் கனவு மறுபடி ஏன்
0: வந்தோட பேசிட்டு இருக்கீங்க, பாடிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, உங்களோட முதல் சமையல் செஞ்ச அனுபவம், அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க?
1: முதல் சமையல் அப்படின்னா திருமணம் ஆன பிறகுதான் மேடம் நான் சமையலை கத்துக்கிட்டேன். அதன் வரைய தெரியாது எனக்கு. கத்துக்கிட்ட பிறகு கணவர் மாமியார் மாமியார் தான் கத்துக் கொடுத்தாங்க எனக்கு. சமையலேன்னு பார்த்தாலே என்னோட மாமியார் செய்யறத பார்த்து பார்த்து கத்துக் கொடுப்பாங்க ஓவனா. அதனால தெரியாததால ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க மேடம். தெரியாத போன செஞ்சு
0: நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இல்லன்னு சொல்லல.
1: நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. தெரியாத பொண்ணு செஞ்சிருக்கு அதனால ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க.
0: அனுபவம்
1: ஆரம்பிச்சது மேடம்.
0: சரி ஓகேமா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் வருது கேப்போமா? முதல் கனவு.
1: ஓகே
0: நன்றி.

வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து தொழில்களை அவங்க முதல் முதலாக செஞ்ச சமையலை சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அதாவது என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க, இப்படி தான் கேட்டிருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் சமைத்தேன், முதல்ல சாப்பாடு செய்யணும் எப்படின்னு கற்றுட்டு செஞ்சேன், எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், நான் ஏழாவது படிக்கிறப்ப ஒரு உப்புமா செய்ய நினைத்து உப்பு போடணுமா வேணாமான்னு தெரியல, உப்புமாலேயே உப்பு இருக்கே, அந்த பேரில் உப்பு இருக்கே அப்படின்னு உப்பு போடாமலேயே செஞ்சிட்டேன், எப்போ உப்புமா செஞ்சாலும் இதுதான் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அப்புறம் பேரளம்லேருந்து ஷோபா, திருநெல்லிக்காவல்லேருந்து சுமதி, இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேளங்குடியிலேருந்து குணசுந்தரி செல்வநாதன், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் செஞ்ச சாப்பாடு சுவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லினாலும் பரவாயில்ல, அதாவது சுவை எப்படி இருக்குன்னா சொல்ல வேணாம், இதுதான் சாம்பார், இதுதான் கூட்டு, இதுதான் பொரியல்னு கண்டுபிடிச்சா போதும், அப்படி தான் இருந்துச்சு நான் முதல்ல சமைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ். காரைக்கால் பண்பலை 100.3 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 12:10 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் மனதில் நின்றவை. 12:50 செங்கோட்டம் ராமோ நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். 12:55 ஆடிய என தொடங்கும் பனிசை பாடியவர் எம் எம் தண்டபாணி தேசிகர்.

1.55 மெல்லிசை, 2.5 அச்சாணி. இதில் கடலில் மீன்பிடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சந்திரபாடி கே அபிமன்யு அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு ஊரும் உணவும். நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாமராபபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம்.

மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும், 5:15 பண்ருட்டி நெய்வேலி எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில் நாச்சியார் கோவில், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் விளக்கேற்றும் வேலி. மாலை 6:00 பன்னிசை 7 கடல் என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறு அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா. 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். கோழி வளர்ப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவர்களுடன் நேர்முகம். இரவு 8:00 கோபால் பல்புடியின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15

மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காட்டலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும். இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். 2 மணிக்கு நாமக்கல் தங்கும் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1 மணிக்கு கரங்களின் குரல், செவித்திறன் மற்றும் பேசும் திறன் குறைபாடு உடையோருக்கான சைகை மொழி பெயர்ப்பாளர் ஆர் சுரேந்தர் அவர்கள் பங்கு பெறும் நேரல். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: சிந்தனை துளி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ் வாணி, காரைக்கால். நேயர்கள், இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிணி பாடிய குஷி பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பரத்வாஜ் இசையில் பைரமுத்து வரிகளில் பார்த்தேன் ரசித்தேன் படப்பாடல். இவர்களுக்காக திருச்சேரி ஷாகுல் ஹமீத், வாழ்மங்கலம் அபி, நாட்டான்மங்கலம் தனலட்சுமி, சன்னமங்கலம் ரேணுகா, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், வவாலடி தமிமுல் அன்சாரி.

0: செய்ய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்,
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும்

காரைக்கால். மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:26. நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் உன்னை கூட இணைத்திருவேன் பட பாடல். இவர்களுக்காக நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனிஷியா, விஜயா, லவண்யா, கண்ணன், கங்கலஞ்சேரி, முருகேசன், மைதிலி, இனியா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோனகை மாளிகை வழங்கும் பாரத் பால் வழங்கும் பசுந்தலை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமோனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
6: அனைத்தும்
7: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்சி ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளில் சுகேந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் பாடிய வானத்தை போல பட பாடல் வருகிறது இவர்களுக்காக. குருத்தங்குடி கிருஷ்ணா, ஹரிகரன் கூடல் கார்த்திகேயன், அமுதா அச்சையா, ஆதீஷ், ஹர்ஷவர்தன்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவாக செமினார் கோவில் குணசேகர், திலகவதி, பாண்டரேகபுரம் கணேசன், பானுமதி, திருச்சம்பள்ளி வாசு, பட்டு, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவர்களுக்காக வருகிறது ஐயா படத்திலிருந்து இந்த பாடல்.

0: தான் பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளிப்பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துகளையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48.54 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மித் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினம்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.

0: தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதையடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னப்பூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ராயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கேட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளிக் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதி

0: திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
4: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
5: எப்படி சொல்ற?
4: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
5: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பாலின் பசந்தலேர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

0: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம் மேம்.
1: பாப்பா பேர் என்ன? பாப்பா என்ன படிக்கிறீங்க?
2: யுகேஜி.
1: யுகேஜி படிக்கிறீங்களா? ஓகே. பாப்பாக்கு என்ன ஊரு?
2: திருநெல்வேலி.
1: சரி பாப்பா, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: நம்பர்ஸ் நேம்
1: சொல்லுங்க கேப்போம்.
2: நம்பர்ஸ் நேம் ONE1 TWO 3 4 5 6 7 8 9 10.
1: ஓகே, ரொம்பவே அழகா சொல்லிட்டீங்க. பாப்பா நீங்க வளர்ந்து என்னவாக ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: போலீஸ் ஆகணுமா? நிச்சயமா நீங்க வருங்காலத்துல ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? யாகாவராயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதற்கான பொருள், எதை கட்டுப்படுத்தாவிட்டாலும் நமக்கு நாவடக்கம் என்பது மிகவும் முக்கியம். அடக்கமுடைமை ஆறிருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். இதற்கான பொருள், பணிவாக இருப்பது நம்மை உயர்த்தும், அடக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது நமக்கு துன்பத்தையே கொடுக்கும். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர். மீண்டும் ஒரு பசுந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாம் இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை. ஆடிய என தொடங்கும் பாடல் பாடியவர் எம் எம் தண்டபாணி தேசிகர்.

0: செய்ய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சிந்தனை துளி அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் கரங்களின் குரல். செவித்திறன் மற்றும் பேசும் திறன் குறைபாடுடையோருக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் சிறப்பு ஆசிரியர் ஆர். சுரேந்தர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நம்ம சுத்தி எப்பவுமே ஆர்ப்பரிக்கிற சத்தம். காலையில குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இப்படி எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் நம்மளை சுத்தி ஓடிட்டே இருக்கும். ஆனா சத்தம் இல்லாம ஒரு வார்த்தை கூட பேசாம ஒருத்தரால அவங்க முழு உலகத்தையும் உணர்ச்சிகளையும் நம்ம கிட்ட சொல்ல முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சைகை மொழியால் மட்டும்தான். சைகை மொழி சில நேரம் கண்களில், சில நேரம் முகபாவனையில், சில நேரம் கரங்கள்லன்னு அழகாக பேசக்கூடிய இந்த மொழி நிறைய பேரோட உலகமாக இருக்கு. அந்த சைகை மொழி பற்றி நிறைய விஷயங்களை விரிவாக பகிர்ந்துக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சைகை மொழி பேர்ப்பாளரும் சிறப்பு ஆசிரியருமான ஆர். சுரேந்தர் அவர்கள். அவங்க கூட பேசலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சைகை மொழியை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நிகழ்ச்சி பூரா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே உங்களோட படிப்பு பற்றி சொல்லுங்கள் சார்.
1: வணக்கம். சுரேந்தர், எம்ஏ பிஎடு தமிழ், பிஎடு சிறப்பு கல்வி, டிப்ளமோ சைன் லாங்குவேஜ் ஒரு வருட பயிற்சி முடித்திருக்கின்றேன்.
0: டிப்ளமோ? ஓகே சார். இப்போது சைகை மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிறது ஒரு வேலைன்னு சொல்கிறத விட ஒரு சமூக சேவை அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த சைகை மொழிபெயர்ப்பாளராக இருக்கீங்க?
1: நிச்சயமாக ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்கள், அரசு சிறப்பு பள்ளிகள், மாற்றுத்திறன் தின விழா நிகழ்ச்சி, அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய, மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கக்கூடிய
0: நிகழ்ச்சிகளிலே
1: நான் சைகை மொழி
0: பெயர்ப்பாளராக
1: மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஓகே சார். இந்த சைகை மொழிபெயர்ப்பு யாருக்கெல்லாம் தேவைப்படுது, பயன்படுது சார்?
1: சைகை மொழி யாருக்கெல்லாம் பயன்படும்? சைகை மொழி முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் காது கேளாதவர்களுக்கு தொடர்பு கொள்ள, பேச்சு திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த, காது கேளாதவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களுடன் எளிதாக உரையாட, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு காது கேளாத மாணவர்களுடன் தொடர்பு கொள்ள, மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு நோய்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவும், பணியிடங்களில் காது கேளாத பணியாளருடன் தொடர்பு கொள்ள காவல்துறை மற்றும் பொது சேவை பணியாளர்களுக்கு அவசர நிலைகளில் உதவுவதற்கும், சுருக்கமாக இன்னும் சுருக்கமாக சொன்னால் சைகை மொழி காது கேளாதவர்க்கு மட்டுமல்லாமல் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இந்த சைகை மொழி நிச்சயமாக
0: பயன்படுத்து. ஓகே சார்.

இப்போது சைகை மொழிபெயர்ப்பாளராக மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு ஆசிரியராகவும் இருக்கீங்க. உங்களோட அந்த ஆசிரியர் பணியை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.

0: வணக்கம். காரைக்கால் சமூக நலத்துறை மூலமாக காது கேளாத மற்றும் பார்வைத்திறன்
1: கொண்ட
0: குழந்தைகளுக்கு 1 முதல் 8 வகுப்பு வரை ஒரு 6 ஆண்டு காலம் காரைக்கால் உள்ள ஆசிரியராக பணியாற்றினேன். செவித்திறன் குடையோர், சிறப்பு குழந்தைகள், ஆர்டிசம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சிறப்பு வகுப்புகள், ஆக்டிவிட்டி, நேம்ஸு, ஆல்ஃபபெட், இந்த மாதிரி பாடங்கள் தேர்வு எழுதுவதற்கான பயிற்சியும் வகுப்புகள் எடுத்துருக்கீங்க.
1: இது எல்லாமே வந்து அந்த சைகை மொழியில் தான் பாடம் எடுக்கிறீங்க?
0: ஆ, சைகை மொழி. இப்போது 70 dB மேலே ஹியரிங் எய்டு, செவித்திறன் குடியோருக்கான ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு லிப் மூமெண்ட் பயிற்சியும் எடுத்திருக்கேன். எப்போ 90 மேலே செவித்திறன் குறைபாடு உள்ளவருக்கு சைகை மொழியமாகவும்
1: பாடம்
0: எடுத்திருக்கேன்.
1: ஓகே சார். சைகை மொழி பெரும்பாலும் வந்து திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், அப்படி இல்லைன்னா நியூஸ் வாசிக்கும் போது ஒருத்தவங்க வந்து அந்த நியூஸை வந்து மொழிபெயர்த்து கீழே வந்து சொல்லுவாங்க, அதை தான் பார்த்துருக்கோம். இப்போது இந்த சைகை மொழி அப்படிங்கிறது ஒரு தனி பாடமாகவே இருக்கா, இது யார் வேணாலும் கற்றுக்கலாமா சார்?
0: நிச்சயமாக யார் வேணாலும் கற்றுக்கலாம், எந்த தடையும் இல்லை. விருப்பம் உள்ளவர்கள், சேவை, சமூக சேவை செய்ய வேண்டும், இதில் ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம்.
1: யார் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. தனி பாடமாகவே நீங்கள் படித்த மாதிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு தனி பாடமாகவே இது இருக்குது. ஓகே சார், உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு சைகை மொழி கற்றுக்கணும்? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆசிரியராக இருந்திருக்கீங்க, ஸோ இப்போது சைகை மொழிபெயர்ப்பாளராக ஆகணும், இந்த மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்?
0: நான் எம்ஏ தமிழ் பிஎட் நார்மல் குழந்தைகளுக்கு பயிற்சி எடுக்கிற பொழுது ஃபீல்டு ட்ரிப் பல்வேறு இடங்கள், பல்வேறு அரசு கல்லூரிகள், பல்வேறு உயர்நிலை பள்ளிகள் களப்பணி மேற்கொள்ளுகிற பொழுது அது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. நாம் நார்மலும் படித்து இருக்கின்றோம், சரி, இந்த சிறப்பு கல்வி மிக சிறப்பாக சேவை ஆற்ற வேண்டிய எண்ணமும், சிறப்பாக சைகை மொழி ஒரு ஆர்வம் இருந்தது, அதை நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது.
1: ஓகே சார், அந்த ஃபீல்டு ட்ரிப்லாம் போய் அந்த அனுபவத்தில் உங்களுக்கு இதை கற்றுக்கணும் அப்படின்னு தோணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சைகை மொழியிலையும் வந்து இப்போ நம்ம தமிழ்லாம் படிக்கும்போது எழுத்துக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, நம்பர் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சைகை மொழியிலையும் வந்து எழுத்துக்கள் ஆரம்பித்து தான் சொல்லிக் கொடுக்குறீங்களா சார்?
0: ஆல்ஃபபெட் ஏபிசிடி ஆல்ஃபபெட் ஃபிங்கரிங்கில் பண்ணலாம், லிப்மு மொழி பண்ணி கொடுக்கலாம், பயிற்சி கொடுக்கலாம், நம்பர்ஸு, ஆல்ஃபபெட்டு, மாதங்கள், வாரங்கள்,
1: எல்லாமே வந்து சைகை மொழியில
0: ஃபிங்கரிங்ல பண்ணி கொடுக்கணும்.
1: சைகை மொழியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
0: நிச்சயமா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரங்களின் குரல் சிறப்பு நிகழ்ச்சி. செவித்திறன் மற்றும் பேசும் திறன் குறைபாடுடையோருக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் சிறப்பு ஆசிரியர் ஆர் சுரேந்தர் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சார், சைகை மொழி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த மொழியை வந்து மொழி இருக்கு இல்லையா, அதை வந்து கத்துக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும், இவ்வளோ நாளுக்குள்ள கத்துக்கலாம் அப்படின்னு இருக்குங்களா?
2: இந்த சைகை மொழி டிப்ளமோ சைகை மொழி 2 ஆண்டுகள் ISL இந்தியன் சைன் லாங்குவேஜ் என்ற கோர்ஸு கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணாமி விவேகானந்த யூனிவர்சிட்டியில் அந்த பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனங்கள்
0: 2 வருடங்களில் கற்றுக்கிறேன் சொல்கிறீங்க. ஓகே சார், இப்போது இந்த மொழிக்குன்னு தனியாக புத்தகம் ஏதாவது இருக்கா?
2: நிச்சயமாக இந்த மொழிக்குன்னு சைகை மொழிக்குன்னு ஒரு டிக்ஷனரியே இருக்குது.
0: டிக்ஷனரியே இருக்கு. ஓகே சார், அது என்னென்னலாம் இருக்கும் சார்? இப்போ நம்ம டிக்ஷனரினா நிறைய வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கான மீனிங் இருக்கும், இது எப்படி இருக்கும் சார்?
2: தமிழ் எழுத்துக்கள் ஆயுஓ தமிழ் உயிர்மை உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நம்பர்ஸு ஆல்பபெட்டு வடிவங்கள் அப்புறம் பொதுவான வினைச்சொற்கள் அரசியல் சார்ந்த ஆக்டு
0: எல்லா வார்த்தைகளும்
2: தேச தலைவர்களை பற்றிய சைகை மொழி எல்லா
0: அதோட அதாவது அந்த வார்த்தைகள் இப்போ நம்ம படிக்கிற டிக்ஷனரியிலலாம் வந்து ஒரு வார்த்தை அதுக்கான மீனிங் இருக்கும். இந்த டிக்ஷனரியில வந்து ஒரு வார்த்தை அதோட சைன் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த சைனோட போட்டோ இருக்கும். அந்த சைகை எப்படி பண்றது அப்படிங்கறதோட போட்டோ இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்க வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து டீச்சரா இருக்கீங்க, ஸ்பெஷல் சைல்ட்ஸ்க்கு டீச்சரா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ஸ்லாம் எப்படின்னா ஒரு மார்க் பேஸ்டு எக்ஸாம் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள் அதே மாதிரி தேர்வுலாம் எழுதுவாங்களா, எப்படி எழுதுவாங்க?
2: நார்மல் கல்வி முறை எப்படியோ அதே மாதிரி செவித்திறன் குறையுடைய குழந்தைகளுக்கு செவித்திறன் குறைவு மட்டும்தான். நார்மல் கல்வி முறை எப்படியோ அதே மாதிரி புத்தகங்கள் இப்போ தமிழ் 1வது 1வது வகுப்பு முதல் 10வது வகுப்பு வரை என்ன பாடத்திட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி தான். தமிழ் இலக்கண எழுத்துக்கள் இப்போ குறில் நெடில் வினைச்சொற்கள் செயல் ஒருநிலை பாடல் பொறுத்துக கோடிட்ட இடங்கள் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக இதையெல்லாமே நார்மல் குழந்தைகளுக்கு என்ன கல்வி முறை பாடத்திட்டமோ அதே செவித்திறன் குடையவருக்கு பாடத்திட்டங்கள். ஆங்கிலம் பாடம் மட்டும் தவிர்த்து அந்த குழந்தைங்களுக்கு மற்ற
0: எல்லா
2: பாடத்திட்டங்களும் சேம்
0: தமிழில் மட்டும் இருக்கு. ஓகே சார், இப்போ அவங்க வந்து நம்மளை விட எக்ஸ்ட்ரா சைகை மொழி அப்படின்னு ஒரு மொழியை கற்றுக்குறாங்க. நம்ம தமிழ் ஆங்கிலம் கற்றுக்குறோங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிறாங்க, அது கூட சேர்ந்து இதை கற்றுக்குறாங்க. ஓகே சார், இப்போது எல்லா மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டோன்னா பேச்சு வழக்குன்னு ஒன்று இருக்கும், நம்ம பேசுகிறப்ப வேறு மாதிரி பேசுவோம்.

பேச்சு வழக்கு அப்படின்னு இருக்கும் எல்லா லாங்குவேஜஸ்லையும். அது மாதிரி எழுதும்போது வந்து வேறு மாதிரி எழுதுவோம். நம்ம தமிழில் இப்போ வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பாடல் பாடுறதா இருக்கட்டும், ஒரு செய்தி வாசிக்க

0: இருக்கட்டும், வேறு வேறு மாடுலேஷனில் வந்து இருக்கும். அதே மாதிரி சைகை மொழியிலையும் வந்து பேச்சு வழக்கு, இது வந்து எழுதுகிற வழக்கு மாடுலேஷன்ஸ் வந்து மாறுமா சார்? பாட்டு பாடுறதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி மாறுமா?
1: நிச்சயமாக நிச்சயமாக மாறும்.
0: எல்லா
1: இப்போ மொழியின் முக்கிய இப்போ மொழின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சு மொழி இருக்குது, எழுத்து மொழி இருக்குது. இப்போ பேச்சு மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் போன்றவை. எழுத்து மொழி எழுத்துக்கள் மற்றும் சொற்கள் மூலயமா தொடர்பு கொள்வது. இப்போ சைகை வினா கை அசைவுகள், முக பாவனைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் தொடர்பு கொள்வது அந்த சைகை மொழி பயன்படா இருக்கும்.
0: ஓகே சார், இப்போது சைகை மொழியில் வந்து அந்த விரலில் வந்து அசைச்சு அசைச்சு நம்ம செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு சைகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கா, இல்லை ஒரே சைகைக்கும் நிறைய அர்த்தங்கள் அந்த மாதிரி இருக்கா சார்?
1: ஒவ்வொரு சைகை மொழிக்கும் அர்த்தங்கள் இருக்கு. அந்த சைகை மொழி ஃபிங்கரிங் வந்து டிஃப்ரெண்டாக சைகை மொழி
0: எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி எந்த, அதாவது ஒரே சைகைக்கும் நிறைய அர்த்தங்கள் அப்படி கிடையாது. ஓகே சார், இப்போது சைகை மொழி அப்படிங்கிறதே ஒரு புதிய குரல் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து முதல் முதலாக சைகை மொழிபெயர்ப்பாளர் அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார்.
1: ராமகிருஷ்ணா மிஸ் விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அப்போது கலை விழா கல்வி நிகழ்ச்சிகள் வருகிற பொழுது அப்போ ஒரு 500 பேர் அரங்கம் நிறைந்த கூட்டம். அப்போது எங்கள் பேராசிரியர்கள், என்னுடன் மாணவர், என்னுடன் பயின்ற ஆசிரியர்கள் பேசுகிற பொழுது அதை காது கேளாத குழந்தைகள் அங்கே அமர்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு நான் சைகை மொழி பெயர்ப்பாளராக.
0: அங்கவே நீங்கள் படித்த அந்த காலேஜில் நடக்கிற கலை விழா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பு பண்ண நிகழ்ச்சின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே சார், எப்படி இருந்துச்சு சார் அந்த அனுபவம்? ஏன்னா நம்ம கற்றுக்கும் போது வேறு மாதிரி இருந்திருக்கும், அதை வந்து நம்ம செய்யும் போது வேறு மாதிரி இருந்திருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்?
1: கொஞ்சம் பயிற்சி முடித்தவுடன் சைகை மொழி கொஞ்சம் மிகவும் சந்தோஷமா இருந்தது. பேராசிரியர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பாராட்டினார்கள், ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ஓகே சார், இப்போ வந்து அந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சைகை இருக்கு. இதை கற்றுக்கிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாலாம் பண்ணுறாங்களே சார், ஃபாஸ்ட்டாக கை அந்த விரலில் அசைச்சு அசைச்சு செய்கை மொழி, இது எவ்வளோ நாளில் வந்து இது பாசிபிள் சார் அந்த ஃபாஸ்ட்டாக செய்கை மொழி?
1: ஃபாஸ்ட்டாக எப்படியும் ஒரு வருட காலம்,
0: ஒரு வருட காலம் படித்தா போதும் ஃபாஸ்ட்டாக நம்ம
1: ஃபாஸ்ட்டாக. அந்த செவித்திறன் குடையோருக்கான சைகை மொழி தேவைப்படுவோருக்கு அந்த சைகை மொழி பெயர்ப்பாலும் மிகவும் பயன்பாடாக இருக்கும்.
0: ஓகே சார், ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 கரங்களின் குரல் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில செவித்திறன் மற்றும் பேசும் திறன் குறைபாடுடையோருக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் சிறப்பு ஆசிரியர் ஆர் சுரேந்தர் அவங்க தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களை. சார், இப்போ வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, எல்லா நாட்டையும் சேர்த்தோன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம நாட்டிலவே நிறைய பரவலாக பயன்படுத்துகிற லாங்குவேஜஸ் இருக்குது, குறிப்பாக தமிழ் ஆங்கிலம் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறுமா சார்? தமிழுக்கு
5: சைன்யமாக மாறுபடும்.
0: ஓகே சார், ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் தனித்தனியாக சைன் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நாடை பொறுத்தளவுக்கு எப்படி சார்? இந்தியாவில் ஒரு மாதிரி, இல்லை அமெரிக்காவில் ஒரு மாதிரி, ஜப்பானில் ஒரு மாதிரி, இந்த மாதிரி நாடை பொறுத்தும் சைன் லாங்குவேஜஸ் மாறுதா சார்?
5: இந்தியாவில் ஒரு சைகை மொழி, அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்,
0: அது வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஓகே சார், இப்போ இது மாதிரி எல்லா நாட்டுக்கும் மாறுமா, இல்லை பொதுவாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்களா சார்?
5: எல்லா நாட்டுக்குமே மாறும்,
0: தனித்தனியாக
5: மாறும்.
0: ஓகே சார், அவங்க என்ன உருவாக்கி வச்சுருக்காங்களோ அது அந்த லாங்குவேஜஸ் தான். ஓகே சார், இப்போது மாடுலேஷன் வந்து சைன் லாங்குவேஜில் பண்ண முடியும், நம்ம பேசுகிற மாதிரியே வந்து மாடுலேஷனையும் மாற்றி அதில் பேச முடியும், அதாவது கரங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, இப்போ ஒரு ஜோக் சொல்கிறதுக்கு சிரிக்கிறதா இருக்கட்டும், காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சோகமாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியுமா சார்?
5: எக்ஸ்பிரஷன்

0: முகபாவனைகள் அதன் மூலயமா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஹாப்பி, அந்த சைகை ஃபிங்கரிங் எல்லாம் ஹாப்பி பண்ணலாம். இப்ப சோகமா இருக்கிறப்போ அப்படியே
1: சோகமா இருக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரியான சைகை மொழியோட அவங்க பேசுவாங்க. ஓகே சார், குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு சைகை மொழி அந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற அந்த இது உதவுது. இன்னும் வேற எங்கெல்லாம் வந்து நீங்க சைகை மொழிபெயர்ப்பு பண்றீங்க சார்?
0: இப்போ செவித்திறன் குடையோர், காது கேளாமை உள்ள நீதிமன்றங்களில் வழக்கு நேரிடுகிற பொழுது, அவர் விசாரணை மேற்கொள்கிற பொழுது அப்போ சைகை மொழிபெயர்ப்பாளர் தேவை. அப்போ நீதிபதி அவர்களிடத்தில் இவருடைய கருத்துக்களை, இவருடைய என்ன தகவலை பெறுவது,
1: மாற்றுத்திறனாளிகள், செவித்திறன் குறைபாடுடையோர், இல்ல அந்த இது பேசும் திறன் குறைபாடுடையவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த நீதிபதி கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த சைகை மொழிபெயர்ப்பு பயன்படுதுன்னு சொல்றீங்க. வேற எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க?
0: காவல் நிலையங்கள், மருத்துவ பணியிடங்கள், தபால் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இது போன்றவை சைகை மொழி நிச்சயமாக பயன்படும்.
1: இங்கெல்லாம் பயன்படும்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க எந்த இடத்துல எல்லாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கீங்க? நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஓகே சார், இப்போ எங்கெல்லாம் அவசியமா இருக்கணும் சார்? இன்னும்
0: நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காவல் நிலையங்கள், மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள். இப்போ விமான நிலையங்களத்துல ஒரு பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விமான பயணி, ஒரு காதிகளா விமான பயணி மேற்கொள்ளுகிறார், அவருக்கு அங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு சைகை மொழி நிச்சயமாக தேவைப்படுகிறது.
1: ஓகே சார், இப்போ எங்க, அதாவது அவங்களுக்கும் வந்து நிறைய சைகை மொழி பெயர்ப்பாளர்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் அவங்களுக்காக தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ கோர்ட்ல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நீதிபதிக்கு. இப்போ அந்த கேஸ் கொடுத்தவங்களோட கருத்தை வந்து நீங்க முன்மொழியதா சொல்லியிருக்கீங்க, அதே நேரத்துல குழந்தைகளுக்கு ரைம் சொல்லி கொடுக்குற பணியும் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இரண்டுக்குமான சைகை மொழி எப்படி வேறுபடும் சார்?
0: குழந்தைகளுக்கு கல்வி முறை வேறு, மகிழ்ச்சியுடன் பயிற்சி இருக்கும். நீதிமன்றங்களில் அவருடைய கருத்தை, காது கேளாத ஒரு நபர் என்ன கருத்தை சொல்லுகிறார் அதை கம்யூனிகேட் பண்ணி நீதிபதி அவர்களிடம்
1: இது எப்படி சார் மாறுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே ஒரு பாடி லாங்குவேஜோட சொல்லிக் கொடுப்பீங்க, அங்கே போய் அது அந்த சைகை மொழியில் எப்படி மாறுது சார்?
0: கொஞ்சம் மாறுபடுதான் இருக்கும். குழந்தைகளுக்கு இப்போ ரைம்ஸ், பாடல், கதைகள் இது மாதிரி இருக்கும். இங்கே இவருடைய என்ன கருத்துக்களை சொல்லுகிறாரோ அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு
1: அதுக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே சார். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஆசிரியரா இருந்துட்டு தான் அந்த சைகை மொழிபெயர்ப்பாளரா மாறியிருக்கீங்க. இப்போ சைகை மொழிபெயர்ப்பாளர் ஆனதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில சில பாடங்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கும், சில அனுபவங்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கும், அதை பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார்.
0: நிச்சயமா, சமூக நலத்திறன் மூலம் மாற்றுத்திறனாளி தின நிகழ்வு நிகழ்ச்சி நடக்கும். அன்றைக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்பார்கள். அப்போ அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் பேசுகிற பொழுது அந்த பொதுமக்களுக்கு நான் சைகை மொழி பண்ணது மிக பயனுள்ளதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: இது உங்களோட அனுபவம்
0: மாவட்ட ஆட்சியர்
1: முன்னாடி நீங்க அதை பண்றதுக்கு? ஓகே சார். இப்போ இந்த லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்களா நம்மளை சுத்தி, இந்த சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டவங்க?
0: எனக்கு தெரிஞ்சு இல்லை.
1: இல்லை, நாங்களே வந்து அற்புதமாக தான் பார்க்குறோம். ஓகே சார், இப்போ தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசுவோம் சார்.

0: கரங்களின் குரல் சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம காரைக்கால் பண்பலையில் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து செவித்திறன் மற்றும் பேசும் திறன் குறைபாடு உடையோருக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் ஆர் சுரேந்தர் அவங்க தான் நம்ம கூட பேசிகிட்ருக்காங்க. சார், இப்போது டெக்னாலஜி வந்து நிறைய டெவலப் ஆகியிருக்கு. இப்போது இந்த செவித்திறன் பேசும் திறன் குறைபாடு உடையவங்களுக்கு சைகை மொழி ரிலேட்டடாக ஏதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கா சார்?
1: இப்போ இந்தியாவில் இல்லை மேடம், அயல் நாடுகளில் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளில் ரோபோ மூலிமா சைகை மொழி ஆல்பபெட் இந்த மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ள கொடுத்து,
0: அதாவது ரோபோ கிட்ட வந்து ரோபோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற மாதிரி, நம்ம பண்ணுற சைகை மொழியை வந்து அந்த ரோபோ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற
1: பயிற்சி அளிக்கிறாங்க.
0: சரி, ஓகே சார். இப்போ வந்து கவிதை நாடகம் இந்த மாதிரி இலக்கிய படைப்பு எல்லாத்தையும் சைகை மொழியில் சொல்ல முடியுமா சார்?
1: நிச்சயமாக சொல்லலாம் மேடம், நிச்சயமாக பயிற்சி அளிக்கலாம்.
0: ஓகே சார், கவிதை நாடகமும் அதே மாதிரி தான் இருக்குமா இல்லை மாறுபடுமா சார்?
1: அதில் கொஞ்சம் ஃபிங்கரிங், கொஞ்சம் முக பாவனைகள், லிப் மூவ்மெண்ட் அந்த மாதிரி சைகை மொழி பயிற்சி.
0: நாடகம் அதெல்லாம் எப்படி சார் பண்ணுவோம்?
1: நாடகம்
0: மைம் அந்த அந்த நாடக இது வந்து அந்த உணர்ச்சிகளை மட்டும் வெளிப்படுத்தி நடிக்கிற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. ஓகே சார், இப்போது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்க போகிறோம். இந்த சைகை மொழி பற்றி எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்?
1: ஒரு சிம்பிள் சைன், சிறிய ஒரு சைகை ஒரு பெரிய தொடர்பை உருவாக்கலாம். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். உங்கள் பள்ளி கல்லூரி அல்லது பணியிடத்தில் சைகை மொழி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். சைகை மொழியை மதிப்போம், கேட்கும் உதவி

0: பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், தொடர்பு தடைகளை அகற்றுவோம், அனைவரும் இணைந்து கொள்வோம், சைகை மொழியை கற்போம், தொடர்பு தடைகளை அகற்றுவோம், அனைவரும் இணைப்போம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த நன்றிய சைகை மொழியில எப்படி சொல்றதுன்னு,
0: நம்ம வணக்கம் சொல்வது இருகரம் கூட்டி வணக்கம்
1: சொல்லுவோம்,
0: அதே கீழே நம்ம இரு கைகள் முகம்
1: இந்த கடவுள் கிட்ட வரம் கேட்குற மாதிரி ரெண்டு கையும் விரிச்சு வச்சு சொல்றது நன்றி சொல்லு.
0: நன்றி நன்றி.
1: இது வரைக்கும் எங்க கூட இணைஞ்சு இந்த சைகை மொழியை பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, எங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு புது தகவலா இருந்தது. ரொம்ப நன்றி சார்.
0: நிச்சயம் நன்றி வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கரங்களின் குரல் சிறப்பு நிகழ்ச்சி. செவித்திறன் மற்றும் பேசும் திறன் குறைபாடுடையோருக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் சிறப்பு ஆசிரியர் ஆர். சுரேந்தர் அவர்கள் பங்கு பெற்ற நிரலை தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். மின் நுகர்வோர் புகாரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மின்வெட்டை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் தேவை, மின் உற்பத்தி, மின் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 600 துணை மின் நிலையங்கள் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின்மாற்றிகள் மாற்றப்பட உள்ளதாக கூறினார். 6000 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட உள்ளதாகவும், மின்துறையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்களின் மறுவாழ்விற்கு வழிகாட்டும் உடல் உறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூற முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் பலரது வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புது வாழ்வையும் உறுப்பு தானம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 1065 மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இளையோர் வேலை நாடுனர்களாக இல்லாமல் புதிய தொழில் முனைவோர்களாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அறிவுறுத்தினார். மாணாக்கர் பெற்ற கல்வியை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்றார். பல்முனை வரி கட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளில் எட்டப்படும் முடிவுகள் எல்லை தாண்டிய வரி கட்டமைப்பை மறு வடிவமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரி கட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், வளர்ந்து வரும் பொருளாதாரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதால் அவற்றின் வரி இலக்குகள் நீண்டகால நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வரி கட்டமைப்பு முறைகள் பிரிக்ஸ் நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று ஃபிச் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கை கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் வெளியிட உள்ள 2 மாத நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நுகர்வோரின் செலவின விகிதம் அடுத்த ஆண்டு 5.7% குறையக்கூடும் என்றும் இந்நிறுவனம் கணித்துள்ளது. 2028 நிதியாண்டில் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.5% குறையும் என்றும், பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் 5.5% உயரும் என்றும் ஃபிச் அறிக்கை மேலும் கூறுகிறது.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவைமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் தேசிய இயக்கமாக உருவெடுத்து பொருளாதார வளர்ச்சியையும் எரிசக்தி தன்னிறைவையும் தூய்மை மின்னாற்றலையும் உறுதி செய்துள்ளது. 2014 2.8 GW இருந்த சூரிய மின்சக்தி திறன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 165 GW திறனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தின்

0: கீழ் 51 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதோடு 14.8 ஜிகாவாட் சூரிய மின்னொளி மேற்கூரைகள் இல்லங்களில் பொருத்தப்பட்டு பெருமளவில் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மேற்கூரை திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து பசுமை திறன் உறுதி செய்யப்பட்டு மின் கட்டணம் சேமிக்கப்படுவதால் மக்களுக்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனளித்து வருகிறது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் உடல் கல்வி துறை தலைவர் திரு பூபதி தெரிவிக்கையில்,
1: பல வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரிய மின்சார ஆதாரங்களின் மீதான சார்பும் குறைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கிய பயன்கள் மிக அதிகம். சூரிய சக்தியால் இயங்கும் நீர் பம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி மேம்படுத்தப்பட்டிருந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி பேசிய அவர், எளிதில் அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாட்டில் 60 கோடி பேரை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இது என்றார். 11வது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாளைய ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேதம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இத்தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமல்ல என்றும் ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான வலிமையான வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் இக்கொண்டாட்டங்களில் ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இத்தின கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. எண்ணங்களை வெளிப்படுத்தவும் தொடர்பிற்கும் உள்ளடக்கத்திற்கும் செய்கை மொழி ஆற்றல் மிகு பாலமாக திகழ்கிறது என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்கை மொழி தினத்தை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாய்ப்பேச இயலாத செவித்திறன் குன்றியோருடன் செய்கை மொழி மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றார். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைக்க செய்கை மொழியை கற்று உணர அழைப்பு விடுத்துள்ளார். செவித்திறனற்ற வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற தொடர்புகளை சம வாய்ப்புகளையும் செய்கை மொழி உறுதி செய்வதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற இந்தியாவின் மீராபாய் சானுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அவரது வெற்றி தேச மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக வாழ்த்தியுள்ளார். டீம் ஸ்கிட் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மகளிர் குழுவை பாராட்டியுள்ள பிரதமரும் குடியரசுத் தலைவரும், திறமையுடனும் உறுதியுடனும் விளையாடி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு மைதான பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு விலை உயரக்கூடும் என்று உற்பத்தியாளர்கள் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையை கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பு விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவில் உடையான் திருக்கோவிலின் பிரமோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை பக்தியுடன் வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைணவ தலங்களில் வெகு சிறப்பு உடையதாகும். இங்கு ஆதி கோவிலான வட பெரும் கோவில் உடையான் வடபத்திர சயன பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தன. இன்று காலை பெரிய பெருமாள் செப்பு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேத விற்பனர்கள் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
2: மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின் வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார

0: நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கணையம் நம்ம உடம்புல ஆழமாக இருக்கிற ஒரு உறுப்புன்றது பேர் தான் கணையம். கணையமில் வந்துட்டு தலை, உடம்பு மற்றும் வால் பகுதின்னு இருக்கு. இந்த கணையம் தான் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற செல்ஸ் வந்து அங்கே தான் இருக்கு. பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பீட்டா செல்ஸ் தான் அது சுரக்கிறது தான் இன்சுலின். இன்சுலின் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த இன்சுலின் வந்துட்டு நம்ம பாடியினுடைய சுகர் லெவல்ஸை குறைக்கிறதும் கண்ட்ரோல் பண்றதும் இன்சுலினுடைய வேலை. நம்ம உணவு சாப்பிடும் போது அந்த உணவு வயிற்றுலேருந்து சிறுவங்குடுகள் போய் ரத்தத்துக்குள்ள அது உரியும் போது அந்த சுகர் ஏறும். அந்த சுகர் ஏறுறத பிளட் லெவலில் குறைச்சி லிவருக்கும் மற்ற உடம்புள்ள மற்ற பகுதிக்கு ஸ்டோர் பண்ணுற வேலை தான் இன்சுலினுடைய வேலை. இந்த இன்சுலின் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா பிளட்லேயே சர்க்கரை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதனுடைய தீமை விளைவுகள் காமிக்கும். இந்த இன்சுலின் இல்லாத விஷயம் வந்துட்டு ஒரு முக்கியமான அறிகுறி கேன்சருக்காக. ஏன் இதை சொல்ல வரேன்னா, டயபெட்டிஸ் 40-50% மக்களுக்கு ஒரு 35-40 வயதுக்குள்ள டயபெட்டிஸ் வர்றது எல்லாருக்கும் தெரியும். டயபெட்டிஸ் எப்போ வருதுன்னா இந்த செல்ஸ் வந்துட்டு சுரக்காம இன்சுலின் சுரக்காத பட்சத்தில் வரும். ஆனால் கேன்சர் எப்போ வரும், கணையம் கேன்சர் 55-75 வயதுக்கு நடுவில் வரும். ஸோ 55 வயதுக்கு ஒருத்தர் பிளட் டெஸ்ட் ரெகுலர் செக்அப் பண்றவரு, அவருக்கு சர்க்கரை திடீர்னு ஏறுதுன்னா அவருக்கு சர்க்கரை வியாதி கிடையாது, கண்டிப்பாக அவருக்கு கணையத்தில் ஏதோ புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சார் நான் நல்லா இருந்தேன் சார், 55 வயசில் நான் பிளட் டெஸ்ட் திடீர்னு பிளட் சுகர் ஏறிடுச்சு சார், என்னோட டாக்டர் பிளட் சுகர் கரெக்ட் பண்ணுறதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம அலர்ட் ஆகிடணும். 55 வயதுக்கு மேலே யாருக்காவது சர்க்கரை வியாதி புதுசாக வருது கண்டுபிடிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக கணையத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறது அவசியம். அந்த கணைய புற்றுநோயின்றது இப்படி தான் காமிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகர் வந்துட்டு நம்ம சுகர் டிஸ்டர்பன்ஸ் வரப்பயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம கணைய புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் கணவை எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு 10 கணைய புற்றுநோய் வந்தாங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் எங்களால் குணப்படுத்த முடியுது. ஏன்னா அவங்க இந்த சயின்ஸ் எல்லாம் விட்டடிச்சுட்டு நல்லா வீங்கினதுக்கப்புறம் நல்லா பெருசாகி அது மற்ற இடங்களுக்கு பரவுனதுக்கப்புறம் தான் வராங்க எங்ககிட்ட. ஸோ நேர்களே, கணையம்ன்றது ஒரு ஆழமான உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிறது. வயதான நிலைமையில் சர்க்கரை திடீர்னு வந்துச்சுன்னா கணைய புற்றுநோய் நம்ம தாட்டுக்கு வரணும். சுகர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கணைய புற்றுநோயை நம்ம நல்லாவே குணப்படுத்திடலாம்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373-23-33-33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: பெரிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக். அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கடலில் மீன்பிடி வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சந்திரபாடி கே அபிமன்யு அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: அபிமன்யு, மீன்பிடி வேலை செய்துட்டு வரீங்க இல்லைங்களா? சந்திரப்பாடி அப்படிங்கிறது ஒரு அழகான கடற்கரையோர கிராமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்களேன்.
1: எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சந்திரப்பாடிங்கிற கிராமம்.
0: சரி.
1: அழகிய கடற்கரையோர கிராமம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கிராமம் மேடம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கோயில் இருக்கு, சீத்தாலதேவி மாரியம்மன் கோயிலுங்கிறது. அந்த கோயில் வந்து கடற்கரை ஒட்டி தான் இருக்கு, ரொம்ப கடலோரத்தில் தான் இருக்கு. கடல் தண்ணி வந்து அந்த கோயிலில் அடிக்கிற அளவுக்கு இருக்கு. அது வந்து இப்போ மறுபடியும் புதுப்பிச்சு நல்லபடியாக வழங்கிட்டு இருக்கோம். அப்புறம் மற்றபடி எங்கள் ஊரில் சொல்றேன்னா, சுத்தமான காற்று கிடைக்கும், ஓசன் காற்று
0: கிடைக்கும்,
1: நல்ல சுத்தமான நிறைய காற்று கிடைக்கும், சுத்தமான நல்ல கிராமம். அதெல்லாம் தான் வசித்து வருகிறேன்.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மீன்பிடி வேலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு முதல் முதல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து இதை செய் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார்?
1: அப்பா தான் மேடம்.
0: அப்பா?
1: எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து 5வது பையன். எல்லாருமே கடல் தொழில் கற்றுக்கிட்டோம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த கடல் தொழில் தான், எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க. 16 வயசில் வந்தேன், 10th படிச்சுட்டு. அதில் இது வரைக்கும் நான் கடலுக்கு தான் மேடம் போயிட்டுருக்கேன். அப்பா தான் எல்லாமே தொழில் பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அப்பா தான் பின்பற்றிருக்கேன்.
0: இப்போ கடலுக்கு போகணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து எல்லாம் எடுத்து வச்சு ஒரு டூர் போகிற மாதிரி தான் வச்சிங்களேன். அந்த மாதிரி தான் எல்லாமே வேணும். ஏன்னா 2-3 நாள், 1 வாரம் கூட ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி தயாராகுவீங்க நீங்கள்? என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து சேஃப்டியாக வச்சுக்கிட்டு எப்படி தயாராகுவீங்க?
1: முதல்ல பார்த்தீங்கன்னா, போட்டு விசைப்படகு எடுக்கிறதுக்கும் மற்ற சின்ன போட்டு எடுக்கிறதுக்கும் இன்ஜின் முக்கியமாக கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும்.
0: சரி.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல், அது வந்து படகுக்கு சம்மந்தப்பட்டது. மற்றபடி நம்ம ஆளுங்களுக்கு வந்து சாப்பாடு, உணவுப் பொருள், தண்ணி, முக்கியமாக குடி தண்ணி.
0: சரி.
1: அதுக்கப்புறம் படகு நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் மேடம் போட்டு எடுத்துருப்போம். அப்புறம் மீனை பதப்படுத்துறதுக்கு ஐஸு, அப்புறம் உப்பு, இந்த மாதிரி இந்த பொருளை வந்து முக்கியமாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் கடலுக்கு ஃபஸ்ட்டு கிளம்புவோம்.
0: எது கடல் தண்ணியிலே அவ்வளோ உப்பு இருக்குது, நீங்கள் உப்பு இதுக்கு எடுத்துகிட்டு?
1: இல்லை மேடம், கடல் தண்ணியிலே மீன் பட்டாலும் அதை பதப்படுத்துறதுக்கான வந்துட்டு முக்கிய மூல ஒரு பொருள் ஐஸ் ஒன்று, அடுத்து உப்பு.
0: உப்பு
1: நம்ம உப்படிச்சா தான் மீன் வந்து கெட்டு போகாது. அதுக்காக அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். மற்றபடி போட்டில் வந்து இந்த வலை, கயிறு, அப்புறம் இப்போ உள்ள மின்சாதன பொருட்கள், ஜிபிஎஸ்ஸு, வாக்கி டாக்கி, இது எல்லாமே எங்களுக்கு பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் மேடம் கடலுக்கு கிளம்புவோம்.
0: சரி. இந்த போட்லேயே 2 விதமாக சொன்னீங்களே, என்னது?
1: அது வந்து இப்போ சின்ன போட்டு ஒன்று இருக்கு, FRP ஃபைபர் போட்டுங்கிறது. பெரிய போட்டு விசைப்படகுங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ FRPல வந்து 3 பேர்லேருந்து 5 பேருக்கும் போவாங்க.
0: ஓஹோ.
1: விசைப்படகுங்கிறது இப்போ 5 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் ஆழ்கடலில் தொழில் பண்ணுறது.
0: ஓ, அதிலே ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்.
1: ஆமாம் மேடம். அதில் வந்து எப்படின்னா, 3 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் தங்கிருந்து தொழில் பண்ணுற வசதி எல்லாமே இருக்கும்.

0: ஸ்டோரேஜ் பண்ணலாம், எல்லாமே ஆளுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளுமே பக்கவாக இருக்கும் மேடம்.
1: சரி, எப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஏன்னா இது நமக்கு ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எதை போகிறோன்னா இதான் ரூட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்கள் கடலில் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதை தெரியுமா எப்படி?
0: பாதைன்னு ஒன்றும் இல்லை மேடம், நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான், கடல் திசை நீரோட்டம் அதெல்லாம் பார்த்துக்கிறது முன்னாடி.
1: சரி,
0: இப்போ வந்து நவீனமாகி ஜிபிஎஸ்ஸு வாக்கி டாக்கி இந்த கருவிகள்லாம் வந்த பிறகு மீன் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த போட்ல இருந்து கேட்டுப்போம், நேத்து எங்க பட்டது மீன், இன்னைக்கு இருக்கா, அந்த போட் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்த அவங்கள்ட்ட சேதியை கேட்டு போய் அந்த இடத்துல வலை வச்சு மீன் பிடிப்போம். அப்படி இல்லைன்னா நாங்களும் தேடி போவோம் புதுசாகவும், மீன் கூட்டங்கள் எங்காவது இருக்கா, மீன் மாப்புகள் இருக்கா, இல்ல தரையில உள்ள மீன் தெரியுதா, அப்படின்னு நாங்களும் தேடி போயும் தொழில் பண்ண டைம் இருக்கும்.
1: கண்டுபிடிச்சிப்பீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடி

0: பொருட்கள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சுல் அமுது.
2: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழு குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.

0: இப்போ போட்டுக்கு எப்படி தயாராவீங்க, போட்டுக்கு போறதுக்கு அப்படிங்கறது சொல்லிட்டீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த காலநிலையை கண்டுபிடிக்கிறது. கடல்ல எப்படி இருக்கும், ஏன்னா தரையில ஒரு மாதிரி இருக்கும், கடல்ல ஒரு மாதிரி காற்று அடிக்கிறது, அது இப்ப கூட காற்று உருவாயிருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு வெளியில அந்த அளவுக்கு தெரியல இல்லையா, அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? உள்ள வந்து இப்படிதான் இருக்கும் கடலோட சூழல் அப்படிங்கறத எப்படி கரையில இருந்தே கண்டுபிடிப்பீங்க?
1: எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, காற்றினுடைய திசையும் கடல் தண்ணினுடைய நீரோட்டத்தையும் பார்த்து இந்த டைம்ல இந்த மாதிரி காத்து திரும்பும், இந்த நாட்கள் வருஷத்துல நாலு நாள் பருவ காற்று திரும்புற மாதிரி கரையிருந்து அடிக்கும் போது இந்த கடல்ல இந்த இடத்துல சீற்றம் இருக்கும், இந்த இடத்துல தொழிலுக்கு போகணுங்கிறது முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுதான். இப்போ வந்து அதுக்குள்ள கருவி எல்லாம் வந்துட்டனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அது இல்லாம வானிலை செய்தி, ஃபிஷரிஸ்ல இருந்து வர்ற செய்திகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இன்னும் அவங்களை சேஃப்டி படுத்திட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி, இந்த கருவி அப்படின்னா அந்த ஜிபிஎஸ், எக்கோ சவுண்டர் இந்த மாதிரி கருவிகள் சொல்றீங்க இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: அது எப்படி எந்த விதத்துல உங்களுக்கு பயன்படுது?
1: அது எங்களுக்கு வந்து திசையை காட்டுறதுக்கும் பயன்படுது. கடல் மேலா இருந்து நாங்க கரையை வர்றதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்குமே அந்த கரையை வந்து எங்களுக்கு ரொம்ப பயன்பாட்டுக்கு
0: இருக்கு. அதாவது இப்ப நம்ம எங்க இருக்கோம், எந்த திசையை நோக்கி போறோம் அப்படிங்கறதெல்லாம் அது காமிச்சிடும்.
1: ஆமா, அது சேட்டலைட் மூலயமா இயங்குறதுனால எங்களுக்கு வந்து போட்ல உள்ள கரண்ட் எடுத்துப்போம். சேட்டலைட்ல இருந்து டவர் கிடைக்கும் போது எங்களுக்கு அதுல வந்து எல்லாமே நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம். அதை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு கரையை வரும்போதும் சரிதான். இப்ப காற்று கடல் நீரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தோம், இப்ப வந்து நாங்க ஜிபிஎஸ் கருவியை வச்சு கரையை வந்துடலாம். இத்தனை மணி நேரத்துல கரையை வந்துடலாம், இவ்வளவு ஸ்பீடுல வந்துடலாம், இத்தனை மணிக்கு போய் சேர்ந்துடலாம், எல்லாமே அந்த கருவியை வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும்.
0: காமிச்சு கொடுத்துரும். இப்போ நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னா எப்படி ஸ்பேசிஃபிக்?
1: வீட்டுக்கு செய்தி சொல்கிறதா, எதுவும் எமர்ஜென்சினா வாக்கி டாக்கி மூலயமா வேற போட்டில் சொல்லி வீட்டுக்குள்ள போனுக்கு ஃபோன் அடிப்பாங்க. அந்த போட்டு கரையை உள்ள போட்டுக்கு வாக்கி டாக்கியில் செய்தி சொல்லி அவங்க கரையை சொல்லுவாங்க. இப்போ அது நவீனமா சேட்டலைட் ஃபோன் வந்துட்டு அது வச்சிருக்காங்க. ஒரு சில போட்டில் ஃபிஷரிஸனோட கண்ட்ரோல் வாங்கி வச்சிருந்து
0: சரி,
1: இப்போ சேட்டலைட் ஃபோனுங்கும் போது இப்போ பத்து போட்டில் ஒரு போட்டில் இருக்குன்னா அந்த போட்டை தேடி போய் அவங்கள்ட்ட சொல்லி வீட்டுக்கு இதை மாதிரி எமர்ஜென்சினா வந்து சொல்லுவோம். அப்படிதான் வீட்டுக்கு பேசிக்கிறது.
0: இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ ஒரு திரைப்படத்தில் கூட பார்த்த ஒரு இதுதான், அதை வச்சு கேட்குறேன். இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கத்துல காத்து வேகமா அடிக்குது, தண்ணி அதிகமா வருது அப்படின்னா அதை வச்சு நீங்க வந்து திரும்பி வேற எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுப்பீங்க.
1: ஆமா மேடம், பருவநிலையை பார்த்து நாங்க இந்த பக்கம் போனா இந்த நாள்ல இந்த பக்கம் காத்து அதிகமா இருக்கும், தண்ணியினுடைய சுழி இருக்கும், காத்து வேகமா இருக்கும் போது நீரோட்டம் அதிகமா இருக்கும், இந்த இடத்துல நம்ம தொழில் பண்ண முடியாது, பாதுகாப்பான இடத்துக்கு போய் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க நீரை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். காத்தை வச்சு கண்டுபிடிச்சு வேற இடத்துக்கு போயிடுவோம். அதுல இருந்து ஒரு பத்து நாட்டிகள் தூரமாகவும் இல்ல தெற்கையும் வடக்கையும் போய் தொழில் பண்ணிக்குவோம்.
0: அப்ப மீன் வந்து எங்க இருக்கும், அதாவது ஒரு காத்து அடிக்குது ரொம்ப சுழலா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மீன் கண்டிப்பா இருக்காது இல்லையா? அமைதியான இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க.
1: அமைதியான இடத்துல இருக்கிற மீன் ஒண்ணு இருக்கு மேடம், நல்ல காத்து அடிச்சு கடல் இருக்கிற இடத்துலயும் அந்த ஒரு சில வகையான மீன் இருக்கும். அதிகபட்ச மீன் வந்து பார்கள், பவளை பார், கல்லு, அந்த பார்கள் நிறைந்த இடத்துலயும் நல்ல மீன் எல்லாம் அங்க இருக்கும். அடுத்து சேரு, கடலுக்குள்ள சேர் இருக்கும், அந்த இடத்துல நண்டு, ராலு, இந்த மாதிரி உயிரினம் அங்க வாழும். பாசியை தேடி ஒரு சில மீன் இருக்கும், கடல் பாசிகள், அதை சார்ந்த ஒரு சில மீன் எல்லாம் வளர்ச்சி அடையும். இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மீன் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சது.
0: நீங்க கடல் கடையில எப்படி தெரிஞ்சுப்பீங்க அந்த பாறைதான் இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, சேரா இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
1: முன்னாடி காலத்துல வந்த மேடம், நாங்க போட்ல இருந்து அளவு ஒண்ணு வச்சிருப்போம், ஒரு வெயிட் ஒண்ணு வச்சிருந்தா அதை தூக்கி போட்டு கல்ல பார் இருக்கா, கீழே மண் இருக்கான்னு பாப்போம்.
0: தட்டுப்பட்டுச்சுன்னா
1: கல்லு, கொஞ்சம் அமுங்கி விழுந்துச்சுன்னா மண்ணு, சேராத மாதிரி கண்டுபிடிப்போம். இப்போ வந்து இதுக்காக கருவிகள்லாம் இருக்கு.

0: எக்ஸோகன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்த்தோம்னா கீழே உள்ளது டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். ஒரு டிவி மாதிரி போட்டில் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுப்போம் கீழே இது இருக்குது இது அது இல்லைன்னு சொல்லிட்டு. மீன் போனதும் அதில் தெரியும், அந்த படத்தில் தெரியும். அப்படிமா பார்த்து நாங்கள் மீன் பிடிக்கிறோம்.
1: ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுது,
0: டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லை மேடம்.
1: ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நீங்கள் வந்து இரவு நேரங்கள்லையும் மீன் பிடிப்பீங்க, அதே மாதிரி பகல் நேரங்கள்லையும் மீன் பிடிப்பீங்க. ஒரு வாரம் இந்த மாதிரிலாம் போகும்போது இந்த நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புகள் இருக்கு. எந்த நேரத்தில் உங்களுக்கு மீன் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், எது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம், பகலில் ஒரு சில மீன் படும், நைட்டில் ஒரு சில மீன் படும் இரவு நேரத்தில். அப்போ எங்களுக்கு வந்து பகல் தான் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். நைட்டில் வந்துட்டு காற்று இருக்கும், ஆளுங்கள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும், வெளிச்சம் லைட்டு போட்டு வச்சுட்டு ஆள் மிஸ் ஆயிடுவாங்களான்னு அவங்கள பார்க்கணும். அதெல்லாம் மீன் வந்து ஆபத்தான மீன்லாம் படும்போது கையில் முள்ளு குத்தும், நண்டு கடிக்கிறது, திருக்க மீன்லாம் குத்துச்சுன்னா கடுக்கவும், அதெல்லாம் நைட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக தொழில் பண்ணணும். பகலில் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக ஈஸியாக இருக்கும்.
1: அப்போ மீன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு எதுவும் இல்லை?
0: இல்லை, கடலுக்கு போயிட்டாலே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, கரையை வர வரைக்கும் வேலை தான். வேலை பார்த்தா தானே மீன் பிடிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். குடும்ப கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுனால போயிட்டால் ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் தான் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியும்.
1: சரி, இப்போ சப்போஸ் அந்த முள் குத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த மாதிரி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு எப்படி ஃபஸ்ட் எய்டுக்கு ஏதாவது வச்சுருப்பீங்களா?
0: போட்டில் வந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்கும் மேடம், மருந்தெல்லாம் இருக்கும், அதிகம் இருக்காது, ஒரு சில பொருளும் இருக்கும்.
1: சரி,
0: எமர்ஜென்சிக்குன்னு வச்சுக்கிற தைலம் இந்த மாதிரி மருந்தெல்லாம் வச்சிருப்போம். அப்படி அதிகபட்ச ஆபத்துனா நாங்க போட்டை கரையை விட்டுறோம் மேடம்,
1: வந்துட்டு
0: கரையை விட்டு ஹாஸ்பிடல் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.
1: சரி,
0: ஆபத்தான மீன் இருக்குல்ல அந்த இடத்துல நாங்க அந்த மாதிரி பயன்படுத்திப்போம்.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்கலாம், தொடர்ந்து நாம பேசலாம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி,
1: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் ரீஃப்ஸின் தேநீர் நேரம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
0: கடலில் மீன்பிடி வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சந்திரபாடி அபிமன்யு வந்து அவரோட அனுபவங்கள் பற்றி நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கடல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கடலுக்கு போகிறது, அங்கே எப்படி மீன் பிடிக்கிறது, அதுக்கான டெக்னிக்ஸ், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கடலில் இருக்கும்போது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கா? அதாவது கடலில் இருக்கும்போது ஒரு சூறாவளி காற்றோ இல்லை புயல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடல் நடுவில் இருந்து?
11: பார்த்துருக்கேன் மேடம். இந்த மழை நாளில் வந்துட்டு புயல் அடிக்கிறது, அதிக பெரிய மழை, கடல் சீற்றங்கள் இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்துருக்கோம். மீனவர்கள் எல்லாருமே போட்டில் இருக்கும்போது காற்றெல்லாம் கிளம்பிட்டா எல்லாரும் பயப்படுறது தான். பயந்தோடனே மறுபடியும் திசை மாறி போட்டை விட்டுரும். அந்த டைம்ல GPS வாங்கிட்டு ஆகலன்னா கஷ்டம்தான். அப்போ நிறையா டைம்ல இந்த மாதிரி கடல் சீற்றங்களை பார்த்து பயந்துருக்கோம். எல்லாருமே பயப்படுற விஷயம்தான்.
0: சரி,
11: ஆள் கடலுக்கு போகும்போது இவ்வளோ தூரத்தில் இருக்கும், இன்ஜின் எதுவும் பழுதாயிட்டாலும் பயம் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து தான் தொழில் பண்ணணும்.
0: நீங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பக்கத்துல உள்ள போட் அந்த மாதிரி சப்போர்ட் இருக்குமா? அதாவது பார்க்கக்கூடிய தூரத்துல வேற போட் இருக்குமா அப்படின்னு?
11: பார்க்கக்கூடிய தூரத்துல போட் இருந்தா நாங்க கூப்பிடுவோம், எங்க போட்டு வேலையாச்சு, இந்த மாதிரி காத்து கடல்ல போக முடியாது, வந்து இழுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு போய் துறைமுகத்துல விடுவாங்க. அப்படி இல்லைன்னா கோஸ்ட்கார்டுக்கு தகவல் தெரிவிப்போம். கோஸ்ட்கார்டு தகவல் தெரிஞ்சுன்னா கோஸ்ட்கார்டு இத்தனை டைமுக்குள்ள வருவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுப்பாங்க. அவங்க தேடி வந்து எங்களை கண்டுபிடிச்சு துறைமுகத்துக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க.
0: அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால இப்படி இது இல்லை அது ஏதாவது ஒரு வழி இருக்கு.
11: ஆமாம் மேடம்.
0: அப்போ சப்போஸ் ரூட்டு மாறிட்டீங்க அப்படின்னா எப்படி திரும்பவும் கரெக்டான ரூட்டு
11: மாறிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி துறைமுகம் எங்கே எந்த தூரத்துக்கு போயிருக்கோமோ அதுக்கு நேரம் துறைமுகத்துக்கு போட்டை கொஞ்சம் கரையை விட்டு அந்த துறைமுகத்தில் விட்டு நாங்கள் போட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு திரும்பவும் காற்றுலாம்

0: சீற்றம் சரியாயிட்ட பிறகு எங்களோட துறைமுகத்தை நாங்க வந்துருவோம் மேடம்.
1: வந்துருவீங்க. லைட் ஹவுஸ் லைட் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு பயன்படுது?
0: அது வந்து குறிப்பிட்ட தூரத்துறையில தான் லைட் ஹவுஸோட ஒளி தெரியும். அதை வச்சு வர்ற வரைக்கும் எங்களுக்கு வேலைனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் இந்த ஊர்ல அந்த லைட் ஹவுஸ் அடிக்குது
1: இருக்கு
0: வந்துடலாம். அதுக்கு தூரத்துக்கு போயிட்டா இது மாதிரிதான் ஜிபிஎஸ் வச்சு வர்றது, இல்ல மத்த போட்டை கூப்பிட்டு வர்றது, இப்படிதான் வர முடியும்.
1: ஒளியையும் தாண்டி நீங்க போவீங்க, அது அதுக்கப்புறமும் இருக்கு தூரம்.
0: ஆமா, அந்த லைட் ஹவுஸ்னோட ஒளி எவ்வளவு தூரம்னா ஒரு 10 நாட்டிகள் மைல் தெரியும், அல்லது ஒரு 15 நாட்டிகள் மைல் தெரியும். நம்ம 40 நாட்டிகள் மைல், 50 நாட்டிகள் மைல் தூரம் போயிட்டோம்னா எந்த ஒளியும் தெரியாது. நாலு பக்கம் திரும்பலாம் கடல் தான். முன்னாடி வந்து பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததுதான், காற்று கடல் நீரோட்டத்தை வச்சு கரை வந்துடணும்.
1: வந்துட வேண்டியதுதான். எது சேஃப்டி அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா.
1: ஓகே, இப்ப அடுத்து ரொம்ப பெரிய மீன்கள் அந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய மீன்கள்லாம் அது நடுக்கடல இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சில இடங்கள்ல வந்து அந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதை வந்து நீங்க நேர்ல பாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கா?
0: பார்த்துருக்கேன் மேடம். நானும் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி தோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு 20 டன் நீல திமிங்கலம் வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அது அரை உயிருமா தான் வந்துச்சு, ஃபுல் உயிரோட இருந்தா நம்மள தாக்கியிருக்கும். பெரிய ராட்சச மீன் வரும்போது கடல் கொந்தளிக்கும், தண்ணி ஆற்ற மாதிரி தெரியும், கருப்பு கலர்ல தண்ணி தெரியும், பெரிய மீன் வருதுங்கிற மாதிரி
1: அந்த தண்ணியை குழப்பி வர்றது,
0: குழப்பி வந்துட்டு இருந்தா தெரியும் இந்த மாதிரி பெரிய மீன் வருது, நம்ம கிட்ட போவோம்னா படகு வேற பக்கம் திருப்பிடும் சொல்லிட்டு திருப்பி அதையும் நாங்க துன்புறுத்ததுல எங்களையும் அந்த மீன் ஒண்ணும் பண்ணாது. அப்படியே எங்களுக்கு துன்புறுத்த பயந்து நாங்க பந்துருவோம்.
1: சப்போஸ் போட்ல இடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குல்ல,
0: வாய்ப்பு இருந்தாலும் நாங்க வந்துட்டு அதை வந்து நாங்க போய் மோதாம அது கிட்ட வந்தாலும் போயிடும், மோதாது. பெரிய மீன் மேக்சிமம் வந்துட்டு தாக்குறது வந்தாலும் நாங்க தப்பிக்கிறதா வழியை பார்ப்போம்.
1: இல்ல, ஆனா பொதுவா எந்த உயிரினங்களுமே வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம போய் அதை சீண்டுனாதான் அது யாரு அப்படிங்கறத நமக்கு.
0: ஆமா ஆமா, அதனோட பலத்தை காமிக்கும் அப்பதான்.
1: ஓகே, இப்ப எந்தெந்த மாதங்கள் அதிகமான மீன்கள் கிடைக்கும் உங்களுக்கு?
0: மீன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா 8வது மாசம், 9வது மாசம், 10வது மாசம், இந்த டைம்ல வந்து மீன் கிடைக்கும்.
1: இந்த மாதங்கள்ல
0: ஏப்ரல் மேல வந்து இனப்பெருக்கம் நடக்கும், மீன் இனப்பெருக்கம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வந்துட்டு 60 நாள் லீவ் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல இனப்பெருக்கம் முடிஞ்சு இந்த 7வது மாசம், 8வது மாசம், 9வது மாசத்துல மீன் அதிகம் கிடைக்கும். இந்த டைம்ல மீன் கிடைச்சிட்டு தான் இருக்கிற நாள் இப்போ.
1: இப்போ ஓகே, அந்த மீன்பிடி தடை வருது இல்லையா, அப்ப என்ன பண்ணுவீங்க, என்ன வேலை செய்வீங்க நீங்க?
0: அப்போ வந்து இந்த சின்ன போட்டு தொழிலுக்கு போவாங்க, அதில் நாங்கள் வந்துட்டு போவோம். போகாதவங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க, 60 நாளைக்கு வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அரசாங்கம் வந்துட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குது, அதை வச்சு நாங்கள் வீட்டில் இருந்துட்டு அந்த நாளில் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், எங்களோட படகுகளை வேலை பார்த்த மாதிரி இருக்கும்,
1: வலை பின்றது,
0: போட்டு வேலை பார்க்கறது, மற்ற இன்ஜின் மெட்டீரியல் எல்லாத்தையும் வேலை பார்த்து நாங்கள் அந்த டைமில் தயாராகிப்போம். அந்த 60 நாள் லீவ் அதுக்கு பயன்படுத்திப்போம். 10 மாசத்துல தொழில் பண்ணிட்டு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு.
1: உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாங்க, செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
4: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மீன் பிடிக்கிறதுக்காக போட்டில் வந்து போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதே நேரத்தில் வந்து இப்போது கடலில் இருக்கும்போது புயல் அறிகுறி, புயல் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுமா? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க?
5: தெரியும் மேடம், பகலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மேகம் கருத்துட்டு வர்றது, கடல் வந்து சீற்றங்கள் மாறும், மழை பெய்யறதுக்கான அறிகுறி வர்றது, அப்போ அந்த டைமில் புயல் உருவாகுது, காற்று மாறப்போகுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இரவில் கொஞ்சம் கஷ்டம்தான், அப்போது அந்த காற்றுனு நம்ம உடம்புல கொஞ்சம் கூலிங்கான காற்று அடிக்கும், காற்று மாறி மாறி அடிக்கும், ரைட்லேருந்து லெஃப்ட் அடிக்கிறது, இந்த மாறி மாறி அடிக்கும் போது அப்போ காற்று திசை திரும்ப போகுது, அப்போ இந்த டைமில் நமக்கு ஆபத்து இருக்குது, புயல்கள் வரப்போகுது.

0: அந்த டைம்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோம், தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது வலையை கடல்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது வலைய போட்ல வாங்கி வச்சுக்கிட்டு கரையை ஓடி வந்துருவோம், இல்லைன்னா வேற திசை நோக்கி ஓடிடுவோம். அந்த மாதிரி கஷ்டத்தை குறைச்சிப்போம்.
1: இப்ப வலையினா எப்படி, நீங்க போட் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அந்த வலையை நீங்க வீசிருப்பீங்க?
0: ஒரு 500 மீட்டர் வரைக்கும் வலை நீட்பதுல இருக்கும். அது வந்து நாங்க கயிறு ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த வலையை வந்து கயிறு மூலமா கட்டி இழுத்துட்டு போறது. அப்படியே நவுந்து போகும்போது அதுல வர்ற மீன் எல்லாம் அந்த வலை உள்ள போயிடும். அப்போ நாங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலை போட்ல வாங்கி மீனை போட்ல கூட்டிட்டு அதை பிரிச்சு பதப்படுத்திடுவோம் மீனை.
1: இப்ப எப்படி நீங்க மீன் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா இழுக்கிறது கஷ்டம் இல்லையா, எப்படி மேனுவலா தான் இழுப்பீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: இப்போ உள்ள விசைப்படகுல வந்து மேனுவல் செட்டிங் தான் மேடம். அதாவது இப்போ ஒரு 500 கிலோ இருக்குன்னா நம்ம போட்ல உள்ள 5 பேர் சேர்ந்து அதை நெருக்கி வச்சுட்டு கயிறு போட்டு அதை வீஞ்சின்னு ஒன்னு இருக்கும், அந்த வீஞ்சில போட்டு மேல தூக்கிறது.
1: வீஞ்சின்னா என்ன, வீல் மாதிரி இருக்கும்?
0: ஆமா, வீல் இருக்கும். அதுல கயிறை போட்டு சுத்தி கப்பி ரோப் மூலமா எடுத்து போட்ல கொட்டி
1: கிணத்துல தண்ணி இறக்கிற மாதிரி
0: அதே மெத்தட் தான். அதே மாதிரி மேல தூக்கிடுவோம்.
1: அதை எடுத்துட்டு நீங்க திரும்பவும் அதை வலைய
0: திரும்பவும் மீனை போட்ல கொட்டிட்டு பழைய மாதிரி வலைய பாப்போம், சரி பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டா இருந்தா பூரைய பொத்திட்டு மறுபடியும் கடல்ல வச்சு இழுத்துட்டு போறது. மறுபடியும் ஒரு 3 மணி நேரம். இது ஒரு தொழில், இது வந்து விசைப்படகுல பண்ற தொழில். சின்ன படகுல வந்து வலைய வந்து கடல்ல இறக்கிட்டே போவாங்க நீட்பத்துல, ஒரு 3 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் சொன்னு அந்த வலையை தூக்குவாங்க. அதுல மாட்டிட்டு வர்ற மீனை அதை எடுத்து கையால பேத்து எடுத்து அதை ஐஸ் வச்சு கொண்டு வந்து கரையை கொடுக்கறது.
1: சரி,
0: இது ஒரு மாதிரியான தொழில்.
1: இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படி, எல்லாருமே வந்து இந்த இது வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கா, எல்லாரும் இந்த வேலை செய்யறதுக்கு வர்றாங்களா?
0: இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படின்னா படிச்சுட்டு அதாவது குடும்பத்துக்காக வேண்டி கடலுக்கு வர்றாங்க. ஒரு சில நல்ல வேலைகள் கிடைத்து வருமானம் கிடைக்கும் வெளில போயிடுறாங்க. இப்போ வந்து இளைஞர்கள் அதிகம் கம்மி தான் தொழிலுக்கு வர்றது. பெரியவர்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, இளைஞர்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் போறாங்க, மற்ற தொழிலை தேடி போயிடுறாங்க. அப்படின்னா
1: ஒருவேளை டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆனிச்சுன்னா அப்ப இதுல ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், அரசாங்கத்து மூலயமா நம்ம தொழிலில் வந்துட்டு வேற டெக்னாலஜி, இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வெசல் மூலயமா மீன் பிடிக்கிறாங்க, அங்கே வந்து இளைஞர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே வந்து அந்த வெசல் டெக்னாலஜி வரல, வந்துருச்சுன்னா இளைஞர்கள் எல்லாருமே தொழிலுக்கு போகிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க.
1: ஓகே, இப்போ கடலோட சுற்றுச்சூழல் மாசு வந்து உங்களோட தொழிலை எந்த வகையில் பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: பாதிக்குதான் மேடம். முன்னாடி வந்து கடல் சுத்தமாக இருந்துச்சு, இப்போ வந்து நிறைய ஃபேக்டரி கழிவுகள், நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள், அது இல்லாமல் இப்போது நிறைய பொருட்கள் வந்து கடலில் குட்டுறது. இப்போ எங்கள் மீனவர்களே பார்த்தீங்கன்னா கடலில் வந்துட்டு சமைக்கிற பொருள், சாப்பிட்ற பொருள், கேரி பை, பிளாஸ்டிக் பொருள்லாம் கடலில் போடக்கூடாது. அதை வந்து தனியாக அதை சேகரித்து கரையை கொண்டு வந்து டஸ்ட்பின்ல போடுற மாதிரி நம்ம போட்லயே சேகரிச்சு கொண்டு வந்து கரையை கொட்டணும். அது நம்ம வந்து மாத்திக்கணும், மீனவர்கள் மாத்திக்கணும். அடுத்து வந்துட்டு பெரிய பெரிய ஃபேக்டரியோட கழிவு வந்து கடல்ல தான் விடுறாங்க, அதனால மீன்கள் நிறைய பாதிச்சு. முன்னாடி காலத்துல வந்து கரையே மீன் பிடிக்கலாம், கரையே மீன் பார்க்கலாம், இப்போ வந்து கரையெல்லாம் மீன் இல்லை. ஏன்னா அந்த கழிவுகள் வந்துட்டு மீனோட இனத்தை காலி பண்ணிருச்சு.
1: இப்போ கடல் உயிர் வாழ சேஃப்டியான இடம் தேடி உள்ள போயிடுது அப்படிங்கிறீங்க?
0: ஆமா, இப்போ நச்சு தண்ணியில வாழ முடியாதுங்கும் போது அது கொஞ்சம் இடத்த மாத்தி போயிடுது. அப்படி
1: தனித்தனியா
0: பாதுகாப்பான முறையில் வச்சு சுத்தமான முறையில் வச்சு அதை மூடி வச்சிருவோம். இப்போ ஆறுபாரில் வந்து பிடிச்சோன்னே அந்த மீனை விற்போம், அது வந்து வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க வேலை கொடுத்து. ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும். அது மாதிரி எக்ஸ்போர்ட் மீனும் வரும், எக்ஸ்போர்ட் மீன் வந்து கம்பெனியை பதப்படுத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க வெளிநாட்டுகளுக்கு. இந்த சாதாந்திர சாப்பாட்டு மீன் வந்துட்டு வாங்கி அதை வந்து ஐஸ் வச்சு பதப்படுத்தி அன்னைக்கே விற்கிற மீன் இருக்கு, பதப்படுத்தி வச்சு மறுநாள் போய் விற்கிற மீன் இருக்கு. அது தகுந்த மாதிரி அந்த மீனுக்குள்ள விலையை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போய் இன்னொருத்த சந்தையில போய் வித்து அதை காசு வாங்கிடுவாங்க.
1: சரி, இப்ப பதப்படுத்துதல் அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: மீன் பதப்படுத்துதல் பத்தி கேட்டிருந்தேன் இல்லையா, இப்போ மீன் பதப்படுத்துறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, அது எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள்.
4: மீன் பதப்படுத்துறதுக்கு வந்து அதனோட ஃபஸ்ட்டு மூலக்கூறு வந்து ஐஸு தான். மீனை பிடிச்ச உடனே சுத்தமாக க்ளீன் பண்ணி தனித்தனி அதுக்குன்னு பாக்ஸ் வச்சுருப்போம்.
0: சரி,
4: சின்ன மீனுக்கு தனி,

0: பெரிய மீனுக்கு தனி நூல். அதுக்கு போதிய ஐஸு அதிகமாகவும் போட்டக்கூடாது, அது டேமேஜ் ஆகிற அளவுக்கு அதிகம் போட்டக்கூடாது. கம்மியாக போட்டாலும் அந்த நேரத்துக்குள்ளே கரைஞ்சி திரும்பவும் மீன் கெட்டு போகிற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. இப்போ 5 மணி நேரத்துக்கு ஒரு இடம் அந்த மீனை பார்த்து அதை ஐஸை போட்டுட்டு இருக்கணும். போட்டு அதை பதப்படுத்தி அந்த மீனை வந்து ஆட விடக்கூடாது. கரெக்டாக அந்த மீனை இக்குள்ள அடுக்கி வச்சு கொண்டு பாதுகாப்பான முறையில் பதப்படுத்தி கொண்டு வந்தால் மட்டும் தான் அந்த மீனோட கண்டிஷன் நல்லாயிருக்கும், உணவு சாப்பிட்றதுக்கும் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படி தான் பதப்படுத்துவோம் நாங்கள்.
1: சரி, ஐஸு. அப்புறம்
0: அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ், கருவாட்டுக்கு ஏத்த மீனை வந்து உப்பு, அதுக்கு போதிய உப்பு, உப்பை வச்சு நல்லா அடுக்கி அதுக்கு ஏத்த மாதிரி கருவாட்டு மீனை அது தனி பாதுகாப்பா கொண்டு வருவோம். அது நல்லா கிளீன் பண்ணி
1: அங்கே எப்படி பிரிச்சிருவீங்க?
0: அங்கே கருவாட்டு மீன் தனியா நாங்க பிரிச்சு அது தனியா நாங்க உப்பு வச்சு, இப்ப மஞ்சள் பொடி எல்லாம் தடவுறாங்க கிருமிகள் அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது வந்து கரையை வந்துட்ட பிறகு நம்ம மீனவர்கள் பெண்கள் அதை பார்த்து அது தனியா அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க. போட்ல வந்து நாங்க உப்பு வச்சு கொண்டு வருவோம் கருவாட்டு மீனை.
1: சரி, ஓகே. இப்போ கடலில் நடந்த மறக்க முடியாத ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஏதாவது?
0: மறக்க முடியாத சம்பவம்னா நம்ம இலங்கை நாட்டு
1: மகிழ்ச்சியான சம்பவம்னா
0: ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மீன் எங்களுக்கு நிறைய பட்டது. அப்ப நல்லா விலை உயர்ந்த மீன் பட்டுச்சு, வாவல் பட்டுச்சு, வாவல் நல்லா ரேட்டு கொடுத்த மீன், அந்த மீன் பண்ணா அப்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது ஒரு சந்தோஷமான விஷயம்.
1: சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. சரியா? சரி, இப்போ கடலை நேசிக்கும் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்க.
0: கடலை நேசிக்கும் இளைஞர்கள் என்னன்னா, கடலும் கடல் சார்ந்த இடம் வந்து நம்மளுக்கு தானு சொல்லிட்டு நம்ம வாயுவலியா சொல்லாம கடற்கரை ஓரத்தையும் கடலையும் சுத்தமா வச்சுக்கணும் இளைஞர்கள். இப்போ எங்க ஊர் சந்திரப்பாடி கிராமத்துல நாங்கள் நெய்தல் நிலம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருக்கோம். அந்த நாங்கள் நெய்தல் நிலத்து குரூப் இளைஞர்கள் என்ன பண்ணுவோம், எங்க ஊரை அது 15 நாளைக்கு ஒரு டைம் கடற்கரையை சுத்தம் பண்ணுவோம். கேரிப்பை இல்லாமலும் ஒரு டஸ்ட் இல்லாமலும் சுத்தமா வச்சுப்போம். சுத்தமா வச்சு அதை நாங்க செஞ்சுட்டு பராமரிச்சுட்டு வரோம். அது மாதிரி எல்லா கிராமங்களையும் இளைஞர்கள் வந்து கடற்கரை இளைஞர்கள் சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்.
1: சரி, ஒரு நல்ல விஷயம். தூய்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கணும். பொதுவா இந்த மாதிரி கடல் வாழ் உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட
0: கடமை
1: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதுவரைக்கும் வந்து கடலில் மீன்பிடி வேலை செய்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக, அதாவது போட்டை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் மீன் பிடிச்சி அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃபிஷ் வரைக்குமே சொல்லிட்டீங்க. அது எப்படி விற்பனை பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சு. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
0: நன்றி மேடம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக். இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கடலில் மீன்பிடி வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சந்திரபாடி கே அபிமன்யு அவர்கள் தனது வேலை குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சி நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

5:10. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பலத்து பெய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரேதூர் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் நாம

0: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேலம் மாவட்டம் சந்தியூர், விழுப்புரம் மாவட்டம் கேடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, 4 முக்கால் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர். சேலம், மணலூர், பேட்டை, வேடசந்தூர், திருச்சுழி, பிளவக்கல், நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மீமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்ணம், ஆரஸ்மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர். ஊத்தங்கரை, மங்களாபுரம், வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தன்றாம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, சித்தாறு 1, ஆண்டிப்பட்டி, குந்தாப்பாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுபாணி, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவல்லோகம், பெருஞ்சாணி அணை, அண்ணாமலை நகர், திருவெண்ணைநல்லூர், முதுகுளத்தூர், ஏற்காடு, பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கழிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தன் அணை, உத்தரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திண்டுக்கல், புதுச்சத்திரம், ஜமுனாமருத்தூர், சோழிங்கநல்லூர், கடவுளூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தியாறு, திருக்கழுக்குன்றம், செஞ்சி, அருப்புக்கோட்டை, முகையூர், சின்கொண்ணா, அஞ்செட்டி, அரியலூர், மாரண்டஹள்ளி, நெடுங்கல், மேலூர், சங்கராபுரம், புலிப்பட்டி, மூரார்பாளையம், மாடம்பட்டி, மாம்பழத்துறையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டர், 2, 1 என்று மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்றங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். அதிகளவு வெப்பநிலையில் மட்டும் சிறு மாறுதல், 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை இருக்க கேட்டீர்கள். அடுத்த
1: எங்கெங்கும் இசை, ஏன் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். கோபால் பல்பொடி வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர், அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா? நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சிங்க, போஸ்ட்டு போட்டாச்சு. நம்ம எல்லாருக்குமே ட்ரேட்மார்க்கான ஒரு விஷயம் இருக்கும். நம்ம சிரிப்பாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், இல்லை நம்ம உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனித்துவமாக வந்து இந்த விஷயங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வெள்ளை வேஷ்டி சட்டையில் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து டெய்லி வந்து அந்த விபூதி வைக்கிற பழக்கமோ இல்லை குங்குமம் வைக்கிற பழக்கமோ இருக்கும். நம்ம கிட்ட பழகினவங்க கிட்ட நம்ம பேரை சொன்னாவே அந்த தனித்துவமான விஷயம்தான் அவங்க ஞாபகத்துக்கு முதல்ல வரும். அப்படி உங்க பேரை சொன்ன உடனே மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. உங்களோட ரிப்ளைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸை ரொம்ப சுருக்கமாக ஒரு வரியில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாரோட கமெண்ட்ஸையும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்று ரெண்டு பாடல்கள் கூடுதலாக கேட்கலாம். உங்களோட ரிப்ளைஸை நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் வந்துட்டு உங்கள் பேரையும் ஊர் பேரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்கள் பேரை கேட்டோன்னே மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான பதிலை நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இது வரைக்கும் ஒரு 36 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம். கன்னரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், என் பேரை கேட்டால் அந்த பையனா ரொம்ப தங்கமான பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் வந்து, என் பேரை கேட்டோன்னே நான் எப்பவும் நண்பர்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறதாங்க ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், இந்த 10 என்றதுக்குள்ள படத்தில் வர்ற மாதிரி என் பேரை கேட்ட அந்த பாடல் தான் ஞாபகம் வருகிறது. என்னோட பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன நானே பெருமையாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவர்களுக்கு நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டோம்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தனித்துவமான விஷயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீளமான, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீளமான முடி இருக்கும். அவங்கள பற்றி அவங்க பேரை சொன்னோன்னே அந்த நீளமான முடி தான் வந்து நமக்கு ஞாபகத்தில் வரும். இந்த மாதிரி உங்கள் பேரை கேட்டவுனே மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். அனப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நினைப்பாங்க. நான் புகுந்து உள்ள நல்ல மருமகள்னும் பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணிமடம் சரவணன் வந்து வணக்கம் மட்டும் சொல்லிட்டாங்க, நீங்கள் இது வேணால் பேசிக்கங்க, நான் வணக்கத்தோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பையனாச்சு அப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் ஊர்லன்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்கு, இவர் சரியான காமெடி பேர் வழியாச்சு அப்படின்னு ஞாபகத்துக்கு வருமா. பில்லூர் சதா கௌதமன், அவங்க பேரை நினச்ச உடனே எல்லாருக்கும் வெளிப்படையாக பேசிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டால் ஒரு நாட்டோட மன்னர் மகள் பேர் தாங்க

நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சேலம் சிவா. நாகை மாவட்டம் திருக்குவளையிலேருந்து வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாத்தியார் அல்லனா சார் அப்படின் தாங்க என் பேரை கேட்டால் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் பேரை கேட்டோன்னே மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத நீங்களும் நம்ம பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள்ஸ்

0: சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். கோபால் பல்பொடி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களோட பேரை கேட்டோன்னே மற்றவங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கேட்டிருக்கேன். பொதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னங்க இப்படி கேட்டீங்க, பொதுத்துறை வந்து கேட்டு பாருங்க, நீங்களே நல்ல நல்லவர் வல்லவர்லாம் சொல்லுவீங்க, உண்மையாக சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சொல்லுவீங்க வரைக்கும் ஓகே தான், அந்த உண்மையாக சொல்கிறேங்க அப்படின்னு கேட்கும்போது தான் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அடுத்தது காட்டுமன்னார் கோயில் குளஞ்சி எப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓஹோ சைக்கிள் கடை குளஞ்சியா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ அந்த தொழிலிருந்து மாறிட்டாலும் சில பேருக்கு அந்த சைக்கிள் கடை குளஞ்சி அப்படின்னு சொன்னால் தான் புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம்லேருந்து கதிரேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனா வாழ் பையனாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட உழைப்பும் நேர்மையும் தான் மற்றவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பெயரை மற்றவங்க கேட்டால் ஐயோ அவங்களா ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரைக்கால் பண்பலையில் என் பேரை எப்போ சொல்வீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என் பேரை கேட்டால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த ராமாயணத்தில் வர ஸ்ரீராமரின் தாயார் கௌசல்யா மற்றும் சுப்பிரபாதம் பாடல் இருக்குல்ல, அதுதான் நினைவுக்கு வரும்னு கௌசல்யா தண்டபாணி இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியாக பேசுவாருங்க, ஜாலியாக பேசுவார், காமெடியாக பேசுவார், இப்படிலாம் ஞாபகம் வரும்னு பாப்பா கோயிலேருந்து ரவி சொல்லியிருக்காங்க. நண்பர்களுக்கு என் பெயரை கேட்டால் 44 ஆண்டுகள் தபால் துறையில் பணியாற்றியதால் அந்த அஞ்சல் துறையின் ஞாபகம் தான் வரும் அப்படின்னு குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. என் பேரை கேட்டாலே ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவாங்கங்க அப்படின்னு குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாடார் மன்னார்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பேரை கேட்டால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிம்பாங்க, எல்லாத்தையும் அன்பாக பழகும்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டால் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களிலையும் கரெக்டாக இருப்பாங்கல்ல அவங்க, நேர்மை மற்றும் நேரம் தவறாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதா ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அமிர்தாயன் கோட்டை பாரி வள்ளல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்மாஷான பையங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது, இவ ரொம்ப நாணயமான ஆளுப்பா, பண விஷயத்தில் ரொம்பவே நாணயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருவாம். இதே மாதிரி உங்கள் பேரை சொன்னோன்னே மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் உடனே போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.
2: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you, baby. I need you.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்கள் பேரை கேட்டோன்னே மற்றவங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருந்தோம். இப்போது நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டோன்னே மற்றவங்களுக்கு நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதான் ஞாபகம் வரும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் அப்படிங்கிறதான் ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கல் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவுமே என் தலையில் பூ இருக்கும், எந்த பூவாக இருந்தாலும் சரி வச்சுப்பேன், செம்பருத்தி, ரோஸு, மல்லிப்பூ, முல்லைப்பூன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பூ வச்சுருக்க அப்படின்னு. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அதை வச்சுப்பேன். கண்டிப்பாக வந்து என் பேரை சொன்னோடனே அவங்க எல்லாருக்கும் இது தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேரை கேட்டால் இவ்வளோ எதுவாக இருந்தாலும் நேருக்கு நான் நேருக்கு

0: நேரம் கேட்டுருவான்ப்பா அப்படிங்கிறது ஞாபகம் வரும்னு சொல்லி திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் அவங்க சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா ஏன் பேரை கேட்டா, அவரா நல்ல உதவுற மனம் கொண்ட ஒருப்பா, எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பேரை கேட்டால் உடனே மற்றவங்களுக்கு ஞாபகம் வருது வானொலி நிகழ்ச்சிகளில் பேசுகிறவங்க அப்படிங்கிறதானு தேவனூர் ஜோதிலக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. நான் வந்து நெத்தியில் விபூதி குங்குமம் வச்சுருப்பேங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வரும்னு திருவாலப்புத்தூர் கடக்கம் மைங்கரன் சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆகூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பழகினவங்க என்னை அன்பானவள் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன என் பேரை கேட்டாலே வந்து என்னோட கண்ணாடி தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு கேள்வியா, நம்ம ஆளுங்க நம்மக்கிட்டேயே நல்லதாக எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி புவனகிரி சுமதி பாபு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அடுத்தது பவித்ர மாணிக்கம் ரகுபதி, எல்லா விஷயத்துலேயுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன், நேரம் தவறாமல் மற்றவங்களுக்கு உதவுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன், கண்டிப்பாக என்னோடய பேரை கேட்டால் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அதாவது எதாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசுவாங்களாம், அதனால் வெள்ளக்கார துறை அப்படிங்கிறதான் ஞாபகத்துக்கு வருமா. மாதம் மாதம் வர கிருத்திகை தான் ஞாபகத்துக்கு வரும்னு ஆண்டி மடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து அந்த முருகப்பெருமானோட பேராக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க போல். அடுத்தது குழந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் வந்து என்னை பிரபா அப்படின்னு கூப்பிடுவாங்க, என்கிட்ட நல்ல விஷயம் இருக்கும், நெருங்கி பழங்குறவங்களுக்கு தான் அது புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாங்கள் கேட்ட கேள்வியை விட்டு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, நாம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா உங்கள் பேர் கேட்டோடனே மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், இந்த கேள்வி தான் கேட்டிருக்கோம். இப்போது சில பேரோட சிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சில பேர்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த சுச்சுவேஷன்லேயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நினச்சாலே வந்து அந்த ஒரு விஷயம்தான் நம்மளோட மூலிகளை வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் உங்களோட பேரை கேட்டோடனே மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் பண்ணிகிட்டே வாங்க, நான் வந்து படிச்சுட்டே பாடலோட பாடல் கொடுத்துட்டே வரேன். நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
0: என்றும் இளமையாய் எப்போதும் இனிமையாய் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு எல்எஸ்சியில வந்து உங்க பேரை கேட்டா மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிற கேள்வியை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதற்கான 2-3 எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்கள் பேரை கேட்டால் மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணாமல் நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026 செப்டம்பர் மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எதிர்வரும் 24/9/2026 தேதி வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணியளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை

வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதில்

தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாடல்களோட இன்னைக்கு கொடுத்த தலைப்புக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்கள் பேரை கேட்டோடனே மற்றவங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், இந்த கேள்வியை தான் கேட்டிருக்கேன். கோமல்லேருந்து சரவணன் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரே வரியில் முடிச்சிருங்க, நீங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, அமைதியானவன் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரும்னு. என் பேரை கேட்டால் இயல்பானவங்க விசுவாசமாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சோமசுந்தரம் சிவபுரி சொல்லியிருக்காங்க. என் பேரை கேட்டாலே ஒரு நல்ல கதைக்கு ஓப்பனிங் வந்துடுச்சுன்னு நினப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அறந்தவம் புலம்லேருந்து குமார், அது என்னன்னு எனக்கும் புரியலை, அது என்ன ஓப்பனிங் அப்படிங்கிறது புரியலை. திட்டச்சேரி சாகுல் ஹமீத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டால் இது போல் ஒரு நல்ல பிள்ளையை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுவாங்களாம். யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி, தஞ்சாவூர் பாக்கியராஜ். என் பேரை கேட்டால் அமைதியான பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஆய்மழை மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல பையன் தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை பாராட்டுவாங்க, அதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னு செந்தில் முருகன் விளக்குப்பாடி கடலூர் மாவட்டம்லேருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மயிலாடுதுறை தியாகம். அக்கறைவட்டம் உஷா, என்னோடய பேரை கேட்டால் எந்த ரகசியத்தையும் நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யார் என்ன சொன்னாலும் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் அதனால தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எந்த இடத்திற்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படிதான் அவங்கள பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதம்பா ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டால் எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும், ஏன்னா எப்பவுமே நகைச்சுவையோடு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ்க்கு இடையிலையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடலங்குடி புங்கோதை ஆக்கூர் மடப்புறம் மன்சூர் அலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டால் என்ன சில பேருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது, நேருக்கு நேராக கேட்டுடுவேன், அதை தான் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊரில் என் முழு பேரை சொன்னால் தெரியாதுங்க, அதாவது மாடி வீட்டு செல்வி அப்படின்னு சொன்னால் தான் தெரியுமா, காரைப்பண்பிள்ளையில் பேசுவாங்களே அவங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களாம். ரொம்ப ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவும் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டிருப்பேனா, அதனால அதுதான் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இருக்க இடத்துல எப்பவுமே நகைச்சுவையும் கேலியும் கிண்டலும்னு கலகலப்பாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும்னு என்னை பற்றி என் தோழர்கள் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு, அதாவது அவங்க இவங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க போல ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன், அதாவது டைலர் டைலர்னு சொல்லி பழக்கமாக போயிடுச்சு, இல்லைன்னா என் கடை பேரை சொல்லுவாங்க, அதுதான் என்னை செல்லமாக கூப்பிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் என் பேரை வச்சுக்கிட்டு 5 பேர் இருக்காங்கங்க, அதனால் வானொலியில் பேசுகிற கருணாநிதி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும்னு வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் பேரை கேட்டோன்னே மற்ற எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் நீங்கள் அந்த பாடல்கள் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்கள், ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: சதீஷ் சக்கரவர்த்தி இசையமைத்து ஸ்ரேயா கோஷலோட பாடின லீலி படத்துலேருந்து சூப்பரான பாட்டு கேட்டீங்க. நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.

0: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இன்சொல்ல மது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கென்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் பேரை கேட்டோடனே மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் நிகழ்ச்சியோட கேள்வியாக கேட்டிருந்தேன். பொறியார்லேருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை கேட்டோடனே ஓ நம்ம லதாவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னோட பேரை கேட்டாலே ஆட்டோ தாங்க நினைவுக்கு வரும். ஏன்னா ரொம்ப நாளாக ஆட்டோ ஓட்டுறதுனால அதனால் நினைவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வலங்கைமன் ஆட்டோதுறை சொல்லியிருக்காங்க. திறமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, திருநெல்லிக்காவல்லேருந்து சுமதி சொல்லியிருக்காங்க. என்னோட பேரை கேட்டால் கோவிலுக்கு அபிஷேகம் செய்கிறவங்க அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரும்னு மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க. நானும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேங்க, நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி அருணா சுதன் 100 குறிப்பிடலை இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என் பேரை கிட்ட அச்சிச்சோ, அவர் ரொம்ப பயங்கரமானவராச்சு, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஜெயம்கொண்டம்லேருந்து சுரேஷ் ரித்து சொல்லியிருக்காங்க. என் பேரை கேட்டாலே உதவும் உள்ளம் கொண்டவர், உண்மையாக வெளிப்படையாக பேசுபவர், யார்ட்டையும் சண்டைக்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு அந்த ஜான் பீட்டர் மேலே காசாக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. தரங்கம்பாடி ஹர்ஷிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேர் கேட்டால் சிரிப்பழகி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் கேட்டால் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிவாங்கன்னு சத்யா சொல்லியிருக்காங்க. 100 குறிப்பிடலை. என் பேரை கேட்டால் நல்ல பையன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி புந்தோட்டம்லேருந்து ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. என் பேரை கேட்டோடனே இவர் காரைக்கால் பண்பலையோட தீவிர நேயராச்சே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு காரைக்கால் நிறுவியிலேருந்து நச்சுப்பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் பேரை கேட்டோன்னே மற்ற எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். FB comments to FMI. It's LSE. Like, share, comment.

கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள்

0: தீம் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பொன்வழியில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட அந்த நிறைவான 3 நிமிஷமா இருக்கு. நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதியை நெருங்கிருச்சு. இன்னும் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். ஆக்கூர் மடப்புற முகமது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே என்னை நல்ல பையன்தான் சொல்லுவாங்க, ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆக்குவான் எதுக்குனாலும் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருமாம். முகமது ஷபீர் ஆக்கூர் மடப்புறம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன எல்லாரும் சைக்கிள் ரேசர்னு சொல்லுவாங்களாம், அப்படிதான் கூப்பிடுவாங்களாம், அப்படிதான் ஞாபகம் வருமா. காரைக்கால் அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லார்ட்டையும் பேசும்போது உடனுக்குடனேயே பதில் சொல்லுவேன், அதே மாதிரி பொண்ணும் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லுவாங்க, அவங்க அம்மா மாதிரியே இருக்குப்பாரு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், என் பேரை கேட்டால் என்னோட டீ கடை தாங்க ஊரில் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், என் பேரை கேட்டால் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிடுவாங்களே அப்படின்னு ஞாபகத்துக்கு வருமா. வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா, இவங்களோட கமெண்ட் தான் நிறைவான கமெண்ட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அவங்க கிட்ட தானேங்க கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்க முடியாததுனால தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். தொடர்ந்து இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: துளி. உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஊரும் உணவும், மண்ணின் மனத்தையும் மனிதர்களின் மரபு சார்ந்த சுவைகளையும் ஒன்று சேர்க்கும் ஒரு அற்புத பயணம்தான் ஊரும் உணவும் நிகழ்ச்சி. சுவைகளை தாண்டி நம் உணவின் பின்னால் இருக்கும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் கொண்டாடும் இந்த சுவையான பயணத்திற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் என்ற ஊரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. வணக்கம் நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சி பிரதாபராமபுரத்தில் சித்தி விநாயகர் ஆலயத்துடைய வாசலில் இந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரதாபராமபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் தாண்டோம்னா ரெண்டு ரோடு பிரியும். ஒரு ரோடு வேதாரண்யம் போவோம், ஒரு ரோடு திருத்துறைப்பூண்டி போவோம். அந்த வேதாரண்யம் ரூட்டில் வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் பூவை தேடின்னு ஒரு ஊர் வரும். அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் ஒரு அழகான, ஒரு செழுமையான, ஒரு வளமையான ஒரு ஊர் பிரதாபராமபுரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊரில் இன்னும் இந்த கஜா புயலினுடைய சுவடுகள் இன்னும் இருக்கின்றன. இந்த ஊர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து மீண்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு மரப்பயிர் உள்ள ஊராக இருக்கிறது. விவசாயம் அதிகமாக செழித்தோங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊரோட மண் வளம் அப்படி. இந்த ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக நம்மோடு பேச காத்திருக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: சந்திரசேகரன், அரசு போக்குவரத்து கழகம் வேதாரண்யம் கிளையில் ஓட்டுநராக பணிபுரிகிறேன்.
1: சரிங்கய்யா, அரசு பேருந்து ஓட்டுநர் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு விஷயமாகவே தெரியாது. ஏன்னா டியூட்டியை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்த பிறகு தான் மனைவி என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ, நம்மளுக்கு பிடித்தது செஞ்சு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம சாப்பிட்டு அடுத்தது ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணும். வேலை செய்யும்பொழுது இங்கே சாப்பாடை பற்றின உங்களுடைய செய்திகளை சொல்லுங்களேன்.
2: காலை உணவுன்னு பார்த்தீங்கனாக்கா பெரும்பகுதி இட்லி சாப்பிடுவோம். நாகப்பட்டினம் வேதாரண்யம் ரூட்டில் எங்கே நல்ல உணவு கிடைக்குதுங்கிற கடை எங்களுக்கு தெரியும், அந்த கடையில் மட்டும்தான் வாங்குவோம்.
1: நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நினச்ச உணவை சாப்பிட முடியாது, கிடைச்ச உணவை சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு வீட்டில் சொன்னோம்னா, ஆஹா அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லைப்பா, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுப்பா, இந்த உணவு தான்ப்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வளர்த்து வளர்த்து தான் இப்போ நம்ம உடம்பு வந்து உர மாதிரி இரும்பு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் சாப்பாடத்தின நினைவுகளை சொல்லுங்களேன்.
2: 40 வருஷத்துக்கு முன்பு சொல்கிறேன், அன்றைய காலகட்டங்களில் வந்து மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, தேசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பகுதி உணவு கிழங்கு வகைகள். இதுமாரி பரங்கிப்பழம், பரங்கிப்பழத்தை வந்து உணவு தானியங்கள் பற்றாக்குறையாக இருந்த சமயம் அந்த காலகட்டங்களில் வந்து பரங்கிப்பழம் வச்சு கொடுப்பாங்க. கொம்புட்டி பிஞ்சு, அதில் வந்து நாட்டு கொம்புட்டி, நாட்டு கொம்புட்டி பிஞ்சு, அதையும் என்ன பண்ணோன்னா நைட்டு அவிச்சு வச்சுருவாங்க, காலையில் அதை உணவை எடுத்து சாப்பிடுவோம். இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கான, இதெல்லாம் வந்து ஒரு மருந்தாகவும் பயன்படும், பசியை போக்குறதுக்கு உணவாகவும் பயன்பட்டுச்சு, ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தியது.
1: சரிங்க, அதை சாப்பிட்டுட்டு அந்த கபடி விளாட்றதும் நீச்சல் அடிக்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்?
2: அந்த காலம்ல நம்ம பகுதியில் ஏரி கிடக்குது. வெயில் காலங்களில் வந்து பனங்காய் வெட்டி சாப்பிட்டுட்டு ஏரியில் ஃபுல்லாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாடுவோம்.
1: அதாவது மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு
2: வரமாட்டோம். பழைய காலகட்டங்கள்லாம் இன்றைக்கி மறக்கவே முடியாது.
1: அந்த உணவு வகைகள்லாம் இப்போ கிடைக்குதா?
2: கிடைக்குது. தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஆள் தேட வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு நம்மளாக தேடிக்கிட்டோம், நம்ம தேடி போகிறதுக்கு இன்னொரு ஆள் துணை தேவைப்படுது.
1: சரிங்கய்யா, திருமணமான பிறகு சாப்பாடுங்கிறது மாறுனுச்சா, இல்லை வந்து திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் தான் வந்து தொடர்ந்துதா, இல்லை வந்து இந்த சாப்பாடெலாம் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா?
2: நம்ம வீட்டுக்குள்ள உணவுன்னு எடுத்துக்கும் போது எனக்கு வந்து எந்த உணவாக இருந்தாலும் பசிக்கு தான் சாப்பிட்டு வந்தது, ருசிக்கு சாப்பிட்டதே கிடையாது. டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது தான் சாப்பிடும் மதிய சாப்பாடு. அதுமாதிரி வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவேன் மதியத்துக்கு. கேன்டீன்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுக்குவோம்.
1: இப்போ உள்ள காலகட்டங்கள்லையும் சரி, அப்போ உள்ள காலகட்டங்கள்லையும் சரி, நான் வந்து எதுவுமே வந்து தேடி போய் சாப்பிட்டதில்லை. எனக்கு கிடைத்ததை நான் சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்பொழுதே தெரியுது. இப்போ உள்ள காலகட்டங்களில் உங்களை குழந்தைகளுக்கு காலையில் பள்ளிக்கு அனுப்பும் பொழுது உள்ள ஒரு அலப்பறம் இருக்குல்ல, இந்த சாப்பாடு வேணாம், அந்த சாப்பாடு வேணும், முட்டை போட்டு வேணும், இது வேணும், காய்கறிகள் போட்டு வேணும், ஒரு அலப்பறம் இருக்குது. இப்போ 2 குழந்தைன்னு வச்சிங்க, அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியாக செய்யணும், அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியாக செய்யணும். உங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது?
2: அவங்க வந்து அந்த டைமில் வந்து பரபரப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருந்து அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. ஒரே பையன் தான், அவனுக்கான உணவையும் காலையிலே நான் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு நான் தயார் பண்ணிவிடுவேன் காலையிலே. அதாவது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நான் தயார் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் அவன் வந்து பெரும்பகுதி சாப்பிட்றது முட்டை சாதம் தான். காலையில் அவனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது பெரும்பகுதி எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும், எக் ரைஸ் மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குறது, நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதில்ல.

0: வீட்டில் செஞ்சு கொடுப்போம். இது போக நம்ம வீட்டில் மற்ற கறி குழம்புகள் நினைக்கிறது இருந்தனாக்கா எனக்கு அது மட்டும் கொடுங்க, எனக்கு இன்றைக்கி முட்டை சாதம் வேண்டாம். மற்றபடி வெரைட்டி ரைஸ் எதுவுமே உனக்கு பிடிக்காது.
1: இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு, கறி குழம்பு எப்படி வச்சா உங்களுக்கு பிடிக்கும்?
0: கறி குழம்பு நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம வீட்டுகளில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே தான். வெரைட்டியாக பண்ணுறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல. அம்மா வச்ச கொடுத்ததுலேருந்து என் ஒய்ஃபு வச்சு கொடுக்குறதும் ஒரே மாதிரியாக தான் வச்சுக்கிறாங்க.
1: அம்மா கிட்டேருந்து உங்கள் மனைவி வந்து எந்த அளவுக்கு நம்ம கணவருக்கு பிடிக்கிற மாதிரி கறி குழம்பு வைக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கற்றுக்கிட்டு உங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ உள்ள காலகட்டங்களில் உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. நிறைய பிள்ளைங்க காலை சாப்பாடை கட் பண்ணுறாங்க, நைட்டு சாப்பாடை கட் பண்ணுறாங்க, ஆனால் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது.
0: நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், இந்த நாலு எண்ணெயில் சமைக்கலாம். இந்த இழுப்பு எண்ணெயெல்லாம் வந்து இழுப்பு எண்ணெய்ங்கிறது இழுப்பை நெய்ன்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக சோத்துலேயே நம்ம நெய் மாரி ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எண்ணெய், அது உடம்புக்கு ஆரோக்கியம், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்,
1: சரி,
0: கொலஸ்ட்ரால் இருக்காது.
1: சரி, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த பிரதாபராமபுரத்தில் வந்து இந்த ஊர் உணவு நிகழ்ச்சி நடக்குது, அதில் போய் கலந்துக்கிட்டு நல்ல செய்திகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு காரைக்கால் பண்பலை 100.3 சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
0: நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சி ஒளிப்பதிவு எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதாபராமபுரத்துல வந்து ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வாசல்ல தான் நடந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் அவங்க ஓய்வு எடுக்கணும் என்று நினைத்தாலும் கூட ஊர் உணவு ஒளிப்பதிவு இங்க நடக்குது, நம்ம ஊர்ல நடக்குது, அங்க போய் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க. சார் வணக்கம், உங்க பேர் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: வணக்கம், பேர் வந்து விஜயகுமார். நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கிறேன்.
3: எந்த பாடப்பிரிவுக்கு நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க?
4: ஆங்கில ஆசிரியராக.
3: நிறைய மாணவர்களை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய காலை உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது. நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 70% மாணவர்கள் நான் நினைக்கிறேன் காலை உணவை வந்து சாப்பிடாம தான் வராங்க. அந்த மாதிரி மாணவர்களை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க இல்லையா?
4: ஆமாம், இப்போது உள்ள மாணவர்களும் நாங்கள் விசாரித்த வகையில் பார்த்தோம்னா டெய்லி நாங்கள் கேட்போம் ஒவ்வொரு மாணவர்கள் எப்போ சாப்பிட்டீங்களா என்ன கேட்கும்போது, அதில் ஒரு 50% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்டை வந்து வேலைக்கு போகணும், அது போகணும், சமைக்கிறது லேட் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு லேட் ஆகுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது சாப்பிட வந்துடுறாங்க, சில பேர் மயக்கம் வந்துடுது. அதுக்கு அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம், இதுமாரி சாப்பிட வச்சு அனுப்புங்க, ஏதாவது மார்னிங் டிஃபன் எப்போதுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது காலை உணவு கண்டிப்பாக எல்லாருக்கும் முக்கியம், அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி தவிர்க்கும் போது நம்ம இப்போ அப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்காது, பின்னாடி போக போக நிறைய அது சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரும்.
3: அதனால் ரீதியான அந்த சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து காலையில் 9:30 வந்து வகுப்பறையில் உட்கார்ந்தாங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற பாடங்களை கவனிக்கும் பொழுது அந்த கவனிக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது வந்து நம்ம வயிறு நிறைஞ்சாதான் பாடத்தை கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா சார்? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பாடம் எடுக்கும் பொழுதே நீங்கள் கவனித்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
4: டெய்லி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் அவங்க சாப்பிட்ருக்கானா இல்லையா அப்படிங்கும்போது நாங்கள் என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். அப்படி சொல்லும்போது சரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி சமயத்துக்கு ஏதாவது கடையில் பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த சமயத்து அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியை நாங்கள் கொடுப்போம். திரும்ப அவங்க பேரண்ட்டுக்கு அதை மெசேஜை கன்வே பண்ணி அதுமாரி சொல்லுவோம், என்ன சாப்பிட வந்திருக்கான்.

0: மாதிரி சோர்வாக இருக்கிறான், அவன் பாடத்தை கவனிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம்.
1: ஆசிரியர் அப்படிங்கும்போது நீங்களும் காலையில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் கிளம்புற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு காலை உணவு தயாரித்து கொடுத்துட்டு மதிய உணவு லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு தயார் பண்ணி அதை டெம் பாஸில் எடுத்து கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் அந்த நேரத்தில். உங்கள் குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து காலை உணவு அப்படிங்கிறத எந்த மாதிரியான முறையில் திட்டமிடுறீங்க, மதிய உணவு அப்படிங்கிறது எந்த மாதிரியான முறையில் திட்டமிட்டு எடுத்து கொடுத்து அனுப்புறீங்க?
0: இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏர்லியராக வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக கிளம்பிடுவாங்க. அவங்க காலையில் எழுந்து எல்லாருக்கும் மூணு பேருக்குமே பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் மூணு பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் போவோம். அப்படிங்கிறனால எங்கள் மூணு பேருக்கும் ரெடி ஆகணும். காலையில் டிஃபன் ரெடி பண்ணுவாங்க, லஞ்சு ரெடி பண்ணுவாங்க. அந்த லஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு தடவை எப்படியும் கீரை சேர்த்துக்குவோம். அதுபோல் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம். ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அதில் கடலமிட்டாய், அதாவது நம்ம சுண்டல், இதுமாரியான உணவுகளை கொடுத்துருவோம். காலையில் கண்டிப்பாக எங்கள் பசங்களை நாங்கள் வந்து டிஃபன் பண்ணி தான் அனுப்பிவிடுவோம். ஜஸ்ட்டு ஒரு இட்லினாலும் சாப்பிட வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம் சார். இதுமாதிரி
1: பார்த்தீங்கன்னா நம்ம சிறு குழந்தையில பார்த்தீங்கன்னா கடைக்கு போக சொல்லுவாங்க. வீட்டில் கடைக்கு போகிறப்ப கடையை ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கல்லை, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் அச்சு வெள்ளம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடும்பொழுது மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த காலத்தில்னு சொல்ல முடியாது, நம்முடைய சின்ன வயசில். அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார், சொல்லுங்கள்.
0: காலையில் நாங்கள் என்ன அப்படின்னா தேங்காய் அதுமாதிரி இருந்தால் எதுவும் சாப்பிட்டு போவோம்.
1: கடைக்கே போனது இல்லைன்னு சொல்கிறீங்க?
0: கடைக்கே போனது இல்லை காலையில், ஏன்னா ஏரசு கடை இல்லை பக்கத்தில்.
1: என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் அன்னைக்கு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, கல்லெண்ணைக்கு ஒரு பாட்டில், வீட்டிலேருந்து ஒயர் கூட எடுத்துகிட்டு போவோம், எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இருந்து எல்லா ஜாமுனும் வாங்கின பிறகு அண்ணே அப்படின்னு சொன்னால் போதும், கொஞ்சம் பொட்டுக்கடலை அச்சு வெள்ளம் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து சில்லறை இல்லைன்னா ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குதும். சரிங்க சார், உங்களோட இளமை பருவ உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ தற்போதுள்ள உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு?
0: கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கு. சொல்ல போனால் டிஃபனே கிடையாது. ஜெனரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது தீபாவளி பொங்கல் அது மாதிரி தான் டிஃபனை வீட்டில் இது பண்ணுவாங்க. இப்போ ரெகுலராக டிஃபன் அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சு. அதுபோல் நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுவும் நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக உருவாக்குது. இந்த அளவு பசங்களுக்கு கேர் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அன்றாட பணிகள் நம்மளே பார்த்துக்குவோம், உணவுலையும் சரி நம்மளுடைய பணிகளையும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாமே செய்ய வேண்டியா இருக்கு.
1: ஒரு ஆசிரியராக நீங்கள் நிறைய செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் என்ன சொல்ல வரீங்க இந்த உணவு பழக்க வழக்கத்தை பற்றி?
0: இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ காலையில் பாதி பேர் சாப்பிட வர்றாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1-5th பண்ணியிருந்தாங்க, இப்போ 6th பண்ணுறாங்க. உண்மையிலே அது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா வந்தவங்க இப்போ 6th இல்லாமல் அவங்க தேவைப்பட்டால் யாரும் சாப்பிடாம 9th வந்தால் கூட அவங்களுக்கும் சாப்பிட்றதுன்னு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் யாருமே சாப்பிட இதுமாரி பிரச்சனைக்கு தான் அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க, சர்வே பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் நினைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றிங்க சார். காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
0: உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல் காரைக்கால் வானிலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: www.pmsuryagar.gov.in ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்பொடி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: ஆம் நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது பிரதாபராமபுரத்துலேருந்து தான் ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்து இந்த ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக ஒளிப்பதிவு பண்ணுறாங்க. நம்மளும் போய் உணவு சம்மந்தமான சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்திருக்காங்க ஒரு அம்மா, அவங்கள்ட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர், ஊர், என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
9: வணக்கம் சார், என் பேர் பட்டம்மாள், ஊர் பிரதாபராமபுரம்.
1: பிரதாபராமபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் என்ன மாதிரி இருக்குங்க. எங்கே திரும்பினாலும் மரம் செடி கொடி. இந்த கஜா புயலுக்கு அப்புறம் உங்கள் ஊர் வந்து இவ்வளோ சீக்கிரம் மீண்டு எழுந்திருக்குன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உணவு வகை அப்படின்னு நம்ம பேச வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிளுவயில இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச, சின்ன வயசில் கிளுவையில சாப்பிட்டா படிப்பு நல்லா வளருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிளுவை கொழுந்த சாப்பிட்டு நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளுவ மரத்தை பார்க்குறதே கொஞ்சம் அரிதாக இருக்குது.

0: ஆனால் பிரதாபராமபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிழவை இலை அப்படி இருக்குங்க, கருவேப்பிள்ளை மரம் அவ்வளோ இருக்குது, சவுக்கு மரம், மாமரம், தென்னை மரம், பனைமரம், வேம்பு, முருங்கை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குங்க. இல்லாத பொருளே இல்லை போல இருக்குங்க. இங்கே எது போய் நம்ம கடையில் போய் எதுவும் வாங்க வேண்டிய தேவையில்லை, எல்லாமே பிரதாபராமபுரத்தில் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு வளமையான ஊர். சொல்லுங்கம்மா, கஜா புயலுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குமா?
1: கஜா புயலுக்கு முன்னாடி இதை விட பசுமையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கஜா புயலினால நிறையா மரங்கள் சேதமாயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ புதுசாக எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சவுக்குல இருந்து வேப்பையா இருக்கட்டும் எல்லாமே வந்து பஸ்ல இருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க கஜா புயலுக்கு பிறகு.
0: கஜா புயல் வந்ததுக்கு அப்புறங்க நீங்க உற்பத்தி பண்றோம், ஆனா அது எவ்வளவு கஷ்டம், ஒரு உணவுப் பொருளை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அதை எப்படி நீங்க வந்து செஞ்சீங்க, அப்படிங்க மீண்டும் எழுந்து வந்தீங்கிறத சொல்லுங்களேன்.
1: ஆமாம், நாங்கள் அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கோம்.
0: உங்கள் வீட்டில் என்னென்னமா சேதம் நடந்துச்சு?
1: மாமரம், தென்னை மரம் பக்கத்தில் தான் நிறையா மரங்கள் சேதமாயிட்டு மாமரம்லாம் சாஞ்சிடுச்சு. கடல் தண்ணி வேற உள்ளே பூந்ததுனால ரொம்ப டேமேஜ் அதிகமாகிடுச்சு.
0: பார்த்தீங்கன்னா இந்த உணவு அப்படிங்கிறது வந்து கஜா புயலுக்கு அப்புறம் மாறிடுச்சு, மண்ணோட வளமே மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன ஊர் நீங்கள்?
1: நாங்கள் பிரதாமபுரம்.
0: பிறந்ததே இங்கே தானே?
1: பிறந்தது இங்கே தான். வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டோம், மறுபடியும் குடி வந்துட்டோம் இங்கே.
0: அப்படிங்களா, சரி. பிறந்ததே இங்கே தான். திருமணம்
1: பண்ணது தானிக்கோட்டமும்.
0: சொல்லுங்கம்மா, அங்கேருந்து இங்கே வந்த பிறகுமா நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதே ஊரில் தான் நீங்கள் பிறந்தீங்க இல்லையா? இந்த ஊரில் பிறந்தப்போ சின்ன வயசில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்னென்னவாக இருந்தது?
1: இப்போலாம் வந்து சத்துள்ளதாக நாங்களே எங்கள் வீட்டிலே எல்லா பொருளுமே உற்பத்தி பண்ணுவோம். கத்திரி, மிளகாய் எல்லாமே, காய்கறி தோட்டங்கள் எல்லாம் வச்சு எங்கள் அப்பா எல்லாம் பராமரிப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இப்போக்கி அதை செய்கிறதுக்கான ஆளுங்களும் இல்லை,
0: உடல்ல பலமும் இல்லை.
1: பலமும் இல்லை.
0: ஏன் பலம் இல்லை அப்படின்னா நம்ம சத்தான உணவை சாப்பிட்றது இல்லை.
1: ஆமாம், எல்லாமே மருந்து மயமாக போயிடுச்சு, அதனால அப்படி இருக்கு.
0: சரி, சின்ன வயசில் நான் கேட்டேன் என்ன சாப்பிடுவீங்கன்னு, சத்தான பொருள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன பொருளுங்கிறத சொல்ல மறந்துட்டீங்களே.
1: சரியா சரியா அரிசை பார்த்தீங்கன்னா நாங்களே விளைவிச்ச அரிசி, மருந்து எதுவுமே இல்லாமல் எங்கள் சொந்த பராமரிப்புலேயே அப்பா ரெடி பண்ணி நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். மற்றபடி கடையிலையோ இல்லை இதுலேயோ வாங்க மாட்டோம். இப்போ வர்ற காலத்தில் தான் அரிசி எல்லாமே கடையில் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்கோம்.
0: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
1: என்னோட கூட பிறந்தவங்க 4 அண்ணன் தம்பி, நான் ஒரே ஒரு பொண்ணு.
0: ஆஹா, ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பீங்களா?
1: ஆமா, செல்லமா வளர்ந்ததுதான்.
0: உங்களுக்கு 4 சகோதரர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து இந்த அண்ணன் கடைக்கு போனாலும் வாங்கி கொடுப்பாங்க, அந்த அண்ணன் கடைக்கு போனாலும் வாங்கி கொடுப்பாங்க. சின்ன அண்ணன் சொல்லலாம், பெரிய அண்ணன் சொல்லலாம், சின்ன தம்பிட்டையும் சொல்லலாம், பெருந்தம்பிட்டையும் சொல்லலாம், எல்லா தம்பிகளும் வந்து தங்கச்சி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன சாப்பாடு வேணாலும் வாங்கி கொடுத்துருக்காங்களா சின்ன வயசுல?
1: கொடுப்பாங்க, என்ன தின்பண்டம் கேட்கிறோமோ அப்படியே வாங்கி வந்து கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
1: 2 ஆண் பிள்ளைங்க.
0: சரி, 2 ஆண் பிள்ளைங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் அந்த சாப்பாடு இதை பொறுத்தளவுக்கும். ஏன்னா பெரியவருக்கு வந்து சாம்பார் பிடிக்கும்னா சின்னவருக்கு புளிக்குழம்பு பிடிக்கும், பெரியவருக்கு மட்டன் பிடிக்கும்னா சின்னவருக்கு சிக்கன் பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான 2 குழந்தைங்களுக்கு ஒரு வேறுபாடான சமையலை வந்து செய்யும் பொழுது அதை எப்படிம்மா சமாளிக்கிறீங்க?
1: 2 பேரும் என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து 2 பேருக்குமே செஞ்சு கொடுப்பேன்.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்.
0: இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது ஒரு தாய் என்ற ஒரு உணர்வில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குமா?
1: சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ நம்ம செஞ்சு கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
0: நம்மளுக்கு அண்ணன் தம்பி 4 பேர் வாங்கி கொடுக்க இருந்தாங்க, ஆனால் நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே இருக்கோம்.
1: நம்ம தானே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் செஞ்சு கொடுப்பேன் எதை கேட்டாலும்.
0: நீங்கள் செய்கிறதுலையே எங்க அம்மா செஞ்சா இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடா இருக்கும்?
1: சின்ன பையனுக்கு இறால் தொக்கு வச்சா ரொம்ப பிடிக்கும், அது இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். பெரிய தம்பிக்கு மீன் வறுத்து கொடுத்தா பிடிக்கும் அவனுக்கு.
0: மீன் வறுவல், இறால் தொக்கு. உங்களுடைய வாழ்க்கையில சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சா? இல்ல, பசிக்குது சாப்பிடுறோம், அது நம்ம கிடைச்சதை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்ல இன்னைக்கு இந்த சாப்பாடை செஞ்சு சாப்பிடணுங்கிற ஒரு மனநிலையில இருப்பீங்களா?
1: இல்லை, இன்னைக்கு என்ன செய்யலான்னு ஐடியா பண்ணி தான் செய்வோம். எதை வேணாலும் செய்யலான்னு இல்லை, இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை ஐடியா பண்ணி தான் செய்வோம்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா உங்கள்கிட்ட பேசினதில்.
1: ரொம்ப நன்றி. We like those fancy things.

திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 24/9/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு தொழில் முனைவோர் கருத்தரங்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே, இன்னைக்கு மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சி இருக்கு. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கோழிகள் வளர்ப்பு குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவர்களுடனான நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம். கருத்தாய் கலையாய் கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 4:30. நேர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆம்நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சி பிரதாம ராமபுரத்தில் தான் இந்த நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. நிறைய இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நேயர்கள் நிறையா இருக்காங்க. இங்கே எல்லார் வீட்லேயுமே ரேடியோ ஓடிட்டுருக்கு. ஆனால் ரேடியோ அப்படிங்கிறது வந்து ஒழித்து கொண்டு இருக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே இல்லை, வாசலில் நின்னாலே உள்ள ரேடியோ ஓடுறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக ஒருத்தவங்க நம்ம கூட பேச காத்திருக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கண்ணே.
2: பேர் சரோஜா. ஊர் பிஆர்புரம். இந்த ஊரே பிறந்து இந்த ஊரிலே கல்யாணம் பண்ணிட்டேன்.
1: ஓ, இந்த ஊர்லேயே பிறந்தீங்களா நீங்கள்? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது சொல்லுங்கள்?
2: வயசு 65 இருக்கும்.

0: 65 இருக்கும் அப்படிங்கிறதுனா. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குரல் பி சுஷிலா குரல் மாதிரி கணீர்னு இருக்குது. சொல்லுங்கம்மா, சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா என்ன சாப்பாடு?
1: பழையதான் நாங்கள் சாப்பிடுவோம், அப்பெல்லாம் கஷ்டம் தானே. பழையது சாம்பார் இருந்தால் தொட்டுக்குவோம், இல்லை துவையா இருந்தால் தொட்டுக்கோ, ஏதோ அப்படி தான் ஓட்டணும் அப்பெல்லாம்.
0: இந்த பழைய சாதம் சாப்பிடும்பொழுது என்ன ருசியாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பழைய சாதம் எப்படி இருக்கும், எதை ஊற்றி சாப்பிட்ணும், எதை தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
1: எப்படி இருக்கும்? பழையது வெங்காயம் தொட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நறுக்கி போட்டு மோர் ஊற்றி அப்போ சாப்பிட்லாம். துவையல் இருந்தால் தொட்டுக்கலாம், வத்தல் இருந்தால் வறுத்து தொட்டுக்கலாம். தண்ணியும் சோறுமாக சாப்பிட்றது தான்.
0: தண்ணியும் சோறுமாக சாப்பிட்ணும்,
1: உடலுக்கும் நல்லது, இந்த வெயிலுக்கு பழையது நல்லது.
0: சரிங்க, நீங்கள் சின்ன வயசில் பழைய சாப்பாடை எந்த அரிசி ரகம்?
1: அரிசி ரகம் கருப்பு அரிசி தான். அப்போ எல்லாம் கொடவாழை அரிசி, சேப்பு சம்பா அரிசி, குஜிபடிச்சான் அரிசின்னு அப்போ இருக்கும். ஊரில் தான் விளையுமே, எங்கள் பக்கத்து கொள்ளையில் விளையும் வீட்டால். அதை அறுப்படை அறுத்து நாங்கள் அவிச்சு போட்டு குத்துவோம். இப்போ மில்லு, அப்போல்லாம் அவிச்சு போட்டு ஒரு மரக்கண்ணில் காய வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து குத்துவோம். ஒருத்தவங்களை பக்கத்தில் குத்தோடனே போட்டுக்கிட்டு குத்துவோம்.
0: கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க,
1: கை குத்தல் தான் குத்துவோம். குத்தி மூணு நடை அதை மழுக்கி அப்புறம் தீட்டி அதை பளிச்சுட்டு எடுப்போம்.
0: எவ்வளோ கஷ்டங்க!
1: அப்படி எடுத்ததுக்கப்புறம் புடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்போம். வச்சு காய வச்சு மூணாம் பிள்ளைங்கன்னு காய வச்சு குத்துவோம். இப்பெல்லாம் அரைக்கிறோம்.
0: அதாவது அவிச்சு காய வச்சு மூணாம் நாள் தான் குத்துவீங்க?
1: மூணு நாள் தான் லேசாக காய வச்சு அப்புறம் உரலை போட்டு வெயில காய வச்சுருவோம். உரலை போட்டு குத்துவோம், குத்தி புடைப்போம். ரெண்டு இடம் ஒரு இடம் உடச்சி வச்சுருவோம், அப்புறம் மழுக்குறோன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தீட்டுறோம்னு சொல்லுவோம். அள்ளி அள்ளி அள்ளி பார்த்து பார்த்து அதுக்கப்புறமா மல்லி புடைப்போம்.
0: அதாவது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வானொலியில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பிஆர் புரம் அப்படிங்கிற பிரதாமராமபுரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களே விளைவிச்சு இவங்களே வந்து அதை அறுவடை பண்ணி அவிச்சு மூணு நாள் உலர வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து உரலில் குத்தி கை குத்தல் அரிசி சாப்பிடும் பொழுது சுவை எப்படி இருக்குது?
1: சுவை டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தான் அரிக்கி அவிக்கிறப்பே பால் மாதிரி அவிப்போம், ஏன்னா வெண் புழுங்கலவே அவிப்போம். கொடை புழுங்க அவிக்க மாட்டோம், நெல் வந்து கீரந்தும் அவிச்சு கொட்டிடுவோம். அப்படின்னா மூணு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் மறுநாள் வெயில் காய்க்கிறோமா, அப்போ வந்துட்டு அரிசி பளிச்சுங்களை குத்திட்டோம்னா அந்த ஒரு கஞ்சே வாடையாக இருக்கணும்னு வச்சுங்களேன்.
0: அதாவதுமா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, வீட்டில் நெல் அவிக்கும் பொழுது ஒரு வாசம் வரும்,
1: வாசம் அது ஒரு மனம், அது ஒரு அருமையாக வரும். அந்த மனம், அந்த மனம் வந்துட்டு நெல் வெந்துட்டு அப்படி சரி எடுத்து கொட்டிடுவோம்,
0: எடுத்து கொட்டிடுவோம்,
1: கொட்டிடுவோம். கொட்டி ரவுண்டு பண்ணி போட்டு அது ஆறுன பிறகு மறுவாயில் மாற்றுவோம்.
0: அந்த மாதிரி பாத்திரம்லாம் இப்போ இல்லை,
1: இப்போ இல்லவே இல்லை. இப்போ எல்லாம் குண்டா வாங்குறோம், முன்னாடி மண்பானை, மண்பானையில் அவிப்போம். பானையோட விரிஞ்சாலும் விரிஞ்சதான் அடுப்பில்
0: டமாரம் அடிச்சிடும்,
1: டமாரம் அப்படி விரிஞ்சு உட்காந்தாலும் உட்காந்து தான். லெவலாக தூக்கணும், லெவலாக வைக்கணும், லெவலாக பானையில் வைக்கணும். காந்த கூடாது, காந்தில் சுரண்ண போயிடும் விட்டுக்கிட்டு. இப்போ எல்லாம் குண்டான் தானே ஈய குண்டா, அதனால இந்த ஈய குண்டான் இல்லை நெல்லை வச்சோம்னா பயப்படாமல் தூக்கி கொட்டலாம்.
0: இப்போவும் நீங்கள் உங்கள் வீட்டில் நெல்
1: வைக்கிறோம்? நான் நெல் வைக்கிறேன்.
0: இப்போ வந்து கருப்பு அரிசி அப்போல்லாம்
1: இப்போ எல்லாம் வந்து 38-48 அப்படிலாம் நெல். நான் இப்பயும் வெம்பிடுகள் தான் நெல் வைப்பேன். 6-7 கிடக்கும்.
0: ஆனால் குத்துறது இல்லை, அரைக்கிறது
1: கிடையாது. குத்துறது இல்லை. இப்போ யார் ஒரு உலகம் இல்லை சார், இங்கே இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது.
0: உரலும் கிடையாது, உலக்கையும் கிடையாது,
1: எதுவுமே இல்லை. இப்போ கூட மிஷினில் கொண்டு தம்பி அரைச்சி வந்துடும், வண்டியில் அரைச்சி வந்து கல் நெல் இல்லை 1.5 கிலோ மொத்தமாக அவிச்சிருவோம். அவிச்சு 3-4 நாள் கிஞ்சிட்டு திருப்பி வெயில் ஆள் வாட்டி கயிறு பதமாக அரிசி வந்து மெதுகாக இருக்க மாதிரி உடனே அள்ளி கட்டிட்டு விட்டோம்னா இடியாமல் இருக்கும்.
0: சரிங்கம்மா, சின்ன வயசில் பொங்கலுக்கு எந்த ரகமான அரிசியை வந்து பொங்கல் சமைப்பீங்க?
1: பொங்கலுக்கு வந்து கருப்பரிசி தான், அப்போல்லாம் அதானே, அதே தான் கருப்பரிசி. நல்லா
0: ரொம்ப நேரம் வேகும் சொல்லுவாங்க,
1: வேகும் தான், வேகும் தான். அப்போல்லாம் என்ன நெல்லை பார்க்க முடியாதுல்ல, அப்போ அதுதான். ஆனால் அந்த அப்பயும் குத்துறது தான், இல்லை நெருக்கி குத்தி குத்தி குத்தி நொறுங்கி போயிடும். அதை நொறுங்கிட்டே தான் கொட்டிவிட்டு நல்ல அரிசியை தான் அப்படி தீட்டுவோம். அப்போலாம்
0: அதுதான் பொங்கல் அரிசிங்க,
1: அதான் பொங்கல் அரிசி. அந்த நெல் கருப்பு நல்ல சவுடு இருக்கு பார்த்தீங்களா, அதே நல்ல தெம்பு. நம்மளுக்கு
0: உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிடுவோமோ?
1: ஆ, சாப்பிடலாம். நொய்யெல்லாம் எடுத்து பண்ணலாமே, நொய்யை வறுத்துட்டு அது புடைச்சிட்டு மூக்கெல்லாம் எடுத்துட்டு அது நல்லா சட்டில் போட்டு வறுத்துட்டு உடைச்சிட்டு உப்புமா கிண்டலாம், சக்கரை போட்டு கழிக்கின்றலாம். அப்படிலாம் உண்டு சார் அதெல்லாம். இப்போதான் அதெல்லாம் இல்லை. இப்போ யார் சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது சார் வயிற்றுக்கு,
0: அந்த அளவுக்கு வேலை பார்த்துச்சு.
1: ஆமாம், அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது பாருங்க. பசிக்கிறப்ப நல்லா வச்சு பொறிச்சிருவோம், சட்டில் பொறிச்சிட்டு அம்மியில் வச்சு, அம்மி தானே அப்போ இப்போ தான் மிக்சி இருக்குது, அம்மியில் வச்சு நல்லா உடச்சிட்டு எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பட்டை மிளகாய் 2 எண்ணெய்லாம் இப்போ ஏது அதிகமாக ஒரு சுட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம்ல உப்பு போட்டு எடுத்து கொட்டி கிண்டிட்டேன்.
0: சரிங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க.
1: என்ன கேட்குறீங்க?
0: புளியங்கொட்டையை ஊற வச்சு தின்ன பழக்கம் இருக்கா?
1: நைட்டு மழை காலத்தில் ஊற வைப்போம், ஆனால் எனக்கு அப்போ பல்லு வலி இருந்துட்டு நான் திங்க மாட்டேன், ஊற வச்ச பழக்கம் இருக்குது. நான் வறுத்து இருக்கிறேன்னா வறுத்து கொட்டி வச்சுட்டு மழை காலம் வருது பார்த்தீங்களா, அப்போ எடுத்து நைட்டு தமிழர் ஒரு 15 கொட்டைக்கு அள்ளி போட்டோம்னா ஊறிடும் காலில். அதை பசிக்க சாப்பிடுங்க பசங்க, ஆனால் எனக்கு வராது பல்லு வலின்னு.
0: அது ஒரு ரொம்ப சத்தான பொருள் இல்லையா?
1: இப்பயும் சத்து தான் அது, அதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? இல்லையா,
0: கிடையாது. சரிங்கம்மா, இப்போ உங்கள் பேர பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பாட்டி வந்து கருப்பு அரிசின்னு சொல்லுது, குடவாடன்னு சொல்லுது, மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுதுன்னு ரொம்ப பிரமிச்சு பக்கத்தில் இன்னும்

0: இருக்காப்ல. இப்ப அந்த தம்பிக்கு என்ன இப்ப பிடிக்குது?
1: இப்ப தயிர் சாதம் சாப்பிடுவான், பள்ளிக்கூடத்துக்கு தேங்காய் தந்துங்கிட்டு இருந்தான், காய் சாதம் ஏதாச்சும் பண்ணி கொடுக்குற மதியானத்துக்கு, காலையில கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு போயிடும்.
0: தம்பி வந்து மீன் கறி எல்லாம் சாப்பிடாதா?
1: சாப்பிட்டு இருந்தான், இப்ப என்னமோ சாப்பாடு கட் பண்ற வேண்டாம் வேண்டான்றான், அதெல்லாம் பிடிக்கல, காலையில இருந்து அக்கா வந்து வாங்கல வேண்டான்.
0: தம்பிக்கு வந்து நீங்க செஞ்சு கொடுக்குற தயிர் சாதம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தம்பிக்கு வந்து நான்வெஜ் சாப்பாடு வேணாம்னு சொல்றாப்புல. ஒரு 65 வருட அனுபவத்துல சொல்லுங்க, இந்த சாப்பாடை என்ன தவிர வேற யாருமே செய்ய முடியாது அப்படின்னா என்ன சாப்பாடு நீங்க செய்வீங்க?
1: என்ன சாப்பாடு செய்வேன்? சாம்பார் செய்வேன், மீன் குழம்பு, அதான் நான் செய்வேனே. அப்புறம் ஏதோ அங்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? கறி குழம்பு.
0: மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா வைக்கணும்னா ஒரு பொருளை நல்லா கலக்கணும்னா இது என்ன பொருளா இருக்கும்?
1: புளி, அது கூட ஜாமம் அளவுக்கு தகுந்த மாதிரி
0: போட்டா போதும்.
1: போட்டா போதும்.
0: ரொம்ப சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசினதுல. ஏன்னா இவ்வளோ காலங்களில் வந்து உணவு அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாடு அப்படி அந்த அரிசி இந்த அரிசின்னு சொல்லும்பொழுது முதன்முறையாக நீங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே இந்த பாரம்பரிய ரகம்லாம் பயிர்விட்டு அறுத்து நாங்களே அவிச்சு கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்ட ஒரு அந்த

0: அது மாதிரி
1: போட்டால் போதும்,
0: போட்டால் போதும்.
2: ரொம்ப சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசினதில். ஏன்னா இவ்வளோ காலங்களில் வந்து உணவு அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாடு அப்படி அந்த அரிசி இந்த அரிசின்னு சொல்லும்பொழுது முதன்முறையாக நீங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே இந்த பாரம்பரிய ரகம்லாம் பயிர் விட்டு அறுத்து நாங்களே அவிச்சு கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்ட ஒரு அந்த பலம் தான் இந்த வரைக்கும் பேச சொல்லுது.
0: அரப்பறக்கு போவேன், அறுவாட்டு போய் ஃபுல்லாக அரப்பறப்போ மூணு மரக்கண்ணில் கொடுப்பாங்க கூலி, அது தூக்கிட்டு வந்துடும் மானாவாரியில் போய் அதை கொண்டு வந்து. அப்போல்லாம் மூணு மரக்கல்லே கஷ்டம்தான் நடவாளுக்கு. அப்புறம் மக்கள் கருது கட்ட போவோம், அப்புறம் கருது அடிக்க வைக்க உதற போவோம், அது மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கோம்.
2: இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆண்கள் தான் செய்வாங்க,
0: பெண்கள் தான் வைக்க. கருது வச்சு கட்டி அள்ளி கொச்சி கருதுக்கு தலையில் ஆம்பளைங்கிறத தூக்கி விடுறது கொண்ட காலத்தில் போடுவாங்க. அப்புறம் அடிக்கிறப்ப உதறணும், நாங்கள் தான் உதறணும்.
2: எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த இழைத்தவர்கள் கிடையாது இல்லையா, எல்லாருக்கும் நாங்கள் சரிசமா. இப்போ முடியலன்னா அது வயசு, இப்போ பேசுறீங்க இல்லையா, அப்போ செஞ்ச வேலை தான் இப்போ என்ற வந்து தைரியமாக பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனதுலமா, ரொம்ப சந்தோஷம்.
0: கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமா? கொஞ்சம்
2: கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாங்கள் டீ சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா உங்களுடைய பாசம் அன்பு எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுப்பட்டவங்க. நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முன்னேறிய இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா பிரதாபராமபுரத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா,
2: சார் நானும் கேட்பேன் சார் காரைக்கால் ரேடியோவை, எங்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு பேட்டி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீடை பார்த்தீங்கன்னா அடாடா, ஒரு தோப்புக்குள்ளே ஒரு பங்களா இருக்கிற மாதிரி இருக்குது. மாமரங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ண முடியாது இவ்வளோ இருக்குது. தென்னை மரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது, அழகழகான ஒரு சின்ன சின்ன குட்டி சைக்கிள்லாம் இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசணும். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கம்மா.
3: என் பேர் வேம்பரசி.
2: காலை சாப்பாடு அப்படிங்கிறத வந்து பிள்ளைங்க ஏன் கட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
3: விருப்பப்பட்ட சாப்பாடு இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைனாக்கா நம்ம மல்லு கட்டி சாப்பிட்டோம்னா சொன்னோம்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதோட எழுந்திரிச்சிரும்.
2: அவங்க விருப்பப்பட்ட சாப்பாடை நீங்க சமைச்சு கொடுக்க வேண்டியதுன்னு?
3: அதுதான் சமைச்சு கொடுப்போம். சில டைம் சமைக்க முடியலனாக்கா அர்ஜென்ட்டுக்கு இருக்கிறத சமைச்சோம்னாக்கா அதை சாப்பிட மாட்டாங்க.
2: சரிங்க, நீங்களும் அவங்களுக்கு செய்யற சாப்பாடை நீங்களும் காலை சாப்பாடு மதியான சாப்பாடு அதோட சாப்பிட்டுருவீங்களா?
3: வீட்டுக்காரவங்க மதியம் சாப்பிட வந்தாங்கனாக்கா அவங்களுக்காக சமைக்கிறதுக்காக நாங்க சாப்பிடுவோம். காலையில இருந்தது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நான் சாப்பிடுறோம்.
2: என்ன சாப்பாடு நல்லா சமைப்பீங்க?
3: பசங்களுக்கு விஜிடபிள் சாதம் செய்வேன், அது செஞ்சு கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவான். தோசை இட்லி தான் பெரும்பாலும் அவனுக்கு பிடிக்கும்.
2: நீங்கள் சட்னி ரொம்ப சுவையாக வைப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் தோசை இட்லியிலே இருக்காங்க. என்னென்ன சட்னி உங்களுக்கு செய்ய தெரியும்?
3: புதினா சட்னி செய்வேன், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, இது மாதிரி செய்வேன்.
2: இப்போ இந்த மாதிரி சட்னிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தோசையை தவிர என்னத்த சாப்பிட போகிறாங்க? நாலு சட்னி இருக்கும்போது இன்றைக்கி தேங்காய் சட்னி தோசை, நாளைக்கு உரப்பு சட்னி தோசை, நாளானைக்கு புதினா சட்னி தோசை, இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு தோசை பிடிக்குது. சரிங்க, குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
2: பேக்கோட வெயிட்டே அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடை கொடுத்தா தான் அந்த புக்கை தாங்கிறதுக்கான உடல் வலிமையும் வாத்தியார் சொல்லி கொடுக்குற பாடத்தை படிக்கிறதுக்கான அறிவும் வளரும். இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும். உடம்புக்கும் சத்தான உணவு கொடுக்கணும், நல்ல காய்கறிகளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற காய்கறியில் முதல்ல இந்த காய்கறி தான் சார் இருக்கணும்னா எந்த காய்கறி இருக்கும்?
3: பீட்ரூட் சாப்பிடுவோம். பீட்ரூட் சாதம் பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடும். கேரட்டு சாப்பிடுவோம். மற்றபடி உருளைக்கிழங்கு வறுவல் இது மாதிரி தான் சாப்பிடும்.
2: உருளைக்கிழங்கு வறுவலுங்கிறது வந்து நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாரும் வீட்லையும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரசத்துக்கும் உருளைக்கிழங்கு, சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு, மோருக்கும் உருளைக்கிழங்கு, லெமன் சாதம் செஞ்சாலும் உருளைக்கிழங்கு, புளி சாதம் செஞ்சாலும் உருளைக்கிழங்கு தான் இல்லையா? நீங்கள் பிறந்தது என்ன ஊருமா?
3: இதே ஊர் தான் சார் நான் பிறந்தது, இதே ஊர் தான் சார் கல்யாணம் பண்ணேன்.
2: இங்கே என்னங்க நிறைய பேர் இதே ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊரில் இருக்கீங்க, அது எப்படியாப்பட்ட ஒரு சுகங்க அது சொல்லுங்கங்க. அம்மாவை பார்க்குறதா இருந்தாலும் பக்கத்து ஊரில் நடந்து போய் பாட்டு இருந்துடலாம். ஒரே ஊரில் பிறந்து ஒரே ஊரில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து செலவே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டு குடும்பம் எப்படி இருக்குன்னு
3: சொல்லுங்களேன். கூட்டு குடும்பத்தை அளவுக்கு ஜாலியாக என்ஜாயாக இருக்கும். சமையல் சாப்பாடு எல்லாத்துலேயுமே பகிர்ந்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
2: ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா.
3: நன்றி சார்.
4: எடியே

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற பூவை தேடி அப்படிங்கிற ஊர்லேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா பிரதாபராமபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். வரசத்தி விநாயகர் கோயில் வாசலில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஊரை சார்ந்த ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. சார், எனக்கு சமையலை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் நீங்கள் கேட்குற

0: கேள்விக்கு வேணா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசிடலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: அபிநயவல்லி.
0: நீங்கள் பிறந்த ஊர் என்ன ஊருமா?
1: பிறந்த ஊர் அமைப்பன்,
0: திருவாரூர் பக்கத்தில்.
1: ஆமாம்.
0: ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வார்த்தையில் பதில் சொல்கிறீங்க. திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது?
1: 9 வருஷம் ஆயிடுச்சு சார்.
0: இந்த 9 வருஷத்தில் அம்மையப்பனில் கிடைக்கிற சாப்பாடு பிரதாபராமபுரத்தில் கிடைக்கிற மாட்டேதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற சாப்பாடு என்ன சாப்பாடாக இருக்குது?
1: அப்படி எதுவும் இல்லை சாருங்க, எல்லாமே கிடைக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இப்போ பிரதாபராமபுரம் அப்படிங்கிறது வந்து இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கு இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை கிராமமாக இருக்கிறதுனால அசைவ உணவுகள் நிறைய கிடைக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் அம்மையப்பனில் அப்படி சாப்பிட முடியாது இல்லையா? ஐஸ் வச்ச மீன் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க இல்லையா? அங்கே உள்ள மீன் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டதுக்கும் இங்கே உள்ள ஒரு மீன் சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க?
1: அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, அங்கே ஐஸ் வச்ச மீன். ஆனால் அங்கே இதோட இது நல்லதாக இருக்கும் மீன். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியும்.
0: எது நல்லா இருக்கும்?
1: பிஆர்புரம் அந்த இது மீன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: அதாவது பிஆர்புரம் அப்படிங்கிறது அவங்க சொல்றது பிரதாபராமபுரம்.
1: ஆமாம்.
0: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா?
1: ரெண்டு பிள்ளைங்க சார்.
0: சரி, ரெண்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்களா?
1: ஸ்கூலுக்கு போறாங்க.
0: இந்த குழந்தைங்களை தயார் பண்றது அப்படிங்கிறது வந்து நான் எல்லா தாய்மார்கள்ட்டையும் இந்த கேள்வியை நான் கேட்கறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரே ஜீவன் அம்மா. அதை போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுக்கு பிடித்ததை நம்ம வாங்கி கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் குழந்தைகள் சாப்பாடு விஷயத்தில் எப்படி நிறையா சாப்பிடுவாங்களா? நீங்கள் அப்படியே வாயில் வச்சு ஊட்டி விடணுமா? இல்லை வந்து அவங்க என்னென்ன உணவுகளை விரும்பி சாப்பிட்றாங்க?
1: எங்கே சார், சாப்பிடவே மாட்டாங்க சார். ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கணும். சாப்பாடுனா இந்த சிக்கன் மட்டன் இது சாப்பிடுவாங்க. காய்கறி ஐட்டம் எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. இந்த கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிடணும். நார்மல் சாப்பாடு புளிக்குழம்பு சாம்பார் ரசம் இதெல்லாம் எந்த ஒரு சாப்பாடுமே பிள்ளைங்களுக்கு இறங்கவே மாட்டேது. ஒரு வத்தக்குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப கம்பல் பண்ணி அதில் தயிரை ஊற்றி தயிருக்கு மேலே வத்தக்குழம்பு ஊற்றி சாப்பிட்றேங்கிறாங்க. ரொம்ப பிடிவாதம் பண்ணி தான் சார் சாப்பாடுலாம் ஊட்ட வேண்டியதாக இருக்குது.
0: அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்து உணவு அந்த டேஸ்ட்டு அந்த சுவை அப்படிங்கிறது மாறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே நான்வெஜ் எட்டாகணும், நம்ம வீட்டில் வந்து எழுதப்படாத விதி ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றாங்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்கன்னு வச்சுங்க, சாயந்தரம் 4 மணிக்கு 4:30 வராங்க. வந்தோடனே அவங்க பசியில் இருப்பாங்க இல்லையா? மத்தியானம் சமைச்சு வச்ச சாப்பாடை நீங்கள் வந்து சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களா? இல்லை எனக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிடுவாங்களா?
1: இல்லை, எங்கள் பசங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதெல்லாம் கிடையாது சார். நம்ம கொடுக்குறது தான் சாப்பாடு. வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. இல்லைனா பிஸ்கட்டு இல்லைனா இந்த சத்துமாவு கஞ்சி அது மாதிரி வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க சார். ஆனால் டீ மெயினாக கேட்பாங்க. டீ தான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த டீ கொடுத்தோம்னா குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. சாப்பாடு எப்போயாவது தான் சாப்பாடுங்கிறது. மிச்சப்படி இந்த டீ பிஸ்கட்டு அதுதான் சார் ஈவினிங். என் பெரிய பையன் வந்து இந்த வெங்காய தக்காளிங்கிறதே ஆகாது சார். அந்த வெங்காய தக்காளி பார்த்தா அப்படி தூக்கி ஓரமாக ஒதுக்கிடுவான். அப்படிதான் சார் சாப்பிட்றான். ரொம்ப பிடிவாதம் பண்ணி அதட்டி இதட்டி உடனே புளிக்குழம்பா உடனே தயிர் ஊற்றி கொடு, எனக்கு இது வேண்டாம். ஆனால் கம்பல் பண்ணாலும் அது மாதிரி சாம்பார் வச்சா நெய் ஊற்றி கொடுங்க, அதெல்லாம் கொடுத்துறது தான் சார்.
0: நான் என்ன நினைக்கிறேன், உங்களுடைய சாப்பாடில் சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதோ. தம்பி வா, அம்மா செய்கிற சாப்பாடு நல்லா இருக்குமா? அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட மாட்டேற?
2: நான் பீட்ரூட் சாப்பிடுவேன்.
0: சரி, இந்த ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றிமா.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: இன்னைக்கு ஊரும் உணவு நிகழ்ச்சியில் நம்ம வந்து வேளாங்கண்ணி கொஞ்சம் தாண்டி இருக்கிற பிரதமராமபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் வரசக்தி விநாயகர் ஆலயத்துடைய வளாகத்தில் நின்று இந்த ஒளிப்பதிவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒளிப்பதிவு இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த ஊரில் என்னை விட்டுட்டு சாப்பாடை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யார் வந்திருக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போட்டுட்டு பக்காவா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஒருத்தருங்க வந்திருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க எதுனா பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். வணக்கம், உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா.
4: வணக்கம், என் பேர் வி நாகராஜ், நான் சமையல் கலை படிச்சிருக்கேன்.
3: வாங்க, கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் சரியான ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த சமையல் கலையில இருக்கீங்க?
4: 22 வருஷமா இருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா வர்க் பண்ணிருக்கேன்.
3: சரிங்க, நிறைய உணவு வகைகளை வந்து நீங்க சமைச்சு கொடுத்துருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது வீட்டில் வந்து அம்மா, மனைவி, அக்கா, தங்கை சமைச்சு கொடுக்கறதெல்லாம் ஒரு ரகமாக இருந்தாலும் கூட, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு செஃப்பா இருக்கும்போது உங்களுக்கு வர்ற ஆர்டரை நீங்க மற்றவங்களுக்கு வந்து சரியான முறையில் செஞ்சு கொடுக்கணும்.

0: சில கடுமையான மாதிரிலாம் நடந்துக்கிட்டு சூழ்நிலை இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட வெங்காயத்தை கரெக்டாக போடணும், உப்பை கரெக்டாக போடணும், உரப்பை கரெக்டாக போடணும், புளிப்பை கரெக்டாக போடணும், அது டேஸ்ட் வரணும், எண்ணெய் தனியாக கரெக்டாக ஊற்றணும், தாளிக்கிறது இப்படி தாளிக்கணும், வதக்குறது இப்படி வதக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷனான ஒர்க்கு தான் இல்லையா? அது அந்த மாதிரியான ஒர்க்கை வந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன்.
1: வேலைன்னா இப்போ ஒன்று ஒவ்வொரு கட்டிங் இருக்குது, அந்த ஃபுட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண சொல்லுவோம். ஹைஜீனிக்கு ரொம்ப முக்கியம், சாப்பாடுனாலே ரொம்ப சுத்தம் தான் மெயின். எங்கள் செஃப் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட சவுண்டு வரணும், கீழே பார்த்தா முகம் தெரியணும், அந்த மாதிரி பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க. ஹைஜீனிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேலை பார்க்குறவங்க மேக்ஸிமம் டைமிங் கரெக்டாக இருக்கணும், இந்த ஃபுட்டு இத்தனை மணிக்கு கொடுக்கணும்னா அத்தனை மணிக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் மிசம்பிளாஸ்லாம் ரெடி பண்ணி வைப்போம். அப்புறம் இந்த ஃபுட்டு மெயினாகவே மனசுலேருந்து பண்ணுறது, இது காசுக்காக மட்டும் பண்ணுறது கிடையாது. நம்ம மனசுலேருந்து பண்ணக்குள்ள அது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட பெட்டராக வரும் சாப்பாடு. அது சமைக்கிறது வந்து ஒரு இது ஒரு கலை தான். இதை வந்து நான் வந்து தேவையில்லாத எந்த கெடுதலான பொருளும் சேர்க்கறது கிடையாது, இது மனசுலேருந்து செய்கிறதுனால இந்த உணவு வந்து அன்போடு சேர்ந்து செய்கிற மாதிரி அமையும் எப்பயுமே. அப்படி இருந்தால் தான் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும்.
0: அந்த சுவை இன்னும் இரட்டிப்பாகும் இல்லையா, அதை தெவிட்டாத சுவையாக இருக்கும்.
1: ஆமாம், அதுபோல் ஹேர் கட்டிங் வந்து ஷார்ட்டாக கட் பண்ணணும், க்ளீன் ஷேவிங் இருக்கணும், அப்புறம் கேப் யூஸ் பண்ணணும், க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம கேட்டரிங் ஃபீல்டில்.
0: இந்த உணவு நான் சமைச்சா சூப்பராக இருக்கும், அது வந்து மற்றவங்க யாரும் அந்த அளவுக்கு தெரியாத உணவாக கூட இருக்கலாம், தெரிந்த உணவாக இருக்கலாம், ஆனால் இந்த உணவை நான் செஞ்சேன்னா வேற லெவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடாக இருக்கும்?
1: செஃப் ஃபெசல்னு சில இது பண்ணுவோம், அது டிராகன் சிக்கன் ஒன்று பண்ணுவோம், டிராகன் சிக்கன் வேற லெவலில் இருக்கும்.
0: அது டிராகன் சிக்கன் பரவாயில்லையே, நல்ல பேராக இருக்குது, அது எப்படி செய்வீங்கிறத சொல்கிறீங்களா?
1: சிக்கன் வந்து போன்லெஸ்ஸு எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டு கோட்டிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம், லைட்டாக ஆயிலில் கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணிக்குவோம், ஜிஞ்சர் கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணிக்குவோம், கொடமிளகா டைஸ் கட்டிங் போட்டுக்குவோம், அப்புறம் ஆனியன் டைஸ் கட்டிங்கு, இதை வந்து லைட்டாக பட்டரு ஆயில் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணிட்டு கார்லிக் ஃபஸ்ட்டு போட்டு ஜிஞ்சர் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சாஸு 8 to 8 சாஸு, சில்லி சாஸு, லைட்டாக சோயா சாஸு, இதை போட்டு இந்த லைட்டாக சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போடுவோம், அது போட்டு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணி மேலே கொஞ்சம் கேஷ்யூ நட்லாம் ஃப்ரை பண்ணி போடுவோம். இது எல்லாமே ஜூலியன் கட்டிங்கு, இந்த சிக்கன்லாம் போன்லெஸ்ஸு ஜூலியன் கட்டிங் பண்ணி போடுவோம், இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஸ் போடுவோம்.
0: நீங்கள் சொல்லும்போது அதை சாப்பிட்டு பாங்கன்னு ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலையில் அது செய்ய முடியாதுங்கிறதுனால இப்போ நான் என்ன சொல்ல வரோம் உங்கள்ட்ட, அருமையான டிராகன் சிக்கனை பற்றி சொன்னீங்க இல்லையா, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் டேஸ்ட் பண்ண பிறகு தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஒரு 10 வெரைட்டிஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, மதியான சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியாது இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்?
1: ஆமாம், சாப்பாடு மூஞ்சில் அடிச்சிடும், அது நம்ம அங்கே சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டு பார்க்குறதுனாலே நமக்கு வந்து அதை சாப்பிட தோணாது. அதுபோல் செஃப்னாலே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம், நாங்கள் ஆனால் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது எங்களுக்கு.
0: அடுத்தவர்களுடைய வயிறை வந்து குளிர வைக்கிறதுக்கான வேலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் செய்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க முகம் மலரும் பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குல்ல.
1: ஆமாம், அவங்க சாப்பாடை சாப்பிட்டு அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷம் தான் பெரும்பாலும் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்.
0: மதிய சாப்பாடு அப்படிங்கிறது நாங்கள் டேஸ்ட் பார்த்தே மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மார்னிங் அண்ட் நைட் அப்படிங்கிற டிஃபன் வகையாக இருக்குல்ல, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையாக நீங்கள் செய்வீங்களா?
1: நார்மலாக பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், வடகறி, பாயா, இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் போடுவோம்.
0: கேட்டரிங் டெக்னாலஜி படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த வயசுலேருந்து உங்களுக்கு மனசில் இருந்துச்சு?
1: 12th அப்புறம் இங்கே என்ஜிஓ மூலமாக சென்னையில் போய் படிக்க போனேன், பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். எனக்கு சாப்பாடுங்கிறது நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதை பற்றின ஆர்வம் ஆரம்பத்திலே இருந்தது. +2 படிக்கிற வரைக்கும் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் அப்படியே அந்த ஓனர் சொன்னதுனால கேட்டரிங் படித்தேன். இப்போ கேட்டரிங் படித்தோடனே எனக்கு ஸ்டார் ஹோட்டல்லே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, சவுதியில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் கத்தார், பூட்டான் ஒர்க் பண்ணேன், அப்புறம் மலேசியாலாம் போய் கிளாஸ் எடுப்பேன், அந்த ஃபுட்டை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
0: ஓ, நான் இங்கே தான் இந்தியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினச்சா, நீங்கள் ஃபாரின்லலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். நம்ம நாட்டுடைய ஃபுட்டுக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்த்த இடங்களில் இருக்கிற ஃபுட்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லுங்களேன்.
1: அங்கே நம்ம ஃபுட்டு அதிகம் இருக்காது, நம்ம ஃபுட்டோட வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். அங்கே பார்த்தீங்கன்னா மந்தி, குப்புசு, இந்த புலாவ் ஐட்டம், ரைஸ் ஐட்டம் நிறையா வரும், பாகிஸ்தானி ஃபுட்டு நிறையா இருக்கும், அப்புறம் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி இருக்கும், முழு ஆடை ஃபுல்லாக கிரில் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் காட் மஞ்சர் செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சேலடு நிறையா வெரைட்டி இருக்கும், மத்தியானம் சேலட் இல்லாமல் அங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சேலட் எடுத்திங்கன்னா ஒன்று நம்ம உடம்புல உள்ள நோயை சரி பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடெலாம் அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுட்டு வந்து மேனேஜ் பண்ணுவாங்க.
0: நம்ம நாட்டு சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சாப்பாடு என்னங்க?
1: நம்ம இதுக்கு மேக்ஸிமம் சேலடு,
0: பழைய சோறு
1: அதிகமாக சாப்பிடுவாங்க மக்கள், அது உடம்புல உள்ள எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்கிறாங்க.
0: இந்த ஊர் உணவு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோங்க.
1: தேங்க்யூ சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஊரும் உணவு.

இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் என்ற ஊரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. நேர்களே, அடுத்த ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது உங்கள் ஊர்ல கூட நடக்கலாங்க. காத்துக்கிட்டே இருங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்.

கேட்க மறந்துடாதீங்க நேர்களே. நமது பண்பலையில் இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில மகப்பேர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேரியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சி இருக்குங்க. நிகழ்ச்சியில கோழிகள் வளர்ப்பு குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் ஆர்ஜே வேண்முகி. இன்னும் ஒரு இனிய நாளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 5 மணி. சிந்தனை தொழில் ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்கவும், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: மனோரஞ்சிதம் சிறுகதை.
1: எண்ணமும் எழுத்தும்
2: கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் அயன்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம் எழுதிய மனோரஞ்சிதம் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற மனோகரன், ரஞ்சிதம், சண்முகம், கமலம், கண்ணன், சரசு இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கட்டி தெரிஞ்சுக்குவோம்.

புதுடெல்லி விமான நிலையம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்திய ராணுவ படையில் பணிபுரியும் மனோகரன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3 மாத விடுமுறையில் தன் சொந்த ஊருக்கு வருவதற்காக விமான நிலையத்தில் காத்திருந்தான். அடுத்த சில மணி நேரங்களில் எல்லா நடைமுறைகளையும் முடித்துக் கொண்டு விமானத்தில் ஏறி அமர்ந்தான் மனோகரன். சென்னையை நோக்கி விமானம் வானில் பறக்க மனோகரனின் மனதில் பிறந்த ஊரின் நினைவும் தன் தாயின் நினைவும் வர அப்படியே பழைய நினைவுகளில் மூழ்கி போனான். அந்த கல்லூரி நாட்கள் மனோகரனால் மறக்க முடியாதவை. கல்லூரி படிப்பு முடிந்ததும் பலவித கனவுகள் கற்பனைகள் மனதில் தோன்ற மாணவ மாணவிகள் அனைவரும் கலகலப்புடன் காணப்பட்டனர். மனோகரன் தன் நண்பர்களோடு ஆர்ப்பாட்டமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தான்.

மனோகரன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தனர் அவனின் பெற்றோர் சண்முகமும் கமலமும். படிப்பு முடிந்தவுடன் ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து விடலாம் என நினைத்தனர். ஆனால் மனோகரனோ வாலிப மிடுக்கில் ஊர் சுற்றுவதில்

0: ஏ குறியாக இருந்தான். தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தான். இதனால் மனோகரனின் பெற்றோர் கவலைக்குள்ளாயினர். மனோகரனுக்காக அவன் தந்தை சண்முகம் நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார். வீடு, மனை, தோட்டம் என ஏகப்பட்ட சொத்துக்கள். மேலும் கணிசமான அளவில் பணம் கையிருப்பில் இருந்தது. மகன் இப்படியே ஊர் சுற்றி செலவு செய்தால் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விடுமோ என பயப்பட ஆரம்பித்தார் சண்முகம். எனவே உறவினர்களிடம் கலந்து பேசி திருமணம் செய்து வைத்தால் திருந்தி விடுவான் என யோசனை கூறினாள் மனோகரனின் தாய் கமலம். அதன்படி அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார் சண்முகம். ஒரு நாள் கமலம் தன் கணவனிடம்,
1: ஏங்க ஏன் வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய் களையறீங்க? நம்ம கிட்டதான் பொண்ணு இருக்கே, நாம எங்க வெளியில போய் பெண் தேடணும்
0: என்று தயங்கி இப்படியே கூறினாள். யாரு, என் தங்கச்சி சரசோட மகள் ரஞ்சிதத்தை தானே சொல்ற என்று கோபப்பட்ட சண்முகம். அந்த குடும்பத்துக்கு நமக்குந்தான் பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு ஆயிட்டே, அப்புறம் எப்படி இத பத்தி பேசுற என்றார்.
1: ஏங்க காலா காலத்துக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சொந்த பந்தம்னா கோபம் மனஸ்தாபம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்பப்ப கோபப்பட்டாலும் காலப்போக்கில நாம தாங்க சரி செஞ்சுக்கணும்
0: என்றாள் கமலம். இதோ பார் கமலம், அனுசரிச்சு போறது அரவணைச்சு போறது இதெல்லாம் உன்னோட வச்சுக்க. அப்படி உனக்கு அந்த சொந்த பந்தம் தான் வேணும்னா நீயே பேசி முடிவு செஞ்சுக்க. எதுக்காக எங்கிட்ட கேக்குற என்று கோபமாக கூறிவிட்டு வயல்காட்டிற்கு கிளம்பி சென்றார் சண்முகம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: பக்கத்து கிராமத்தில்தான் சண்முகத்தின் தங்கை சரசுவை திருமணம் செய்து கொடுத்திருந்தார் சண்முகம். சரசுவிற்கு ஒரே பெண் ரஞ்சிதம். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் தான் இருக்கிறாள். மனோகரன் எவ்வளவுதான் ஊர் சுற்றினாலும் தன் அத்தை மகள் ரஞ்சிதத்தை தவிர மற்ற பெண்களை கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டான். தங்க விக்கிரகம் போல மின்னும் ரஞ்சிதத்தை பார்க்க அடிக்கடி அத்தையின் வீட்டிற்கு சென்று வருவான் மனோகரன். தீராத குடும்ப பகை இருவர் வீட்டிலும் நிலவினாலும் இளஞ்சிட்டுகளான இருவர் மனதிலும் நாளடைவில் காதல் துளிர்விட ஆரம்பித்தது. தன் மாமன் மகன் தன்னை மட்டும் உயிருக்கு உயிராய் விரும்புகிறான் என்று தெரிந்தால் எந்த பெண்ணுக்குத்தான் பிடிக்காது? எப்படியாவது தன் மாமன் மகனை திருத்தி நல்வழி படித்து விடலாம் என நம்பினாள் ரஞ்சிதம். ஒரு நாள் ரஞ்சிதம் வயல்வெளி பக்கம் செல்வதை கவனித்த மனோகரன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். மனோகரனை கண்ட ரஞ்சிதம் வெட்கத்தில் தலை குனிந்தாள். பிறகு நீண்ட நேரம் மனமிட்டு பேசி மகிழ்ந்தனர். அப்போது வானம் சற்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் சிறு சிறு தூறல்கள் விழ ஆரம்பித்தன. இருவரும் அருகில் இருந்த களத்து மேட்டுக்கு சென்று அங்கிருந்த வேப்ப மரத்தடியில் தஞ்சம் புகுந்தனர்.

சில நாட்கள் இருவரும் வயல்காட்டிலேயே சந்தித்து பேசினர். சில மாதங்கள் ஓடின. மனோகரனின் மனதில் ரஞ்சிதம் முழுமையாக நிறைந்திருந்தாள். ஆனாலும் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவது, அரட்டை அடிப்பது தொடர்ந்தது. ஒரு சில பேர் மனோகரனின் செயலை கண்டித்து அவனின் பெற்றோரிடம் புகார் தெரிவித்தனர். இதை கேட்டு கமலம் மிகவும் தோண்டு போனாள். நல்ல பிள்ளை என்று மகன் பெயரெடுக்க வேண்டுமென எண்ணியவளுக்கு இப்படி தன் மகன் கெட்டப்பெயர் எடுப்பதைக் கண்டு மனம் வெதும்பினாள். இதன் காரணமாகவே அவள் உடல் நலம் குன்றினாள். மெல்ல

0: மெல்ல மனோகரன் ரஞ்சிதம் இருவரின் காதல் விவகாரம் ஊருக்கு தெரிய ஆரம்பித்தது. சில நாட்களில் அந்த செய்தி ரஞ்சிதத்தின் அப்பா கண்ணன் காதிலும் விழுந்தது. உடனே தன் சொந்த பந்தங்களை அழைத்துக் கொண்டு சண்முகத்தின் வீட்டிற்கு வந்து தகராறு செய்தார் கண்ணன். ஏய் சண்முகம், வா வெளியில, உன் ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு தானே ஒதுங்கி போனேன், அப்புறம் இந்த மோசமான வேலை உனக்கு? உன் மகனை அனுப்பி என் பொண்ணோட மனச மாத்தி ஒட்டி உறவாடலன்னு பாக்கறியா என்று கோபத்தோடு கத்தினார் கண்ணன்.
1: மச்சான், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் வீடு தேடி வந்திருக்கீங்கன்னு நான் பொறுமையா இருக்கேன், இல்லனா என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது
0: என்று சற்று பொறுமையாகவே கூறினார் சண்முகம். நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, ஒரு தருதல பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்களே அதை அடக்கி வைங்கன்னு சொல்லதான் வந்தேன் என்று வேட்டியை மடித்து கட்டினார் கண்ணன். அதுவரை பொறுமையாக இருந்த சண்முகம் சற்று ஆத்திரம் கொள்ள அருகில் நின்று கொண்டிருந்த மனோகரனும் நண்பர்களும் களத்தில் இறங்க நிலைமை மிகவும் மோசமாகி போனது. ஊர் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து சண்டையை விலக்கி சமாதானப்படுத்தி கண்ணன் தரப்பினரை ஊருக்கு அனுப்பி வைத்தனர்.
2: அனைவராலும் வெறுக்கப்படும் மனோகர் இனி என்ன செய்ய போகிறான்? மனோகரின் செயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவன் பெற்றோர்களின் நிலை என்ன?
3: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: மனோரஞ்சிதம் சிறுகதையின் முதல் பகுதி.
2: எண்ணமும் எழுத்தும்
0: கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
2: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணாமணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கவனமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 5:15. நேயர்கள் கேட்கவிருப்பது நெய்வேலி பன்ருட்டி எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது ஸ்ரீ திருநறையூர் நம்பிக்கோவில் நாச்சியார் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நெய்வேலி பன்ருட்டி எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
7: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பிக்கோவில்.
8: வணக்கம் நேயர்களே, கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருநாரையூர் நம்பி திருத்தலம் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கிபி 5 நூற்றாண்டை சேர்ந்த சோழ மன்னன் கோச்செங்கன்

0: சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலில் 5 ராஜகோபுரம் உட்பட 16 கோபுரங்கள் உள்ளன. கோச்செங்கண் ஏற்கனவே 70 சைவ கோயில்களை கட்டியிருந்தார். அவற்றுள் 71 கோயிலான இது அவருடைய முதல் வைணவ கோயிலாகும்.
1: நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவிலின் நிர்வாக அலுவலர் பேசுகையில்,
2: என் பேர் திருநாவுக்கரசு, 2005 வேலை பண்ணுறேன். கோயில் வந்து இந்து சமயத்தினுடைய ஆட்சியிலேயே சேர்ந்த கோயில், போர்டுகீஸ்திரி செகண்ட் கிரேட் கோயில், இணையான மயிலாடுதுறை இணையான மண்டலத்துக்கு உட்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு உட்பட்ட பழமையான கோயில். இது கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். அதாவது 69 சிவாலயம் கட்டிட்டு 70 கோயிலாக இந்த கோயிலை கட்டினதா அது வரலாறு. கோச்செங்கன் கட்டப்பட்டது மாடக்கோயில், யானை ஏறாத கோயில். கோச்செங்கனுக்கும் யானைக்கும் ஏதோ பகை இருக்கிறதா சொல்லி அவர் கட்டின கோயில் எல்லாமே யானை ஏற முடியாது. அதே மாதிரி யானை ஏறாத மாடக்கோயில் இது. இங்கே வந்து முக்கிய விசேஷம் கல்கரட பகவான். வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுறது, 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணால் நவக்கரட தோஷம், எல்லாம் அகலும் என்பது ஐதீகம். அதனால வியாழக்கிழமை அவரை வந்து தரிசிக்கிறது மக்கள் வருவாங்க, 7 வியாழக்கிழமை தொடர்ந்து வருவாங்க. பெருமாளுக்காக சனிக்கிழமை வருஷத்தில் 2 உற்சவம், மார்கழி தெப்பத்திருவிழா ஒன்று, பங்குனி தேர் ஒன்று. வெள்ளப்புறப்பாடு என்பது மார்கழியில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு 4 முன்னாடி வரும். அதேமாதிரி பங்குனி உத்தரத்துக்கு 5 முன்னாடி வரும், அதுவும் 4 நடத்திருக்கும். வருஷத்தில் அதனால இங்கே உள்ள கரிடன் கல்லடன் வந்து வெளியில் புறப்பாடு ஆவார். அவர் உடம்புல 9 சர்பங்கள் இருக்கு. அதனால் நவகரதோஷம் இதுக்கு அவர் பரிகாரம் சொன்னார். பரிகாரம் வைணவத்தில் இது பரிகாரம். எங்களுக்கு சுற்றி எப்படியும் ஒரு 15 கிராமம் இருக்கு. இந்த 15 கிராமத்துலையும் சேர்ந்து தான் அந்த திருவிழா நடந்தோம். பக்கத்தில் திருச்சரை இருக்கு, அதுக்கு அந்தாண்ட திருக்கண்ணமங்கை இருக்கு. பக்தோச்சரம் 5 கிராமத்துக்கு இந்த கோயில் மெயின். கும்மான பக்கம் போனீங்கன்னா உப்படி கும்பிடு, 2 கரணச்சவையும் ரொம்ப விமர்சனம் இருக்கும்.
0: திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்பினார். இதற்காக வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதால் வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாக சென்று அவரை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சுளவள்ளி என்ற பெயரில் வளர்வதைக் கண்டு சொன்னார். திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சுளவள்ளியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார். தன் மகள் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தால், அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்துதல், அவளை மனமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறுகிறார். திருமால் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார். அதை ஏற்ற கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பிராட்டி பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் தலம் என்றும் அழைக்கப்படுகிறது.
1: நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவிலின் பட்டாச்சாரியார் பேசுகையில்,
3: என் பேரு நான் கோபிநாத பட்டாச்சாரன் பேரு, நாச்சியார் கோவில். திருமங்கையாழ்வார் 100 பாசுர மங்களாசாசனம் பண்ணிருக்கார். வலங்கையாள் இடங்கை செங்கமடையானோர் நலங்கொள்வாயினர் அந்தனர் வாழும் நறியூரின் ஆழ்வாருடைய பாசுரம் சங்கு சக்கரத்தோட இருக்காருங்கிறதுக்காக, தேன் கொண்டசாரர் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நறையூரில் கண்டேனு, இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கையாழ்வார் தரிசனம் பண்ணதாக பாசுரம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிற மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபசுக்கு இணங்கி இங்க ஸ்ரீதேவியாக வஞ்சுளவள்ளி நாச்சியார் அவதாரம். இங்க ஸ்ரீதேவி உப்பிளையப்பன் கோவில்ல பூமிதேவி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீலாதேவின்னு 3 இடத்துல தாயார் சனி தனியா கிடையாது, கல்யாண குளத்தில் இருக்கார். அதுவும் இல்லாமல் அந்த 2 இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கே தான் பாக்கி இடத்துல கிடையாது. இங்கே தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்கறதுனால நாச்சியார் கோயில்னு பேர். ஒரே சன்னதி, தாயார் சன்னதி தனியாக கிடையாது. நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், நான் தான் முதலிடம் கொடுத்தோன்னு சொல்லி சொல்கிறோம். பெருமாள் அப்பயே 100% முதலிடம் கொடுத்துட்டார். கொடுத்ததுனால 100 வேலி நிலம் வச்சிருக்கிறார். பாக்கி எந்த கோயிலில் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும், போனோம்னா பார்த்தோம்னா வாசல்லேருந்து பார்த்தாலும் எங்கே போய் நின்று பார்த்தாலும் சுவாமி தான் சென்ட்ராக இருப்பார். இங்கே தாயார் தான் சென்ட்ராக இருப்பார், பெருமாள் ஓரமாக இருப்பார். கல்யாணத்துக்கு வந்ததாக 5 பெருமாள், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், பெருமாள் பக்கத்தில் 3 சுவாமி.

இருக்க தாயார் பக்கத்துல பலராமன், பிரம்மா, உற்சவமூர்த்தி, ஸ்ரீனிவாச பெருமாள், ரஞ்சுலவல்லி நாச்சியார், கல்யாண கோலம், கோச்செங்கனான் சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில், 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயிலை விஷ்ணு கோயிலை கட்டுறதா இது மணிமாட கோயிலாக இருக்கு. திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரப்பாடு இருக்கார். திருப்பதி பெருமாளை இங்கே பார்த்தேன்னு சொல்லி ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமையில் 5 சனிக்கிழமை பாத தரிசனம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஒரு சனிக்கிழமையில தரிசனம் பண்ணால் திருப்பதி போய் 16 முறை தரிசனம் பண்ண பலன் உண்டுங்கிறது இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்துக்கு இணங்க இந்த இடத்துல சன்னதி இருக்கும். திருப்பதி பெருமாளாக இங்கே காட்சி கொடுத்தாருங்கிறதுனால இங்கே தாயார் தனியாக பெருமாள் தனியாக இருக்க மாட்டார். திருப்பதி மாதிரி இங்கே தாயாரும் பெருமாளும் சேர்ந்த இடத்துல தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்டு இந்த இடத்துல தனி சன்னதி இல்லாமல் ஒரே சன்னதியாக இருக்கு. தாயாரின் பெருமாளையும் சேர்த்து வச்சவர் கல்கருட பகவான், கீழே கருட பகவான் முதல்ல 4 பேர் தூக்குவாங்க, அப்புறம் 8 பாறையை சேர்த்து 16, 32, 64 போக போக வெயிட் அதிகமாகும். உள்ளே வரும்போது 64, 32, 16, 8 4 பேருக்கு சன்னதி உள்ளார். ஒருவர் கல்லால வாகனத்தை உலகத்துல வேற எங்கேயும் தூக்கிறது கிடையாது. இங்கேதான் கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில், 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயில விஷ்ணு கோயிலை கட்டினதா இதுக்கு மணிமாட கோயிலா இருக்கு. சுகந்தகிரி கஷேத்திரம்னு பேரு. அத்திகிரிங்கிறது காஞ்சிபுரம், சுகந்தகிரிங்கிறது திருநறையூர், சேஷகிரிங்கிறது திருப்பதி. கிரு கஷேத்திரத்துல இந்த மூணையும் சொல்றாங்க. அதனால இந்த பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளுக்கு நிகராகவே ஆழ்வார் பாசுரத்திலேயே சொல்லியிருக்க, அதனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல இருக்க மார்கழி பங்குனில இங்க பெருந்தாழ்வார் புறப்பாடு. வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா எல்லா விதமான காரியங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குற மோட்சம் கிடைக்கும். புதனோட தோஷம் பூர்த்தியாகும். சுக்கரனுக்கு அதிதேவத மகாலட்சுமி, சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும். 5 பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம். பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர்தோஷங்கள் எல்லாம் போறது வாங்கோ சேவிக்கலாம். கல்லால கருட வாகனம் உலகத்துல கிடையாது. உள்ள குழந்தை மாரி வெளியில விஸ்வரூபத்துல கற்றுக் கொடுக்குற 4, 8, 16, 32, 64 5 மாசம், 64, 32, 16, 8, 5 மாசம் 10 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கிறதுலாம் அதுக்குதான் கர்ப்பத்துல இருக்குன்னு சொல்றது. கர்ப்பகிரகம்னு அதுக்கு சொல்றது காரணம் அதுதான். அதனால இங்க கல்கருடம் ரொம்ப விசேஷம். இந்த 7 அதிசயம் சொல்றப்பல இந்த கல்லுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கல். இல்லைங்கிறவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு உதாரணம் நாச்சார் கோயில் கல்கருடம் சார். ஒவ்வொரு மாசத்துலேயும் ஒவ்வொரு உற்சவம். புரட்டாசி மாசத்துல பார்த்தோம்னா நவராத்திரி உற்சவம், தாயாருக்கு உகந்த மாசங்கிறது இல்லை. ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொன்றும் நடக்கும். அதனால 12 மாசமும் ஒவ்வொரு திருவிழா நடக்கக்கூடிய கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில், 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71வது கோயில் விஷ்ணு கோயில் கட்டிருக்க. 70 சிவன் கோயிலை கட்டினோடனே அவருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணி மறுபடியும் சிவன்கிட்ட கேட்கிற. மோட்சத்துக்கு போனா நாராயண கூப்பிடுங்கிற, இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூப்பிட்டா வருவாருன்னு சிவபெருமான்கிட்டயே கேட்கிற. அப்பதான் போரை தூண்டி விட்டு போரில் தோக்கம் பொழுது அவன் அறியாம கத்துறான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகன். அவன் அறியாம கத்துறதுனாலதான் அவனுக்கு ஹரியினே பேரு சுவாமி. ராஜ்யம் பண்ணும்போது இந்த கோயில் முதல்ல கட்டுறேன், இதுக்கப்புறம் ஒரு 8-9 கோயில் கட்டுறேன். கட்டி ராஜ்யம் பண்ற மோட்சத்துல உட்காந்துபடி சுவாமி யோஜனம் பண்றாரு. 70 விஷ்ணு கோயில் கட்டிருக்கான், சிவன் கோயில் கட்டிருக்கான், என்னடா பண்ணுன்னு பார்த்தா முதல்ல மோட்சத்துக்கு அயச்சுன்னு. மோட்சத்துக்கு அயச்சுன்னு போனதுக்கு அப்புறம் சுவாமி யோஜனை பண்றான், இவ்வளவுலாம் பண்ணிருக்கான், ராஜ்யம் பண்ணிருக்கான், சைவ வைணவ வேதம் இல்லாம இருந்திருக்கான், அன்னதானம் நிறைய பண்ணிருக்கான், என்னடா பண்ணணும்னு பார்த்தா நாயன்மார்கள்ல ஒருத்தரா கொண்டு உட்கார வைக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், புதனோட தோஷம் பூர்த்தியாகும். அதுதான் நான் சொல்றது. சுக்கரனுக்கு அதிதேவத மகாலட்சுமி, சுக்கரன் தோஷம் பூர்த்தியாகும். 5 பேரோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு காரணமே அதுதான். இதை எல்லாத்தையும் பண்ணினாலும் அந்த பெருமாளும் தாயார்கிட்ட பிரார்த்தனையோ எதுவும் கிடையாது. பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல ரிட்டையர்மெண்ட்ல கட்டி கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு புரியுறாப்புல சொன்னாக்க பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்குறாரு. பிரார்த்தனையில கருட பகவான் கொடுத்துருக்காரு. இந்த கஷேத்திரத்துல கருட பகவான் தான் இந்த இடத்துல எல்லாமே. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் எனக்குன்னு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு கேட்டதுனால எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா திருவிழால கருட சேவை முடிஞ்சோடனே வாகன மண்டலத்தில் வச்சு துணியை போட்டு மூடிடுவாங்க. இங்க 6 கால பூஜையோட இருக்க கருடாழ்வார் ரூம்ல உள்ள இருக்கும் வாகன மண்டலத்துல பெருமாள் வந்து உடனே ஏறி போடுவார். இங்க கருடனுக்காக பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதனால இந்த இடத்துல முக்கியத்துவத்தை கருடனுக்கு கொடுத்ததுனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்கும்.

ஒரு சில திவ்ய தேசங்களின் இறைவன் நம்பி என்று போற்றப்பட்டுள்ளனர். அவற்றுள் முதன்மையானது திருக்குறுங்குடி, மற்றொன்று இங்குள்ள இறைவன் திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஆச்சாரியார் நம்பி என்று குறிப்பிடுகிறார். மேலும் திருநாரையூர் இறைவன் திருமங்கை மன்னனுக்கு பஞ்ச சமாச்சாரத்தை ஆரம்பித்து

0: தால் அவர் திருமங்கை ஆழ்வாரின் ஆச்சாரியார் ஆனார். எனவே ஆழ்வார் அவரை திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடுகிறார். இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது என்று கூறுகிறார் பக்தர் ஒருவர்.
1: பேர் பாலச்சந்திரங்க, ஈரோடு மாவட்டம் சென்னிவளைங்க. செய்தித்தாள் வழியாக புத்தக வழியாக வந்து பல இதை சிறப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இந்த கர்டன் வந்து ரொம்ப சிறப்பான கர்டனுங்க. உலகத்திலேயே வந்துங்க கல் கர்டன் கோயிலுங்கிறது இங்கே தான் இருக்குதுங்க. பஞ்ச துலகத்தில் செஞ்சு இது பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கல்லிலேயே வந்து கட்ட பகவான் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில், புராதனமானது. 108 திவ்ய தேசம், இது ஒரு முக்கியமான ஒரு தேசம். இந்த கோயிலுக்கு வர்றதே சிறப்புங்க. புண்ணிய மட்டும்தான் இங்கே கால் எடுத்து வைக்க முடியுங்க. நாங்களே இதுவரைங்க ஒரு 6 மாதம் இந்த கோயில் வாசல் வழியே தான் உள்ள பஸ்ஸில் போகிற வர்றேங்க. கால் எடுத்து வச்சு நைட்டு ஃபஸ்ட் டைம் வர்றேங்க. கொடுப்பினி இருந்தால் தான் உள்ளே வர முடியும். அவ்வளோ ஒரு சிறப்பான கோயிலுங்க. நம்முடைய நியாயமான கோயிலுக்கு எதுவாக இருந்தாலும் பெருமாள் ஏற்றுக்குவார், பரிசு பண்ணி நம்ம நிறைவேற்றி வைப்பார். நியாயமான கோரிக்கை விரதம் சனிக்கிழமை மட்டும் விரதங்க. சனிக்கிழமை விரதம் மட்டும் 6 மாதம் இருந்தவருங்க. மற்ற நாள் விரதம் கிடையாதுங்க. 4 வாரம் விரத சனிக்கிழமை. நன்றி.
2: கோவில் குறித்த தனது கருத்துக்களை அங்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் பேசுகையில்,
3: என் பேரு ஜெயராணி, நான் ரோஹித் பெற்ற ஆசிரியர். எங்களுக்கு மயிலாடுதுறை தான் இருக்குது சொந்த ஊர். இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம், கோயிலுக்கு நாங்கள் வருவோம். ஏன்னா திவ்யதர்ஷனம் சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 கோயில் பார்த்துட்டோம். அது மாதிரி 108 போக முடியாது, நம்ம 108 திவ்யதர்ஷனம் தான் போக முடியாது. ஏன்னா 108 திவ்யதர்ஷனம் வந்து உங்களுக்கு ஸ்ரீ வைகுண்டம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை கோயில் பார்க்க முடியுமோ அத்தனை கோயில் நம்ம பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நாச்சியார் கோயிலுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு அம்மனோட பேர் தான் அதுக்கு, நாச்சியார் கோயில். நிறைய ஊர், வெளியூர்லேருந்து நிறைய பேர், இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறோம், நிறைய கோயில் தரிசிக்க முடியாமல் போவோம். எல்லாருக்கும் கொடுத்து வச்சா தான் வர முடியும்.

0: இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருநாரையூர் சென்று அங்குள்ள சிறப்புகளை உங்களுக்கு விரிவாக கூறினோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்ருட்டி நெய்வேலி எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கிய திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பன்ருட்டி நெய்வேலி எஸ்பி ஜுவல்லர்ஸ்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 சிந்தனை துளி. பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கல்வெளையில் நேயர்கள் கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நேயர்கள் கேட்கலாம் தெய்வீகமான ராகங்களை விலக்கேற்றும் வேளையில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசிய வாசுதேவன் குரலில் பாடலொலிக்கிறது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
12: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் வாணி ஜெயராமன் குரலில் ஒலிக்கிறது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி,
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
4: நாளை பிற்பகல் 2:50 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறைக்கு அறிக்கால். பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விலக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஹாஜி இ குல் முகமது குரலில்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களுக்கு கோபால் பல்படியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ராஜ்குமார் பாரதி குரலில்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் எஸ் சரளா குரலில் ஒலிக்கிறது.

0: நடைபெறுகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ
3: நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:01. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. ஏழு கடல் என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள்.

0: emphasized further strengthening and expanding trilateral cooperation in the areas of mutual interest and further building upon the strong and friendly ties that exist between India, France and the UAE. The Election Commission has said that all the decisions, including the electoral rule revision, were taken unanimously. The Commission informed that it has taken numerous decisions, introduced around 40 new initiatives, and undertaken many electoral reforms, including special intensive revision in the recent months across the country. The Commission emphasized that difference in views and observations are a normal part of deliberation in any institution, and it is a part of the decision-making process before taking a final decision. It said every officer of the Commission is fully authorized to give his suggestions to the Commission for improving the electoral system. The Commission has recently successfully conducted major elections in Bihar, Kerala, Tamil Nadu, Puducherry, Assam and West Bengal, and election-related exercises during this period. MY Bharat platform has crossed more than 3 crore registered youth since its launch in the year 2023. The achievement reflects the ever-expanding youth participation who takes part in learning, volunteering leadership, civic engagement and youth-led initiatives. BJP President Nitin Nobin has appointed the party's in-charges and co-in-charges for all 36 states and union territories. Former Union Minister Smriti Irani has been appointed BJP in-charge for Chhattisgarh and Haryana, while Harish Dwivedi will oversee Bihar. Vinay Sahasrabuddhe has been given the charge of Delhi, while Jamyang Sering Namgyal and Darshana Ben Jardosh have been named as co-in-charges. Vinod Tavade has been appointed Uttar Pradesh in-charge, with Jagdish Patel, Medha Kulkarni, Pradeep Verma and Anant Ojha named as co-in-charges. Ram Madhav has been given charge of Tamil Nadu and Uttarakhand, while Tarun Chugh will oversee Gujarat. Satish Punia has been appointed in charge of Jammu and Kashmir and Punjab. Anil Antony will handle Goa and Nagaland. Indian men's badminton team settled for the bronze medal after a 3-1 defeat to China in the semi-final in Aichi, Japan today. Indian player Lakshya Sen lost the opening match 21-16, 21-18 to Shi Huiqi before Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty levelled the tie with a 21-11, 22-20 win over reigning world champion Liang Wei-Qing and Wang Chang. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கல்வி நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயன்பட்டால்தான் அர்த்தமுள்ளதாக மாறும் என்றார். தற்போது அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதால் சமகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பல்துறை அணுகுமுறை அவசியம் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதையும் அவர் பாராட்டினார். விழாவின்போது 12,500 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. குஜராத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை திறந்து வைக்கிறார். உலகின் மறுமலர்ச்சிக்கான ஆன்மீக எழுச்சி திட்டத்தையும் இளையோர் உள்ளாற்றல் வெளிப்பாடு மூலம் முன்னேறிய இந்தியா என்னும் இயக்கத்தையும் குடியரசுத் தலைவர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாகவும், வரி செலுத்துவோர் மீதான நம்பிக்கை அடிப்படையில் புதிய நடைமுறைகள் அமைவதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் வரித்துறை தலைவர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வரி செலுத்துவோர்

0: தேவையான உதவிகள் வழங்கப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் ஆர்வம் காட்டியிருப்பதாக தெரிவித்தார். வரி செலுத்துவோர் எண்ணிக்கை குறைவாக இருந்தும் வலுவான வரி கட்டமைப்புகளை உருவாக்கிய அனுபவம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இருப்பதால் நாடுகளுக்கு இடையிலான வரி கட்டமைப்பு குறித்த பலதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பிரிக்ஸ் நாடுகளின் பார்வை கோணத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் என்று நிதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். 11வது ஆயுர்வேத தினமான இன்று நாக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான விழாவில் அவர் பேசுகையில், சமச்சீர் உணவு, போதிய உறக்கம் மற்றும் முறையான பழக்கங்கள் மூலம் உடல் நலத்தை பராமரிக்கவும் ஆயுர்வேதம் கற்றுத்தருவதாக கூறினார். நோய் சிகிச்சை, உடல் நல பராமரிப்பு ஆகிய இரண்டிற்கும் ஆயுர்வேதம் சம அளவில் முக்கியத்துவம் அளிப்பதால் இலை உயிர்கால இரவு பகல் சம நாளான செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேத தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்ட அறிவிக்கையின்படி ஆண்டுதோறும் செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஆயுர்வேதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இன்றைய விழாவின் போது 2030 ஆயுஷ் தொலைநோக்கு பார்வை என்பது உட்பட 6 முக்கிய அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக ஆயுர்வேதம் குறித்த அறிவியல் அமர்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 12 நாட்டின் ஆயுஷ் துறையில் முக்கிய முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் சார்பில் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உலக பாரம்பரிய மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய்கள் குறித்த உலக சுகாதார அமைப்பின் 11வது சர்வதேச வகைப்பாட்டு கட்டமைப்பில் சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஆயுஷ் துறையின் மதிப்பு தற்போது 6.5 லட்சம் கோடி ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளதும் 2030 இத்துறை $20 பில்லியன் துறையாக மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.
0: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 49 கிலோ மகளிர் பளு தூக்கும் பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் சாப்ட் டென்னிஸ் பிரிவில் இந்திய வீரர் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஸ்கீட் ஷூட்டிங் பிரிவில் மகேஸ்வரி, பரினாஸ் தாலிவால், ரைசா திரில்லான் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் தொழில் முனைவு திறன்கள் ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது கவனிப்போம்.
1: வேலை தேடுவோரின் நாடாக இருந்த இந்தியாவை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளர்களின் நாடாக மேம்படுத்தும் நோக்கிலான ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 தொடக்கப்பட்டது. அப்போது நாட்டில் மொத்தம் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் இந்நிறுவனங்களால் மொத்தம் 23 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இதன் மூலம் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக இந்தியா உருவெடுத்து இம்மாபெரும் மாற்றத்தின் தாக்கங்களை பெங்களூரு, மும்பை, டெல்லி நகரங்களுக்கு வெளியிலும் காண முடிகிறது. நாட்டின் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் செயல்பட்டு வருவதே இதற்கு சான்றாகும். ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்திற்கு அடித்தளமாக பள்ளிகளில் ஏற்கனவே 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு 1.10 கோடி அதிகமான மாணவர்கள் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வடிவமைக்கும் ஆய்வுகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனர் அல்லது கூட்டாண்மையாளர் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவு என்பது பெரிய நகர

0: நிறுவனங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே உரியது என்ற எண்ணத்தை மாற்றி அனைத்து பிரிவினரின் லட்சியத்துடன் கூடிய தேசிய இயக்கமாக மேம்படுத்துவதில் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான இரண்டாம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இதுகுறித்த விவரப்பட்டியல் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் செய்திக்குறிப்பு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கான கட்சி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி பொறுப்பாளராக திரு கே சுரேந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோட்டிச்சேரியில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு மொத்தம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். 280 பேருக்கு கால்நடை ரப்பர் தரை விரிப்புகளும், 83 பேருக்கு ஹைட்ரோபோனிக் தீவன அமைப்புகளும், 30 பேருக்கு பசுந்தீவனத்தை நறுக்கும் இயந்திரங்களும், 50 பேருக்கு கரவை இயந்திரங்களும் மற்றும் இதர உபகரணங்களும் வழங்கப்பட்டன. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை வாக்கில் கலிங்கப்பட்டினம் அருகே வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் குணமங்கலத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் முயற்சிகளால் இந்தியா 2047 ஆண்டிற்கு முன்பாகவே முன்னேறிய நாடாக மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியாவில் காகித அடிப்படையிலான வரி நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் நடைமுறைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முழுமையான அணுகுமுறை ஒன்றை ஆயுர்வேதம் வழங்குவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தினால் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.3 லட்சத்தை தாண்டி அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20. நேயர்கள் கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல முது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
6: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
5: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
5: மற்றும் தி நகர், சென்னை.
7: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
8: வணக்கம். பசுமரத்தாணி போல் நாம் நற்பண்புகளோடு வாழ்வது ஒரு புண்ணியம். மனதாலும் உடலாலும் நல்லதே நினைத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களானாலும் சரி, அவர்கள் எல்லோருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் தரும் செயல்களை செய்ய தயங்குவார்கள். தீய குணங்கள் தம்மை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். தான

0: தர்மம் நற்காரியங்கள் என அவர்கள் தன் மனதை செலுத்துவார்கள். அவர்களின் சந்ததிகளின் வாழ்க்கை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. நல்லவனாக, நேர்மையாளனாக, சத்தியவனாக, இரக்கம் கொண்டவனாக வாழ்பவர்கள் அதை வைராக்கியமாக தொடர்ந்து கடைபிடித்து வாழ வேண்டும். ஒரு ஓய்வு பெற்ற ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு கல்வியோடு நற்பண்புகளையும் புகட்டி நற்சேவையும் செய்து நல்லாசிரியர் விருதும் பெற்றார். அதுபோல தன் குடும்பத்திலும் தனது இரண்டு மகன்களையும் ஒழுக்கத்தோடு வளர்த்து உயர்கல்வியும் பெறச் செய்தார். தன் பண்பு நிலை மாறாமல் வாழ்க்கை நடத்தினர். தந்தையாரின் போதனைகள் அவர்கள் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்திருந்தது. இரு மகன்களையும் நல்ல முறையில் ஆளாக்கிவிட்ட மனநிறைவோடு வாழ்ந்த அவருக்கு ஒரே ஒரு குறை. எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் அவர் அன்பான மனைவியை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. தன் மனைவி இறந்ததும் அவள் நினைவிலேயே வாழ்ந்த அவரும் ஒரு நாள் கண்மூடினார். தந்தை மறைந்த பின் ஒரு நாள் பெரிய மகன் தந்தையாரின் டைரியை பார்க்க நேரிட்டது. தன் நண்பனிடம் அவர் 100,000 ரூபாய் தன் தாயின் வைத்தியத்திற்காக கடன் வாங்கி இருந்த விபரத்தை எழுதி வைத்திருந்தார். அதை படித்த அவர் மகன், அப்பா எதற்காக கடன் வாங்க வேண்டும், நம்மிடம் கேட்டிருக்கலாமே. யோசித்தவன் தன் தந்தை பட்ட கடனை தான் அடைப்பதுதான் சரி என்று எண்ணி 100,000 ரூபாய் பணத்தோடு தன் அப்பாவின் நண்பரை சந்திக்க சென்றான். இந்த கடன் பற்றி விபரத்தை அவரிடம் விசாரிக்க, ஆமாப்பா, உன் தந்தை அவர் என் மனைவியின் வைத்திய செலவை நான் தான் செய்ய வேண்டும், மகன்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, உன்னிடம் வாங்கிய கடனை எப்படியும் திருப்பி தந்து விடுவேன், நீ இதை பற்றி அவரிடம் சொல்லாதே என்றார்ப்பா. அதனால்தான் நானும் என் உயிர் நண்பனின் வாக்கை காப்பாற்ற உங்களிடம் இது பற்றி சொல்லவில்லை என்றார் பெருந்தன்மையுடன். அவர் மகனும் அவர்களின் ஆழ்ந்த உண்மையான நட்பை எண்ணி வியந்தவன் அவர் தந்தையின் நண்பர் தன்னிடம் கேட்காத போதும் நாணயத்தோடு தந்தை பட்ட கடனை திருப்பி கொடுத்தான். ஒருவனுக்கு அவன் இளம் வயதில் பதிந்துவிடும் நற்பண்புகள் நாளாக நாளாக மெருகேறுமே தவிர எல்லளவும் குறையாது. நம் மூதாட்டி ஔவையின் பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அட்டாலும் பாலின் சுவை குன்றாது அளவலாய், நட்டாலும் அன்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என மேன்மக்களின் இயல்பை அழகாக கூறுகிறாள் அவ்வை. இதிலிருந்து நாம் பெறும் நீதி, நம் இளம் வயதில் பதிந்துவிடும் நற்பண்புகளை வாழ்வின் எந்த சூழ்நிலைகளிலும் தவறாமல் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதே. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகள் செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்கள் கேட்கலாம் பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி. இன்று 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என்

0: பி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்துறைகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசெட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம், கோழிகள் வளர்ப்பு, நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமல் சுல்தான் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்புடியின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 10:00 இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காலை 7:00 இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர், இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். 6:15 பக்தி மாலை, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளர் எஸ் சாய் வைஷ்ணவி. 7:35 காலை கம்போ, 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம், காலம் அறிந்து செயல்படுதல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளர் எஸ் சாய் வைஷ்ணவி. 12:55 பன்னிசை, 1:00 தேன்மழை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC, 3:30 LSC, 4:00 தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம், 5:30 விலக்கேற்றும் வேலை. நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம், மாநில செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக BJP பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுலா தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த

0: மேற்பட்ட இளையோர் 25,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 9,000 பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 5 ஆண்டுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருடத்திற்கு 200 கோடி ரூபாயாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட், ஒரு கல்லூரியினுடைய கட்டடம் கட்டுவதற்கோ கேன்டீன் அமைக்கிறதற்கோ எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த போறோம். இதையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் செய்யறோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரொஃபஸர்ஸ் த சீனியர்ஸ் அவங்களுடைய பார்ட் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பணப்பணி மூப்புகள், இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. ஒன் பை ஒன்னா ஆர்டர்லி கண்டிப்பா அரசு வந்து முழு முயற்சியுடன் நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சந்திப்போம்.
0: சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000-க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 அளவில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து இன்று இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக

0: அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் புதிய ஆதார் சேவை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அச்சங்குளம் மருந்துவாழ் மலையில் ஒருங்கிணைந்த மனநல மையத்தினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாஹ்ரே தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை

கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரேம் ரிஷுபினா தேவி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 254 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மோஹித் உல்வா மற்றும் மணல் சௌஹான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 41.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்குட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40 நிமிடம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
0: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி ஆன்டிநேட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்டிநேட்டல் செக்அப். அதாவது ப்ரெக்னென்ட் ஆனோடனே போய் உடனே டாக்டர் பார்க்கறது எவ்வளோ அவசியம், அதே மாதிரி செக்அப் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி சில பேர் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆனோடனே யாருக்கும் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் யார்கிட்டையுமே போய் காமிக்கக்கூடாது, டாக்டர்ஸை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது கம்ப்ளீட்டாக வந்து ராங். ஆஸ் சூன் அஸ் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ண உடனே கண்டிப்பாக டாக்டர் விசிட்டுங்கிறது முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ரெக்னன்சியை டாக்டர் கிட்ட போய் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், டாக்டர் வந்து உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபோலிக் ஆசிட்ங்கிற டேப்லெட்

0: ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ். ஸோ அந்த டேப்லெட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதை தவிர என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து டீட்டெயிலாக எவால்வேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்திருக்கு, முன்னாடி இருந்ததா, இப்போ ஏதாவது இருக்கா, முன்னாடி தைராய்டுக்கு டேப்லெட் போட்டிங்களா, டோஸ் ஆல்டர் பண்ணுமா, பிபி இருந்ததா, அதுக்கு நம்ம வந்து ஏதாவது டேப்லெட்டை வந்து சேஃப் ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுமா, சுகர் இருந்ததா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சேஃப் ட்ரக் இப்போ சேஞ்ச் பண்ணுமா, அப்படிங்கிற எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா இதையும் எடுத்து உங்களுக்கு என்ன அட்வைஸோ அதை கொடுப்பாங்க. அது தவிர சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது, இவங்களுக்கு இது வரலாம், இவங்களுக்கு இது வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸை சீக்கிரமாகவே வந்து ஏர்லியராகவே கண்டுபிடிச்சி ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணி உங்களுக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே போய் டாக்டர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர பார்த்து முடிச்சுட்டா நம்ம வந்துடலாமா அப்படின்னா கிடையாது. ரெகுலராக ஆன்டிநேட்டல் செக்கப்ங்கிறது ரொம்ப அவசியம். அதாவது ஃபர்ஸ்ட் 7 மந்த்ஸ் வரைக்கும் மந்த்லி செக்அப் போகணும். இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேத்துக்கு அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு அவங்கவுங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது மாதிரி எந்தெந்த டைமில் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், எந்தெந்த டைமில் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எந்த டைமில் நம்ம செக்அப் வர சொல்கிறாங்கங்கிறத வந்து 1 or 2 days முன்ன பின்ன இருக்கலாமே தவிர கரெக்ட் டைமுக்கு அதை வந்து எடுக்கணும். சில டெஸ்ட் வந்து அந்த பீரியடில் எடுத்தால் மட்டும்தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. நீங்கள் போயிட்டு 1 மாதம் கழித்து வாங்க, டெஸ்ட் எடுக்கலான்னு நம்ம சொல்லுவோம், பட் ஆனால் அவங்க திருப்பி வரமாட்டாங்க, அந்த பீரியடே மிஸ் ஆயிரும், அவங்களுக்கான டயக்னோசிஸ் எல்லாமே மிஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து அலட்சியமாக எடுத்துக்காம கரெக்ட் டைமுக்கு செக்அப்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்மளை இன்னொருத்தங்க கூட வச்சு கம்பேர் பண்ணிக்கிறது. ஏன் டாக்டர் வந்து அவங்களுக்குலாம் டாக்டர் 1 மந்த் கழிச்சு தான் வர சொல்லியிருக்காங்க, இல்லை 15 டேஸ் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த டெஸ்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த டாக்டர் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரையும் யார் கூடயும் வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்கவுங்களோட உடம்பு என்ன நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான டெஸ்ட்டை எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை என்னங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பகால பராமரிப்பு ஆரோக்கியமான தாய்க்கும் ஆரோக்கியமான குழந்தைக்கும் முதல் படி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வினிஷா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் வெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:46 நிமிடம். சிந்தனை துளி மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக், அதை மறுப்பதே மனிதனுக்கு அழகு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இனி கேட்டு ரசிக்கலாம். இசை தோரிகை. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்களை கனவு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் பாடல்களை. இது உங்கள் மனதில் வண்ணம் தேடிடும் இசை தோரிகை. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வின்.

0: பெரிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.

பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க.

0: நேயர்களே, நினைவிருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல முது.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இசை தோரிகையில் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் குரலில். டி இமான் இசையில் அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:05 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு 24/9/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திட வேண்டும். கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தோரிகை. பண்பலையில் நேரம் 7:02. நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் ரோமியோ திரைப்படத்திலிருந்து. கபில் கபிலன் குரலில் பாரத் தனசேகரன் இசையில் கார்த்திக் நேதா வரிகளில் நடிக்கிறது.

கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்தணிப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸ்க்கு நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30க்கு

0: பைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நேர்களுக்கு உலம் கணினி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணினி நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, நமது பண்பலையில் இன்று 7:30 உழவர் அரங்கம், கோழிகள் வளர்ப்பு, நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவர்களுடன் நேர்முகம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரிவிதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரிவிதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரிவிதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும், அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரிவிதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும், வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டுமென்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச்செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினாா்.

0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020 விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
1: தனியார் துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020 கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018 மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
0: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8 தேதி நிறைவடையவுள்ள நிலையில் ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 23 பேர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்த

வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 21 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25 நிமிடம்.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
2: எப்படி சொல்றீங்க?
1: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே
2: சொல்லணும். நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
6: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
7: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேதாரண்யம், சிதம்பரம், சீர்காழி இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு பார்த்தோன்னா லேசான தூறல் முதல் லேசான மிதமான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமாக 23

0: தேதி செப்டம்பர் மற்றும் 25ஆம் தேதி செப்டம்பர் தேதியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தூறல் மட்டும் காணப்படும். பகல் நேரத்தில் வெப்பநிலை வந்து 35 இல்லை 36 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி அல்லது 27 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் ஈரப்பதம் வந்து 75-90% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது பகல் நேரத்தில் 75%, இரவு நேரத்தில் 90% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் கம்மியாக காணப்படும். அதாவது மணிக்கு 6 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை லேசான மழை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த காற்றின் திசை மாறுபடும் பொழுது வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக வாய்ப்புள்ளது. அதே போல் இந்த வானிலை நீடிக்கும் பட்சத்தில் விவசாயிகள் இப்போ வந்து முக்கால்வாசி குறுவை பயிர் வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். கேழ்வரகு எள்ளு சாகுபடி செஞ்ச விவசாயிகள் அந்த அறுவடையை விரைந்து முடிக்கிறது நல்லது. சம்பா பருவத்துக்கு நிலம் தயார் செய்வதற்கு இந்த மழையை பயன்படுத்திக் கொள்ளலாம். உழவு செய்து களைகளை வந்து அகற்றி மண்ணின் ஈரத்தன்மையை வந்து அதிகரிக்கலாம். லேசான நீர்ப்பாசன வசதிகள் உள்ள விவசாயிகள்லாம் என்ன செய்யலாம்னாக்கா, தண்ணீர் தேக்கி கொஞ்சம் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி விழுந்தால் மண்ணின் தரத்தை வந்து அதிகரிக்கலாம். மற்றபடி இப்போ சம்பா பருவத்திற்கு பின்தங்கிய பருவம் வந்தனால நடுத்தர வயதுடைய நெல் ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது 120 நாள் வயதுடைய நெல் ரகங்கள், அதாவது 5R20, வெள்ளைப்பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளைப்பொன்னி, சம்பா மஷூரி, KKLR2, KKLR4, ADT46 போன்ற நடுத்தர வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். இது நாற்று விட்டு நடவும் செய்யலாம், இல்லை நேரடி விதிப்பும் செய்யலாம். நிலம் தயார் செய்வதற்கு நடவு வயலில் போதுமான தண்ணீர் தேவைப்படும். அது இல்லாத பட்சத்தில் நேரடி விதிப்புக்கு போகலாம். இது வந்து புழுதி விதைப்பு பண்ணலாம், இல்லைனா வந்து நாற்று சேடை விதைப்பும் செய்யலாம். புழுதி விதைப்பு செய்கிற விவசாயிகள் விதைகளை விதை நேர்ச்சி செய்கிறது ரொம்பவும் அவசியம். சேற்று விதைப்பு செய்கிற விவசாயிகள் நல்லா சேடை பிடிச்சி நிலம் மட்டமாக தயார் செய்த பிறகு சேடை விதைப்பு செய்யலாம். நேரடி விதைப்புக்கு பெண்டிமெத்திலின் இல்லைனா பிரெட்டிலாக்ளோர் இல்லைனா பிரெட்டிலாக்ளோர் சேஃபனர் போன்ற கலைக்கொல்லியை பயன்படுத்தலாம். சேற்று விதைப்பு செய்கிற விவசாயிகள் அதுக்கும் வந்து பெண்டிமெத்திலின் நல்ல பலன் கொடுக்கும், இல்லைனா பூட்டாக்ளோரும் பயன்படுத்தலாம், இல்லை தயபன் கார்பும் நல்ல பலன் கொடுக்கும். மற்றபடி இந்த நெல் ரகங்கள் விதைகள் வந்து எங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப மையத்தில் கிடைக்குது. அது விவசாயிகள் மானிய விலையிலையும் வாங்கி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்,
4: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
7: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா ONGC-னால ஆபத்தா?

0: இதுன்னெல்லாம் சொல்றாங்க.
1: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
0: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: சுபாகா, முதல்ல மாடில இருந்து கீழே இறங்குங்க, மணி ஆகிடுச்சு, விவசாய நிகழ்ச்சி கேட்க வேணாமா?
6: அட இரு பூங்கொடி வர, மாடி தோட்டத்துல செடி வச்சா மட்டும் போதாது, தண்ணியும் ஊத்தணும்ல, அதுக்குதான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். நேரம் ஆயிடுச்சா?
4: ஆமாக்கா, உங்க கடமை உணர்ச்சிக்கும் ஒரு அளவே இல்லையா?
6: பூங்கடி, இன்னைக்கு உழவர் அரங்கத்துல என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோழிகள் வளர்ப்ப பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அப்படிங்கிறவங்க தானே பேச இருக்கிறாங்க?
4: அட ஆமா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு மணி ஆகிறது கூட தெரியாம மேலே நின்றுட்டு இருக்கீங்க. சரி, ரேடியோ ஆன் பண்ணுங்க.
6: நீ இருக்கிற வேகத்துல ரேடியோவை ஆன் பண்ணலன்னா என்ன ஆஃப் பண்ணிடுவ போல இருக்க? இதோ உடனே வந்து ரேடியோ ஆன் பண்ற. வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில கோழிகள் வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன கோழி வளர்ப்புன்னு சொல்லாம கோழிகள் வளர்ப்பு அப்படின்னு சொல்றேன்னு தானே பாக்குறீங்க? ஏன்னா இவங்க பல விதமான கோழிகள் வளர்க்குறாங்களாம், என்னென்ன மாதிரியான கோழிகள் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்மா. வணக்கம்.
6: சொல்லுங்க, எங்க இருந்து நீங்க வரீங்க?
7: நான் நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியில இருந்து வரேம்மா.
6: நீங்க நிறைய விதமான கோழிகள் வளர்க்கறத நாங்க கேள்விப்பட்டோமே.
7: ஆமாம்மா, நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா பெருவிடையில வந்து சண்டைக்கோழி ரகம், வெத்துக்கால்பாங்க, அந்த ரகங்கள் இருக்குது. சிறுவிடை, தூய சித்துவிடை கோழிகள் இருக்குது. இது இல்லாம கிண்ணி கோழி, வான்கோழி, மத்தபடி ஃபேன்சி ரகங்கள் கோழிகள்லாம் நம்ம வளர்க்குறோம்மா.
6: கோழிகள்ல இத்தனை வகைகள் வச்சிருக்கீங்களா, என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க. பெருவிடை, சிறுவிடை,
7: கிண்ணி கோழி,
6: வான்கோழி,
7: போலீஸ் கேப்ங்கிற ஃபேன்சி ஐட்டம், மத்தபடி இதர கோழிகள் எல்லாமே வச்சிருக்கோம்மா. நம்ம வெளியூர்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம்.
6: அப்ப அந்த சண்டை கோழின்னு சொல்றது சண்டை, அந்த மாதிரியான காரணத்துக்கு பயன்படலைன்னா வேற எதுக்குங்க அது பயன்படுது?
7: இறைச்சிக்காக, மீட்டுக்காகவும் பயன்படுத்திக்கலாமா, முட்டைக்காகவும் பயன்படுத்திக்கலாம். முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவிடை கோழி முட்டையோட நல்ல ஒரு 2 மடங்கு பெரியதாகவும் இருக்கும், நல்ல புரோட்டீன் சத்து அதிகமாகவும் இருக்கும்.
6: சரி, இப்போ இந்த ஒரு ஒரு கோழி இனங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க, எத்தனை வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுங்களேன்.
7: நம்ம வந்து ஒரு 20-25 வருட காலமாக நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம்மா.
6: எப்படிங்க வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா, வீட்டில் வச்சு வளர்க்குறீங்களா?
7: நம்ம தனியாக ஒரு பண்ணை மாதிரி கொட்டகையை போட்டு நம்ம தனியாக வச்சு வளர்த்து.
6: ஓ, பண்ணை மாதிரியே வச்சுருக்கீங்க?
7: தனியாக வச்சு.
6: எங்கே வச்சுருக்கீங்க ஐயா?
7: திட்டச்சேரியிலேயே வச்சிருக்கோம், நம்ம சொந்த ஊர்லயே வச்சிருக்கோம், கிராமத்துல.
6: உங்க வீட்டுக்கும் அந்த பண்ணைக்கும் தூரமா எப்படி?
7: ஒரு 100 மீட்டர் தான்மா.
6: நீங்களே போய் பாத்துக்குவீங்களா?
7: நம்மளே பாத்துக்கிறதுமா.
6: எப்படிங்க கோழி வளர்ப்புக்கு வரணும்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
7: அப்பா காலத்துல இருந்து நம்ம வீட்டுல கோழிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டு இருந்துச்சு, கால்நடைகள் அதிகமா இருக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு அதை பார்த்து பார்த்து நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. நம்ம இன்னைக்கு வரையும் நம்ம அதை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
6: ஓ, சிறு வயதுல இருந்து பார்த்ததுனால அது உங்களுக்கு ஒரு சுலபமான வளர்ப்போ?
7: வளர்ப்பா ஈஸியா இருக்குது. அதுக்கான நோய் மேலாண்மையும் என்னன்னு நமக்கு தெரியும், அது சின்னதுல இருந்து பார்த்ததுனால. ஆங்கில மருத்துவமும் பண்ணுவோம், தமிழ் மொழி மருத்துவமும் பண்ணிக்கிறோம்,
6: மூலிகை மருத்துவம்
7: எல்லாமே பண்ணி
6: எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்க, எத்தனை கோழி வச்சிருக்கீங்க மொத்தமா?
7: நம்மள்ட்ட பெருவிடை சண்டை கோழியில பாத்தீங்கன்னாக்கா தாய் கோழி மட்டுமே ஒரு 30 கோழி, சேவல் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு 20 சேவல்கள் இருக்கு. இது இல்லாமல் குஞ்சுகள்னு பாத்தீங்கன்னாக்கா 3 மாத குஞ்சுகள், 2 மாத குஞ்சுகள்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட அது ஒரு 70-80 குஞ்சுகள் இருக்குது.
6: வேற கிண்ணி கோழி, அதெல்லாம்
7: கிண்ணி கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா

0: அன்னையோட பாதுகாப்புக்கு ஆண்டு வச்சிருக்கிறதுமா, அதுல ஒரு 10 ஐட்டம் இருக்குது நம்மள்ட்ட.
1: பாதுகாப்புனா எப்படிங்க? சுத்தி சுத்திட்டே வரும், அதனாலயா?
0: அது வந்து பாத்தீங்கன்னா கீரி தொல்லை, இந்த பாம்பு தொல்லை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா அதுங்களை பார்த்தா அது கொஞ்சம் ஒளியை எழுப்பி மத்த கோழிகளை வந்து அலர்ட் பண்ணி வச்சிரும். அதுக்காக அதை வச்சிருக்கோம்.
1: வான்கோழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல?
0: வான்கோழி நம்ம சும்மா அழகுக்கான வச்சிருக்கோமா, அழகுக்கான மீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு நம்ம விற்பனை பண்ணிக்கிறது.
1: சரிங்க. இப்ப 3 மாத கோழி குஞ்சு, 2 மாத கோழி குஞ்சு எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, இது எப்படி நீங்க அடை வச்சு பொறிக்க வச்சதா இல்ல இன்குபேட்டர் அந்த மாதிரி?
0: நம்ம எப்போ

0: பண்ணிக்கிறது.
1: சரிங்க, இப்ப 3 மாத கோழி குஞ்சு, 2 மாத கோழி குஞ்சு எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, இது எப்படி நீங்க அடை வச்சு பொறிக்க வச்சதா இல்ல இன்குபேட்டர் அந்த மாதிரி பயன்படுத்தி?
0: நம்ம எப்போதுமே தாய்க்கோழி மூலமா அடை வைக்கிறதாமா, இன்குபேட்டர் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கோழி மூலமா அடை வச்சு அது மேய்ச்சல் முறையில வளர்க்கறது தாமா. நம்ம
1: எப்படிங்க அடை வைக்கிறதுன்னு பார்த்தா எப்போதுமே அப்போ அடை இருந்துகிட்டே இருக்குமா ஏதாவது ஒரு கோழி?
0: இல்லை, அதுங்க விடுற முட்டைங்களை சேர்த்து வச்சு அந்த கோழிலேயே நம்ம வச்சுருவோமா, நம்ம வேற கோழி மாத்துறது கிடையாது. 10 முட்டை ஒரு கோழி விடுதுன்னா அந்த 10 முட்டையை அதை தாய்க்கோழிலேயே வச்சு அடை வச்சு வச்சிடுறது. அதில் குறைந்தபட்சம் ஒரு 8 குஞ்சு 9 குஞ்சு பொறிச்சிரும்.
1: எத்தனை முட்டை வைப்பீங்க?
0: ஒரு 10-11 முட்டைமா, கோழியோட சைஸை பொறுத்து வைப்போம். கொஞ்சம் சிறு சைஸ் கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு 7 முட்டை 8 முட்டை வைப்போம். கொஞ்சம் பெரிய ரக கோழியாக இருந்துச்சுன்னா 11 முட்டை 15 முட்டை வரலையும் வைப்போம்மா.
1: அடை வைக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா என்னென்ன?
0: கவனிக்க வேண்டியதுன்னு ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. நல்ல காய்ந்த மண்ணாக எடுத்துக்க வேண்டியது. அதில் வந்து இந்த செல்கள், கோழி பெண்கள் வராத அளவுக்கு இந்த நோட்டிக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவம் மருந்து இருக்கு, அதை நம்ம தூவி விட்டு நார்மலாகவே வச்சாலே அது நல்லா தான் இருக்கும்மா, பொறுப்புத்திறன் அதிகமாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ மொத்தமாக பார்த்தா உங்கள் கோழி பண்ணையில் எத்தனை கோழிங்க இருக்கும் எல்லா வகைகளையும் சேர்த்து?
0: எல்லா வகைகளையும் நம்ம கோழி பண்ணையில் கோழிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோழிங்க கிட்ட இருக்கும்.
1: 150 கோழி. இது வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் வருமானம் தருது, எப்படி தருது?
0: நம்மளுக்கு வருமானம் ஒரு சைடுன்றதாலமா, பிள்ளைங்களுக்கு முட்டைகளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நாட்டுக்கோழி முட்டை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட விலை வந்து 15 ரூபா வரையும் போய்கிட்டுருக்கு. மீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ கோழி வந்து உயிரடைய பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாலும் 450 ரூபா வரையும் போய்கிட்டுருக்கோம்மா. வீக்லி ஒன்ஸ் சண்டே அந்த மாதிரி இதில் விற்பனைக்கு வந்து நம்ம வச்சுருப்போம். வந்து மீட்டுக்காகனு வந்து வாங்குறோம், வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க.
1: எப்படி உயிரடையாக கொடுப்பீங்களா, உரிச்சு அந்த மாதிரி?
0: உயிரடையாக கொடுத்துருவோம்மா.
1: உயிரடையாக
0: உயிரடையாக கொடுத்துரும், அவங்க வாங்கிட்டு போய் இது பண்ணிவாங்க.
1: வளர்க்குறதுக்கும் வாங்குறாங்க?
0: வளர்க்குறதுக்கும் வாங்குறாங்க. வளர்க்குறதுக்கு தான் நம்மள்கிட்ட நிறையா வாங்குறாங்க. சண்டைக்கோழியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு தான் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மீட்டுக்கு விட சண்டைக்கோழி வளர்ப்புக்கு தான் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு
1: இருக்காங்க. சரிங்க, கோழி வளர்ப்புங்கிறது ஒரு நல்ல லாபகரமான தொழில் அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க, இங்க வர விவசாயிகள் கூட சொல்றாங்க இல்லையா?
0: நல்ல விதமா நம்ம பயன்படுத்தி வளர்த்தோம்னா நல்ல லாபம் இருக்கும் அதுல.
1: ஆனா அதுல உள்ள கஷ்டங்கள் என்ன?
0: கஷ்டங்கள்னா நோய் மேலாண்மை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் தான். நோய் மேலாண்மை வந்து பருவகால மாற்றங்கள் வரும்போது குளிர்காலத்தில் சளி பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு ஆங்கில மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா வந்து நாட்டு வைத்தியம் பண்ணுறோம்னா நாட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம். வெயில் காலங்கள் வந்துச்சுனாக்கா கோழிங்களுக்கு அம்மை நோய், இது இல்லாமல் வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல் அந்த மாதிரியான நோய்கள் வரும், அதுக்கான மருத்துவ முறையும் நம்மகிட்ட இருக்குதுமா. நாட்டு வைத்தியத்தில் நிறையா இருக்குது, ஆங்கில மருத்துவத்தோட நாட்டு வைத்தியத்தில் நல்ல விதமாக இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும்.
1: அப்போ நீங்கள் அந்த அம்மை, வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல்,
0: ஆமாம்மா,
1: இதுக்கு மூணுத்துக்கு என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லுங்களேன்.
0: அம்மை நோயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்திலேயே வந்து அந்த முகத்துலலாம் உங்களுக்கு மறு மாதிரி போட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் வேப்பழங்குழுந்து இது ரெண்டத்தையுமே அரைச்சி நீங்கள் நார்மலாகவே அப்ளை பண்ணிங்கனாலே ஓரளவு காஞ்சி இதாகிடும். இப்போ இந்த வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப கட்ட அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா கோழி சுணக்கமாக இருக்கும், இறை எடுக்காது, அது மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் ஆகி போகும். இப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாட்டு மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்பை மீனி இலை, துளசி, வெற்றிலை, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓமவல்லிம்பாங்க, அதை கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்க, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலைகள், மிளகு, சீரகம், மஞ்சள், இதை எல்லாத்தையும் வச்சு இடித்து வேணுங்கிற அளவு கோழியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 உருண்டைங்களை நம்ம அப்ளை இது பண்ணோம்னாலே அது ஒரு 3 டேஸில் இதாகிடுமா. இது இல்லாமல் ஆங்கில மருத்துவம்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாக்சின் 250 டேப்லெட்ஸ் அது ஒன்று போட்டு விட்டு ஆன்டிபயோட்டிக் ஊசி டெராமிசன் SF ஒன்று போட்டு விட்டிங்கன்னா ஓரளவு நார்மல் ஆகிடுமா.
1: சரிங்க, சளி இதுக்கு என்ன பண்ணுறீங்க மூலிகை மருத்துவத்தில்?
0: சளிக்கு வந்து பார்த்தீங்கன்னாமா உங்களுக்கு வந்து துளசி இலை, தும்பை, இது இல்லாமல் வந்து நம்ம வெற்றிலை, இது மூணுத்தையும் வந்து நம்ம மிளகு சீரகம் வச்சு கொஞ்சோன்னு அந்த ஓமம் சுக்கு சித்தரத்தம்பாங்க தமிழ், இது அதை நம்ம இடித்து நல்லா கசாயமாக வச்சு நம்ம கொடுத்தாலும் சளி தொல்லை இதாகிடும். ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு மெரிக்வின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் ஒன்று இருக்குது, அது நல்ல ரிசல்ட் இருக்கும், இது ரெண்டுமே நல்லா கேட்கும். அதுக்கு
1: பொதுவாக வந்து கோழி வளர்க்குறவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க என்னதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை தெரியாதவங்க பல இழப்புகளை கூட நேரிடுவாங்க இல்லையா?
0: கண்டிப்பாக
1: ஒரே நாளில் எத்தனை கோழி இறந்து போயிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு,
0: கண்டிப்பாக
1: அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தடுப்பூசிலாம் வந்து வழிமுறையாக போடுவாங்களே இத்தனை நாளில் இந்த ஊசி அந்த மாதிரிலாம் நீங்கள்
0: பார்த்தீங்கன்னா R2B சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது, அது வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சலுக்கு வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது. அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி கோழிங்களுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நோயிலேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். அதுதான் மெயினானது வந்து உங்களுக்கு வெள்ளை கழிச்சலும் பச்சை கழிச்சலும் தான். அதுக்கு RTB இன்ஜெக்ஷன் அடிச்சிங்கனால உங்களுக்கு
1: அது எத்தனை நாளில் போடுவீங்க?
0: அது 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கலாமா, 6 மாதம் இல்லை 4 மாதம் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றும்
1: கோழி குஞ்சாக இருக்கும்போது எதுவும் கண்ணில் போடுறதெல்லாம்
0: குஞ்சுகளுக்கு லசோட்டா எஃப்1 அது வந்து பிறந்த 3 டேஸ் குஞ்சுங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுமா அதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். குஞ்சுகளுக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்கும்.
1: தீவனமாக என்ன கொடுக்குறீங்க?
0: தீவனம் ஃபுல்லாக நம்ம மேய்ச்சல் முறையில் தாம்மா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காய்கறி கழிவுகள், மீன் கழிவுகள், வெயில் காலமாக இருந்தால் தயிர் சாதம் ஃபுல்லாக மேக்ஸிமம் பண்ணிவிடுவோம். இப்போ மற்றபடி மழைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரத்தீவனம் தான் ஃபுல்லாக அதிகமாக வைப்போம். கம்பு, கேழ்வரகு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறது, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறது. மற்றபடி ஃபுல்லாக

0: மேய்ச்சல் முறையில் அது பண்ணுவோம்மா. காய்கறி கழிவுகளில் எப்போதுமே புழுக்கள் உற்பத்தி பண்ணி நம்ம கோழிங்களுக்கு, கோழி குஞ்சுகளுக்கு நல்லா பண்ணுவோம். அது புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும்.
1: எப்படி புழுக்கள் உற்பத்தி பண்ணுவோன்னா எப்படி பண்ணுவீங்க?
0: காய்கறி கழிவுகளை கொண்டு வந்து நம்ம ஒரு குப்பை குழியில் நம்ம போட்டுட்டு வாட்டரை அப்ளை பண்ணி ஒரு கூடையை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா அது ஒரு 1 வீக் இல்லை 3 டேஸ்லேயே வந்து புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுங்களை கோழிங்க நல்லா விரும்பி சாப்பிடும். அது புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் அந்த கோழிங்களுக்கு. கோழிங்களோட முட்டையும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்.
1: கரையான் உற்பத்திலாம் சொல்கிறாங்களே,
0: கரையான் உற்பத்தி அது குஞ்சுங்களுக்கு ரொம்ப நல்ல இதுமா. அது வந்து பார்த்தீங்கன்னா மண்பானையில் பழைய கோணி சாக்கு இருக்கிறதுல சணல் சாக்கும்பாங்க, அதை பானை உள்ள திணிச்சு வச்சுட்டு அதை தண்ணி தெளித்து வச்சு கவுத்து வச்சிட்டோம்னாக்கா அது 1 ஆர் 2 டேஸ்லேயே உங்களுக்கு கரையான் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகிடும். கோழிங்களுக்கு தகுந்த மாதிரி, குஞ்சுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பானை 5 பானை நீங்கள் செட் பண்ணி வச்சுன்னா அது நல்லா குஞ்சுங்க க்ரோத் நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
1: இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அனுபவத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதா கற்றுக்கிட்டதா இல்லை பயிற்சி இந்த மாதிரிலாம் இடையில எதுவும் போகிறதும்?
0: நமக்கு பயிற்சி எதுவுமே கிடையாதுமா. நம்ம அப்பா காலத்துலேருந்து நம்ம வீட்டில் கால்நடைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதுலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். மற்ற சில அப்பாவோடைய நண்பர்கள் அவங்களாம் சொல்லி கொடுத்தது இந்த இது அனுபவம் தான் நம்மளுக்கு, பயிற்சிகள் எதுவும் கிடையாது.
1: முன்னாடி கோழி வளர்ப்பு அப்பா காலத்தில் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு உள்ள வித்தியாசங்கள் மாறுதல்கள் என்னன்னு சொல்ல முடியுமா?
0: அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட தேவைகள் மட்டும் நம்ம வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தொழில் முனையாகவே நம்ம புதிய நோய்கள் பறவை காய்ச்சல் என்னது
1: பேனு செல்லு இதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க?
0: அதுங்களுக்கு வந்து இயற்கை வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா வசம்புன்னு சொல்லுவாங்கம்மா. வசம்பை வாங்கி நீங்கள் அரைச்சி தண்ணியில் கலந்து தெளிச்சிங்கனாலே அது உங்களுக்கு இதாகும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிக்ஸ் போடுறன்னு ஒன்று வைக்கிது, அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் கோழிங்களுக்கு ரொம்ப செல்கள் தொல்லை அதிகமாக இருந்தால் பூட்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் வாங்கினீங்கனாக்கா ஒரு 7 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கோழிகளை அமுக்கி நீங்கள் காய வச்சு நினச்சி விட்டுட்டிங்கனாலே அது பெண்கள்லாம் இதாகிடும்மா.
1: நீங்கள் கால்நடை மருத்துவரோட தொடர்பில் இருப்பீங்களா, வந்து பார்ப்பாங்களா பண்ணையெல்லாம்?
0: நண்பர் ஒருத்தர் இருந்தார், நம்ம ஊர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இப்போ அவர் வந்து வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்லி கொடுத்த மருத்துவம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, இது இது இந்த மருத்துவம் இந்த நோய்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குமா.
1: சரிங்க. இப்போ பறவை காய்ச்சல்னு சொன்னீங்கல்ல, பரவலாக பறவை காய்ச்சல்லாம் வரும்போதெல்லாம் நீங்கள் எதுவும் முன்னெச்சரிக்கையா இல்லை என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுவீங்க?
0: பறவை காய்ச்சல் பார்த்தீங்கன்னாமா இந்த ஒரு வருட காலமாக நம்ம ஏரியாவில் தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோழிகளை பாதுகாத்துக்கிறது நல்லது. ஆனால் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ்லாம் கோழி மரணம் அடைஞ்சிருது. அது வராமல் இருக்குன்னுனாக்கா நம்ம ஹாட் வாட்ரு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் டானிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கோழிக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கோழிங்க வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதனால் பறவை காய்ச்சலாம் கொஞ்சம் ஓரளவு நம்ம பாதுகாத்துக்கலாமா. முடிந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது.
1: இந்த மாதிரி பண்ணாலே போதுமா?
0: இதை மாதிரி பண்ணாலும் நோய் வர்றதை தடுத்துக்கலாம். ஆமாம், வந்துருச்சுனாக்கா அதுக்கான ஆங்கில மருத்துவங்கள் இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாமா.
1: சரிங்க.
0: பெருவிடையை பொறுத்தவரையுமா ரகங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரகங்கள் தான். ஒன்று வந்து வெற்றுக்கால், இன்னொன்று கத்திக்கால் செவல்மாங்க, இன்னொன்று கிளிமூக்கு விசிறிவால் செவல்மாங்க. இந்த கிளிமூக்கு விசிறிவால் செவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷோ பர்பஸ், அழகுக்காக மட்டுமே வளர்ப்பாங்க. வெற்றுக்காலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கலர் தன்மையை வச்சு தான் அதை தரம் பிரிப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள்.

0: வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: சுபாகா, நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தானாங்க. அவங்க வளர்த்துட்டு வர கோழிங்களோட ரகங்களை பாத்தீங்களா?
2: கேட்டம் பூங்கடி, ரக ரகமா 150 கோழி கிட்ட எல்லாம் வச்சிருக்காங்களா? 1 வருஷமா 2 வருஷமா 25 வருஷம் கோழி வளர்ப்ப அனுபவம் இருக்கு அவங்களுக்கு.
1: சுபாகா, கோழி வளர்ப்புலயே முக்கியமா கவனிக்க வேண்டியது கோழிங்களுக்கு நோய் வராம பாத்துக்கிறது தானா? அப்படி கவனிச்சாலே கோழி வளர்ப்பு அதிக லாபம் கிடைக்குமா நமக்கு?
2: நோய் வராம தடுக்கணும்னு சொன்னதையும் கவனிச்சேன், அப்படி வந்தா மூலிகை மருத்துவம் செய்யணும்னு சொன்னாங்களே அதையும் கவனிச்சிருக்கேன்.
1: சரி வாங்க சுபாக்கா, அடுத்த பகுதியும் கவனிப்போம்.
2: இப்ப ஒரு ஒரு கோழிக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்குல்ல, இந்த நோய் தாக்கமா இருக்கட்டும், தீவனம் எடுக்கிறதா இருக்கட்டும், இதுல வந்து எது வந்து சுலபமா வளர்க்க முடியுது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? 25 வருஷத்துல
3: சுலபமா வளர்க்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா சிறுவிடை தாமா. அதை நீங்க வந்து மேய்ச்சல் முறையில நார்மலாவே நீங்க திறந்து விட்டே உங்க கொள்ளைப்புறங்கள்ல வயல்வெளிகள்ல திறந்து விட்டே நீங்க மேய்ச்சிக்கலாம். இந்த பெருவிடைகளை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னாக்கா அது பருவம் அடைந்து ஒரு கூவக்கூடிய தன்மைகள் வந்துருச்சுனாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கும். அதாவது நீங்க பராமரிப்பு கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும், தனித்தனி கூண்டுல நீங்க அடைக்கணும், தீனியமான மேலாண்மை பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுவிடையை பொறுத்தவரையும் நீங்க வந்து கிராமப்புறங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப உகந்தது.
2: இது நீங்க வளர்த்ததுலேயே சிறுவிடை கோழி தான்
3: நல்ல லாபகரமான தொழிலும் கூடமா.
2: முட்டை எது அதிகமாக ஆகிடும்?
3: முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிடை விடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா கிரிராஜா, வனராஜா, சோனாலி இந்த மாதிரி கோழிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது முட்டை உற்பத்திக்கு நல்லா உகந்தது.
2: நீங்க வச்சிருக்கீங்களா?
3: நம்ம அந்த இது பண்றது இல்லாமா,
2: கிரிராஜா வனராஜா
3: ஒன்லி சிறுவிடை சண்டை கோழி ரகங்கள் மட்டும்.
2: சரிங்க, சிறுவிடை கோழி பெருவிடை கோழின்னு சொல்றீங்களே, எங்களை பொறுத்தளவு அதை பார்த்தா சிறுவிடைனா சின்ன கோழியா இருக்கும், பெருவிடைனா கொஞ்சம் பெரிய கோழி, அப்படிதானா இல்ல எப்படி?
3: சிறுவிடை கோழிகள்ங்கிறது நம்ம நார்மலாவே வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடிய நார்மல் நாட்டுக்கோழிமாங்க. பெருவிடைங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சண்டை கோழி ரகத்துல வரும்.
2: அது உருவமைப்பு எப்படி இருக்கும்?
3: உருவ அமைப்பு வந்து சிறுவிடையை பொறுத்தவரையிலையும் ஒரு 1/2 கிலோல இருந்து ஒரு 1 கிலோக்குள்ளதான் வரும். ஆனா பெருவிடைகளை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 மாசம் குஞ்சே 1 கிலோ 1.5 கிலோக்கு வந்துடும். உங்களுக்கு
2: பேருக்கு ஏத்த மாதிரிதான்.
3: ஆமா,
2: அளவுல சின்னதா இருக்கும் சிறுவிடை.
3: ஆமா,
2: அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் பெருவிடை.
3: பெருவிடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 கிலோ 5 கிலோ வரையுமே வளர்ச்சி நல்லா இருக்கும்.
2: எத்தனை மாதத்துல நீங்க இறைச்சியா கொடுக்கலாம் இந்த கோழிகளை?
3: இறைச்சியா கொடுக்கணும்னா சிறுவிடையை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னாமா உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேல தான் உங்களுக்கு இறைச்சிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப பெருவிடையை பொறுத்தவரையிலையும் ஒரு 3 மந்த் இல்ல 4 மந்த்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 kg 1.5 kg வந்துடும். அதனால அது நல்லா மீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு
2: ஒரு 3-4 மாதத்திலேயே நீங்க விற்பனை பண்ணிடலாம் பெருவிடை.
3: ஆமா, பெருவிடைய பொறுத்த.
2: அப்போ வந்து அந்த எடையை பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணுவீங்களா?
3: ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறவங்க வந்து எடையை பார்க்க மாட்டாங்க, அதனுடைய கலரு நிறத்தை பார்த்துட்டு அதனுடைய குணங்க ஆதிசயங்களை பார்த்துட்டு
2: சொல்றது
3: சிறுவிடையை பொறுத்தவரை மேய்ச்சல் முறையில் இருக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்காது உங்களுக்கு. பெருவிடைகளை தான் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பெருவிடைகளை என்னைக்குமே வந்து தனிமைப்படுத்தி தான் நாங்க வளர்ப்போம்.
2: நீங்க அழகு வெட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம்.
3: அது நம்ம எதுவுமே பண்றது நம்ம. அது வந்து கொட்டகை முறையில அடைச்சி வச்சு பண்றவங்களுக்கு சிரமம், அது அழகு வெட்டுவாங்க. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையிலேயே உள்ளதுமா.
2: அப்படி அழகு வெட்டுற மாதிரி இருந்தா அது சாப்பிடும் போது அதுக்கு சிரமமா இருக்காதா?
3: இல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகு வந்து பாத்தீங்கன்னா அந்த நுனியில உள்ள அந்த கூர்மையான தன்மையை மட்டும் தான் உங்களுக்கு கட் பண்ணுவாங்க, மற்றபடி எதையும் கட் பண்ண மாட்டாங்க. அதனால இறைகள் எடுக்கிறதுக்கு எந்த சிரமமும் இருக்கிறது கிடையாது.
2: இப்ப அடை வச்சு கோழி கொஞ்சம் பொறிச்ச பிறகு அதுக்குன்னு என்ன மாதிரியான பராமரிப்புகள் எல்லாம் கொடுப்பீங்க?
3: பராமரிப்பு முதல் நாள் பாத்தீங்கன்னாமா குஞ்சு பொறிச்ச அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தை வெந்நீரை ஆற வச்சு அதில் கலந்து வச்சோம்னாக்கா அது குடல்களில் உள்ள கழிவுகள்லாம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாவே உங்களுக்கு கோழி தீவனம் உங்களுக்கு விற்கிது, அது நீங்க கடையில வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஹாட் வாட்டர் நீங்கள் ஆற வச்சு வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இருக்கும். அது 1 வீக்குக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கிரையான் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், மற்றபடி சிறு தானியங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு குரோத் நல்லாயிருக்கும்.
2: இப்போ படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, தானாக ஒரு தொழில் பண்ணணும், அதுவும் விவசாயம் சார்ந்த தொழிலில் நிறைய பேர் ஆர்வத்தோடு வராங்க. அந்த மாதிரி கோழி வளர்ப்பில் வரணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு 25 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கோழி வளர்ப்பாளராக நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புவீங்க?
3: எந்த தொழிலும் சரிம்மா அதை கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்வத்தோட நம்ம பண்ணணும்னா அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அது ஆர்வம் இல்லாமல் எந்த தொழிலும் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய பயிற்சி வகுப்புகள்லாம் எங்கே பார்த்தாலும் நடத்துகிறாங்க. விவசாயம் சார்ந்ததும் சரி கால்நடை வளர்ப்பு சம்மந்தமும் அது

0: போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து அவங்க பண்ணாலும் அந்த தொழிலால் நல்ல லாபகரமாக பண்ணலாமா?
1: பயிற்சி எடுத்துட்டு பண்ணணும்னு சொல்றாங்க.
0: பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உள்ள இளைஞர்களை பொறுத்தவரையும் அது பயிற்சி எடுத்துட்டு அவங்க வந்து பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அனுபவங்கள் கிடையாது. இப்போ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டில் வச்சு வளர்த்த முறையிலே எங்களுக்கு கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிடுவோம். இப்போ புதுசாக வர இளைஞர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்காது. பயிற்சி வகுப்புகள் எங்கே பார்த்தாலும் நடத்துகிறாங்க, மாவட்டந்தோறும் நடத்துகிறாங்க எங்கே பார்த்தாலுமே. அதில் போய் ஒரு 1 வீக்கோ ஒரு வாரங்கள் இல்லை 10 நாள்கள் பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ணிவிட்டு மினிமம் பேசிக் ஆரம்ப தடுப்பு முறைகளை மட்டும் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வெற்றி அடையலாம்.
1: அதாவது ஆர்வத்தோட வாங்க, அதனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா, இன்னைக்குள்ள இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது.
1: நீங்க யாருக்கா பயிற்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களா?
0: நம்ம ஃபார்முக்கு வர பசங்களுக்கு மருத்துவ முறைகள், ஆரம்ப கால அறிகுறிகள் என்னென்ன தென்படுதோ அது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி கொடுத்து அதுக்கான மருத்துவ முறைகளை சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம்.
1: அதாவது கேட்டு வரவங்களுக்கு சொல்லுவீங்க.
0: ஆமா, நம்ம கூடையே இருக்கிற பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
1: சரிங்க, இப்ப வந்து நீங்க வச்சிருக்க கோழி எல்லாமே உங்கள்ட்ட இருந்து பெருகி இந்த அடை வச்ச கோழி தானா?
0: ஆமாமா.
1: இல்ல வெளி பண்ணைகள்ல இருந்து
0: வாங்கிக்கலாம். நம்ம எதுவுமே வாங்குறது கிடையாதுமா. வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வான்கோழி மீட்டு கொஞ்சம் கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி சீசன்ல பாத்தீங்கன்னா அவங்க கடைக்காரங்க வந்து எடுத்து போயிடுவாங்கம்மா.
1: ஓ, இறைச்சிக்காக
0: வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆண்கோழிகள் இறைச்சிக்காக போயிடுவாங்க. பெட்டை கோழிகள் நம்ம கொடுக்கறது இல்லாம, அதை நம்ம முட்டை உற்பத்திக்காக நம்ம வச்சுக்கிறது. அது ஏதாவது குஞ்சுகள் பறித்து ஆண்கோழி வான்கோழி இருந்தா கொடுத்துருவோம் நம்ம. அது வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 2 முறை தான் நம்ம அதை விற்பனை பண்ணுவோம்.
1: வான்கோழி முட்டை வந்து அது அடை உட்காருமா? வான்கோழி
0: அது உட்காரமா? அது உட்காரும்.
1: அதுல எதுவும் வித்தியாசம் இருக்கா? நம்ம சாதாரண நாட்டுக்கோழிக்கு வான்கோழி கோழிக்கு எத்தனை நாள் உட்காரும்?
0: சிறுவிடையை பார்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 18 நாள்லாம் குஞ்சு பொறிச்சிடமா. வான்கோழியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு 28 நாள் ஆகும், 28 டேஸ் ஆகும். 28-30 டேஸ் ஆகிடும் குஞ்சு பொறிக்கிறதுக்கு. ஏன்னா அதனுடைய முட்டை ஓடுகள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 28-30 நாள் ஆகிடுமா.
1: தீவனம் எப்படி வான்கோழிக்குன்னு? எதுவும்
0: வான்கோழிக்கு நார்மல் நம்ம சிறுவிடைகள் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி காய்கறி கழிவுகள் இருந்தால், மீன் கழிவுகள் இருந்தாலே உங்களுக்கு எல்லா கோழிங்களுக்குமே இதாகிடும்.
1: காய்கறி கழிவு எப்படி? எதுவும் வெளியில் சந்தையிலேருந்து அந்த மாதிரிலாம்?
0: சந்தையிலேருந்து நம்ம காரைக்கால் சந்தையிலேருந்து வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இது இல்லாமல் நம்ம உள்ளூர் கடைகளில் நம்ம நண்பர்கள் கடைகள்லாம் இருக்குது, அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க, அதை நம்ம நண்பர்கள்லாம் போய் எடுத்து வந்து போட்டுருவாங்க.
1: நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க மேய்ச்சல் முறை தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி கழிவுகளுக்கும் அதிகமாக செலவாகாது இல்லையா?
0: அதுக்கும் செலவு.
1: இப்போ நீங்கள் தீவனத்துக்குன்னு அதிகமாக செலவு பண்ணுறீங்களா இல்லையா?
0: தீவனத்துக்குன்ட்டு நம்ம மேய்ச்சல் முறை இருக்கனால செலவுகள் ரொம்ப கம்மிமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை தீவனத்தை மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் கோழிங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஃபீடே பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் எடுக்கும். அதனால வந்து நம்ம தீவன செலவு ரொம்ப கம்மி.
1: சரி, கோழி வளர்ப்புல கீரி புள்ள பாம்பு இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாங்க
0: கோழியோட சத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா கீரிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாம்புகள் வந்து சத்தத்துக்கு வராது. அதை அடைக்கக்கூடிய பரன்கள் கூண்டுகள் அதை வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் சுத்தம் பண்ணாமல் கவிச்சி வாடைகள் வர ஆரம்பித்தா தான் உங்களுக்கு பாம்புகள் வரும். நம்மளை பொறுத்தவரையும் டெய்லி மார்னிங் வந்து கூண்டை க்ளீன் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து அங்கே பாம்புகள் இருந்தாலும் வந்து நம்ம கூண்டை சுத்தமாக வச்சுருக்கனால நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாதுமா.
1: எவ்வளோ பரப்பளவில் இருக்குது உங்கள் பண்ணை?
0: கோழி ஷெட்டு இருக்கிறது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும்மா. ஆமாம், மற்றபடி மேய்ச்சல் முறையில் வந்து வெளியில் நமக்கு ஃபுல்லாகவே தோட்டம் மாதிரி தான் இருக்கும். காடுகள் கம்பக்கத்து வீட்டோட இடங்கள்லாம் இருக்குது, அதில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும்.
1: அதுக்கப்புறம் நைட்டு அடைக்கிறது உண்டா இல்லை அப்படியே மரங்களில் உட்காந்துக்கிறது அந்த மாதிரிங்களா?
0: இல்லை கொட்டகைகளில் வந்து அடைஞ்சிடமா. சிறுவிடைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-30 கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி அடைஞ்சிக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது போட்டால் அதுங்க அடைஞ்சிடும், காலையில் இறங்கி மேய்ச்சலுக்கு வந்துடும்.
1: எப்படி இருக்குது இந்த கோழி வளர்ப்பு உங்களை பொறுத்தளவு?
0: எங்களை பொறுத்தவரையும் கோழி வளர்ப்பு நல்ல விதமாக இருக்குதுமா. ஆமாம், அதை கரெக்டாக அவங்க வந்து வியாபார ரீதியாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை நல்ல முறையில் கற்றுக்கிட்டு வந்து பண்ணாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்குது.
1: குறைஞ்சபட்சம் ஒரு நாட்டுக்கோழி சிறுவிடை கோழி எவ்வளோ ரூபாய்க்கு போகும்?
0: சிறுவிடையை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து ஒரு கோழின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் 400 வளர்ந்து 500 ரூபா வரலையும் போதுமா. பெருவிடைகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தரங்கள் அதனுடைய நிறம் குணாதிசயங்களை பொறுத்து ஒவ்வொரு ஆண் சேவல்களும் 2000-5000 ரூபா வரலையும் போகிறதுங்களாம் இருக்குது. பெட்டை கோழிகளை பொறுத்தவரையும் 1000 வளர்ந்து 2000 ரூபா வரலையும் போகுமா.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, நிலையத்துக்கு வந்து உங்களோட கோழி வளர்ப்பை பற்றி இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு பல சந்தேகங்கள் இதில் இருக்கலாம். உங்களோட அலைபேசி நான் உங்களுக்கு தரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்வாங்க. எம் முகமது காமில் சுல்தான் அவங்களோட அலைபேசி எண் 9976-04-93-55.

0: மீண்டும் ஒருமுறை 9976049355. ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றி.
0: கேட்டியா பொங்கொடி, கோழி வளர்ப்பை பத்தி பேசி முடிச்ச. நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவங்க வளர்க்குற கோழிகள்லயே சிறுவிடை கோழிதான். அவங்க பகுதி சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கான், லாபகரமாகவும் இருக்கான்.
2: அதுலயும் குறிப்பா புதுசா கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுற சிறு குறு விவசாயிங்க என்னென்னலாம் கவனிக்கணும்னு தெளிவா பல விஷயங்களை சொன்னாங்களே, அத நீங்க கவனிச்சிங்களா?
0: பின்ன நான் கவனிக்காம கோழி குஞ்சுகளை எப்படி பராமரிக்கணும்னு சொன்னாங்களே, அதையும் நல்லா மைண்ட்ல வச்சிருக்கேன் பூங்கொடி. இனிமே பாரு, எங்க வீட்டு கோழி வளர்ப்புல இழப்பே வராது.
2: வராம இருந்தா சரிதானக்கா?
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்,
2: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
0: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
0: காரைக்கால் ONGC காவேரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
4: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
5: காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 சிந்தனை துளி. நீர் என்று அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பொன்மலையில் நேர்கள் இனி கேட்கலாம். கோபால் பல்படி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி

நேயர்கள் கேட்கலாம் காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானமாய் உங்களுடைய விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெற 0433 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311231 அல்லது 2994 அல்லது 2995 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9564272231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இருங்க இருங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்கு. அது என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட பெயருக்கு பின்னால இருக்கும் சுவாரஸ்யமான அந்த கதை என்ன?

ஆமாங்க, நம்மளுடைய பேரு அது வெறும் பேர் இல்ல, இது நம்மளுடைய அப்பா அம்மாவோட முதல் கனவு. அந்த பேரு உங்களுக்கு வச்சது யாரோ ஒருத்தர் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக யோசிச்சு வச்ச பேரோட கதையா இருக்கலாம். சில பேருக்கு பின்னாடி தாத்தாவோட பேர் இருக்கும், பாட்டியோட பேர் இருக்கும். என்னோட பொண்ணுக்கு, என்னோட பையனுக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு அப்பா சொல்ல, இல்ல இல்ல இந்த பேர் தான் வைக்கணும்னு அம்மா சொல்ல, கடைசியில ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச பேரா கூட இருக்கலாம். உங்க பேருக்கு பின்னாடி அப்படி என்ன கதை இருக்கு? யார் வச்சது, ஏன் வச்சாங்க? உங்க பேருக்கு பின்னால இருக்கும் அந்த சுவாரஸ்யமான கதையை சொல்லுங்க. கதையை சொல்லுங்க, ஆனா ரொம்ப பெருசா வேணா ஓரளவுக்கு சுருக்கமா சொல்லிடுங்க. அப்பதான் கமெண்ட் போடுற எல்லாருடைய கமெண்ட்டையும் படிக்க முடியும். ஆமாங்க, உங்களுடைய கமெண்ட்டை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல நான் போட்டிருக்க அந்த போஸ்டருக்கு கீழே கொடுத்துருங்க. உங்களுடைய கமெண்ட்டை எதிர்பார்த்து ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வெண்முகி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணையவரும் முதல் நேயர் வருக. வணக்கம்
5: சகோதரி. வணக்கம்.
4: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
5: என்ன பாடல் வேணும்? ஏதோ என்ன மலர்த்தியா. ரொம்ப நன்றி சகோதரி.
4: நன்றி சார்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசை காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: 8:16 பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் வெறும் காணம் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா?
5: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
2: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
5: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை MC கிருஷ்ணா மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: அப்பு திரைப்படத்துல இருந்து மேடம், உன்னி கிருஷ்ணன் பாப் ஷாலினி இணைந்து பாடிய இடம் தருவா ஐயா மனசுக்குள்ளே என்ற இனிய பாடல் இந்த இரவு நேரத்துல ஒளிபரப்புங்க மேடம். நன்றி மேடம்.
2: நன்றி.
6: Don't

0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் நமது
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்தணிப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்தணிப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாகை மாவட்டம் திருக்கண்ணாபுரத்துல மயிலன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து நான் பேசுன என்ன பாடலாம் பூங்குகில் ராகம்.
0: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
4: ஓகே மேடம்.

0: காற்றில் வரும் கானும் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். ஹீமா திரு கருத்தியாமா.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: முள்ளும் படம் படத்தாலே போகணும்னு பாட்டுமா?
0: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
1: நன்றிம்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்படி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 8:31. பண்பலையில் நேர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக நம்மோட இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: பாடல் ரிக்ஷா மாமா. பாடல் தங்கள் நிலவுக்குள். அடைத்த மாவட்ட நேயர்களும் உங்களுக்கும் வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி மேடம்.
0: எல்லாருக்காகவும் பாடல் விழா வரும் கேட்கலாம் சார். நன்றி. நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உங்க பெயருக்கு பின்னால இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன? கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கப்பல் மாலுமியாக இருக்கிறவங்க வீட்டுல ஒரு பையனுக்கு கண்டிப்பா சுரேஷ் அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க. ஏன்னா சுரேஷ் என்பது தேவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கும் முழுமையான கதை என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் என் பாட்டி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, நாகூர் ஆண்டவர் அவருடைய பெயரை தான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய பெயரை பற்றி எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான நினைவு. என் பெயருக்கு பின்னால் இருக்கும் கதையை விட அந்த கதையை என்னோட பாட்டி தன்னோட வாயால் சொல்லி கேட்ட அந்த நினைவு தான் எனக்கு மிகவும் சிறப்பு. இன்றும் என் பெயரை சொல்லும் போது என் பாட்டியின் அந்த வார்த்தைகள் தான் முதலில் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய சுவாரஸ்யம் எல்லாம் ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால எனக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க. அடுத்ததா நான் யார் இது

குடந்தை கொரநாட்டூர் கருப்பூர் ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது பெயருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று. நான் மூன்றாவது வகுப்பு படிக்கும்போது எனது வகுப்பு வாத்தியார் அவர்கள், என்னுடைய பெயர் வந்து ஹரிவழகன், எங்களோட அப்பா அம்மா வச்சாங்க, ஆனால் என்னுடைய வாத்தியார் வந்து எனக்கு பிரபாகரன் அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாழிகல்பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கு சாமி பக்தி அதிகம், அதனால முத்துசாமின்னு பெயர் வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க காட்டூர் சிவகுமார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து, என்னுடைய பெயர் எங்கள் தாத்தா பெயரின் முதல் எழுத்தில் வைக்கப்பட்டது, இந்த பெயர் எனக்கு என் அப்பா தான் வச்சாங்க, அப்புறம் வந்து சுரேஷ்னு பெயர் வச்சிருப்பவங்க எல்லாருமே கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுதா இல்லை நீங்களே சொல்லிக்கிறீங்களா? காரைக்கால்லேருந்து நளினி, காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட முழு பெயர் வந்து நளினி என்ற மைத்திலி. நிறைய பேர் எழுதி போட்டு குலுக்கு சீட்டு எழுதி போட்டு அதில் இருந்த பெயர் வந்து நளினி என்ற மைத்திலி தான் வந்துச்சு. ஆனால் முழு பெயரையும் சொல்லி யாருமே இது வரைக்கும் கூப்பிட்டது இல்லைங்க, கூப்பிடவும் மாட்டாங்க, நளினி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பெயருக்கு பின்னால் கடுமையான உழைப்பினால் முயற்சி செய்து வெற்றி பெற்றவன் என்ற பெயரே இருக்கிறது. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பவித்ர மாணிக்கம் ரகுபதி. அடுத்ததாக ஜோதி அண்ணப்பன் பேட்டிலிருந்து, என்னவென்று சொல்வதம்மா, அருள் ஜோதி என்றால் ஒளி வாழ்க்கை வெளிச்சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து ஷாலினி ரியா, என்னோட தாத்தா பேரு சண்முகம், அதுலேருந்து சாவர மாதிரியே பேர் எடுத்தது ஷாலினி. எங்கள் அப்பா எனக்கு வச்சது ரியா, சேர்த்து ஷாலினி ரியான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாமி பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக திங்கட்கிழமையில் பிறந்ததால் சோமசுந்தரம் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் வந்து சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் யார் சொல்லியிருக்காங்கன்னா, நிரவி நச்சுப்பிள்ளை. அடுத்ததான், நான் ஒரு மேஜிக் கலைஞன், நான் கலையில் ஆர்வமாக இருந்ததால் எனக்கு கலைவாணன் என்று பெயர் சூட்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி. என் பெயரில் இருக்கும் கதை என்னன்னா, எனக்கும் தெரியாதுங்க, ஆனால் என்னோடய அப்பா அம்மா இருவரும் சொல்லுவாங்க, உன் பெயர் பாரிவல்லல், அது போல் இரு என்று சொல்லுவாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்தரைப்பூண்டு ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஆர்சி நடேச சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: இணையத்தாருக்கும் நேயர்களுக்கும் அன்பான இரவு வணக்கம். ஷேக் அலாவுதீன் மேடம்
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
5: வாழ்வை மாயம் படத்திலிருந்து நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா.
0: பாடல் உலா வரும் சார், கேட்கலாம் சார். நன்றி.
5: ஓகே ஓகே, நன்றி மேம்.
0: நேர்களே, இன்றைய காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில உங்க பேருக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை என்ன? என்னோட பேர் எப்போதுமே உண்மையை உலகிற்கு எடுத்துக்கூறிய கௌதம புத்தரின் பெயரை குறிப்பிட்டு என்னுடைய அப்பா எனக்கு கௌதமன் அப்படின்னு பெயர் வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பில்லூர் சதா கௌதமன். பொறையாலிருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பெயரில் இருக்கும் சுவாரஸ்யம் என் பெயர் மங்கை அரசின்னு வச்சிருக்காங்க. அது பிடிக்காமல் எங்கள் மாமா தான் லதான்னு வச்சாங்களாம். அப்போவே வசந்த மாளிகை படம் ஃபேமஸ்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாம ராமபுரம் பூவை அருள்தாசன் என் பெயருக்கு பின்னால் ஒரு கதை உள்ளது. அருள் என்றால் சாமிக்கு முன்னால் வரும். உதாரணமாக ஒரு கோவிலை பார்த்தால் அருள்மிகு என்றுதான் ஆரம்பமாகுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், எனது பெயர் மோகன்ராஜ். 1970 ஒரு ஆலய திருவிழாவில் பக்தர்களை வரவேற்றின். அதிலிருந்து என்னை வந்து ஊர் மக்கள் அலோன்ஸ் ராஜ் என்று அழைக்க தொடங்கினார்கள். அந்த பெயர் இன்றும் நிலைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பாப்பா கோவில் இருந்து ரவி. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அப்பா ஏன் இந்த பெயரை வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் கலைகளுக்கெல்லாம் அரசி என்று நானே நினைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியம், ஒரு பக்கம் பார்த்தால் இது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பெயர். நான் எப்போதும் துடிப்புடன் இருப்பேன் என்பதால் இந்த பெயர் எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று குடும்பத்தில் வைத்த பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

என் பெற்றோருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் கழித்து தான் நான் பிறந்தேன். அதனால எனக்கு வந்து பத்மாவதி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. நான் ஆணாக பிறந்திருந்தால் என் பெயர் வெங்கடேசனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர். அவரிக்காடு வித்யா வீரமணி. என் பெயருக்கு பின்னால் சுவாரஸ்யமான கதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் தாத்தா அம்மாவின் அப்பா வைத்த பெயர் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அப்பா ஒரு முருக பக்தர், அதனால் எனக்கு குமரன் என்று பெயர் வைத்ததாக என் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் எனது அப்பா வைத்த பெயர். ஆனந்த் என்று பெயர் வர காரணம், வாழ்க்கையில் என்றும் ஆனந்தமாக இருக்க ஆனந்த் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நாகை பாபு குண்டக மண்டக கேள்வி கேட்பதே நமக்கு வேலையாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்கிறது, பண்பலை நேராயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. என் பெயருக்கு சத்தியமாக என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய பேத்தி பெயருக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. என் பேத்தி 2023 பிறந்தபோது வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் காலம் நேரம் ராசி பார்த்து ஒவ்வொரு பேரை சொன்னாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு கடைசியாக ஒரு பெயர் சஷ்டிகா என வைத்தோம். காரணம், அன்றைய தினம் முருகனுக்கு உகந்த சஷ்டி தினம் என்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். என் பெயருக்கு முன்னாடி எனது மனைவி பெயர் இருப்பதுதான் சுவாரஸ்யம். சிவனுடன் சக்தி இருப்பது போல் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷ்ய சங்கர். என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற ஒரு கதை சின்னது தான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருக்கப்போ அனுஷ்யா என்கிற ஒரு டாக்டர் தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அந்த நன்றிக்காக என்னுடைய பேர் அனுஷ்யா அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கல்லேரியிலிருந்து பிரகாஷ் பெயர் காரணம் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க இல்லையா. பொன்னியமேடு வண்ணை கணேசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பெயருக்கு பின்னால் இல்லை, ஆனால் முதற்கண் கடவுள் விநாயகர் என்பதை மனதில் வைத்து கணேசன் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பெயர் ரித்விகா, பெயர் காரணம் ஒன்றும் இல்லைங்க, பெயர் நன்றாக இருந்ததால் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம் கொண்டம் ரித்விகா. திருமூல ஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் பெயருக்கு பின்னால் எந்த ஒரு நீண்ட வரலாற்று கதையும் இல்லை. எங்கள் குலதெய்வம் பேர் மதுரை வீரன், அதனால எனக்கு வீரசுந்தரி என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மஞ்சு கொல்லை சண்முகம் கோபி. அடுத்ததான் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் பிறப்பதற்கு முன்பு எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து சரியான வறட்சிங்க. துவாரகையில் பகவான் கண்ணன் பிறக்கிறப்போ தண்ணி பூமியை துளைத்து கொண்டு அடித்த மாதிரி, நான் பிறந்தப்போ எங்கள் வீட்டில் நீர் மூழ்கி வச்சதால இந்த பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழுவூர் பண்டாரவடையிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா. எனது பெயருக்கு பின்னால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமானின் உன்னத பெயர் விஜயராகவன் என்றால் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெயர். ஆமாங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன். நலம்பல் ஷேக் அலாவுதீன். காமெடியாக பேசுவது, விடாமுயற்சியுடன் ஒரு வேலையை முடிப்பது, சற்று கோபப்படுவது, இதெல்லாமே அவங்க பெயருக்கு பின்னால் உள்ள அர்த்தங்கள் போல. மேமாத்தூர் அமுதா ஷேகர். பெயருக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான கதை, அம்மாவின் தோழியின் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பெயர் சத்யா, சத்தியத்திற்கு உண்மையா இருக்கணும் எங்க தாத்தா சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, எனக்கும் அண்ணனுக்கும் சாலா பெயர் வச்சாங்க. அண்ணன் பெயர் சங்கர், என்னுடைய பெயர் சாலை தான், ரெண்டு பேருக்கும் பெயர் வச்சுருக்காங்க. அவங்க அண்ணன் பெயர் சங்கர், என்னுடைய பெயர் சத்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புஷ்பவனம் விஸ்வநாதன், நமக்கு வந்து இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரியிலிருந்து, கலாவதி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருந்து உருவானது. இதற்கு கலைகளை கொண்டவள் அல்லது அனைத்து கலைகளிலும் சிறந்தவள் என்று பொருள். கலா அப்படின்னா ஆய கலைகள் 64 குறிக்கும். வதி அப்படின்னா கலைகளை பெற்றவள் அல்லது கலைகளை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன். அஜ்மீரில் அடக்கமாகியிருக்கும் குவாஜா மொய்துன் சித்தி இவர்களின் நினைவாக எனக்கு ஹாஜா நஜிமுதீன் என்ற பெயரிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நான் பிறந்தவுடன் எதிர்வீட்டு அத்தை வந்து பார்த்துவிட்டு, இவன் பெரியால் பெரியால் ஆன உடனே துரை போல இருப்பான் என்று சொன்னதால் என் பெயரை துரைராஜ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்காய் மாலிருந்து ஆட்டோ துரை. அடுத்தது திருவாரூர் தியாகராஜன் கோயிலுக்கு வேண்டி பிறந்ததால் எனக்கு தியாகராஜன் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

மங்கை நல்லூர் தியாகராஜன். அப்படி ஒரு கதையெல்லாம் நினைவில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் ஆனால் எங்கிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. பருவாச்சேரி பிரியா கண்ணன் 1976 பிரியா என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆனது. அந்த படத்தை எனது தாயார் பார்த்துவிட்டு வந்து அன்று இரவு தான் நான் பிறந்தேன், அதற்காக எனக்கு அந்த திரைப்படத்தின் ஞாபகமாக பிரியா என்று பெயர் வைத்திருந்தார்கள். இதுதான் என் பேருக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் என்ன சொல்லியிருக்காங்க, மயிலாடுதுறை கோபிநாதன், சிலுவையில் கிருஷ்ணகுமார் திருவண்டு இருப்பதால் எனக்கு கோபிநாதன் என்று பெயர் வைத்து விட்டார்கள், இதைவிட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஸ்மார்ட் EV கார், பைக், வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
5: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
7: வாழ
8: பரஞ்சோதி ஜுவல்லரி.
6: செங்கல் சொலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
9: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநாதவி மாளிகை பாரத் பால் வழங்கும் பாசுந்தளர்.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல முது.
13: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
14: உபயோக பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நிறைவா சில பேர் வந்து கமெண்ட்ஸ் குடிச்சிருக்காங்க, அதையும் படிச்சிடலாம். புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தானேங்க பேருக்கு பின்னாவில் கதையை கேட்டிருக்கீங்க, இதுக்கு அப்புறம் தான் கதையை எழுத ஆரம்பிக்கணும், நீங்கள் அடுத்த முறை கேட்கும்போது கட்டாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டாயமாக நாங்கள் அடுத்தது இந்த கேள்வியெலாம் கேட்க மாட்டோம், அடுத்தது நாங்கள் வேறு கேள்வி கேட்போம் இல்லையா. காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, எங்கள் ஊர் சிதம்பரம் சித்திரை மாதம் பிறந்ததால் சித்ராதேவி அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஆண்டு கழித்து பிறந்தேன், ஆவணி மாதத்தில் விநாயகர் வேண்டியதால் என் பெயர் ஐங்கரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது, அந்த குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள், அந்த 2 பெண் பிள்ளையின் பெயர் தான் இன்பா இலக்கியா. அவர்கள் நல்ல முறையில் படித்து நல்ல அரசாங்க வேலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. இந்த கதை போதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போதுங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பெயர் வந்து கதீஜா நாச்சியா முகமது நபி, மனைவி பெயர் என்னுடைய அப்பா வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் AJMN முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகமது ஜலீல் என்ற என் பெயரில் முகமது என்பது முகமது நபியின் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரும் ஜலீல் என்பது அல்லாவின் திருப்பெயர்களில் ஒன்றாகும், ஜலீல் என்பதற்கு மாண்புடையவன் என்பது பொருளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியான கமெண்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாச்சியார் கோவில் ஞானசேகரன். சுவாரஸ்யம் எல்லாம் கிடையாது, ஞா தொடங்க வேண்டும் என்று ஜோதிட ரீதியான பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு பெறுகிறது நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த காற்றில் வரும் காணும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15. நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் ஒருவரிடம் ஒருவர் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்பது என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் நந்தினியிடம் மன்னிப்பு கேட்க முனைந்தபோது,
3: கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண்.
2: இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல.
3: தனாதிகாரி பழுவேட்டரையர் என்னை மனமு வந்து தம் இளையராணியாக அங்கீகரித்தார். ஆனாலும்
2: அது மட்டுமல்ல நந்தினி, எப்படி உன்னிடம் உண்மையை சொல்லுவது என்று தயங்குகிறேன்.
3: இந்த பேதை பெண்ணிடம் தாங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லலாம். வழியோடு போகிறவர்கள் எல்லோரும் என்னிடம் ஏதேதோ சொல்ல துணிகிறார்கள். என்னை வம்புக்கிழுத்து அவமதிக்கிறார்கள்.
2: நந்தினி, இனி அவ்விதம் யாரேனும் நடந்து கொண்டால் என்னால் ஒரு கணமும் பொறுக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியதுதான். அவனை உடனே யமுனலோகக்கு அனுப்பிவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன்.
3: எப்போதும் என்னிடம் தாங்கள் அத்தகைய கருணை காட்டி வந்திருக்கிறீர்கள். பழையாறு இளைய பிராட்டியோடு கூட எனக்காக சிறு பிராயத்தில் சண்டை பிடித்திருக்கிறீர்கள். அவர் தங்கள் சகோதரி.
2: நந்தினி, நீயும் என் சகோதரிதான். இளைய பிராட்டியைப் போல நீயும் என் சகோதரி. நான் உன் சகோதரன்.
3: கோமகனே, நான் இன்னொருவரை மணந்ததிலிருந்து என்னை தாங்கள் தங்களுடைய சகோதரியாக பாவிக்கிறீர்கள். அது தங்கள் குலத்தின் பெருமைக்கு உகந்ததுதான். ஆனால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, மூவுலகும் ஆளப்பிறந்தவரை நான் எவ்வாறு என் சகோதரராக கருத முடியும்?
2: நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை நந்தினி. உண்மையாகவே நீ என் சகோதரி, மூவுலகும் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி.
3: இதை கேட்ட நந்தினி கலகலவென்று சிரித்தாள். தங்களுடைய சித்தம் குழம்பியிருக்கிறதா? எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லை என்று கூறினாள்.
2: சித்த பிரமையும் இல்லை, பைத்தியமும் இல்லை.
3: அப்படியானால் இந்த பேதையை பரிகாசம் செய்கிறீர்களா?
2: என்னை பார்த்து சொல் நந்தினி. உண்மையாகவே உன்னை பரிகசிப்பவனாக தோன்றுகிறதா?
3: ஐயா, தாங்கள் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்த்தால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்று தோன்றுகிறதா? ராஜகுலத்தின் லட்சணம் என் முகத்திலே விளங்குகிறதா?
2: நந்தினி, ஐயோ நந்தினி, நீ 5 வயது பெண்ணாக இருந்தது முதல் உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். உன் முகத்தில் ஜொலித்த இணையில்லாத சௌந்தரியத்தைக் கண்டு வியந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மட்டும் இப்போதுதான் தெரிந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு நடுவழியிலேதான் தெரிந்தது. சோழகுலத்தில் வாழ்க்கைப்பட்டவர்களிலே வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகுடையவர் யாரும் இல்லை என்பது உலகப் பிரசித்தம். அவர் என் பாட்டி. இன்னமும் பழையாறையில் உயிரோடு இருந்து வருகிறார். 70 வயது ஆன பிறகும் அவர் முகத்தில் விளங்கும் தெய்வீகமான அழகு கண்களை கூசச் செய்யும். அவருடைய அழகெல்லாம் இப்போது உன்னிடம்தான் தஞ்சம் புகுந்திருக்கிறது. அது என்னிடம் இல்லை, இளைய பிராட்டியிடம் இல்லை, அருள்மொழியிடமும் இல்லை. என் தந்தையின் மூலமாக உன்னிடத்தேதான் வந்திருக்கிறது.
3: ஐயா, இது என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சித்தக்கோளாறுதான் போலிருக்கிறது. அல்லது என் காதுகளில் ஏதேனும் கோளாறு இருக்க வேண்டும்.
2: இல்லை நந்தினி, இல்லை. சித்தக்கோளாறும் இல்லை, உன் காதிலே கோளாறும் இல்லை. நீ என் தந்தையின் மகள், ஆகையால் என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அன்னையை மணப்பதற்கு முன்னால் ஈழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியை காதலித்து கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வி நீ, ஆகையால் என் சகோதரி
3: என்று கரிகாலர் ஆதுரம் ததும்பிய குரலிலே கூறினார். நந்தினி பெரும் திகைப்பு அடைந்தவள் போல சிறிது நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய முகத்தில் தெளிவு தோன்றியது.
4: ஐயா, இந்த செய்தியைத்தானா தாங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள் என்று கேட்டாள்.
3: ஆம் நந்தினி,

0: அதை அறிந்ததும் ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்கின. கோமகனே, தங்களுக்கு இந்த செய்தியை வழியிலே சொன்னவர் யார்? வல்லத்து இளவரசரா?
1: அவன்தான். ஆனால் அவனாகச் சொல்லவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பினாள்.
0: ஆஹா, தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்து எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் முடிந்த பாடில்லை.
1: நீ நினைப்பது தவறு நந்தினி. இதில் சூழ்ச்சி ஒன்றுமில்லை. சிறு பிராயத்தில் உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செய்த முயற்சிகள் எனக்கு புரியாமல் இருந்தன. அதற்காக அளவில்லாத கோபம் அடைந்தேன். அவர் எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றினார் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஆனால் உண்மையை அவர்கள் அப்போதே சொல்லியிருக்கலாம். சொல்லாத காரணத்தினால் உனக்கு பெரும் அநீதி செய்தார்கள், எனக்கும் தீங்கு செய்து விட்டார்கள். போனது போகட்டும். சென்றதையெல்லாம் நாம் இருவரும் மறந்து விடுவோம். மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்து விடுவோம்.
0: ஐயா, வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா, இன்னும் ஏதாவது சொன்னாரா என்று நந்தினி கேட்டாள்.
1: கதை என்று ஏன் கூறுகிறாய் நந்தினி?
0: உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் ஆதித்த கரிகாலர். தாங்கள் கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா? சக்கரவர்த்தியின் குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைந்திருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா? வந்தியத்தேவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும், இது மட்டும்தான் அவர் சொன்னாரா, வேறு ஒன்றும் சொல்லவில்லையா என்றாள் நந்தினி.
1: கரிகாலர் சிறிது தயங்கிவிட்டு, ஆம், இன்னொரு செய்தியும் சொன்னான். நீ பாண்டி நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்திருப்பதாகச் சொன்னான். சோழர் குலத்தையே கருவறுத்துவிட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாகச் சொன்னான். அதற்காக பிடியில் மீன் சின்னம் உள்ள கொலைவாள் ஒன்றை நீ வைத்து பூஜித்து வருவதாகவும் சொன்னான். கொள்ளிடக்கரை காட்டில் பள்ளிப்படையின் அருகில் யாரோ ஒரு சிறுவனை வைத்து மணிமுகடம் சூட்டியதாகவும் கூறினான். நந்தினி, அதையெல்லாம் நீ இனி மறந்துவிடு. சோழ குலத்தின் பெருமைக்கெல்லாம் என்னைப்போல் உரிமை உள்ளவள் நீ. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி, எங்கள் அருமை சகோதரி. உனக்கு இதுவரை செய்த அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்வதே எனது முதற்கடமையாக இனி வைத்துக் கொள்வேன்.
0: ஐயா, இவ்வளவையும் தாங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது கடம்பூருக்கு வந்து இத்தனை நாள் வரையில் காத்திருந்ததேன்? முன்னாடியே என்னை சந்தித்து பேச ஒரு முயற்சியும் செய்யாதது ஏன்?
1: என் மனத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம்தான் காரணம். நம்முடைய புதிய உறவை என் மனதில் நிலைப்படுத்திக் கொள்ள அவகாசமும் வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் விளக்கமாகச் சொல்லத்தக்க சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பலர் முன்னிலையில் சொல்ல கூடிய செய்தியா இது? அதிர்ஷ்டவசமாக ஒரு காட்டுப்பன்றியும் ஒரு சிறுத்தை புலியும் இன்றைக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தன.
0: நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, காட்டு மிருகங்கள் பொல்லாதவைதான். ஆனால் மனிதர்களைப் போல அவ்வளவு கொடுமை செய்யக்கூடியவரல்ல. இது இன்றைக்குத்தான் எனக்கு நன்கு தெரிந்தது என்றாள்.
1: சகோதரி, சென்று போனதையெல்லாம் மறக்க முடியுமா என்று சற்று முன்னால் நீ சொன்னாய். அதை நானும் ஒப்புக்கொண்டேன். மறக்க முடியாவிட்டாலும் மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டேன்.
0: அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லையே. கோமகனே, தாங்கள் இதற்கு முன்னால் எனக்கு செய்த துரோகங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். ஒருவேளை மறந்தும் விடுவேன். ஆனால் இன்றைக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது.
1: ஐயோ, இன்றைக்கு நான் என்ன செய்தேன்? நான் அறிந்து ஒரு துரோகமும் உனக்கு செய்யவில்லையே.
0: சொல்லுகிறேன், அதோ வருகிறானே அந்த தூர்த்தனை பாருங்கள்.
1: வல்லவரையனையா சொல்லுகிறாய்?
0: ஆம், புலியின் தலையை கொண்டு வராமல் வெறுங்கையுடன் வருகிறானே அவன்தான். ஒரு நாள் அவன் தஞ்சையில் என்னை பார்த்தான். என்னுடைய பாதம் அவன் பேரில் பட்டால் அதை ஒரு பாக்கியமாக கருதுவேன் என்று சொன்னான். அவனை என் காலால் தொட்டு உதைக்கவும் நான் இஷ்டப்படவில்லை. வேலைக்காரர்களை அழைப்பதாகச் சொன்ன பிறகு ஓடிவிட்டான். அவனுடைய நீசத்தனமான எண்ணத்துக்கு நான் இணங்காததற்கு தங்களிடம் இத்தகைய பயங்கரமான கற்பனைகளை புனைந்து சொல்லியிருக்கிறான். நான் விரும்பினால் தங்களுடைய தலையையே கொண்டு வந்து விடுவதாக உறுதி கூறினான். இதையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடப் போகிறேனோ என்று அவனுக்கு பயம். அதற்காகவே தாங்கள் கடம்பூர் மாளிகைக்கு வராமல் வழியிலேயே தடுத்துவிடப் பார்த்தான். அதனாலேயே தங்களுடன் இணைபிரியாமல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நீசன் என் காலினால் தொடுவதற்கு கூட நான் விரும்பாதவன். அவன் என் உடம்பு முழுவதையும் அணைத்து தூக்கி கரையேற்றும்படி செய்தீர்கள். அதை பார்த்து கொண்டும் இருந்தீர்கள். இதை நான் மறக்க முடியுமா அல்லது மன்னிக்கத்தான் முடியுமா?
1: இவ்விதம் நந்தினி கண்களில் கோபக்கனல் பொங்க கூறி

0: இந்த பயங்கரமான மொழிகளைக் கேட்டு கரிகாலருடைய தலை உண்மையிலேயே சுழலத் தொடங்கியது. பளிங்கு மண்டபம், ஏரியின் நீர், காட்டு மரங்கள் எல்லாம் சுழன்றன. சற்று நிதானித்து கொண்டு, சகோதரி நந்தினி, நீ சொல்வது உண்மையாக இருக்க முடியுமா? எதை நம்புவதென்று எனக்கு மெய்யாகவே தெரியவில்லை. வந்தியத்தேவன் அவ்வளவு நீசனாக இருக்க முடியுமா? அவனுக்கு இந்த பேதை பெண் மணிமேகலையை திருமணம் செய்விப்பது என்று சற்று நேரத்துக்கு முன்னால் கூட எண்ணினேனே என்றார். ஐயா, நான் சொல்வதை மட்டும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். எப்போதுமே அவசரப்பட்டு தாங்கள் காரியம் செய்து விடுவீர்கள். இந்த தடவை அப்படி செய்ய வேண்டாம். இரண்டு நாள் பொறுத்திருந்து இவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து வாருங்கள். தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றாள் நந்தினி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நயவஞ்சகத்திலையும் குயுக்தியிலையுமே ஊறி வந்தவங்க மற்றவங்களை விட இருமடங்கு விரைவாக இயங்குவாங்க அல்லவா? நந்தினியோ இயங்குவதோட மற்றவங்களை தன் இஷ்டப்படி ஆட்டி வச்சுக்கிட்டு வர்றதை நெடுகிலையும் பார்த்துக்கிட்டு வரோம். சமையல் ஆயிடுச்சான்னு பார்க்க மணிமேகலை எழுந்து போனதும் இருப்பு கொள்ளாமல் எழுந்து நிற்கிறான் வந்தியத்தேவன். புலி விஷயமாக பேசி அங்கிருந்து கிளப்பிடுறா நந்தினி. தனியாகப்பட்டுக்கிட்டான் கரிகால. எப்படியோ தயங்கி தயங்கி, உண்மையாகவே நீ என் சகோதரி, மூவுலகம் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஏளனமாக சிரித்து, தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா, எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லைன்னு கேட்குறான். இந்த விஷயத்தை அனிருத்தர் சொல்ல கேட்ட சக்கரவர்த்தியும் கலீர்னு சிரிச்சிட்டு, நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்னே சொல்லிட்டார். நந்தி மண்டபத்தில் இதே விஷயத்தை பற்றி பேசும்போது அருள்மொழிவர்மர் குந்தவையிடம் கேட்டது நினைவிருக்கும். பழுவூர் ராணியிடம் சொல்லிவிட்டால் என்ன? குந்தவையின் மறுமொழி, சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான். வந்தியத்தேவனிடம் கரிகாலன் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். நந்தினிக்கு தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு 100 மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது. அந்த புறத்தில் நந்தினியை தனியாக சந்திக்க தயங்கினான் கரிகாலன். ஆனால் காதல் பழின்னு ஏதேதோ சொல்லி வல்லவரையனை குழப்பிட்டு தன் அறைக்கு தனியாக அவனை வர சொன்னதை கேட்டோம். அதுவும் நள்ளிரவு நேரத்தில். இன்னொரு பக்கம் அவனுடைய நடவடிக்கைகளை கரிகாலன் கவனிச்சுக்கிட்டு வரணுமா? நீ சோழர் குலத்தையே கருவறுத்து விட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன்னு கரிகாலன் நந்தினியிடம் சொன்னான் அல்லவா? கங்கணம் கட்டியிருப்பதுன்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்பதுன்னு பொருள். அந்த நாளில் ஒரு காரியம் தொடங்கும் போதோ கடமையாற்ற புறப்படும் போதோ காப்பு கயிறு கட்டுவாங்க. கங்கணம்னு சொல்லப்படுறது இதுதான். வினையாற்ற உறுதி எடுத்துக்கொள்வது இதன் உட்பொருள். நேர்களே, பள்ளிப்படை காட்டில் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் சக்கரவர்த்தின்னு அழைச்ச அந்த சிறுவன் பற்றி நந்தினி வந்தியத்தேவனிடம் கூறினது நினைவிருக்கும். குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா? பாண்டிய சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்திரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுவதற்காக.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

சிந்தனை துளி. பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இசை ஊஞ்சல். நேர்களே, இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில வித்யாசாகர் இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் முதலாவதாக ஒலிக்கும் இந்த பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ குரலில் ஒலிக்கிறது.

0: கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பானியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்ப்பாடு. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது அன்பை சிவம் திரைப்படத்திலிருந்து. விஜய் பிரகாஷ் சாதனா சர்கம் குரலில், வித்யாசாகர் இசையில்.

0: ஏற்கனவே நமது பண்பலையில் 4/7/25 மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில வித்யாசாகர் இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் ஹரிணி குரலில் ஒலிக்கிறது.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு மூலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்படி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இசையும் ஜலில் இன்னைக்கு நிகழ்ச்சியில வித்யாசாகர் இசையமைத்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்காக தொடரும் இந்த பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில் ஒலிக்கிறது.

0: அஞ்சல். காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். பசுமரத்தாணி போல் நாம் நற்பண்புகளோடு வாழ்வது ஒரு புண்ணியம். மனதாலும் உடலாலும் நல்லதே நினைத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களானாலும் சரி, அவர்கள் எல்லோருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் தரும் செயல்களை செய்ய தயங்குவார்கள். தீய குணங்கள் தம்மை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். தான தர்மம் நற்காரியங்கள் என அவர்கள் தன் மனதை செலுத்துவார்கள். அவர்களின் சந்ததிகளின் வாழ்க்கை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. நல்லவனாக, நேர்மையாளனாக, சத்தியவனாக, இரக்கம் கொண்டவனாக வாழ்பவர்கள் அதை வைராக்கியமாக தொடர்ந்து கடைபிடித்து வாழ வேண்டும். ஒரு ஓய்வு பெற்ற ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு கல்வியோடு நற்பண்புகளையும் புகட்டி நற்சேவையும் செய்து நல்லாசிரியர் விருதும் பெற்றார். அதுபோல தன் குடும்பத்திலும் தனது இரண்டு மகன்களையும் ஒழுக்கத்தோடு வளர்த்து உயர்கல்வியும் பெறச் செய்தார். தன் பண்பு நிலை மாறாமல் வாழ்க்கை நடத்தினர். தந்தையாரின் போதனைகள் அவர்கள் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்திருந்தது. இரு மகன்களையும் நல்ல முறையில் ஆளாக்கிவிட்ட மனநிறைவோடு வாழ்ந்த அவருக்கு ஒரே ஒரு குறை. எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் அவர் அன்பான மனைவியை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. தன் மனைவி இறந்ததும் அவள் நினைவிலேயே வாழ்ந்த அவரும் ஒரு நாள் கண்மூடினார். தந்தை மறைந்த பின் ஒரு நாள் பெரிய மகன் தந்தையாரின் டைரியை பார்க்க நேரிட்டது. தன் நண்பனிடம் அவர் 100,000 ரூபாய் தன் தாயின் வைத்தியத்திற்காக கடன் வாங்கி இருந்த விபரத்தை எழுதி வைத்திருந்தார். அதை படித்த அவர் மகன், அப்பா எதற்காக கடன் வாங்க வேண்டும், நம்மிடம் கேட்டிருக்கலாமே. யோசித்தவன் தன் தந்தை பட்ட கடனை தான் அடைப்பதுதான் சரி என்று எண்ணி 100,000 ரூபாய் பணத்தோடு தன் அப்பாவின் நண்பரை சந்திக்க சென்றான். இந்த கடன் பற்றிய விபரத்தை அவரிடம் விசாரிக்க, ஆமாப்பா, உன் தந்தை, அவர் என் மனைவியின் வைத்திய செலவை நான் தான் செய்ய வேண்டும், மகன்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, உன்னிடம் வாங்கிய கடனை எப்படியும் திருப்பி தந்துவிடுவேன், நீ இதை பற்றி அவரிடம் சொல்லாதே என்றார்ப்பா. அதனால்தான் நானும் என் உயிர் நண்பனின் வாக்கை காப்பாற்ற உங்களிடம் இது பற்றி சொல்லவில்லை என்றார் பெருந்தன்மையுடன். அவர் மகனும் அவர்களின் ஆழ்ந்த உண்மையான நட்பை எண்ணி வியந்தவன் அவர் தந்தையின் நண்பர் தன்னிடம் கேட்காத போதும் நாணயத்தோடு தந்தை பட்ட கடனை திருப்பி கொடுத்தான். ஒருவனுக்கு அவன் இளம் வயதில் பதிந்துவிடும் நற்பண்புகள் நாளாக நாளாக மெருகேறுமே தவிர எல்லளவும் குறையாது. நம் மூதாட்டி அவ்வையின் பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அட்டாலும் பாலின் சுவை குன்றாது அளவலாய், நட்டாலும் அன்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என மேன்மக்களின் இயல்பை அழகாக கூறுகிறாள் அவ்வை. இதிலிருந்து நாம் பெறும் நீதி, நம் இளம் வயதில் பதிந்துவிடும் நற்பண்புகளை வாழ்வின் எந்த சூழ்நிலைகளிலும் தவறாமல் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதே. நன்றி.
4: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரேனைட், ஓஸ், நரம்பு வெறிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 10:01. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலையில் நேர்கள் இனி கேட்கலாம். இரவும் மலரும் எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: புதுச்சேரி கடற்கரை தூய்மை இயக்கத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, எதிர்வரும் 26 செப்டம்பர் 2026 சனிக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் 9 மணி வரை கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு நமது காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள 9 மீனவ கிராமங்கள் மற்றும் காரைக்கால் பிரதான கடற்கரை ஆகிய பகுதிகளில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த ஆண்டு நடைபெற்றது போல சிறப்பாக நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமது காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், ரோட்டரி சங்கங்கள், லைன் சங்கங்கள், ஆன்மீக அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ள இசைந்துள்ளனர். பொதுமக்களிடையே கடற்கரை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் நடைபெறும் இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

இணைந்திருக்கிறோமேர்களே. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில்.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பாசந்தளிர்
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்
2: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாளை பிற்பகல் 2:50 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். பண்பலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் நெஞ்சம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து P. சுஷீலா, T.M. சவுந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கம் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கிறது.

நேயர்களே, திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026 செப்டம்பர் மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எதிர்வரும் 24/9/2026 வியாழக்கிழமையன்று காலை 10:30 திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கு நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறாா்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இளைஞர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம், 10:30. பண்பலையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்களை இரவும் வளரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது சாரங்கதரா திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஜி ராமநாதன் இசையில், மருதகாசி வரிகளில்.

0: நேரிலே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்ப்பாடு. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து. பி. சுஷிலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களே, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 25/9/2026 வெள்ளியன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார்.

பத்து மணி 40 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு மலரும். இரவு மலரும் நிகழ்ச்சியில் நெஞ்சம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கிறது.

அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லா முதல் தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி ஏ சுஷீலா குரலில், ஆர் கோவர்தன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இரவும் மலரும்.

0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நேயர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 7:30 இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர், காரைக்கால் ஷேகோ டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.

0: 6:40 ஸ்ரீ லலிதம்மாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவரன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளர். பங்கேற்கும் தளர் எஸ் சாய் வைஷ்ணவி. ஏழு 25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்ப்பாடு. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி பினிஷா அவர்கள். 9:05 பாயிண்ட் 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் 10 சிந்தனை அரங்கம். காலம் அறிந்து செயல்படுதல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12 எஃப்எம் எக்ஸ்பிரஸ் 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் பிரவுனகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளர். பங்கேற்கும் தளர் எஸ் சாய் வைஷ்ணவி. 12:55 பன்னிசை அச்சம் என தொடங்கும் திருவிடை மருது சிவாசார் நடராஜன் அவர்கள் பாடிய பாடல். 1:00 தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 எல்எஸ்சி. 4:00 களம் காண்போம் தேசிய வலு தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் களம் காண்போம். அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை திருவும் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு வசந்தா அம்பலவரன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்ப்பாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்தொருகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள். காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வாழ் உயிரி வளர்ப்பியல் விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. 10:00 இரவு மலரும் 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகன் பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸ். காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. India today reiterated its interests and concerns with regard to sanctioning Russia and Iran Act. External Affairs Minister S. Jaishankar met U.S. Secretary of State Marco Rubio on the sidelines of the UN General Assembly session this evening and raised concerns regarding the act. Both leaders also discussed India-U.S. bilateral relations and Gulf and Ukraine situations. U.S. President Donald Trump signed into law the Sanctioning Russia and Iran Act last week, which authorizes him to impose tariffs of up to 100% on countries buying Russian oil and gas. In response, New Delhi said that it will take all necessary steps to protect its economic interests and ensure energy security for the nation.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. நேயர்கள் கேட்கலாம் துயிலும் முன். உங்கள் முதல் வெற்றியோடு ஓய்ந்து விடாதீர்கள். ஏனென்றால் இரண்டாவது முயற்சியில் நீங்கள் தோற்றால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று சொல்ல பலர் காத்திருக்கிறார்கள். இது டாக்டர் APJ அப்துல் கலாமின் சிந்தனை துளி.

நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.